0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: திருப்பாண்டி கொடுமுடி திருத்தலத்தை அடைந்து சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்த திருப்பதிகம் மற்று பற்றி எனக்கு இன்றி நின் திருப்பாதமே மனம் பாவித்தேன். பாண்டி கொடுமுடி நற்றவா, உனை நான் மறக்கினும் உனை நான் மறக்கினும் நான் சொல்லும் நமச்சிவாயவே நமச்சிவாயவே என்று அருளிய திருப்பதிகம் பண் பழம்பஞ்சுரம் 7 திருமுறை. நமச்சிவாய திருப்பதிகத்தில் இது ஒரு பதிகம். திருச்சி

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम.org रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम.org।
2: சைவம்.org இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்க இருக்கும் நிகழ்ச்சி சிவகீர்த்தனைகள். பாடியிருப்பவர் டி கே பட்டம்மாள் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.

நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: தலம் திருமறைக்காடு. திருநாவுக்கரசு நாயனார் அருளி செய்த 4 திருமுறை திருநேரிசை.

0: திருநாவுக்கரச சுவாமிகள் அருளி செய்த ஐந்தாம் திருமுறை திருக்குறுந்தொகை தலம் திரு கருவிலி கொட்டிடை.
1: பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: தலம் திருமார்பேறு திருநாவுக்கரசு நாயனார் அருளி செய்த நான்காம் திருமுறை திருவிருத்தம்.

0: தலம் திரு ஒற்றியூர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்த ஏழாம் திருமுறை. பண் பழம்பஞ்சுரம் இராகம் சங்கராபரணம்.
1: திருவாரூரில் நிகழும் வசந்த விழா நினைவுக்கு வர அதுபொழுது பாடியருளிய திருப்பதிகம்.
0: திருச்சிற்றம்பலம்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: ஓம் சிவாய நமஹ. நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவாசகம். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திரு சதகம். பாடியிருப்பவர் திரு சம்பந்த குருக்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம் மணிவாசக பெருமான் அருளிய திருக்கோவையார். தலைப்பு இயற்கை புணர்ச்சி. பாடியிருப்பவர் மதுரை பொன் முத்துக்குமரன் ஓதுவார் அவர்கள்.

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: திருவாலி அமுதனார் தில்லை திருத்தலத்தில் அருளிய திரு இசைப்பா திருச்சி.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமஸ் சிவாய.
1: சிற்றம்பலம் சைவம் .org-இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமந்திரம். தலைப்பு
2: பாரசரம்.
1: பாடியிருப்பவர் சிவ சர்க்குருநாதன் ஓதுவார் அவர்கள்.
3: திருமூல தேவநாயனார் அருளி செய்த திருமந்திரம் மூன்றாம் தந்திரம் வாரசரம்.

0: திருச்சிற்றம்பலம் 11 திருமுறை காரைக்கால் அம்மையார் அருளிச் செய்த திரு ஆலங்காட்டு மூத்த திருப்பதிகம். பாடியிருப்பவர் மயிலை நாகநாத தேசிகர் அவர்கள்.
1: திருச்சிற்றம்பலம் காரைக்கால் அம்மையார் அருளி செய்த திரு ஆலங்காட்டு மூத்த திருப்பதிகம். இது பண் நட்டபாடையிலே அமைந்த ஒரு பதிகம்.

கொள்ளுகள் வெண்ப கொழி வயிற்று கொங்கை தீரங்கி நரம் வெழுது கொள்ளுகள் வெண்ப கொழி வயிற்று பங்கி சிவதிரு பற்கள் நீண்டு பரடுயர் நீ

கள்ளி கவட்டிடை காலை நீட்டி கடைக்குள்ளி வாங்கி மசித்துமையை விழையெழுதி விடு விடல்ல நக்கு வெருள் விலங்கு பார்த்து துள்ளி சுடலை சுடு பிணத்தி சுட்டிட முற்றும் சுழிந்து போடி அள்ளி அவிக்க நின்றாடும் எங்கள் அப்பனிடாதிரு ஆலங்காடே வாகை விரிந்து வெண்ணிறு சொல்லிப்ப மயங்கிருள்.

தொடர் வேசி ஏகை படர் தொடர் கள்ளி நீழல் ஈமம் இடே சுடு காட்டகத்தே ஆகம் பொழில் தனலாடும் எங்கள் அப்பனிட திரு ஆலங்காடே குண்டிலோம குழி சோத்தை வாங்கி குருநர்

மண்டலம் நில்கம் குழாளம் எட்டு வாதித்து வீசி எடுத்த பாதம் அண்ட உற நிமிந்தாடும் எங்கள் அப்பனிடாதிரு ஆலங்காடே விழுது நினைத்தை விழுங்கிட்டு.

வளர்த்து பொழுதி துடைத்து முலை கொடுத்து போயின தாயை வரவு காண தழுதரும் குன்புறங்காட்டிலாடும் அப்பனிடம் திரு ஆலங்காடே. பட்டி நெட்டுகி பாரு காப்பை பருந்தொடு கோகை பகண்டையாந்தை பட்டடி நெட்டுகி பாரு காப்பை பருந்தொடு கோகை பகண்டையாந்தை குட்டியிட முட்டை கோகை மேகள் குறுநரி செல்கணங்காடு காட்டில் விட்டடி துப்புறங்காட்டில் இட்ட

அப்பனிடம் திரு ஆலங்காடே சுழலும் மழல் விழி கொள்ளி வாய்ப்பே சூழ்ந்து துணங்கை தோடியாடி கழலுள் எரியும் பிணத்தை வாங்கி காந்தடித்தில் கணங்காடு காட்டில் கழல் ஒலி ஓசை சிலம் ஒலிப்ப காலுயர் வட்டனையிட்டே நட்டம்

சென்று நல் நெறி நாடி நயந்தவரை மூடி முது பிணத்திட்ட மாடி முன்னிய பேகண சோழ சோழ காடும் கடலும் மலையும் மள்ளும் வெள்ளும் சுழல அனல் கையேந்தி ஆடும் அறவ புயங்கள் எங்கள் அப்பனிட திரு ஆலங்காடே துத்தல் கை கிளை விளறி தாரம் உடையிழி ஓசை பண்களும் பாடி சச்சரி கொக்கரை தக்கையோடு தகுணீத்தல் துந்து வீதாடம் வீணை மத்தள கரடிகை வல்கை மில்ரோல் தமருகம் குடமுழ ஒந்தை வாசி கத்தனை விரவினோடாடும் எங்கள் அப்பனிட திரு ஆலங்காடே.

0: శ్రీచంబలం
1: ఓం నమః శివాయ. You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: திருச்சிற்றம்பலம் சேக்குள்ளார் பெருமான் அருளிச் செய்த திருத்தொண்டர் புராணம் எனும் பெரிய புராணம்.
3: வம்பரா வரிவண்டு சருக்கம் எம்பிரான் திருஞான சம்பந்த நாயனார் புராணம் திருச்சிற்றம்பலம்.
2: பாடியிருப்பவர் கரூர் திரு சுவாமிநாதன் அவர்கள்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை இசை. பாடல் வாழ்க அந்தனர். பாடியிருப்பவர் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணியன் ஓதுவார் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: வாழ்க

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமுறை பண் கட்டளை விளக்கம். வழங்குபவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: திருச்சிற்றம்பலம்
3: பண் வியாழக்குறிஞ்சி முதல் கட்டளை பாடலன் ஆன்மறையன் எனத் துவங்கும் திருப்பாடல்

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சுந்தரமூர்த்தி நாயனார் புராணம் பகுதி 6. வழங்குபவர் இசைப்பேரறிஞர் தர்மபுரம் பா. சுவாமிநாதன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: நான் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சதை சொல்லிவிடுறேன். ஆக ரவுண்டா பாத்தீங்கன்னா ஆன்சர் சரியா இருக்கும், சொல்ற முறையில கொஞ்சம் தப்பு இருக்கும், அவ்வளவுதான். உங்களுக்கு அதுல சரியான வியாக்கியானம் வேணும்னா பெரிய புராணத்தை நீங்க எடுக்கிறது தான் நிச்சயம் என்று எண்ணிக்கொள்ளுங்கள். ஆனா நான் தப்பா சொல்ல மாட்டேன். ரவுண்ட் ஃபிகர் போட்டு பாத்தீங்கன்னா நிச்சயமா அந்த ஆன்சர் வந்துடும். ஆக அந்த பறவையின் அந்த சங்கிரி ஞாச்சியாருக்கு திருமணம் செய்ய நினைத்தார்கள். திருமணம் செய்வதற்கு ஒருத்தன் வந்து பொண்ணு பார்த்துட்டு போனான். பொண்ணு பார்த்துட்டு தான் வீட்டுக்கு போனா, போன உடனே அவன் இறந்தான். நல்லா இருக்கிற பொண்ணை பார்த்துட்டு இவன் இல்லாத குற்றமெல்லாம் சொல்லுவான். இந்த பொண்ணை பார்த்து விட்டான், போன உடனே இறந்தான்னா அந்த பொண்ணு இருக்கிற பக்கம் யாராவது திரும்புவானா? நல்லா இருக்கு, இந்த சங்கில் நேச்சர் இந்த பக்கத்தான்டா இருக்காருன்னா இந்த பக்கம் அந்த வீட்டு பக்கம் கூட கண்ணை திருப்ப மாட்டான் அல்லவா? ஆமா. அதோட இல்லாம அந்த பொண்ணு திருமணம்னு சொன்னாலே மயக்கம் அடிச்சு விழுந்துடுறான். கேட்டாங்க பெற்றோர்கள்லாம், என்னம்மா உனக்கு திருமணம்னு சொன்னா மயக்கம் வந்துருது, கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறே, ஏன் கேட்டா? நான் ஒரு சிவனடியாருக்குத்தான் உரியவன், நான் இவனெல்லாம் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு விட்டா. பெற்றோர்களுக்கு ஒரு பக்கம் வருத்தம் தான், யாரோ ஒரு சிவனடியாரத்தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்ற, அது ஒரு பக்கம் சந்தோஷம்தான். நான் வீட்டுல இருக்க மாட்டேன், திருவொற்றியூர்ல எனக்கு ஒரு கன்னி மாடம் கட்டி அதுல கொண்டு என்ன வச்சிருங்கோ, நான் கோயிலுக்கு தொண்டு செய்துகிட்டு இருக்கிறேன், அந்த சிவனடியார் வந்தான்னா என்ன திருமணம் செய்து கொள்ளுவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா. பெற்றோர்களுக்கு ஒரு பக்கம் வருத்தம் இருக்கத்தான் செய்யும் இல்லையா? இந்த அம்மாவே திருவொற்றியூர்ல ஒண்டி வச்சுட்டாங்க. இந்த அம்மா தினந்தோறும் பூமாலை கட்டி தேகேச பெருமானை கொண்டு கொடுக்கும். சுந்தரர் அங்க போறார், அதான் விதி. அத சொல்லுவார் மாணிக்க வாசகர், எங்கேயோ கடல்ல ஒருத்தன் இந்த நுகத்தடின்னு ஒண்ணு போட்டான். நுகத்தடி என்பது இந்த மாட்டு மேல இந்த கழுத்துல வைக்கிறது. அந்த கழுத்து மேல வச்சு அந்த நுகத்தடியில இப்படி ஒரு கயரை போட்டு அந்த மாட்டை கட்டுவான். எங்கேயோ போட்டான் ஒரு நுகத்தடி, எங்கேயோ போட்டான் ஒரு கயறு, அந்த கயறு இந்த நுகத்தடிக்குள்ள வந்து பூந்துடுது. அது போல எங்கேயோ பிறந்த பொண்ணு, எங்கேயோ பிறந்தவர் இங்க சுந்தரர் திருவொற்றியூருக்கு வர்றார். வந்த உடனே முதல்ல அவர் பாடிய பாடல்

மதுரைக்கு போன உடனே முதல்ல பாடியது இந்த பண்ணுதான் பாடுறாரு. இதே மாதிரிதான் அவரும் பாடுறது. அதே மாதிரிதான் இவரும் இங்க திருவொற்றியூருக்கு வந்த உடனே இந்த ராகத்துலதான் பாடியிருக்க. இத பாடும் போதெல்லாம் எனக்கு அது நினைப்புக்கு வரும்.

ஆக இந்த திருப்பதி இயக்கத்தான் முதல்ல திருவொற்றியூர்ல பாடினார். திருவொற்றியூர்ல பாடி கோயில வளம் வந்துகிட்டு இருந்தார். அங்க ஒரு பொண்ணு சாமிக்கு பூமாலை கொடுத்துட்டு போன பார்த்தார். இந்த பொண்ண கல்யாணம் பண்ணிட்டாருன்னு தேவரே நினைச்சாரு. அதுதான் முன்னைய வினை. ஆமா, நேரம் அந்த பொண்ணுகிட்ட போய் அம்மா அம்மா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்கிறவர். தெய்வ சேக்கிழாறு பெருமான் சொல்ற நேர சாமிகிட்ட போனார். உனக்கு தொண்டு செய்துட்டு போறாள் ஒரு பொண்ணு, அவளை எனக்கு திருமணம் செய்து வை. கேட்டா இந்த பொண்ணு வேணும், அவனுக்கு தெரியும்ல, அவனுக்காக வந்திருக்கிற பொண்ணு தான் அவர் தெரியும்ல. நேர கனவுல போனார் அந்த பொண்ணுகிட்ட. கனவுல ஆண்டவன் சொன்னது மாதிரி சேக்கிழார் பெருமான் எழுதியிருக்கிறார். தாரும் தவத்து சங்கிலி கேள், தவம் செய்கிறாள் அவள் அப்படிங்கிறார் சேக்கிழார் பெருமான். தவம் சாரும் சங்கிலி அப்படிங்கிறார். தாரும் தவத்து சங்கிலி கேள், சால என்பால் அன்பன், இவனை விட அன்பன் வேற ஒருத்தன் கிடையாது எனக்கு. ஆமா, அது மாத்திரம் இல்ல, மேறு வரையின் மேம்பட்ட தவத்தான், மேருமலை விட உயர்ந்தது அவனுடைய தவம். நீயும் தவம் செய்கிறவள், அவனும் தவம் செய்கிறவன் அப்படின்னு சொல்றார். இல்லையா, மேறு வரையின் மேம்பட்ட தவத்தான், வெண்ணெய் நல்லூரில் யாரும் அறிய யான் ஆள உரியான். பெண்ணை நல்லூர நான் அவனை ஆட்கொண்டேன், உன்னை என்னை இறந்தான் நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு என்ன கேட்கிறான். வார்குள் முலையாய் நீ அவனை கல்யாணம் செய்துக்கோ அப்படின்னு சொல்லிவிடுற. தப்பு வராம இருக்கும் பாத்தீங்களா. அந்த அம்மா சொன்ன, சாமி சாமி அவரை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன், அவர் ஊரு ஊரா போய் பாடுறவரு, என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா இங்க இருப்பாரா, ஒரு ஊரா ஊரா போயிடுவாரு, அதோட முன்ன ஒரு கல்யாணம் அவருக்கு ஆயிருக்கு போல இருக்க அப்படின்னா. சரி, உன்னை விட்டு பிரிய மாட்டேன்னு அவன் சத்தியம் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிவிட்டார். தொட்டிலையும் ஆட்டி விட்டு தொடையும் நல்லா கிள்ளி விட்டுட்டாரு. ஏன், அந்த வினையை அவன் அனுபவிச்சு தீரணும், அதுக்காக வேண்டி. உன்னை பிரிய மாட்டேன் அவன் சத்தியம் பண்ணிவிடுவான் அப்படின்னு சொல்லிவிட்டு இவர்கிட்ட வந்து, என்னப்பா நீ ஊரு ஊரா போறவன், இன்னும் ஒரு கல்யாணம் ஆயிருக்கு அவனுக்கு தெரியுது, அதனால நான் அவளை விட்டு பிரிய மாட்டேன், நீ சத்தியம் பண்ணிவிடு. சுந்தரருக்கு என்னடா இங்க ஒரு தீர்க்கால, இவளை விட்டு நான் அகலேன்னு சொல்லி விட்டாக்கா எப்படி அப்படின்னு நினைச்சார். சாமி கிட்ட கேட்டார், சாமி சாமி அப்படி சத்தியம் பண்ணி விடுறேன், நான் சத்தியம் பண்ண வரும்போது நீ கோயிலுக்குள்ள இருக்காத, இந்த மகிழ மரம்னு ஒண்ணு இருக்குல்ல திருவொற்றியூர்ல இருக்கு உங்களுக்கு தெரியும், அந்த மகிழ மரத்தடிக்கு நீ போயிடு, கோயிலுக்குள்ள இருக்காத, நான் கோயிலுக்குள்ள வந்து சத்தியம் பண்ணும் போது நீ மகிழ மரத்தடி போயிடு. ஏ இப்படியா கதை அப்படின்னு சொல்லிவிட்டு நேர அந்த பொண்ணு கிட்ட, சரி நான் அப்படி போயிடுறப்பான்னு இவர்கிட்ட சொல்லிவிட்டு, இந்த அம்மாட்ட சொல்லிவிட்டு அவள்கிட்ட போய், இந்த மாதிரி சத்தியம் பண்ண வரும்போது என்ன கோயிலுக்குள்ள இருக்காதா, நான் மகிழ மரத்தடிக்கு போன்னு சொல்லிவிடுறான், நான் அங்க போயிட போறேன், இங்க அவன் சத்தியம் பண்ண வந்தான்னா நீ மகிழ மரத்துக்கு அழைச்சிட்டு வந்துரு. எல்லாம் இறைவனுடைய திருவிளையாட்டு. ஏன், நல்ல பதிகம் கிடைக்கும், அதுக்காக வேண்டி அப்படி பண்ணிவிட்டார். கோயிலுக்கு வந்தாரு, திருமணம், சாமி சன்னதிக்கு போலாம் அப்படின்னாரு சுவாமி சுந்தரர். இந்த அம்மா சொன்னா வேண்டாம் வேண்டாம், இதுக்கு என்னத்துக்கு அங்க போறது, மகிழ மரத்தடி போயிடலான்ட்டான். சத்தியா மாட்டிக்கிட்டார், மாட்டேன்னு சொன்னா திருமணம்.

என்ன பண்றது, சரி மகளிர் மரத்தில் வந்து உன்னை விட்டு தேவன் ஆகலேன் அப்படின்னு சத்தியம் பண்ணிவிட்டு கல்யாணம் பண்ணிட்டார். கொஞ்ச நாள் இருந்தாரு. பங்குனி மாசம் உத்தர திருவிழா இப்ப நடக்குது இல்லையா, உத்தர திருவிழா திருவாரூர்ல ரொம்ப நல்லா நடக்கும். திருவாரூர்ல திருவாதிரை ரொம்ப நல்லா நடக்கும்னு அப்பர் சுவாமி பாடி வைக்கிறார். முத்து விதானம் மணிப்பொற்கவரி முறையாலே பத்தர்களோடு பாவையர் சூழ பலிப்பின்னே வித்தக கோர வெண் அத்தன் ஆரூரில் ஆதிரை நாளால் அது வண்ணம் அப்படின்னு ஒரு திருப்பதியும் பாடுறார். அதே மாதிரி இந்த திருவாரூர்ல நடக்கிற பங்குனி உத்தரத்தையும் அப்பர் சுவாமி சொல்றார்.

பங்குனி உத்தரம் ரொம்ப நன்றாக நடக்கும்னு அப்பர் சாமி கூட எழுதி வச்சிருக்கார் தேவாரத்துல. பங்குனி உத்தரம் திருவிழா நடக்க போற வேளை இந்த அம்மாவோடு திருவொற்றியூர்ல இருந்தார். இவருக்கு நம்பியாரூரம்னு பேரு. திருவாரூர்ல நடக்கிற பங்குனி உத்தரம் பார்க்காமல் நான் ஒற்றியூர்ல இருப்பேனா? பக்திமையும் அடிமையையும் கைவிடுவான் பாவியே, நான் பாவி, பங்குனி உத்தரம் பார்க்காமல் நான் இங்க இருக்கிறேனே அப்படின்னு எழுதுறார். பத்திமையும் அடிமையையும் கைவிடுவான் பாவியேன், பொத்தின நோய் அதுவிதனை பொருளறிந்தேன், போய் தொழுவேன், போவேன் திருவாரூருக்கு. முத்தினை மா மனிதன்னே வைரத்தை முற்கனேன் எத்தனை

ஒன்னே ஒண்ணு நான் உங்களுக்கு நினைவூட்டேன். நான் சில தவறுகள் செய்கிறேன், செய்ய வேண்டிய சூழ்நிலை. ஒரு நிகழ்ச்சியில உட்கார்ந்தேன்டா, ஒரே ராகத்தை நான் பாடிட்டு இருக்க முடியாது. பல ராகமும் பாட வேண்டிய கடப்பாடு எனக்கு. அதனால தேவாரத்தை சில சில சிலதுகளை மெட்டு மாத்துகிறேன். தப்புதான், ஒத்துக்கிறேன், ஆனால் செய்ய வேண்டிய சூழ்நிலை. மேடைக்காக வேண்டி சில இடங்கள்ல மாத்துகிறேன். தப்பு, மன்னிக்கக்கூடிய தப்பு என்று நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள்.

புத்தி கெட்டவன். என்னைக்காவது நான் புத்தி கெட்டவன் என்ன நான் சொல்லியிருப்பேனா? யாராவது நான் புத்தி கெட்டு செய்துவிட்டேன்னு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டார்கள். நடுநிலையில இருப்பவர்கள்னா நிச்சயமா நான் தவறு பண்ணிவிட்டேன்னு ஒத்துக்குவாங்க. தவற தவறு நம்ம ஒத்துக்கிறது இல்லையே. ரயில் தவறிட்டு கால் இடிச்சு கல் இடிச்சு விட்டுது அப்படின்னா நம்ம சொல்ற வழக்கம் இல்லையா? ஆமா. ஆனா சுந்தரர் என்ன சொல்லுகிறார்? மதியிலேயேன் நான், ஏழையேன், அறிவில்லாதவன், எத்தனை நாள் பிரிந்திருக்கிறேன் திருவாரூர் சிவனை விட்டு அப்படின்னு சொன்னாரு. சத்தியங்கத்தியம்ல பஞ்சா பறந்து போச்சு. திருவாரூருக்கு போவேன் அப்படின்னாரு. இந்த அம்மாவை நினைக்கல, திருவொத்தியூர் தியாகேசனை நினைக்கல, விட்டாரு சவாரி அவ்வளவுதான். திருவாரூர் சிவனை வணங்கி திரும்ப மாட்டேன்னு போயிட்டார். சத்தியம் எல்லாம் அடிபட்டு போச்சு. அவ்வளவுதான். திருவொத்தியூர் மேலவேதியை தாண்டி லெவல் கிராஸிங் போயிருப்பாரு. அவ்வளவுதான். ரெண்டு கண்ணும் அவுட்டு, ரெண்டு கண்ணும் அவுட்டு. ஒரு கண்ணு போயிருக்க கூடாது. ஒரு சத்தியம் தவறினத்துக்கு ரெண்டு கண்ணா அவுட்டு. ஒரு சத்தியம் பண்ண தவறினத்துக்கு ரெண்டு கண்ணும் போச்சு. நாம நெஞ்ச தொட்டு பார்ப்போம். எத்தனை பொய் சொல்றோம், எத்தனை சத்தியம் தவறுறோம், நம்ம கண்ணு போகுதா? போகாது, போகாது. எத்தனை சத்தியம் வேணா நம்ம மாறிக்கலாம், கவலையே பட வேண்டாம். ஏன்? சுந்தரர் தூய மனிதன், பிழையற்றவன், குற்றமற்றவன், குற்றமற்ற பெருமான் சுந்தரர். ஒரு தவறு வரும்போது ரெண்டு கண்ணும் போயிடுச்சு. நல்ல வெளுத்த வேட்டியில ஒரு கரைப்பட்டு போச்சுன்னு சொன்னா நம்ம கவலைப்படுவோம். அழுக்கே வடிவந்த உடம்பு நாமெல்லாம் அப்படிதான். கவலையாப்படுவோம் இல்ல. சுந்தரர் தூய மனிதர், அந்த ஒரு குற்றம் அவருக்கு பொறுக்க முடியல, அவ்வளவுதான். அது அவருக்கும் தெரியும், இவருக்கும் தெரியும். ரெண்டு கண்ணும் போயிடுத்து. ரெண்டு கண்ணும் போன உடனே திரும்பி வந்தாரா? இப்ப நாம வீட்டை விட்டு புறப்படுறோம். வாரியார் சாமி சொல்ற மாதிரி முன்னே சுமங்கலி எதுக்க வந்தா? வாரியார் சொல்ற வழி எம்டன் அவர் மாதிரி மேடையில இனிமே பேச போறதும் கிடையாது, பாடி காட்டுறதும் கிடையாது. சொற்பொழி வாழ்வன்ல பாடி காட்டினவன் வாரியார். எவ்வளவு பெரிய சொற்பொழி வாழ்ந்தான் பாடு தெரியாது, பாட பாட்டு ராகம் தெரியாது. நான் காஞ்சிபுரத்துல போய் ஒரு ராகம் பாடினேன், புது ராகம் ஒண்ணு தயார் பண்ணிட்டு போய் பாடினேன். அந்த ஊர்ல ஒரு பிடில்காரன், எம்டனான பிடில்காரன், நாகராஜன் பேரன், எம்டன். அவன் சொன்ன அந்த வாரியார் நேற்று இந்த பாடி விட்டாரு, இந்த ராகத்தின்ட்டான். அவர் சொன்னார், இந்த முன்னே சுமங்கலி எதுக்க வந்தா? முன்னே சுமங்கலினா தாலி இல்லாதவன் அர்த்தம். நாம என்ன பண்றோம்? திரும்பி வீட்டுக்கு போயிடும். வீட்டுக்கு போய் தண்ணி குடிச்சுட்டு கொஞ்சம் விபூதி பூசிக்கிட்டு அப்புறம் வெளியே வர்றோம் இல்லையா? ஆமா. சுந்தரர் என்ன பண்ணினார்? ரெண்டு கண்ணும் போச்சு இல்ல, திரும்பி திருவொற்றியூருக்கு தானே போயிருக்கணும். கிடையாது. அங்கிருந்தே ஒரு அற்புதமான பதியம் ஒண்ணு சொல்றார். இந்த அற்புத பதியத்தை வரவழைக்கணும், அதுக்காக தான் இந்த பாட்டு இந்த நாடகம் ஆடுகிறான் அவன்.

0: சொல்லுவாங்க.
1: அது எந்த வகையில தெரியும் எனக்கு தெரியாது. இந்த ஆடு இருக்குல்ல, ஆட்டுடைய பிழுக்கை லேசா கரையாது, அது கல்ல விட கணிதமாக இருக்கும். இந்த ஆடு கறக்கிறவன், மாடு கறக்கிறவன், இப்ப மாடு இப்படி நின்றுதுன்னா இந்த பக்கமா உட்காந்துதான் கறப்பான், இந்த ஆடு கறக்கிறவன் பின்பக்கம் உட்காந்துதான் கறப்பான் இல்லையா? ஆமா, பின்பக்கம் உட்காந்துதான் கறப்பான். இப்ப மதுரை பக்கம்லாம் பெரும்பகுதி ஆட்டு பால் தான் நிறைய குடிப்பாங்க முன்ன எல்லாம். இப்ப ஆவின் பால் தான் எங்க வேணாலும் போகுது, எங்க வேணாலும் தயார் பண்றாங்க இப்போ இல்லையா? ஆமா, அங்க ஆட்டு பால் எல்லாம் நிறைய கிடைக்கும். அவன் இந்த ஆடு என்ன பண்ணுவான், பின்பக்கம் இருந்தான் கறப்பான். அந்த பிழுக்க ஒண்ணு அதுல விழுந்துருதுன்னா அதை தூக்கி அந்தாண்ட போட்டுரும், அது கரையாது. ஆமா, அப்படின்னு சொல்லுவாங்க, இல்ல உபமானத்துக்கு சொல்றாரு என்றும் சொல்லி விடுவாங்க. ஏதோ ஒண்ணும்
2: பிழுக்கை வாரியும் பால் குழ

இன்னொன்னு, இந்த குற்றத்தை எடுத்து போட்டுட்டு நல்லதை எடுத்துக்க வேண்டியதுதானே. பிழுக்கைய தூக்கி எறிஞ்சுட்டு பிழுக்கை குற்றம், பால் நல்லது, தூக்கி போட்டு எடுத்துக்க வேண்டியதானே. பிழுக்கை வாரியும் பால் கொள்வர் அடிகள். பிழைப்பனாயினும் நான் பிழை செய்வேன், ஆனா உன்னுடைய திருவடிக்கு நான் பிழை செய்ய மாட்டேன். எப்படி சொல்றாரு பாத்தீங்களா? இப்ப நாம என்ன பண்றோம், இப்ப நாம என்ன பண்றோம், வீட்டுக்குன்னு சொன்னா செவ்வாழைப்பழம் வாங்கிட்டு போவோம், மலவாழைப்பழம் வாங்கிட்டு போவோம். கோயிலுக்குன்னு சொன்னா, கோயிலுக்குன்னு சொன்னா அதை இப்படி ஒரு வாழைப்பழம் அதைத்தான் வாங்கிட்டு போவோம். கோயிலுக்குன்னு சொன்னா எந்த பூ வேணாலும் வாங்கிட்டு போடுவோம். வீட்டுக்காரிக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா அந்த மல்லிகை பூ தான் வாங்கிட்டு போவோம், அது ஜாதி தான் வாங்கிட்டு போவோம். கேட்கணும், அங்க சோறு கிடைக்கிறதே இல்லையா? ஆமா, நாம பண்றது இப்படி. அவர் என்ன சொல்றாரு, உன்னுடைய நான் பிழை செய்வேன், ஆனா உன்னுடைய திருவடிக்கு நான் பிழை செய்ய மாட்டேன். பிழைப்பனாகினும் உன் திருவடி பிழையேன், வடிக்கு வீழில் உன் திருப்பேர் அல்லால் அறியேன் மறுமாற்றம். நான் வடிக்கு கீழே விழுந்தாலும் எப்பாடின்னு விழ மாட்டேன், பரமசிவம் அப்படின்னு விழுவேன். இத சுவாமி சொல்றாரு.

ஒழுக்க என்ன டிராப், ஆங்கிலத்துல சொல்றாங்க இல்லையா டிராப் சொல்றாங்க, அந்த இந்த கண்ணுக்கு மருந்து அப்படி அந்த டிராப்பா விழுது பாருங்க. எனக்கு ஒரு மருந்தான் சொல்றியா, ஒரு மருந்து தான் சொல்றியா, ஒரு மருந்து தான் என் கண்ணுல விடுறியா அப்படின்னு கேட்கிறார் சிவனை. ஒழுக்க என் கண்ணுக்கு ஒரு

0: இப்படி ரெண்டு கண்ணும் போயிடுத்து. இந்த திருப்பதியத்துல இன்னும் நான் சொல்ல வேண்டியது நிறைய இருக்கிறது.
1: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு சைவம் .org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய்.

தலம் திருப்பிரமபுரம். திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் அருளி செய்த முதல் திருமுறை திருஎழுகூற்றிருக்கை பண் வியாழக்குறிஞ்சி ராகம் சௌராஷ்டிரம்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்ஜின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்து நீங்கள் கேட்க இருப்பது எம்பெருமான் திருஞான சம்பந்தர் தேவநாயனார் அருளி செய்த தேவார பாடல்களின் விளக்கு உரை. வழங்குபவர் பேராசிரியர் பு சுந்தரமூர்த்தி ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: வா வானா என் முன் எழுந்தருள்வாயாக, இல்ல மூ வாதா அப்படின்னாரு. மூ எவற்றிலும் முன்னே தோன்றியவன், மூணா மூத்த, எப்பொழுதும் முன்னே தோன்றிய. மூத்தானை யாருக்கும் முன்னே தோன்றி முளைத்தானை. எந்த ஒரு தாண்டகம் மதுரை? யாருக்கும் முன்னே தோன்றி முளைத்தானை. அதனால எல்லாருக்கும் முன்னே தோன்றி. அப்புறம் வாதா வாதா அப்படின்னாரு. இந்த வாதம்னா, வாதம்னா காற்று இல்லவா, வாயு இல்ல கூட. வாதம்னா அந்த கால் வீது கை பிடுங்குன்னு சொன்ன வாதத்தினுடைய குணம் அது இல்லைங்களா, அது காற்று. ஆகவே வாதான்னா காற்றாக இருப்போனி, காற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றி சிவசிவ. அருமையா வந்துட்டு நீங்க இந்த மாதிரி வந்து உதாரணம் சொல்லும் போது இருக்கிற அந்த அழுத்தம் சாதாரணமாக காற்றாகி இருப்பவனே அப்படி போல, காற்றாகி இருப்பவனே, வாதா காற்றாகி இருப்பவனே, என்ன காற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றி. சரி, அப்படி காற்றாகி இருப்பவரை காற்றாக அனுபவிச்சவர் உண்டா? சஸ்பென்ஷன் வச்சுடுமா? காற்றாக இருக்கிறார், அப்படி காற்றாக இருப்பவரை இந்த உயிர்கள் அனுபவிச்ச அனுபவத்தை சொல்றார் ஒருத்தர். அடுத்த வாரம், அடுத்த மாசம் வச்சுக்கலாமா? அடுத்த மாசம் வேண்டாம். வீசு தென்றலும் அறாரா பெருமானி, நீ எப்படி இருக்கிற? மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென். இந்த வீசு தென்றல் வரும்போது காற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றி, காற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றி வரும்போது வீசு தென்றலும் இந்த ஞாபகம் வந்தால் நல்லது, நல்லது. தீயாகி அது பூதங்களாக இருக்கிறான் மட்டும் சொல்லிட்டார். ஆனா அந்த அனுபவ பொருளாக அனுபவிக்கிறார். இங்கே அங்க ஐம்பெரும் பூதமாக அனுபவிக்கிறார் இல்லைங்களா, அது காற்றாக. அங்க வானாகி மண்ணாகி வழியாகி அது மாதிரி இருக்கிற ஐம்பெரும் பூதமாகி அதெல்லாம் இல்லைங்களா. திருமுறையில வேண்டிய அது நமக்கு திருமுறை இருந்ததுன்னா சித்தாந்த சாத்திரம் எளிமையா போடுது. ஆமா சரி. எனவே வாதா, அதனால நீ எல்லாமாக என்றும் மூத்திருக்கின்ற காற்றாகி எங்கும் கலந்திருக்கிறாய். தா அப்புறம் அவ்வளவுதான், அவ்வளவுதான். இந்த பாடல் நமக்கு அமைந்திருக்கிறது. சரி, நான்காவது பாட்டு இல்ல நீவா. அதுக்கு ஒண்ணு நீவான்னா நீவுதல்னா இரத்தல், நீவான்னா என்றும் இரத்தல் இல்லாத மாறாத. வாயா, வாயான உண்மை பொருளாக இருப்போனே, மாறாத உண்மை பொருளாக ஆண்டவன் இருக்கிறார் இல்ல. நீ வா வாயா. அடுத்தது கா யாழி. யாழினா யாழை உடையவன், கான்னா தாங்கியன்னு அர்த்தம். கையிலேயே யாழை தாங்கி என்ன சொன்ன பாருங்க, லால்குடியில தட்சிணாமூர்த்தி இயல்பாக இருந்த கோலம் நால்வருக்கு சொல்ற இடம் ஒரு கோலம் இருக்குது, அது எங்கும் இருக்கிற கோயில். அங்கே அந்த அந்த அந்த சண்டிகேஸ்வரருக்கு பக்கத்துல ஒரு சிற்பம் போட்டிருக்காங்க, நின்ற வடிவத்துல யாழை வச்சுக்கிட்டு இருக்கு. அதனால என்ன நம்ம லால்குடியில அதுக்கு என்ன பேரு? திருத்தவத்துறை. அது யாழ் கையில இருக்க முடியாத தட்சிணாமூர்த்தி, வேற எங்கேயும் இல்ல, திருத்தவத்துறையில நின்ற வண்ணமா இருக்கு. அப்போ யாழை தாங்கி கொண்டே இருக்கிறது. எனவே யாழை தாங்கி கொண்டிருக்கவனே காயாழி. அப்புறம் அடுத்தது பாரு, ரொம்ப ஜாக்கிரதையா பிரிக்கிறாங்க. வான் நோ வாராமி, வான் நோ அப்படின்னாரு. வான்னா நீங்க ஆகாயம்னு பொருள். இங்க என்ன வான்னா? மேலான இருக்கிற நோயிலேயே கடுமையான நோய் எது? பிறவி நோய் தான். இந்த பாழா போன இது வந்ததுனாலதான் நான் மற்றதெல்லாம் வந்தது, கைவலி காலவலி தின்னேன். அடிப்படையில தூக்கி விட்டா பேச்சே இல்ல. மணிமேகலை, மணிமேகலை போற போக்கில் போனாங்க. பிறந்தோர் உருவது என்னது? பிறந்தோர் உருவது பெரிய துன்பம், பிறவார் உருவது பெரும்பேரின்பம், பற்றின் வருவது முன்னது பின்னது அற்றோர் உருவதென்று அறிக. நாளே வார்த்தையில முடிச்சுட்டாங்க மணிமேகலை சீத்தலை ஜாதர. அப்போ இந்த உலகத்துல பெரிய துன்பம் எதனால? பெற்றோர் இது பிறப்பதனால. என்னைக்கு என்பனர் இதை ஒழிச்சாமன்னாரு? இதுக்கு என்ன சாமி காரணம்னாரு? இந்த பத்து நாள வர்றது இந்த பிறப்பு, அது இல்ல இன்னைக்கே தொலைஞ்சு போறார். ரொம்ப ஷார்ட் நோட்ஸ் குறிப்பு கொடுத்துட்டு முருகா முருகா. அதனால இங்க என்னன்னு கேட்டா வான் நோய் என்னாரு. வான் நோய்னா பெரும் மிகப்பெரிய நோய். அது எந்த நோய்? வான் நோ வாராமி, கொடுமையான பிறவி துன்பமே வாராதவாறு காவா காத்தருள்வாய், காத்தருள்வாய். மாய பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி. சரி போதும், மேற்கொள்ள சொல்ல. வான் நோவாவா, வான் வான் ஆகாயம், ஆகாயத்தில் இருக்கிற தேவர்கள்னு வச்சுக்கணும், இடவாக பெயர்னு வச்சுக்கணும். அதுக்கெல்லாம் ஆகாயத்தில் இருக்கிற தேவர்களை எல்லாம் நோவாவா, நோவாதவாறு துன்பமடையாதவாறு மேரா மேருமலையை காத்தவன் அல்லவா. ஒரு காலையில அசைந்து வருகின்ற பொழுது அது விட்டிருந்தார்னா தேவரெல்லாம் சட்னி ஆயிருப்பான். அத அவர்கள் துன்பம் வராதவாறு காத்தான். அப்படியெல்லாம் காத்தவனி. அப்புறம் காழியா, அதுக்கு சீகாழியில் உள்ளவனே தான், பொம்பு இல்லை. காயா, முன்ன ஒரு காயா வந்தது, காயம்னா உடம்பு உடையவனேன்னு சொன்னோம். இப்ப வருது காயா அப்படின்னு கேட்டா காயம், காயம்னா ஆகாசம், ஆகாசம் சொல்லும்ல காய். அதுல காயா ஆகாச வடிவமாக இருக்கிறான். வானாகி மண்ணாகி, அதனால வானாகவும் இருக்கிறான். சரி, வாவானி, வாவானின்னா சின்ன பிள்ளைய கூப்பிடுவாரு, சீக்கிரம் வாப்பா போதும்பா என்னால முடியல என்று சொல்லி வாவானி. வாய் உண்மை அல்லவா. வான் அந்த கொடுமையினுடைய மிகுதிக்காக அந்த வான்னு சொன்னார் தவிர வேற ஒன்றும் இல்லை அல்லவா. இதெல்லாம் வா வா விரைவா வான்லாம் சொல்லிவிட்டார். இப்படியாக இந்த பாடல் நமக்கு நிறைகிறது. இனி அடுத்தாற் போல யா அல்ல யா காலா, யா காலா, காலான்னா எல்லா உயிர்களுக்கும் ஒரு காலையில ஒடுக்கிறவன் காலன்னா சங்காரமூர்த்தின்னு வச்சுக்கிறோம். அப்படி இல்லாம காலா இவர் எப்படி எந்த காலத்திலும் காலமாக விளங்குகின்றவனி, காலமாக. அப்ப என்ன அர்த்தம்? பண்டும் இன்றும் என்றும் உள்ள பொருள் என்றே பல்லாண்டு கூறுதுமே. அப்போ இறந்த கால பொருளாயும் நிகழ்கால பொருளாயும் இனி எதிர்கால பொருளாயும் இருக்கிறான். அப்போ காலங்கடந்த பரம்பொருள், காலம் கடந்த பரம்பொருள்னு சொல்லும் போது ஒரு ஒரு ஒரு பிள்ளைத்தமிழ் ஞாபகத்துக்கு வரும், பிள்ளைத்தமிழ் ஞாபகத்துக்கு வரும், பிள்ளைத்தமிழ் ஞாபகத்துக்கு வரும். குருசாமி அல்லவா, அங்க எப்படி நாம் மறப்போம்? காலத்தோடு கற்பனை கடந்த கருவூலத்து பழம்பாடல் கலைமாச்செல்வ தேடி வைத்த கடவுள் மணியே மீனாட்சி அம்மை, மீனாட்சி. சரி, ஆகவே நீ யா எந்த காலத்திற்கும் காலம் கால கடவுளாக இருக்கிறாய், நீ என்று இருக்கிறாய் அன்றெல்லாம் அந்த காலம் அமைந்திருக்கிறது. எனவே காலாம் மேயா, மேயா மேயானா மேவுதல்னா பொருந்திருத்தல், மேயானாலும் அந்த எதிர்மறையாக அது ஆனா உடன்பாட்டை வச்சுக்கிட்டு எல்லா பொருளும் கலந்திருப்பேனர். எல்லா பொருளும் எடு கலந்தன, எல்லா பொருளும் என்னது அப்படின்னு கேட்டா நம்ம அடிக்கடி சொல்லுவது உண்டு. ரொம்ப இருக்கிறது இல்ல சின்ன பொருள் என்னன்னு கேட்டா எள், எள்ளுக்குள் என்ன போல இருப்பவன். அப்ப அவ்வளவு சின்ன பொருளும் இருப்பான், இந்த அண்டத்திலையும் பொருளா இருப்பான். அப்போ எங்கு வியாபகித்திருப்போம், பறந்திருப்போம். அல்லவா? இப்படிப்பட்ட மேயா மேதாவி மேதாவி, இதுக்குதான் நமக்கு ஓரளவுக்கு ஒரே தெரியுது. அவர் பெரிய மேதாவி சார், அப்படின்னாட்ட மேம்பட்டவர், எல்லா உயிர்களுக்கும் மேம்பட்டவர். மேதாவி தாய் ஆவி, தாய் ஆவி எல்லா உயிர்களுக்கும் தாயாகவும் இருக்கிறார் அல்லவா. தாய் ஆவி வீயாதா, வீதல் வீதல்னா அழிதல், வீயாதவன்னா என்றும் அழியாதவன். வீயாதா அழிவில்லாதவனி, இல்ல அழிவில்லாதே. அப்புறம் பாருங்க, வி இல்ல தாம் மே யாழி அப்படி பிரிச்சுக்கணும். வி அப்பா, வி என்பதற்கு பறவை என்ற ஒரு பொருளும் உண்டு. பறவை என்ற பொருளும் அதெல்லாம் ரொம்ப அருகே நிலைமையில வருது. வி என்பது வீணா அரும்பு என்ற பொருளும் உண்டு. வி என்ன மட்டும் போட்டா அதெல்லாம் பார்த்தா தமிழ் சொல்லாம் போயிட்டு போய் அதை வச்சு யாரும் பாடுவதும் இல்லை. அல வி, அப்ப விங்கிறது என்னன்னு கேட்டா பறவைகள். அந்த பறவைகள் எல்லாம் என்ன பண்ணுமா, மேயாழி. நீ யாழி யாழ் வாசிக்கின்ற பொழுது உலகத்தில் இருக்கிற பறவை கூட்டம் எல்லாம் அப்படியே தவி தவி வருமா, இந்த இசையை கேட்டு இசையை கேட்டு. இது மாதிரி ஒரு அடியவர் ஒரு இசை வாசிச்சார், அப்ப எல்லாம் பறவை எல்லாம் வந்ததுன்னு சொல்றோம். அந்த அடியவர் யார்? ஆனாயர். தண்ணிப்பட்ட படம் இருக்கு பாத்தீங்களா, தண்ணிப்பட்ட படம் இருக்கு. வேற எங்கேயா கேட்டது தமிழ்நாட்டில் சொல்ல முடியுமா? இப்படி இசை வாசிப்பார், அவர்கிட்ட பறவை எல்லாம் வந்தது எங்க இருக்குன்னு சொல்ற ஆனாயர். மரங்கள் மலர்ச்சியினை சரியா கான் யாரும் கழித்து ஓடா. ஆனாயருடைய அந்த இசையை கேட்டு மரங்கள் கூட அப்படி அசையாதான். ஏன்னா அசைஞ்சா இந்த இசையை கேட்க முடியாது. கான் யாரும் கழித்து ஓடா, நல்ல அறிவு வர்றது கூட சல சல சலன்னு சத்தம் கட்டி இறங்காதான், மெதுவா இறங்குமா. ஏன் இந்த இசை போயிடுமே அப்படின்னு சிவ சிவ. அப்படி எல்லா உயிரினங்களும் சுவைக்கும்படியான இசை. அதனாலதான் அவர் என்ன செய்தார், இப்படியே நம்பால் அணைவாய் என்று சொன்னார். இந்த மாதிரி அந்த குடல் வச்சுக்கிட்டு இருக்கிறே, இது மாதிரி வாசிப்பது போல் அப்படியே என்னுடைய கருத்தை வாங்கினார். இதை ஒலி ஒலியில காட்டினா இப்படியே நம்பால் அணைவாய் என்பது ஒலி. ஒளி அப்படி பெருமான் இது அம்மையப்பராக ஆணையத்தின் மீது அப்படி மேல போயிட்டே இருக்கணும். ஆனாயர் அப்படி கையில அந்த வாசிச்சபடி ரொம்ப அற்புதமா இல்லைங்களா, அப்படி இப்படி வாசிச்சபடியே அப்படி போயிட்டே இருக்கணும். இப்ப இது ஒளி. ஒளி ஓம் நம சிவாய சிவாய நம ஓம், ஓம் நம சிவாய சிவாய நம ஓம், ஓம் நம சிவாய் அப்படி காட்டணும். மகாபாவிகள் எவன் காட்டப்போ சேர்க்கிறார், அப்படி ஒலி ஒலியுமா காட்டார். ஆனாயர் அப்படி ஒரு 15 நிமிஷம் காட்டணும். அப்படியே மேல அப்படி அந்த ஆணையத்துல அம்மையப்பர் அப்படி போயிட்டே இருக்க, இவர் அப்படியே வைத்துக்கொண்டே இருக்க, ஒலியும் இந்த திருவைந்தெழுத்தே சொல்ல அப்படி இந்நிலையே நம்பால் அணைவாய். இப்படி ஒரு பேர் பெரிய புராணம். நான் சொல்றேன், நல்ல படிச்சோம்னா பெரிய புராணம் ஒலிய ஒலியுமே நிறுத்தியப்படுவான். எங்க பெரிய புராணத்தை படிக்கிறதுக்கு எந்த செலவும் இல்லை. இவன் ஏத்தன இறக்கன போற நாம என்ன படிக்க படிக்க என்ன 100 விட 200 ஆயிட போதா, கிடையாது. மனமும் திருந்தும் ஆன்மாவும் உயரும். யாரு காட்டப்படுற ஒளி ஒளி இல்லை. 5வது பாட்டு அல்லவா. சரி, எனவே வி அந்த பறவைகள் எல்லாம் மே தன்னோடு வந்து வந்து அப்படி தன்மேல் வந்து யாழி அவையெல்லாம் தன்னுடன் வந்து அந்த இசை கேட்குமாறு யாழ் வாசிப்போனாம் பெருமான். இந்த யாழை பற்றி நிறைய குறிப்பிடுது. கையில் உடையவனே, இவனை வாசிப்பவனே என்று இப்படி பல இடங்கள் வருது அல்லவா. காரணம் அந்த பெருமானுடைய திருக்கரத்தில் இருக்கும்படியான புண்ணியம் எது கிடைச்சது? குடலுக்கு இல்ல, மிருதங்கத்துக்கு இல்ல, தாளத்துக்கு இல்ல, எதுக்கு? யாழுக்கு தான் கிடைச்சது. யாழ் வாழ்க அப்படின்னு சொல்லுங்க. எனவே இப்படியாக யாம் நாங்கள் எல்லாம் மேல் மேற்கொண்டு ஆகு ஆயா, ஆகு ஆயா, நாங்கெல்லாம் மேற்கொண்டு கரையேறும்படியா செய்யணும்பா. இவ்வளவு நாள்பா அப்படியே இருப்போம், எங்களை கரையேற வேணாமா, நீதான் செய்யணும் அல்லவா. இது அப்படியாக யாம் மேல் ஆகு ஆயா கா அப்படியெல்லாம் இம்மை காக்க வேண்டும், காக்க வேண்டும். அதனால ஆ அப்புறம் அடுத்தது என்ன சரிங்களா, வி தாமி யாழி சரிங்களா, வி தாமி யாழி யாழி. இந்த வீணம் நீ சொன்னோம் பறவைகள்னு, அந்த பறவைகள் எல்லாம் இல்ல ஆமா, இந்த பறவைகள் எல்லாம் வந்து யாழ் வாசிக்கின்ற பொழுது உடன் வரும் என்பதற்கு மேற்கோள் ஒன்று காட்டுறாரு. இவர் சிந்தாமணியில காந்தர்வத்தை அரண்மத்தை காட்டினார், ஏன் ஆணாயர் வரலாறு போயிடுதா காட்டலாம், பல இடங்களும் காட்டலாம் எப்படி காட்டினார் அல்லவா, சரி போட்டான் அல்லவா யாழ். அப்புறம் இன்னொன்னு சொன்னார், இந்த யாழி என்பதற்கு யாழை கையில் வாசிப்பவனி என்று சொல்வதை விட இல்ல, யாழி யாழாகவே இருப்போன், அப்படி அந்த ஓசையாகவே இருப்போன், ஏழிசையாய் இசைப்பயனாய் இன்னமுதாய் என்று சொன்னாரு, அந்த இசைவடிவமாகவே இருப்போம் என்று கூட தான் சொல்லாம நயமலா எழுதியிருக்க, சரி விட்டுருக்க அல்லவா. இப்படியாக அந்த பாடல் நமக்கு அமைந்திருக்கிறது அல்லவா. சரி அடுத்தது எது, மேலே போகாமையா, சரி மேலே போகாமி, மேலே போகாமி தேழி காலாலே கால் ஆனாயே. ஒரு வரிய மார்க்கண்டியர் வரலாறு முடிஞ்சு போதுல, மேலே போகாமி இல்ல, மார்க்கண்டேயர் தன் மீது வந்து பற்றுக்கொண்டு அப்படியே வணங்கிட்டார். ஆனா இவன் என்ன பண்ணான், எமன் கூடவே வர்றான், இது வரைக்கும் கூட வந்தான், இந்த சிவலிங்க திருமையில கட்டிட்ட உடனே அவன் மேலே போகல போச்சு. இது வரைக்கும் அவன் மேல மார்க்கண்டியர் மேல பாஞ்சிட்டு வந்த ஆளு இப்போ மேலே போகாமி, ஏன்னா நெருங்கின எங்க அல்லவா, பிரதமர் இருக்கிறான் ஒரு காவல்துறை ஆள், என்ன பண்றது, பிரதமர் வாஜ்பாயிட்ட இருந்து கை குலுக்கிட்டு இருக்கும் போது நீ இவன் அரஸ்ட்னு சொல்ல முடியுமா, சிவ சிவன்னு கூப்பிடு, மேலே போகாமி கீழே போட்டுது. அதனால இங்க யம மார்க்கண்டேயர் அப்படியே போய் அந்த பெருமானை கட்டிக்கிட்டதுனால மேலே போகாமி, அதற்கு மேல் அவன் அடியெடுத்து வைக்கல. ஆனா பெருமான் என்ன சொன்னார், தேழி, இந்த தேழிங்கிறதுக்கு உறக்க கத்தின்னு அர்த்தம், இந்த மாதிரி பொருள் எல்லாம் வேற எங்கேயும் பார்க்க முடியாது, இந்த இடத்துல தான் இருக்குது. யார் உறக்கத்துன, பெருமான் ஏண்டா யார் நினைச்ச, அங்கிருந்து ஒடியாரிய துரத்திட்டு தேழி கடுமையான குரலால திட்டி காலாலே, தன் காலால் என்ன செஞ்சார், கால் ஆனாயே யமனையே சுத்தமா அடிஞ்சிட்டு. அப்போ தன்பால் வந்து அடைந்தவர்களை காக்கின்ற அந்த தலைமையும் அந்த பெருமையும் பெருமானுக்கு உண்டு. அதான் எனவே அடுத்து பாருங்க, ரொம்ப கடுமையான சொல் அர்த்தம், ஏல் நாள் ஏல் நாள் ஆகி, அப்பா ஏல் ஏல்னா பொருந்தியன்னு அர்த்தம், ஏல்னா நாள், நாலுன்னா நான்கு, நான்கு யார் அப்படின்னு கேட்டா ஜனகாதியர்கள், தசாமூர்த்தி, தசாமூர்த்தி நான்கு பேர்கள், அந்த நாலுனா நான்கு ஜனவர முனிவர்களுக்கும், ஆகி என்ன ஆகனா குருவாக ஆனான் பாருங்க, இதுல தான் எல்லாம் கடைசி கடைசி எழுத்து தான் இருக்குது, அதெல்லாம் ஃபில் ஆஃப் தி பிளாங்க்ஸ் நிறைவுபடுத்திக்கணும் சொல்லுவா. ஏல் பொருந்திய நாள் நால்வர், எங்கே பொருந்திய நால்வர், ஆலமரத்தின் கீழ் பொருந்திய நால்வர் நம்ம வச்சுக்கணும். அதனாலதான் இந்த இதெல்லாம் கடினமா இருக்கிறது. ஏன் உட சொல்ல கடினம்னா, அந்த பொருளுக்குரிய சொற்கள் எல்லாம் இங்க இல்ல, அப்படி குறிப்பா இருக்கு, நம்ம அங்கங்க என்ன சொல்ல கொண்டு வந்து பொருத்தணுமோ பொருத்தணும், அதுதான் கடினம். அதனாலதான் இந்த பகுதியெல்லாம் போகவே இல்லை, சகாரா பாலைவனம் விட்டுட்டோம். இன்னைக்குதான் அது வன்பாருக்குன்னு மற்ற மரம் தளித்தற்று என்று சொல்வது போல தளிர்க்குது. அதனால எனவே அப்படி இருந்தவன் ஏல் நாள் ஆகி, ஆகினா குருமூர்த்தியாக அந்த நான்கு பேருக்கும் இருந்து எங்கே ஆள் கல்லால மரத்துல ஏலா ஏற்றவனி. அப்ப நின்பால் வந்து உண்மை பொருளை தெளிவதற்காக வந்த பொருளுக்கு கல்லால மரத்தில் இருந்து அவர்களுக்கு குருவாக அருளுரை செய்தாய். நால்வர் கேட்ப நல்லறம் மேயதன்னு, யாரு, ஞானசம்பந்த தேவாரம், அங்க நல்லா அருமையா இருக்குது, நால்வர் கேட்ப நல்லறம் மேயதொன்னு, சாதாரண பத்தாம் கிளாஸ் படிச்சவனும் இதுல வேலை கூட செஞ்சுக்கலாம். இங்க ஏல் நாள் ஆயி, இங்க என்ன ஏல் விளங்கல அல்லவா, நாள் நாள்னா நாள்னா தொங்குகின்றன்னு கூட பொருள். நால்வாய் பெருமானுக்கு, யானை முக பெருமானுக்கு என்ன இருக்குன்னா நால்வாய் நடத்தம், தொங்குகின்ற வாய் நடத்தம், துதிக்கை. நால்வாய் ஐங்கரத்தன் ஆறு தருகோட்டம் பிடை தெளி தாழ்சடையான் தரும் ஒரு வாரணத்தின் தாள்கள் ஓவாமி உருகோட்டு அன்போடும் வணங்கி ஓவாமி இரவு பகல் உணர்வோ சிந்த திருகோட்டும் அயந்திருமால் செல்லும் ஒன்றோ என்ன செய்யும் தேவி. இங்க இருக்குது சிவஞான சித்தியார்ல கடவுள் வணக்கம். ஒரு கோட்டன் செய்யணும், ஒரு கோட்டன் செய்யணும். இப்ப ஒரு கோட்டன் அருமையா இருக்குது. நீங்க விநாயகருக்கு பண்ண இது அர்ச்சனை பண்ணும்போது ஒரு 13 மந்திர ரொம்ப முக்கியம்னு சொல்லி அப்பா சொல்லியிருக்காங்க, சொல்லியிருக்காங்க 108 சொல்லாவிட்டார் கூட. அதுல ஒன்று ஓம் சுமுகாய நமகா, ஓம் ஏகதந்தாய நமகா, ஏகதந்தாய நமகா. ஏகம்னா ஒண்ணு, தந்தம்னா அந்த ஒற்றை கொம்பு. ஏன்னா ஒரு கொம்பு ஏற்கனவே முடிச்சு கொடுத்துட்டாரு, ஒண்ணு வச்சிருக்காரு. ஏகதந்தாய நமகா அப்படின்னு இருக்கு. ஒற்றை கொம்புடையவனையே வணக்கம்னாரு சிவஞான சித்தியார்ல ஒரு கோட்டன். அதுல மந்திரத்துல கஜ ஓம் கஜகர்ணிகாய நமகா. கஜம்னா யானை, கர்ணிகம்னா காது, யானை காது உடையவனே அறுக்கவன. இரு செவியன் சிவஞான சித்தியார் முருகா முருகா. அதனால ஒருகோட்டன் இரு செவியன் மும்மதத்தன் நால்வாய் ஐங்கரத்தன் ஆறு தருகோட்டம் பெரியதடி தாசடையான் தரும் ஒரு வாரணத்தின் தாள்கள் உருகோட்டு அன்பனும் வணங்கி ஓவாதே இரவு பகல் உணர்வோர் சிந்தை திருகோட்டும் அயந்திருமால் சொல்லும் ஒன்றோ என்ன செய்யும் தேவி. விநாயகர் வணக்கம் சிவஞான சித்தியார்ல. இந்த வணக்கத்தை தமிழகம் முழுதும் திருக்கோயில் போனா பாடிய ஒரே ஒரு ஆதீனம் சூரியனார் கோயில் ஆதீனம். இப்ப இருப்பவர்கள் இப்ப இருப்பவர்களுக்கு முன்னைக்கு முன்னைக்கு முன்னைக்கு முன்னே பெரும்பாலும் தீட்சை கொடுத்தது அவங்க கிட்ட தான் வாங்கியிருப்பாங்க, குள்ளமா இருப்பாங்க. நீங்க எங்கேயாவது வந்து கடைசி காலத்துல அவங்க வந்து மரத்தை விட்டு வந்துட்டாங்க, கோயிலுக்கெல்லாம் வருவாங்க. இந்த ஒரு கோட்டன் இரு செவியன்கிற பாட்டு காதல கேட்டதுன்னா சத்தியம் பண்ணிவிடலாம், சூரியனார் கோயில் ஆதீனம் வழிபாடு செய்யறாங்க அப்படின்னு சொல்லிவிடலாம். வேற யாரும் இந்த விநாயகர் வணக்கம் இது பாடுறதில்லை. அந்த ஒரு புண்ணியவான் தான் பண்ண சிவஞான சித்தியால இருக்கிற கடவுள் வணக்கத்தை விநாயகர் முன்னிலே பாடிய ஒரே ஒருவர், ஒருவன் என்னும் ஒருவன் காண்க. அப்புறம் போய் சுவாமி வணக்கம்னா அலமா இருக்கீங்களா போயிட்டான். எனவே ஆள் ஏலா கல்லால மரத்திலிருந்து குருவாக இருந்து ஏற்றவனி காழி தே, இது மாதிரி வந்துட்டா கொஞ்சம் பரவாயில்ல. காழி சீர்காழி இருக்கிற தே தெய்வமே அது வம்பு இல்லை சரி. மேகா மேகா, இந்த மேகத்தை வாகனமாக கொண்டது இவர் கிடையாது, சம்பந்தி தான். சம்பந்தி மேகத்தை வாகனமாக கொண்டவர்னு அவங்க வரலாற்றில் இருக்குது இல்லைங்களா, திருமால் அப்படின்னாரு. இவர் திருமாலாகவும் இருத்தலினாலே அந்த மேகத்தை வாகனமாக கொண்டவனார், திருமாலாகவும் இருப்பதனால். அதனால எனவே மேகா போல் போலோமே போல் நாங்க ஆமி அப்படி இருக்கணும் அல்லவா. போல் யார் போல அப்படின்னு கேட்டா பாருங்க, போல் ஆமி இதுக்கெல்லாம் ஒரே எழுதும்னா ரொம்ப கடினம், நல்லா எழுதியிருக்கார் எழுதியிருக்கார். போல் ஆமி இன்னார் போல் நாங்கள் ஆக வேண்டும், என்னார் போல் ஆகிறது. நீங்க தேவரானா அதெல்லாம் ஒரு காலத்துல எல்லாத்திலும் அழிஞ்சு போடுவாங்க, செல்வந்தரானா அதுவும் போடுது. நீ யார் போல் ஆகாமே, எல்லாம் ஞானம் வேணும் சாமி, இதுக்கெல்லாம் ஒரே எழுதணும்னா அந்த ஞானம் அருமையா அந்த கன்சாம்பிளிட்ட இருந்ததுனால சொல்றோம். போல் ஆகவே இன்னார் போல் இருக்கணும்னா என்ன அருமை, மேற்கோள் போடணும். இருமாந்திருப்பன் கோலோ, எப்படி எப்படி ஈசன் பல்கனத்தென்னப்பட்டு சிறுமான் ஏந்தி இதன் சேவடி கீழ் சென்றங்கை இருமாந்திருப்பன் கோலோ. அப்ப ஈசனுடைய பல்கணங்களில் ஒருவராக போல் ஆமி நாங்க இருக்கணும். அப்ப யாரா இருக்குன்னு சிவகணங்களுள் ஒன்றாக இருக்க வேண்டும். அந்த நாயன்மார்கள் சிவகணங்களுக்கு எல்லாம் ஒரு தலைவனாக ஒருத்தர் இருந்தார். யாரு? அந்த பதவி கொடுத்தாங்க, கணநாதர். கணநாதர் என்ன இயற்பெயர் அல்லது? அவருக்கு பதவி பெருமான் என்ன கொடுத்தார், நீ இப்படியே இருக்கப்பா, அதனால உனக்கு கணநாதராக பதவி கொடுத்தோம். அப்ப கணங்களுக்கு சிவகணங்களுக்கெல்லாம் தலைவனாக. ஆனா அப்பர் சாமி என்ன சொன்னார், பெருமானி இந்த பிறவியெல்லாம் விட்டு விட்டு ஈசன் பல்கன தென்னப்பட்டு உனக்கு பணி செய்கின்ற அந்த சிவகணங்கள் இருக்கே அதுல ஒரு ஆளா என்ன ஏத்துக்கிய. சிறுமான் ஏந்திதன் சேவடி கீழ் சென்றங்கு இருமான் திருப்பன் கோலோ. அப்ப போல் ஆமீன யார் போல, சிவகணங்கள் போல ஆக வேண்டும் எழுதினார். நல்ல உரைதான். அந்த இடத்துல இந்த பாட்டை தூக்கி போட்டு, எது ஈசன் பல்கனத்தென்னப்பட்டு அது மேலும் உரனாக, மேலும் உரனாக சிவம். சரி, ஆகவே இப்படி நாம் யார் போல் ஆகணும், சிவகணங்கள் போலாக இருந்து இறைவனுக்கு பணி செய்யணும். இப்ப குரியானந்த மந்தர் வாக்கு, உனக்கு பணி செய்ய உந்தன்

0: இப்படி இருந்துட்டோம்னு சொன்னா சிவ சிவ வேணாண்டப்படா, எது எனக்கு வேணாம் படா, இப்படியே இருமாந்திருப்பன் குரு. அப்ப அவனுக்கு பணி செய்ய அவன் தானே என்னாலும் நினைக்க வரமெனக்கு நீதா. தர்மயாதி நாங்க எல்லாம் ஆதீனத்தில் இருக்கோங்கிறதா சொல்ல வேண்டாம். தர்மயாதீன குரு முதல்வர் அருமையா இந்த சிவபோகசாரம் அந்த சொக்கநாதம் என்பா இருக்குதே, அவை அவைதான். அதுக்கு மேல ஒண்ணு, அது போல குரல் சுவாமிகள் திருப்பனந்தால ஆதி முதல்வர் அந்த அவர்கள் பிரபந்தம் இருக்குதே, அவங்க பாடிய பிள்ளை தமிழ் ரெண்டு.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: தலம் திரு ஆலம் பொழில் திருநாவுக்கரசு நாயனார் அருளி செய்த 6 திருமுறை திருத்தாண்டகம்.

0: சிவாய. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: திருச்சிற்றம்பலம் தலம் திரு ஒற்றியூர்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திரு மருகல் திருப்பதிகம் சடையா எனுமாள். வழங்குபவர் திரு வி சுப்பிரமணியன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: திருச்சிற்றம்பலம் புழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கல் மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திருநாவலூர் வன்றொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஒரர் திருத்தாள் போற்றி. திருச்சிற்றம்பலம். இந்த சடையா எனுமாள் பதிகத்துக்கு பின்னணியை பற்றி பெரிய புராண பாடல்கள் பார்த்துட்டு இருந்தோம். அதில் 4 பாடல்கள் போன தரம் பார்த்துருந்தோம். இன்றைக்கி அடுத்த பெரிய புராண இன்னும் 3 பெரிய புராண பாடல் பார்க்கலான்னு இருக்கோம். அதை பார்த்துட்டு அப்புறம் அந்த பதிகத்துக்குள்ளே போவோம். அதுமாதிரி இப்போ அந்த 4வது பாட்டு, சிறபுறத்து மறையவனார் சென்று நின்று சிவபெருமான் அருள் போற்றி சிந்தை நைந்து பரிவுருவாள் தனை நோக்கி பயப்படையில் நீ பருவரலும் நும் பரிசும் பகர்வாய் என்ன கரமலர்கள் உச்சியின் மேல் குவித்து கொண்டு கண் அருவி சொரிந்து இழிய காழி வேத புரவலனார் சேவடிக்கீழ் விழுந்து தாங்கள் போந்ததுவும் புகுந்ததுவும் புகழலுற்றாள். முன்னாடி பார்த்தது திருமருகல்ல ஒரு நாள் காலங்கத்தில் திருஞான சமுதர் அடியார் குழாத்தோட கோயிலுக்கு வரார் தரிசனம் பண்ணுறது காலங்கத்தில். அப்போ அவர் அந்த வீதியில் நடந்து வர்றப்போ அவர் காதில் ஒரு பெண் புலம்புற ஓசை கேட்குறது. உடனே அந்த ஓசை வந்த இடத்துக்கு போய் அந்த பொண்ணை பார்த்து சொல்கிறார். இந்த அந்த போய் நின்னார். இப்போ சொல்கிறாருங்க, சிறபுறத்து மறையவனார் சென்று நின்று. சிறபுரம்ங்கிறது சீர்காழிக்கு 12 பேர் உண்டு, அதில் ஒரு பேர் சிறபுரம். அதனால் சிறபுரத்து மறையவனார் அப்படின்னா சீர்காழியில் அவதரித்த அந்தனரான திருஞான சம்பந்தர் சென்று நின்று அந்த பெண் இருந்த இடத்துக்கு போய் நின்று அங்கே போய் அவருக்கு முன்னாடி நின்று சிவபெருமான் அருள் போற்றி சிந்தை நைந்து பரிவுருவாள் தனை நோக்கி. இது அந்த பெண்ணை பார்த்து சொல்லப்படுறாரு. ஏதோ சொல்லப்படுறாரு இல்லையா, அது சொல்கிறார். அந்த பெண் எப்படி எந்த நிலையில் இருந்தாலும் சொல்கிறார். அவள் முன்னாடி நம்ம 2-3 பாட்டை விட்டுட்டோம். அவள் அந்த கூட வந்தவன் செத்து போயிடுவன் பம்பு கடிச்சு. அப்போவோ கோவில் கோபுரத்தை நோக்கி சிவருமானேன் இப்படி பண்ணலாமா அப்படின்னு சிவருமானை நினச்சி அவன்கிட்ட புலம்பின்ட்டுருப்போம். சிவருமானை பார்த்து புலம்பின்ட்டுருப்போம், எனக்கு அருள் புரிய மாட்டேயா அப்படின்னு. அதனால் சிவருமான் அருள் போற்றி சிந்தை நைந்து பரிவுருவாள் அப்படின்னு அவர் சொல்கிறார். அந்த பெண்ணை சிவருமானுடைய அருளை போற்றி சிவருமானே என்னை காப்பாற்ற மாட்டேயா அப்படின்னு வேண்டிக்கிற. சிந்தை நைந்து, சிந்தைனா மனசு, அப்படியே மனம் நஞ்சு போயிருக்காவோ. ஏன்னா அவளோட கதை நமக்கு தெரியும், அவள் அப்படியே ரொம்ப வருத்தத்தில் இருக்கா. சிந்தை நைந்து பறி உருவாள் அப்படின்னா மனசு ரொம்ப நொந்து போய் வருந்துகின்றாள். பறி உறுதல்னாக்க வருந்துறதுன்னு அர்த்தம், துன்பம்னு அர்த்தம் பறிவுன்னா. பறிவு அப்படின்னா இரக்கம்னு ஒரு அர்த்தம் உண்டு, அதான் நம்ம பொதுவாக உபயோகிப்போம். ஆனால் துன்பம் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது. அதனால் பறிவு உருவாள் அப்படின்னா துன்பப்படுபவளை, பறிவு உருவாள் தனைனா துன்பப்படுபவளை நோக்கி அவளை பார்த்து சம்பந்தர் என்ன சொல்கிறார், பயப்படேல் நீ பயப்பட வேண்டாம்மா, நீ பயப்படாத அப்படிங்கிறார். பயப்படேல் அப்படின்னாக்க எதிர்மறை இல்லையா. ஓதுவது ஒழியேல் அப்படின்னு நம்ம ஆத்திச்சூடியில் படிக்கிறோம். அப்படின்னா ஓதுவது ஒழியக்கூடாது, எப்பவும் பண்ணணும் அப்படின்னு. அது மாதிரி ஒழியேல் அப்படின்னா பண்ணாமல் இருக்க, அதை பண்ணாத அப்படிங்கிறது. அதுமாதிரி பயப்படேல் நீ பயப்படாத, பருவரலும் நும் பரிசும் பகர்வாய் என்ன. பருவரல் அப்படின்னா கஷ்டம், பரிசுனாக்க குணம் தன்மை அப்படின்னு அர்த்தம். பருவரலும் நும் பரிசும் பகர்வாய் அப்படின்னா உன்னோட கஷ்டத்தையும் உங்களுடைய மற்ற விஷயங்களையும் சொல்லு, நீ உனோட விவரங்களெல்லாம் சொல்லு அப்படிங்கிறார். நீ யாருமா, நீ யாரு, எங்கேருந்து வர, என்ன விஷயம், என்ன ஆச்சு, என்ன கஷ்டம் உனக்கு அப்படின்னு கேட்குறார். அதான் இந்த இது பயப்படாதன்னு முதல்ல சொல்கிறார் இல்லையா. இங்கே சம்பந்தர் அந்த பொண்ணுக்கிட்ட போய் யாருமா, நீ என்னாச்சு, உனக்கு என்ன கஷ்டம் அப்படிலாம் கேட்கல. முதல்ல பயப்படாத, நான் இருக்கேன், கவலைப்படாத, பயப்படாத அப்படின்னு முதல்ல ஒரு அஞ்சல் கொடுக்குறாரு அவர், அபயம் கொடுத்து அப்புறமா நீ உன்னோட விஷயத்தெல்லாம் சொல்லு அப்படிங்கிறார். அப்படின்னு சொல்லவும் அந்த பெண் கரமலர்கள் உச்சியின் மேல் குவித்து கொண்டு தன்னுடைய ரெண்டு கைகளையும் தன் தலை மேலே கூப்பி கண் அருவி சொரிந்து இழிய, கண்கள் ரெண்டும் அருவி போல கொட்டுறது, கண்ணீர் கொட்டுறது அவளுக்கு. அப்படியே கண்கள் கண் அருவி சொரிந்து இழிய, அப்படியே வழியறது கண்ணீர் வழியது அருவி மாதிரி கொட்டுறது கண்கள்லேருந்து. அப்படி வழிய வழிய காழி வேத புறவலனார் சேவடி கீழ் வீழ்ந்து திருஞான சமுத்திர காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணுற. அதனால் அந்த பெண்ணுக்கு அந்த பெண் காழி வேத புறவலனார் சேவடி கீழ் வீழ்ந்து, காழிங்கிறது சிறுகாழியோட இன்னொரு 12 பேரில் ஒன்று காழி, அதான் நம்ம சிறுகாழின்னு சொல்கிறோம். காழி வேத புறவலனார், வேதம்னா முன்னாடி மறையவனார்னு சொன்னார், முதல் அடியில் சிறபுறத்து மறையவனார் அப்படின்னார். இங்கே காழி வேத புறவலனார் அப்படின்னு அதே சம்பந்தருக்கு இன்னொரு டிஸ்கிரிப்டிவ் நேம் கொடுக்குறார். சிறுகாழில் அவதரித்த வேத புறவலனார், புறவலன் அப்படின்னாக்க காப்பாற்றுறது, ராஜாவுக்கும் புறவலன் ப, காப்பாற்றுறவர்களும் புறவலன் ப, புறத்தல் அப்படின்னா காப்பாற்றுறது. வேத புறவலனார்னா வேத காவலர் அப்படின்னு அர்த்தம், வேதங்களை காப்பாற்றியவர் அப்படின்னு நம்ம கொள்ளலாம். ஏன்னா வேதநரி தழைத்துவாங்க மிகு சைவ துறை விளங்க அப்படின்னு தான் அவதாரத்தை பற்றி சொல்கிறார் சேக்கிரர், திருஞான சமுத்திரரோட அவதாரத்தை பற்றி. அதனால் வேதநரியை ஸ்தாபி நிலைநாட்டுவதற்காக வந்தவர் திருஞான சமுத்திரர். அதனால் வேத புறவலனார் அவருடைய சேவடி கீழ் விழுந்து, அவருடைய சிவந்த திருவடிகளில் விழுந்து வணங்கி, தாங்கள் போந்ததுவும் புகுந்ததுவும் புகழலுற்றாள். அவள் ரெண்டு பேரும் அந்த அவளும் அந்த வணிகனும் எங்கேருந்து வந்தா, இங்கே அவளுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறத பற்றியெல்லாம் சொல்ல ஆரம்பித்தாவும். இதுதான் இந்த பாட்டுக்கு நேரடியான பொருள். தன்னோட அப்பா இப்படி ஒரு வாக்கு கொடுத்து இவனை இப்படி ஏமாற்றி வஞ்சிக்கிறாரு அப்படிங்கிற ஒரு, அப்பாவுக்கு இதனால் பழி வர்றதே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினாலே இவங்க கூட கிளம்பி வந்திருக்கலாமோன்னு எனக்கு தோணித்து. இது பெரிய புராணத்தில் இல்லை, இது எனக்கு தோணித்து அதனால் உங்களுக்கு சொல்கிறேன். அவள் அதெல்லாம் சொல்கிறான், இது மாதிரி நாங்கள் வந்தோம் இங்கே ராத்திரி பாம்பு கடிச்சு அவன் செத்து போயிட்டான், இங்கே நெட்டாத்தில் நான் மாட்டின்ட்டேன் என்ன பண்ணுன்னு தெரியலையே அப்படின்னு அவள் புலம்பி தன்னோட கதையெல்லாம் சொல்லுவோம். அப்படி சொன்னதும் அப்போ இந்த கதையெல்லாம் கேட்டுட்டு திருஞான சம்பந்தர் அந்த இடத்துல நின்று அங்கேருந்து சுவாமியை பார்த்து பாட ஆரம்பிப்பார், பதிகம் பாடுறார். அது எப்படி பதிகம் பாடினார் அப்படிங்கிறது தான் பெரிய புராணத்தில் அடுத்த பாட்டு. சடையானை எவ்வுயிர்க்கும் தாய் ஆனானை, சங்கரனை சசிகண்ட மௌலி யானை, விடையானை வேதியனை வெண்ணீற்றானை, விரவாதார் புறம் மூன்றும் எரியச் செற்ற படையானை, பங்கயத்து மேவினானும் பாம்பனையில் துயின்றானும் பரவும் கோலம் உடையானை, உடையானே தகுமோ இந்த உள்ளிழையால் உள்மெலிவு என்று எடுத்து பாட. இதில் முதல் 3 அடிகளில் சிவபெருமானுடைய தன்மைகளெல்லாம் சொல்கிறார். இதெல்லாம் அந்த பெண் புலமினாள் இல்லையா, அந்த பெண் புலமினப்போ அவள் என்னென்னலாம் சொல்லி புலமினா அப்படிங்கிற பல வார்த்தைகள் இந்த பாட்டில் வரும், பதிகத்தில் பார்க்க போகிறோம். அந்த பெண்ணுடைய வாக்கில் சொன்ன பல வார்த்தைகளை இந்த பாட்டில் பெரிய சேக்கிரார் சொல்கிறார். அப்படிலாம் சொல்லி அப்படிப்பட்ட சிவருமான பார்த்து சம்பந்தர் பாட ஆரம்பித்தார் பதிகம் அப்படிங்கிற கருத்து. சடையானை, சடையானைனா தேவாரத்தில் பல இடங்கள் வருவோம், ஜட்டாதாரி சடையை உடையவன் சிவருமா. எவ்வுயிர்க்கும் தாய் ஆனானை, எல்லா உயிர்களுக்கும் அவன்தான் தாய், இதெல்லாம் நேரடியாக புரியக்கூடிய ஃப்ரேசஸ். சங்கரனை சசி கண்ட மௌலி யானை, இது கொஞ்சம் புரியறதுக்கு கஷ்டமாக இருக்கலாம். சசி அப்படின்னாக்க சந்திரன், பல பேருக்கும் ஞாபகம் இருக்கக்கூடிய பேர்கள்லாம் சிலது இருக்கும், சசிதரன் இது மாதிரி பேர்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பேன். சசிங்கிறது சந்திரன். கண்ட மௌலி யானை, இது சசி கண்ட மௌலி யானைனாக்க இது கண்டனாக்க பார்த்தேன்னு தமிழ் வார்த்தை இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடாது. இது கண்டம்ங்கிறது சம்ஸ்கிருத வார்த்தை, துண்டுன்னு அர்த்தம், கண்ட துண்டமாக வெட்டுறான் அப்படிங்கிறோமே, கண்டம்னா துண்டு ஒரு பீஸ். சசி கண்டம்னாக்க நிலா துண்டம் அப்படின்னு அர்த்தம். அதனால் சசி கண்ட மௌலி, மௌலினா நம்ம பார்த்துருக்கோம் முடி உச்சி, அதனால் சந்திரசேகரன் அப்படிங்கிறது தமிழ் இது இந்த ஃப்ரேஸ்க்கு அர்த்தம், சசி கண்ட மௌலியான் அப்படின்னா சந்திரசேகரன். அதனால் நிலா துண்டத்தை சூடியவனை, விடையானை விருஷப வாகனனை, வேதியனை, இந்த வேதியன்கிற வார்த்தை பல இடங்கள் வரும், வேதங்களை ஓதியவன் வேதத்தின் பொருளாக இருக்கிறவன், அதனால் வேதியன். வேதியனாக்க மாற்றுறதுன்னு ஒரு அர்த்தம் உண்டு. ரசவாதம் பண்ணுறதுங்கிறோம் இல்லையா, ரசவேதி அப்படிம்ப. அது மாதிரி உயிர்களுடைய மலத்தை நீக்கி உயர்நிலைக்கு மாற்றக்கூடியவன் அவன் தான். வேதியனை வெண்ணீற்றானை திருநீற்றை பூசியவனை விரவாதார் புறம் மூன்றும் எரியச்சற்ற படையானை. விரவாதார்னாக்க பகைவர்கள், விரவுறதுனா போய் சேர்ந்துக்கிறது, சேர்ந்திருக்கிறது, பொருந்தி இருக்கிறது. விரவாதார்னா சேராதவர்கள், பொருந்தாதவர்கள். அப்படி பகைவர்களுடைய முப்புறங்களும் எரியச்சற்ற, எரிய எரித்து அழித்த, எரிய செய்து அழித்த படையானை. படையினாக்க அஸ்திரம், ஆயுதம், அஸ்திரத்துக்கு படையின்னு பேர். அதனால அந்த முப்புறங்களை எரித்த அஸ்திரத்தை ஏந்தியவனை பங்கயத்து மேவினானும் அப்படின்னாக்க பங்கயம்னா பங்கஜம் தாமரை. பங்கயத்து மேவினானும்னா தாமரை பூவில் இருக்கிற பிரம்மா. பாம்பனையில் துயின்றானும் பாம்பு படுக்கையில படுத்துருக்கிற திருமால். இவர்கள் ரெண்டு பேரும் பரவும் கோலம் உடையானை. இவர்கள் ரெண்டு பேரும் துதிக்கின்றபடியாக உயர்ந்த நிலையில் இருக்கிற பெருமானை சுவாமியை உடையான் அப்படின்னாக்க சுவாமின்னு அர்த்தம். சம்ஸ்கிருத்தில் சுவாமிங்கிற வார்த்தைக்கு தமிழில் ஈக்குவலண்ட் வார்த்தை உடையான். உடையானை அப்படிப்பட்ட சிவருமானை உடையானே சுவாமியே தகுமோ இந்த உள் இழையால் உள் மெலிவு. இந்த உள் இழையால் அப்படின்னாக்க இழை அப்படின்னா ஆபரணம்னு அர்த்தம். உள் இழைனாக்க அப்படி ஒளி வீசுகின்ற ஆபரணங்கள், நகைகள்லாம் அணிந்திருக்கிறது. அப்படிப்பட்ட பெண் அவங்க பேராக அந்த பெண்ணை குறிக்கும். இந்த ஒள்ளிழையால்னா இந்த பெண், தகுமோ இந்த ஒள்ளிழையால் உள் மெலிவு. இந்த பெண் இப்படி உள்ளம் வருந்துறாளே, இது உனக்கு தகுமா, இது உனக்கு நீ செய்யறது சரியா இருக்கு, நானா உனக்கு இது அழகா, நீ செய்யறது சரியா அப்படின்னு இறைவனை பார்த்து கேட்கிறார். என்று எடுத்து பாட அப்படின்னு ஆரம்பிச்சு அவர் பதிகம் பாட ஆரம்பிச்சார் அப்படின்னு இந்த பாட்டுக்கு நேரடியான பொருள் அப்படின்னு அவர் அந்த இடத்துல இருந்து இந்த பதிகத்தை பாடுறார். சடையாய் எழுமாலும் பதிகம் பார்க்க போறோம். அந்த பதிகத்தை பாடுறார். அப்படி பாடினதும் அங்க அந்த செத்து கடந்தானே அந்த வணிகன், அவனுடைய விஷம் எல்லாம் நீங்கி அவன் உயிர் பயிற்சி எழுந்துருவான் திரும்ப. அதுதான் அடுத்த பாட்டில் பார்க்க போறோம். பொங்குவிடம் தீர்ந்து எழுந்து நின்றான் சூழ்ந்த பொருவில் திரு தொண்டர் குழாம் பொலிய ஆர்ப்ப அங்கையினை உச்சியின் மேல் குவித்து கொண்டு அங்கு அருட்காழி பிள்ளையார் அடியில் விழுந்த நங்கை அவள் தன்னை நயந்த நம்பியோடு நானிலத்தில் இன்புற்று வாழும் வண்ணம் மங்குல் தவள் சோலைமலி புகலி வேந்தர் மனம் புணரும் பெருவாழ்வு வகுத்து விட்டார். அவனுக்கு விஷம் தீர்ந்தது, அவன் எழுந்து நிற்கிறான். சுற்றி இருக்கிற தொண்டர்கள்லாம் கரகோ ஆரவாரம் செய்கிறார்கள். அந்த வணிகனும் அந்த பெண்ணும் சம்பந்தர் காலில் விழுந்து வணங்குறார். அவர் ரெண்டு பேருக்கும் அன்னைக்கே அதே ஊரில் அப்பவே கல்யாணம் பண்ணி வைக்கிறார் சம்பந்தர். அதுதான் இந்த பாட்டுடைய சுருக்கமான பொருள். வார்த்தைகள்லாம் பார்ப்போம். பொங்கு விடம் தீர்ந்து எழுந்து நின்றான் சூழ்ந்த பொருவில் திரு தொண்டர் குழாம் பொலிய ஆர்ப்ப. என்னாச்சு, அவர் பதிகம் பாடி முடித்தார் சம்பந்தர். பதிகம் பாடி முடித்ததும் அந்த பொங்குகின்ற விடம், அதாவது எக்கச்சக்கமாக பொங்கி எழுந்தது இல்லையா, அந்த பாம்பு கடிச்சு அவன் உடம்பெல்லாம் விஷம் ஏறித்து இல்லையா, அந்த ஏறின விஷம் தீந்து போச்சு, நீங்கியது. அவன் எழுந்து நின்னான், செத்து போனவன் திரும்ப உயிரோடு எழுந்து நின்னான். இந்த காட்சியை பார்த்ததும் சுற்றி இருக்கிற தொண்டர்கள்லாம் ஆரவாரம் செஞ்சு தங்களுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்தினார்கள் இல்லையா. ஹரஹர மகாதேவா சொல்கிறப்பா, இது மாதிரிலாம் புகழ் சிவனோட நாமத்தெல்லாம் சொல்லி பெரிய ஆரவாரம் பண்ணியிருப்பேன். அதுதான் சொல்கிற சூழ்ந்த பொருவில் திரு தொண்டர் குழாம் பொலிய ஆர்ப்ப. ஆர்ப்பன்னா ஒலிக்க, ஆர்த்தல்னா ஒலித்தல், ஆர்ப்பன்னா ஒலிக்க. அந்த தொண்டர் குழாம்லாம் நிறைய ஆரவாரம் செய்தார்கள். எப்படிப்பட்ட தொண்டர் குழாம் அவர்கள்? பொரு இல் திரு தொண்டர் குழாம். பொரு அப்படின்னாக்க ஒப்புன்னு அர்த்தம், கம்பாரிசன். பொரு இல் அப்படின்னா ஒப்பில்லாத, ஒப்பற்ற தொண்டர்கள் அவர்கள். தொண்டர்களில் மிகச்சிறந்த தொண்டர்கள் அவர்கள். ஏன்னா திருஞான சம்பந்தரோட போகிற வாய்ப்பு கிடைச்சிருக்க வாழ்க்கை, திருஞான சம்பந்தரோடு இருக்கிற தொண்டர் குழாம் அவர்கள். அப்படிப்பட்ட ஒப்பற்ற தொண்டர் குழாம் அவர்கள் அந்த தொண்டர்கள் கூட்டத்தில் இருந்தவாள்லாம் ஆரவாரம் செய்கிறார்கள். இந்த இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை பார்த்து அந்த வணிகன் எழுந்து நிற்கிறான். அப்புறம் என்ன பண்ணுறா, அந்த வணிகனும் அந்த பெண்ணும் திருஞான சம்பந்தர் விழுந்து வணங்குறார்கள். அங்கையினை உச்சியின் மேல் குவித்து கொண்டு தங்களோட கைகளை தங்கள் தலைக்கு மேலே சிற மேலே கூப்பி அங்கு அருட்காழி பிள்ளையார் அடியில் விழுந்த, அங்கு அருள்மிக்க சீர்காழியில் அவதரித்த திருஞான சம்பந்தருடைய திருவடியில் விழுந்த நங்கை அவள் தன்னை நயந்த நம்பியோடு. அவள் ரெண்டு பேரும் காலில் விழுந்து வணங்குறாள். நங்கைனாக்க அந்த பெண்ணு, நம்பினா அந்த பையன், அந்த வணிகன் இல்லையா. இந்த நங்கை நம்பிங்கிற வார்த்தை தமிழில் ரொம்ப அருமையான வார்த்தைகள். அதுக்கு விளக்கத்தில் பார்த்தோம்னா தெரியும், நங்கைனா பெண்ணில் சிறந்தவளுக்கு நங்கைன்னு பேர், ஆணில் சிறந்தவனுக்கு நம்பின்னு பேர். அதனால் நங்கை அவள் தன்னை நயந்த அந்த பெண்ணையும், அவளை விரும்பிய அந்த ஆணையும், அந்த வணிகனையும் அந்த பெண்ணையும். நங்கை நயத்தல்னா விரும்புறது, நங்கை அவள் தனை நயந்த நம்பியோடு, அந்த பெண்ணை விரும்பிய அந்த பையனோட, நானிலத்தில் இன்புற்று வாழும் வண்ணம் அவர்கள் இந்த பூமியில என்றும் இன்பமோ இன்பத்தோடு வாழும்படியாக, மங்குள் தவள் சோலை மலி புகழி வேந்தர். இது திருஞான சம்பந்தர்னு சொல்ல வர்றார். அவருக்கு அப்ஜெக்டிவ் எல்லாம் போட்டு இப்படி சொல்றார். புகழி அப்படிங்கிறது சீர்காழியோட 12 பேர்ல ஒண்ணு. புகழி வேந்தர்னா சீர்காழியில் அவதரித்த திருஞான சம்பந்தர், புகழிக்கு காவலனார், புகழியார் மன்னர் அப்படின்லாம் சொல்லலாம். வேந்தர்னா அரசர், புகழியில் தோன்றிய ஞானப்பிள்ளையார். அது மங்குள் தவள் சோலை மலி புகழி. அது எப்படிப்பட்ட சீர்காழி? அது சுத்தி சோலைகள் இருக்கும், சோலை மலி புகழி. அந்த சோலைகள் எப்படிப்பட்ட சோலைகள்? ரொம்ப உயரமான சோலைகள், மரங்கள்லாம் ரொம்ப உயர்ந்து வளர்ந்துருக்கிற சோலைகள். அந்த மங்குள் அப்படின்னா மேகம், அந்த மேகங்கள்லாம் வந்து தவழுகின்ற அளவுக்கு உயர்ந்து வளர்ந்திருக்கிற மரங்கள் நிறைந்த சோலை நிறைந்த சீர்காழியில் அவதரித்த சம்பந்தர், அவர் என்ன பண்ணினார்? அவர் ரெண்டு பேருக்கும் மனம் புணரும் பெருவாழ்வு வகுத்து விட்டார். மனம் புணரும் பெருவாழ்வு அப்படின்னா மனம்னா திருமணம், புணர்தல்னா பொருந்தி இருத்தல், திருமணத்துல திருமணம் செய்து ஒன்றாக வாழுகின்ற சிறந்த வாழ்வை அவர்களுக்கு அமைத்து கொடுத்தார் அப்படின்னு அர்த்தம். அதனால அவன் பாம்பு கடிச்சு செத்து போனவன் எழுந்து நின்னா, எல்லாரும் ஆரவாரம் பண்ணா, அவர் ரெண்டு பேரும் சம்பந்தர் காலில் விழுந்து வணங்கினா, அவர் ரெண்டு பேரும் சம்பந்தர் அப்பவே திருமணம் செய்து வைத்தார். அவர் ரெண்டு பேரும் இன்பமா வாழ்ந்தார்கள். அதுக்கப்புறம் அதான் இந்த பாட்டுக்கு நேரடியான பொருள். அதிகத்தில் முதல் பாட்டு, சடையாய் எனுமால் சரண்ணீ எனுமால் விடையாய் எனுமால் வெறுவா விழுமால் மடையார் குவளை மலரும் மறுகள் உடையாய் தகுமோ இவளுள் மெலிவே. இதெல்லாம் இந்த பதிகம் முழுக்க பாடல்களுடைய அமைப்பு ரொம்ப சின்ன அமைப்பு. தனனா தனனா தனனா தனனா அப்படிங்கிற சந்தத்தில் போகிற பாடல்கள். எல்லா பாட்டுலேயும் அவர் சுவாமியை பார்த்து பாடுறார் சம்பந்தர். சுவாமிகிட்ட, சுவாமியே இது உனக்கு நன்னா இருக்கா, இந்த பெண் எப்படி வருந்த வைக்கிறீ, இது உனக்கு அழகா அப்படின்னு சுவாமியை கேட்குறார் ஒவ்வொரு பாட்டிலையும். சடையாய் எனும் ஆள் அப்படின்னாக்க, சடையாய் எனும் ஆள் அப்படின்னு பிரிச்சுக்கணும். ஆள் அப்படிங்கிறது அசை, இந்த இடத்துல அசைனா ஒரு ஃபில்லர் வேர்டு. சடையாய் எனும் அப்படின்னாக்க சடையவனே சடையுடையவனே அப்படிங்கிறாள், எனும் அப்படின்னாக்க என்கின்றாள்னு அர்த்தம். இது செய்யுள்ள எனும் அப்படிங்கிறது இத என்கின்றான் என்கின்றாள் என்கின்றது அப்படிங்கிற மாதிரி ஆண்பால் பெண்பால் அஹ்ரிணை எல்லாத்துக்கும் வரக்கூடிய ஒரு எண்டிங் அது. அப்படிங்கிறது என் செய்யும்னு சொல்லுவா இலக்கணத்தில். இது நம்ம தெலுங்குலையும் பார்க்கலாம். இப்போ தெலுங்கு தெரிஞ்சவாளுக்கு தெரியும், தெலுங்குல பெண்பாலுக்கும் அஹ்ரிணைக்கும் ஒன்றன்பாலுக்கும் ஒரே முடிவு தான், ஒரே மாதிரி. அதே மாதிரி இந்த எனும் அப்படிங்கிறது அப்படிங்கிறது தமிழில் ஆண்பால் பெண்பால் அஹ்ரிணை ஒன்றன்பால் இதுக்கெல்லாம் ஒரே எண்டி. இடத்த வச்சு நம்ம புரிஞ்சுக்கணும். சடையா எனுமால் சடையை உடையவனே என்கின்றாள், சரண் நீ என்கின்றாள். சரண் நீ எனுமால் நீ தான் எனக்கு துணை, உன்னை விட்டா எனக்கு வேற என்ன கதி இருக்கு அப்படின்னு சொல்கிறாள். விடையாய் எனுமால் ரிஷப வாகனனே அப்படிங்கிறா. வெறுவா விழுமாள், வெறுவா விழுமாள் அப்படின்னா வெறுவி விழுகின்றாள்னு அர்த்தம். பயந்து மயக்கம் போட்டு விழறா, மூர்ச்சி அடையிறாள் இல்லையா. நமக்கு ஒரு பெரிய துன்பம் வந்ததுன்னா, அதிர்ச்சி வந்ததுன்னா நம்ம மயக்கம் போட்டு விழுந்துருவோம். அதுதான் சொல்ல வெறுவா விழுமாள்னா அந்த பயத்தில் மயங்கி விழறா. மடையார் குவளை மலரும் மருகள் உடையாய், மடை ஆர் குவளைனா மடைகள்லாம் குவளை மலர்கள் பூக்கின்ற மருகளில் இருக்கின்ற சுவாமியே அப்படின்னு அர்த்தம். மடை ஆர் குவளை மலரும் மருகள் உடையாய், இந்த வயலுக்கு ஓர சேனல்ஸ் இருக்குல்ல, வயலுக்கு தண்ணி ஓடுற சேனல்லாம் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் மடைன்னு பேர். அந்த தண்ணி ஓடுறப்ப அது பக்கத்தில் எப்போ ஜலம் ஓடிட்டே இருக்கிறதுனால அங்கே செடி கொடிகள்லாம் வளர்ந்துருக்கும், அதில் பூச்செடிகள்லாம் வளர்ந்துருக்கும். குவளைங்கிறது ஒரு பூ. அப்படி இந்த வயல்களுக்கு தண்ணி பாயிற அந்த மடைகளுக்கு பக்கத்துலலாம் கோளை மலர்கள்லாம் பூத்திருக்கு. அப்படிப்பட்ட நீர்வளம் மிக்க இந்த மருகள் ஊறுது. அப்படிப்பட்ட இந்த மருகளில் கோவிலில் வீட்டில் இருக்கின்ற சுவாமியே, தகுமோ இவள் ஊழ் மெலிவு, இவ எப்படி மனசு வருந்துறாளே, இது உனக்கு அழகா, இது உனக்கு பொருந்துமா, இது உனக்கு தகுமா, இப்படி நீ செய்யலாமா அப்படின்னு அந்த பெண் பெண்ணுக்கு இறங்கணும் அப்படின்னு சொல்லி இறைவன்ட்டு அவர் முறையிடுறார் சம்பந்தர். அதான் அந்த பாட்டுக்கு நேரடியான பொருள். இப்போ ரெண்டாம் பாட்டை பார்ப்போம். சிந்தாய் எனுமால் சிவனே எனுமால் முந்தாய் எனுமால் முதல்வாய் எனுமால் கொந்தார் குவளை குலவும் மருகள் எந்தாய் தகுமோ இவள் ஏ சரவே. இதுவும் அந்த பெண்ணுடைய வார்த்தைகள்லாம் சொல்கிறார் முதல் ரெண்டு அடியில். அவள் எப்படியெல்லாம் புலம்புறா அப்படின்னு சம்பந்தர் சொல்கிறார். சிந்தாய் எனுமால் சிந்தாதவனே அப்படிங்கிறா. சிந்துதல் அப்படின்னாக்க அழிதல். அதாவது இப்போ சிந்துதல்ங்கிறது நம்ம சிந்தெடுத்தனா கையிலேருந்து கீழே விழுந்தெடுத்தோ இல்லை ஒரு கொட்டெடுத்தோ அப்படிங்கிற அர்த்தத்தில் சிந்துதல்ங்கிற வச்சுட்டு இருக்கோம் நம்ம. ஆனால் சிந்துதல் அப்படிங்கிறதுக்கு தேவாரத்தில் பல இடங்களில் வர்றப்போ அழிதல் அப்படின்னு அர்த்தம். சிந்தாயினாக்க அழியாதவனே, சாவு இல்லாதவனேன்னு அர்த்தம். சிவருமான் அப்படிங்கிற அழியாதவனே அப்படின்னு அவனை பார்த்து சொல்கிற சிவனே எனுமாள், சிவருமானே அப்படிங்கிற முந்தாய் எனுமாள். முந்தாய்னா எல்லாருக்கும் முற்பட்டவன் இல்லையா, அப்படி முந்தி இருக்கிறவன். முந்தாய் எனுமாள், முதல்வா எனுமாள், எல்லாருக்கும் தலைவனே, எல்லாருக்கும் முதன்மையானவனே அப்படிங்கிற அப்படியெல்லாம் சொல்லி இந்த பொண்ணு அழுதுன்ருக்க. கொந்தார் குவளை குலவும் மருகள் எந்தாய். கொந்து அப்படின்னாக்க கொத்துன்னு அர்த்தம். கொந்து ஆர் குவளைன்னா கொத்து கொத்தாக பூத்திருக்கிற குவளை மலர்கள், அப்படின்னா நிறைய குவளை பூக்கள் பூத்திருக்கு அடர்ந்து. கொந்தார் குவளை குலவும் மருகள், குலவுதல்னாக்க நிறைஞ்சிருக்கு, அப்படி குலவும் மருகள் எந்தாய். அப்படிப்பட்ட மருகளில் எழுந்தருக்கிற என் தந்தையே, தகுமோ இவள் ஏசரவு. இவளுடைய வருத்தம் இவள் அப்படி மயக்கம் போட்டு கிடக்காளே, இதெல்லாம் உனக்கு சரிதானா. அதுதான் இந்த ரெண்டாவது வாரத்துக்கு நேரடியான பொருள். சிந்தாய்ங்கிறதுக்கு இந்த உரைகளில் சிந்தையில் நிறைந்தவனே அப்படின்னு ஒரு விளக்கமும் கொடுக்குறா. அது சிந்தையில் நிறைந்தவன் அப்படின்னா சிந்தையாய் அப்படின்னு வரும். இந்த பாட்டில் அது ஏன் சிந்தாயின்னு வந்த ஃப்ரேஸவா, இதுக்கு அப்படி பொருள் கொண்டிருக்கான்னு தெரியல எனக்கு. ஆனால் சிந்தாய்னா சிந்துதல்ங்கிறதுல சிந்தாதவனே அப்படிங்கிறது நேரடியான பொருள், அழியாதவனே அது இன்னும் பொருத்தமான பொருள். ஏன்னா இதில் கிருபானந்த வாரியர் பெரிய புராண நுட்பம் அப்படின்னு ஒரு டேப் வெளியிட்ருக்கார், இப்போ சிடிலையும் கிடைக்கலாமா இருக்கும். இப்போது அந்த டேப்பில் இந்த இந்த திருமருகளில் நடந்த இந்த நிகழ்ச்சியை பற்றி நிறைய விளக்கமாக சொல்லுவார், ரொம்ப அழகாக கதை சொல்லுவார். அப்படி சொல்கிறப்ப இந்த பாட்டில் வர சில ஃப்ரேசஸ்க்கு அவர் கொஞ்சம் நுட்பங்கள்லாம் சொல்லுவார். சிந்தா எனுமாள் அப்படின்னாக்க அழியாதவனே அப்படின்னு சொல்லிட்டு, நீ அழிவில்லாதவன் இப்படி என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதவன் அழிய கொண்டுட்டியே அப்படின்னு கேட்குற மாதிரியும் இருக்கலாம். அதே மாதிரி முன்னாடி பாட்டில் மடையார் குவளை மலரும் மருகள் அப்படின்னா, இந்த குவளை மடையில் இருக்கிறதெல்லாம் மடைகள்லாம் பூ வச்சுட்டு இருக்கு பாரு, ஆனால் கல்யாணம் பண்ணிக்கிறந்தனா என் கல்யாணம் பண்ணிக்க போகிறவரை எழுந்து நான் பூ வச்சுக்க முடியாத அப்படி நிலையில் இருக்கேனே அப்படின்னு அவர் சொல்கிறதாலாம் நம்ம உட்பொருள் கொள்ளலாம் அப்படின்னு கிருபானந்த வாரியார் அழகாக சொல்லுவார் இதில் அந்த டேப்பில். ஏன்னா எளிமையான பாடல்கள் இதெல்லாம் பெரும்பாலும். ஏசரவு அப்படின்னாக்க உரையில் சொல்கிறது வந்து மெய்மர துக்கம்னு டிக்ஷனரியில் கொடுத்துருக்கா. ஏன்னா இந்த பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணிக்க ஒருத்தனை மரப்பையனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சின்னு அவனோட ஊரை விட்டு ஓடி வந்துட்டான் வேற ஊருக்கு போகிறதுக்கு. வீட்டை விட்டு வெளியேறி வந்தாச்சு, திக்கு தெரியாத காட்டு ஏதோ முன்னப்பின தெரியாத இடத்துல அவன் பாம்பு கடிச்சு அவன் செத்துப்பட்டான், அனாதையாக நிற்கிறான் அவங்க. அப்போ அவளுக்கு எவ்வளோ ஒரு துக்கம் இருக்கும், அவளுக்கு ஒரு 14-15 வயசு இருக்கும், அதையும் நமக்கு மனசில் வச்சுக்கணும். அப்போ ஒரு 14-15 வயசு பொண்ணுக்கு முன்னப்ப ஏதோ ஒரு வெளியூரில் வீட்டை விட்டு ஓடி வந்ததுக்கப்புறம் மாட்டின்னு இருக்கா அப்படி. அப்போ அவன் மனசு எவ்வளோ பாடுபட்டிருக்கோம்னு நம்ம நினச்சி பார்க்கலாம். அதை அவர் இங்கே சொல்ல ஏசரவுனா துக்கம் அப்படின்னு டிக்ஷனரியில் கொடுக்குறா. வேசரவு அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது, அதோட கரப்ஷன் அப்படின்னு டிக்ஷனரியில் ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்து ஏசரவுனா துக்கம் அப்படிங்கிறா. அதுதான் இவளோட துக்கம், அது இவளோட துக்கத்தை இவளை இப்படி துக்கப்படுற மாதிரி வச்சுட்டியே இது உனக்கு நியாயமா அப்படின்னு கேட்குறாரு. குலவருது அப்படின்னாக்க ரொம்ப நெருங்கி பழகிறது குலவருதும்பா, அவன்கிட்ட கொஞ்சி குலாவின் இருக்கான் அப்படின்பா, குலவருதல் அது மாதிரி அது ஒரு அர்த்தம். பேச்சில் இருக்கிறது குலவருது, குலவை கூத்து அது குறவை கூத்துன்னு அது வேறு, அது வேறு விஷயம். ஆனால் குலவருதுங்கிறது நெருங்கி பழகிறது, அது மாதிரி ரொம்ப அன்போடு இருக்கிறது அது மாதிரி. ஆனால் இந்த இடத்துல குலவுதல் அப்படின்னாக்கா டிக்ஷனரியில் தமிழில் பல வார்த்தைகளுக்கு 3-4 அர்த்தம் இருக்கும். அது மாதிரி இந்த இடத்துல குலவுதல் அப்படிங்கிற வார்த்தைக்கு விளங்குதல் அப்படின்னு ஒரு அர்த்தம். தட் இஸ் சம்திங் தட் இஸ் வெரி ஷைனிங் ஆர் கான்ஸ்பிகியூஸ், அது மாதிரி விளங்குறது அப்படிங்கிறது. அது மாதிரி இங்கே இந்த குவளைகள்லாம் விளங்குகின்ற மருகள் அப்படின்னு அர்த்தம். அதாவது நிறைய குவளைப்பூக்கள்லாம் இருக்கின்ற திகழ்கின்ற மருகள், விளங்குதல் திகழ்தல் அப்படின்னாக்க. உதாரணத்துக்கு சொல்கிறேன், தமிழில் அர்த்தம் வந்து பிரகாசிக்கிறது, ஒளி வீசுறதுன்னு அர்த்தம். ஆனால் அப்படி ஒருத்தர் அவர் அங்கே அந்த ஊரில் அவர் பெரிய ராஜாவாக திகழ்ந்தார் அப்படின்னாக்க, இல்லை அந்த ஊரில் பெரிய பெரிய ஆளாக திகழ்ந்தார் அப்படின்னாக்க விளங்கினார் அப்படின்னா இருந்தார்னு அர்த்தம் பேச்சில். ஆனால் அது பயிட்டிக்காக சொல்லுவாள் அப்படி, திகழ்தல் விளங்குதல் அப்படிங்கிறதெல்லாம் டு ஷைன் அப்படிங்கிற அர்த்தம். ஆனால் சம்படி ஒரு ரொம்ப அழகோட சிறப்போட இருக்கிறதுக்கு விளங்குதல் திகழ்தல் குலவுதல் அப்படின்லாம் சொல்கிறான். அந்த அதே கான்டெக்ட் தான் இது குலவுதல்ங்கிறது. ஆமாம் அது மாதிரி ஏன்னா அந்த இடத்துல வந்து ஒரு குலவுதல் விளங்குதல் திகழ்தல் அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் வரும். திருச்சி திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நமசிவாய். யூ ஆர் லிசனிங் டு shaivam.org radio, the 24/7 spiritual channel from shaivam.org. ஓம் நமசிவா.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: திருச்சிற்றம்பலம் மாணிக்கவாசக பெருமான் அருள் செய்த திருவாசகம் விளக்க உரை. தலைப்பு: திருச்சதகம் அனுபோக சுத்தி. வழங்குபவர் சிவ எஸ் ராமலிங்கம் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
2: ஐம்பத்தஞ்சாவது பாடல். இந்த பாட்டுல அதை ஒட்டிய கருத்து எப்படி வருதுன்னா, மானே நோக்கி உமையாள் வெங்கா
3: அப்படி மான் அப்படி மறந்து பிடிக்கும்,
2: இப்படி மான் இப்படி மரணும், அது போன்ற அப்படி மரணும் முடியான மரணும் முடியான பாடையுடையவளாகி உமாதேவியும் ஒரு பங்கிலே உடையவன். மானே நோக்கி உமையாள் வெங்கா, உமாதேவிக்கு மான் ஒன்று, பெண்களுக்கு மான் ஒன்று, பெண்களுக்கு மான் என்பது ஒரு வகையாக பல இடங்கள் வரும். மான் ஒரு பங்கா என்பது திருவாதிரத்தில் நம்ம ஒரு புலவர் வாழ்னாரு. ஒரு பொண்ணு என்ன பண்ணா, சிவபெருமான காதலிச்சுட்டா, தாய்க்கு தெரியாம சிவபெருமான காதலிச்சுட்டா, தாய்க்கு தெரியாம சிவபெருமான காதலிச்சு அப்படியே தெரிஞ்சு போச்சு, தாய்க்கு தெரிஞ்சு போச்சு, தெரிஞ்சு போய் அவளுக்கு ஒரு சிவபெருமான காதலிச்சதுனால பரவாயில்ல, நல்ல மாப்பிள்ளையத்தான் பார்த்துருக்குறா, பரவாயில்ல காதலிச்சிருக்கிறேன். அவனுக்கு இவளை எங்க வச்சுக்குவேன், இவ காதலிக்கிற அவனு, அவன் எல்லா இடத்துலயும் ஒரு மானை வச்சிருக்கிறான், எல்லா இடத்துலயும் ஒரு மானை வச்சிருக்கான், இந்த மானை எங்க வச்சுக்குவேன் அப்படின்னு நம்ம போய் கேட்டு போடலாமே, போய் கேட்டுக்கிட்டான். சிவபெருமான நேரா போய் பார்த்து அந்த பொண்ணோட அம்மா போய் பார்த்து கேட்டுக்கிட்டான். என்னமா கேட்டுக்கிட்டாருன்னா, சாமி என் பொண்ணை நீ காதலிச்சிருக்கிறியா அப்படின்னா, ஆமாண்ணா கையில ஒரு மானை வச்சிருக்கிற, பாகத்துல ஒரு மானை வச்சிருக்கிற, கடையில ஒரு மானை வச்சிருக்கிற, எம்மான எங்க வச்சுக்குவேன், பாணியிலே புள்ளி மான், பாகத்தே ஒரு பச்சை மான். அந்த மானை பாரு, என்ன பாட்டு, என்னென்ன விதமான மான் ஒரு, பாணியிலே புள்ளி மான், பாகத்தே ஒரு பச்சை மான், வேணி தனியிலே ஒரு வெள்ளாமான், கங்க வேணி தனியிலே ஒரு வெள்ளாமான், கருமலர் செம்மான் உலவும் திருமறை காட்டு ஈசரே, எம்மானுக்கு எங்கே இடம், அகத்துறை பாடுன்னு வேறு. இப்படி ஒரு புலவர் பாடியிருக்கார். இது ஒரு 50 வருஷத்து முந்தி பாடம் பண்ணது, பேப்பர் ஓடுறேன். அதனாலே இப்படி வந்து சுவாமி வந்து மானு என்கின்ற உமாதேவி ஒரு பாகத்தில வைத்திருக்கிற சுவாமி, மானவும் பங்க. அதே அருணாசல புராணத்திலையும் சொல்றாரு, ஒரு மான சிரத்தில் வைத்து, ஒரு மான கரத்தினில் வைத்து, ஒரு மான சிரத்தினில் வைத்து, ஒரு மான கரத்தினில் வைத்து, உலக ஏழும் தருமான இடத்தினில் வைத்து அருள்வானை, பவன நெடுஞ்சைலம் போல வரு ஆனை முகத்தானை அடித்தானை, பொறு ஆனை மகளேறும், பெருமானை அருணகிரி பெம்மானை அடிமணிந்து வரவி தீர்ப்பான் என்பது அருணாசல புராணம். ஆகையினால இப்படி மானையர் நோக்கி உமையாள் மான் போன்ற விரிவுடையவளாகி உமாதேவி ஒரு பாகத்தில் உடையவனே, வந்து இங்கு ஆட்கொண்ட தேனை, வந்து இங்கு ஆட்கொண்ட தேனை, தத்துவங்கள் எல்லாம் கலந்திருக்கிறவராகிய சுவாமி கீழே இறங்கி வந்து முதல் தத்துவமாயிருக்கிற பூமியிலே வந்து என்னை ஆட்கொண்ட, நிலந்தன் மேல் வந்தருளி நீழ்வனர்கள் காணும். அதனால வந்து இங்கு ஆட்கொண்டவன், அது பெரிய ஒரு அச்சடி. நான் போற வழியில அவன் வந்து இருந்தான், வந்து இங்கு ஆட்கொண்ட தேனே, தேனே அமுதே கரும்பின் தெளிவு, தேனாக இருக்கிறான் அமுதமாக இருக்கிறான் கரும்பின் தெளிவாக இருக்கிறான், தேன் அமுது கரும்பு, அதனால தே கரும்பை விட அமுதம் சிறந்தது, அமுதத்தை விட தேன் சிறந்தது. இது மூணு சொல்றாரு இல்லவா, தேன் என்பதுதான் சிவலோகம், தேன் என்பது அமுதம் என்பது தேவலோகம், அமுதம் என்பது தேவலோகம், கரும்பு தான் இந்த லோகம். கடிச்சு அரைச்சு கஷ்டப்பட்டு ஐயோ இந்த லோகத்து இன்பம், ஒவ்வொன்றிலே ஒவ்வொன்றிலே இந்த லோகத்து புரியுதா, தேன் சிவலோகம் பா, அது சுவை எப்படி இருக்கு, உப்பு இல்லாதது, தேன் சுவைக்கு உப்பாக ஒரு சுவை கிடையாது, திருவாசகத்துக்கு உப்பாக ஒரு நூல் கிடையாது, சிவனுக்கு உப்பாக ஒரு தெய்வம் கிடையாது. தேனே அங்கே கரும்பின் தெளிவே, கரும்பு சார் தெரிந்ததார் கூதில்லாமல் தெளிவே, சிவனே தெந்தில்லை கோணை, இப்படி எல்லாம் ஞானிகளுக்கு இப்படி சுவாமி இருக்கார். சுவாமி எப்படி இருக்கிறார் என்றால், ஞானிகளுக்கு தேனாக சிறந்தறியார் சிந்தனையும் தேரூரி நின்று என்கிறார் அல்லவா, அதனால ஞானிகளுக்கு அப்படி சுவாமி கற்றவர் விழுங்கும் கற்பக கனி என்றார் போல ஞானிகளுக்கு அப்படி இனிக்குது, சாமி இனிக்குது, அஞ்ஞானிகளுக்கு உலகம் இனிக்குது, அஞ்ஞானிகளுக்கு உலகம் இனிக்குது, ஞானிகளுக்கு சுவாமி உலகம் கத்தக்கும், உலகம் கத்தக்கும், அது பெரும்பையும் உணர்ச்சியும் சித்தேனல் காக்கின்ற வேத கொங்கை விரும்பும் குமரனை மெய்யன்பினால் மெல்ல மெல்ல உள்ள அரும்பும் தனிப்பரமானந்தித்து அறிந்த அன்றே கரும்பும் துவர்த்து செந்தியனும் முடித்து அறக்கைத்தது. அந்த இன்பம் தெரிந்தா இந்த இன்பம் கசந்து ஆகையினாலே இப்படி கோனே செந்தில்லை கோனை ஆகையாலே அழகு உருந்திய சில்லையிலே ஆடுகின்ற தலைவனே, சில்லையிலே இருக்கின்ற தலைவனே, கோனை என்றால் தலைவனே, சில்லையிலே தலைவன், சில்லைக்கு தலைவன், சில்லையிலே தலைவன், சில்லைக்கு தலைவனாயிருக்கின்ற சுவாமியே என்று சொல்லி உந்தன் திருக்குறிப்பு கூடுவானும் கடல் ஓட உந்தன் திருக்குறிப்பு உன்னுடைய குறிப்பு குறிப்பு திருக்குறிப்பு அது சுவாமியினுடைய குறிப்பு வேற நம்முடைய குறிப்பு வேற அது புது குறிப்பின்றிருந்து நெங்குறிப்பே செய்து என் குறிப்பில் விடுகுதுப்பேனு விடுதிகண்டா என்பது நீத்தல் விண்ணப்பம். அதையால சிவபெருமானுடைய உள்ள குறிப்பை அறிந்து ஞானிகள் அதற்கு தகுந்தாற் போல செயல்பட்டு அவனோடு கூடிவிடுவார். சிவனுடைய உள்ள குறிப்பை அறிந்து இப்ப ஒரு அடிமையானவன் எஜமானுடைய உள்ள குறிப்பை பல நாள் பழகினவன் உள்ள குறிப்பு தெரியும் அல்லவா அடிமைக்கு? இப்ப கணவனுக்கு கணவனுடைய குறிப்பு மனைவிக்கு தெரியும் அல்லவா? தெரியும் அல்லவா? அது போல பரமஞானிகள் பரமேஸ்வரனோடு பல காலம் பழகி பழகி பழகி பழகி அவன் உள்ள குறிப்பு தெரிந்து அவன் குறிப்புக்கு தெரிந்தால் போல தொண்டு செய்து அவன் புரிய முடியாத நடந்து அவனோடு கூறிவிடுவார். போனே நின் திருக்குறிப்பு கூடுவார் நின் கடல் உன் திருக்குறிப்பு கூடுவார், உன் திருக்குறிப்பு இப்படி நடந்து கூடுவார், உன்னுடைய கடலை கூடிவிட்டார். உன்னுடைய உன் திருக்குறிப்பேருந்து அதற்கு தகுந்தார் ஒருவன் குறிப்பறிந்து நடந்தானால் அடிமையாருக்கு எஜமானன் சந்தோஷப்படுவான். மனைவி கணவன் குறிப்பேறிந்து நடந்தானையானால் கணவன் சந்தோஷப்படுவான். ஆண்டவன் குறிப்பை அறிந்து அடியவர் நடந்தார் ஆண்டவன் சந்தோஷம். அப்படியே உன்னுடைய குறிப்பை அறிந்து அதற்கு தகுந்தார் போல நடந்து உன்னுடைய திருவடியை கூடிவிட்டார். உருவாதன் கடல் கூட நான் தெரியுமா ஊனார் புழுப்போடு இது காத்து இங்கு இருப்பதானே உடையார். ஊன் பொருந்திய மாமிசம் பொருந்திய புழுக்கள் மறைந்துள்ள இந்த கூட்ட காத்துக்கிட்டு இங்கு இருக்கிறது. ஊனார் புழுப்போடு இது காத்து இங்கு இருப்பதானே உடையார். எல்லாம் உடையவனே என்னை அடிமையாக உடையவனே இது என்னுடைய நிலை ஞானிகள் நிலை அது. இது நீ அறிஞ்சு பார்த்து அதுக்கு தகுந்தாப்புல செய்ய ஒண்ணு என்பது குறிப்பு. அது எனக்கு தெரியுது, இது எனக்கு தெரியுது, எனக்கு என்ன செய்யணுமோ அதை பார்த்து செய்யணும் ஜாமி அப்படின்னு உள்ள வச்சு சொல்றார். உள்ள சொல்லாம வச்சு சொல்றார். ஒரு காரியமா வந்திருக்கிறேன், ஒரு காரியமா வந்திருக்கிறேன் அப்படிங்கும் போதே புத்தி உள்ளவன் புரிஞ்சுக்குவான் இந்த ஆள் இந்த காட்சி வந்துடும் சாமிக்கு தெரியாம இருக்கும். அதனாலே ஊனார் குழுக்கூடு இது அத்து இருப்பதானே உடையானே என்பது இந்த திருவாசகம்.
4: உடையானாயே உன்னுடைய திருவடிவத்தை தியானித்து தியானித்து உள்கி என்றால் தியானித்து உடையான் என்று சொன்னால் அடிமையாக உயிர்களை அடிமையாக உடையவன். உலகம் அவனுடைய உடைமை, உயிர்கள் அவனுடைய அடிமை. உலகம் அவனுடைய உடைமை சொத்து, உயிர்கள் அவனுடைய அடிமை. அதனால அவன் தான் எல்லாம் உடையவன் என்பது. எல்லாரையும் அடிமையாக உடையவன் உடையான், எல்லாரையும் அடிமையாக உடையவன் எல்லாம் உடையவன் உடையான், எல்லாம் உடையவன் உடையான், எல்லாரையும் அடிமையாக உடையவன் உடையான். உடையான்ங்கிறது ஒரு பெரிய உயர்ந்த சொல். அதனாலே அப்படி உடையானே நின் தனை உள்ளி இப்படி எல்லாருக்கும் தலைவனாக இருப்பவனே உன்னை உள்கி உள்கி என்றால் தியானித்தர் தியானித்தர் இரவும் பகலுமாக சிந்தையிலே சிவத்தை வைத்து தியானித்தல். சிந்தையிலே சிவத்தை தவிர வேற ஒன்றையும் வைக்காமல் தியானித்தல். இப்ப நம்ம தியானிக்கிறோம் சிவனையும் வச்சிருக்கிறோம் வேறையும் வச்சிருக்கிறோம். அவங்க வந்து பரமேஸ்வரன் சிவனை தவிர வேற எதையும் வைக்க மாட்டாங்க, சிவனை தவிர வேற எதையும் வைக்க மாட்டாங்க. நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன். அந்த ஏகாரந்து உமக்கே வேற யாருக்கும் இடம் இல்லாம நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன் என்கிறார் அல்லவா அப்பர் சுவாமி. அது போல உடையானின் தனை உள்கி உன்னை உள்கி உள்கி என்றால் தியானித்து உள்ளம் உருகுங்கிறார். அப்படி தியானித்து அதன் மூலமாக உள்ளம் உருகுகின்ற பெருங்காதல் பேரன்புன்னு சொல்றது. பெருங்காதல் என்றால் பேரன்பு, காதல் என்றால் அன்பு, பெருங்காதல் என்றால் பெரிய பெரிய அன்பின் வரகுணதேவர் என்பார் பட்டினத்தார். அது போல ஆயால பேரன்பு உடைய பெருங்காதல் உடையவர்கள் உடையாய் நின்பாதம் சேரக்கண்டு. ஐயாலே அப்படி உன்னை தியானித்து தியானித்து தியானித்து பேரன்புடையவர்களாய் இருக்கின்ற பரமஞானிகள் உடையானாகிய உன்னுடைய பாதத்தை சேர்ந்தார்கள். அப்படி சேர்ந்ததை நான் கண்டேன், சேர்ந்ததை கண்டேன். கண்டு இங்கு ஊர் ஞாயிறு கடையாரேன். கண்டேன் அவ்வளவு பரமஞானிகளை கண்டேன். அப்படிப்பட்ட பரமஞானிகளோடு சேர்ந்தார்கள், நான் சேர முடியவில்லை. சேர முடியவில்லை என்றால் எனக்கு தகுதி இல்லாமல் போச்சு. சேருவதற்கு தகுதி இல்லாமல் போன முடியினாலே தன்னை என்ன சொல்லிக் கொள்ளுகிறார்னா, ஞாயிற்கடையேன் என்பது ஒரு வாக்கியம். ஞாயிற்கடையாய் கடந்த அடியிருக்கு என்பது பல இடங்கள்ல சொல்றாரு. இங்க என்ன சொல்றாருன்னா, ஊர் ஞாயிறு கடையானேன். ஊர் ஞாயிறு கடையானேன். ஒருத்த சொந்தமான நாயா இருந்தா அதுக்கு ஒரு உரிமை இருக்கும், சருகு இருக்கும், உணவு கிடைக்கும். ஊர் நாய்க்கு ஒரு பக்கம் எல்லாம் அடி வாங்கும் உணவும் கிடைக்காது. ஊர் நாய்க்குன்னு கூட தன்னை சொல்லிக் கொள்ளல. ஊர் ஞாயிறு கடையானேன். பெரியவங்க தன்னை பத்தி எந்த அளவுக்கு தாழ்த்தி கொள்ளணுமோ அவ்வளவு தாழ்த்தி கொள்ளுகிறார்கள். சிறியவர்கள் தன்னை எவ்வளவு ஒசத்தி கொள்ளணுமோ ஊர் ஞாயிறு கடையாறு. நெஞ்சு உருகாறு கல்லா மனத்து கசியாறு. ஊர் ஞாயிறு கடையானேன். நெஞ்சு உருகாறு. உருக வேணும் உருகவன் கல்லா மனத்தேன். கற்க வேணும் கற்கவில்லை. உருக வேணும் உருகவில்லை. கசிய வேணும் கசியவும். ஊர் ஞாயிறு கடையாறேன். நெஞ்சு உருகாறேன். கல்லா மனத்தேன் கசியாறு. இப்ப இந்த தன்மைகள் எல்லாம் இல்லாமையினாலே நான் எப்படி இருக்கிறேன்னா, நாற்றமுடைய இந்த உடம்புக்குள்ள கடந்து திண்டாடு. அந்த ஞானிகளுக்கு இந்த உடம்புல இருக்க பிடிக்காது. ஞானிகளுக்கு இந்த உடம்புல இருக்க பிடிக்காது. அஞ்ஞானிகளுக்கு இந்த உடம்பை விட்டு போக சொல்றார். தொலையாமல் வாழ நினைந்து வருந்து குண்டர்கள் பார். ஆகையினாலே பரமஞானிகள் இந்த உடம்பினாலான பயனை பெற்று விட்டார்களே ஆனால், உடம்பினாலான பயனை பெற்று விட்டார்களே ஆனால் உடம்பு வச்சுத்தானே எல்லாமே பரவும். இப்ப திருவருளை பெறுவது, ஞானம் பெறுவது எல்லாம் எதை வச்சு பெறுவது? சுவற்றை வச்சுதானே சித்திரம் எழுதணும். சுவர் இல்லாம சித்திரம் எழுத முடியுமா? அது போல சுவராகி உடம்பு வச்சுதான் சித்திரத்தை எழுதணும். விளங்குதா? ஆனா அதனால பயனை பெற்று விட்டார்களே ஆனா இந்த உடம்புல இருக்க பிடிக்காது. நம்ம எல்லாம் வெகு காலத்துக்கு இப்படியே தான் இருக்கணும். என்ன பெறவில்லை அல்லவா? பெருகின்ற வரையிலும் உடம்பு வரும். உடம்பினாலான பயனாவதெல்லாம் உடம்புடைய உத்தமனை காண் என்பது அவை குரல். உடம்பினாலான பயனாவதெல்லாம் உடம்புடைய உத்தமனை காண். அதற்கு மேல திரும்ப தெளிவா சொன்னார், உடம்பார் அழியில் உயிரார் அழிவர். திடம்பட விஞ்ஞானம் செலவு மாட்டேன். உடம்பு அழிஞ்சு போச்சுன்னு வச்சுக்க உயிர் போயிடும். ஞானம் அடைய முடியாது. அதனால உடம்பை வளர்த்து, உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்து, உடம்பை வளர்த்தியும் உயிர் வளர்த்தினார். அது உடம்பை நல்லா பாதுகாத்து வளர்க்கணும். அது வேண்டிய விலைக்கு சாப்பாடு கொடுத்து, வேண்டிய உணவை கொடுத்து, வேண்டாததெல்லாம் நீக்கி, வேண்டியதை கொடுத்து வேண்டாததை நீக்கி, எது எது சேராததெல்லாம் தள்ளி விட்டு அப்படியே காப்பாற்றணும். உண்டா இல்லையா? நல்லா இருக்குது அல்வான்னு அப்படி சாப்பிட்டோம்னு வச்சுக்கோ, தொலைஞ்சது. அதனால வேண்டாதது தள்ளி விட்டு வேண்டியதை கொடுத்து அது என்னென்ன இருந்தா நல்லா இருக்கிறேன்னு சொல்லுதோ அந்த அளவுக்கு உடம்ப காப்பாத்தி முடியும். எதுக்குன்னா, ஞானம் பெறுவதற்கா, கடவுள் அருளை பெறுவதற்கா? அஞ்ஞானிகள் உடம்ப எதுக்கு வளர்க்கறான்னு தெரியுமா? அது சுத்து சம்பாதிக்க என்ன ரொம்ப நாளைக்கு இருக்கலாம்னு நினைச்சுட்டு இருக்கிறேன். அப்ப இருக்கலாம்னு நினைச்சவரில் இருந்துட முடியாது. டக்குன்னு தீர்ந்து போச்சுன்னா கிழிச்சு விடுவேன். ஆகவே இப்படி உடம்பை நான் காத்து கொண்டிருக்கிறேன். என்ன உடம்பு இப்படிப்பட்டதுன்னா, ஞானிகளுக்கு புழுக்கு. முடை என்றால் நாற்றம். முடை என்றால் நாற்றம். நாற்றமும் புழுக்கு புழுவும் நிறைந்ததா இருக்கின்ற இந்த உடம்பை காத்து கொண்டு இங்கு இருப்பதாக முடித்தாய். இப்படி எனக்கு செய்து விட்டாய், அப்படி அவர்களுக்கு செய்தா, இப்படி எனக்கு செய்து விட்டாய், எனக்கு தகுதி இல்லை அப்படி செய்து விட்டாய், முடித்தவாறு என்றனக்கே தக்கது. நீ இப்படி செய்ததும் எனக்கு பொருத்தம் தான். ஏன்னா எனக்கு தகுதி இல்லையில நீ இப்படிதான் செய்யணும். நியாயத்துல நீ ஒன்னும் தவறவில்லை. முடித்தவார் என்றதற்கே தக்கதே. முன் அடியாரை பிடித்தவாறும் சோறாமல் நான் அடியவர்களை பிடித்த அந்த முறையிலே நின்று நான் தவம் செய்யாமல் அந்த வழியிலேயே போகாம அந்த வழி தவறி விட்டேன். அந்த வழியிலேயே போயிருந்தேன்னா கட்டாயம் அந்த இடத்துக்கு போயிருப்பேன். அதை விட்டுட்டு வேற வழியில போயிட்டேன் என்றார் போல உலகியல் இன்பத்திலே நான் சென்று விட்டேன் என்று சொல்லிக் கொள்கிறார். முடித்தவாறும் தக்கதே. என் முடித்தவாறு என்னக்கே தக்கதே. முன் அடியாரே பிடித்தவாறும் சோராமல் சோரனின் குருத்திவாய் துடித்தவாறும் முகங்குருவேர் சோப்பொடி முகங்குருவேர் சோர்ந்தவாறும் முகங்குருவேர் பிடித்தவாறும் இவை உணர்ந்து கிடன்றனக்கே சூழ்ந்தேனே. இப்படி நான் உலகியலிலே சென்று நான் எனக்கு கேட்டை சம்பாதித்துக் கொண்டேன் என்று இந்த பாட்டை சொல்லிக் கொள்கிறார். தேனை பாலை கண்ணலின் தெளிவை. தேனை பாலை கண்ணலின் தெளிவை. அதனால தேன் என்பது எல்லா பொருள்களிலும் சுவை பொருளிலே உயர்ந்ததாக இருப்பது. தேன் என்று திருவாசகத்தில் நிறைய வருது. தேன் என்பது திருவாசகத்துல நிறைய இடங்கள்ல வருது. என்ன காரணம் என்று கேட்டால், சுவை பொருள் உலகத்துல இருக்கின்ற சுவை பொருள் இருக்கிறதுல இனிப்பு பொருள், பல பல வர்க்கங்கள் கரும்புல இருந்து இன்னும் எத்தனை எத்தனை எத்தனை இனிப்பு பொருளா இருக்கு. எல்லா பொருளில இருக்கிற இனிப்பை விட உயர்ந்த இனிப்புடையதாக விளங்குவது தேன். அது மலர்ல இருந்து உண்டாகும், மலரிலே உண்டாவது தேன், மலரிலே உண்டாவது. எதுல இருந்து தேனு? பூவில உண்டாகும். பூல உண்டாவதுதான தேன். அந்த தேனுக்கு சமானமான பொருள் வேறு கிடையாது. தேனுக்கு சமானமாக இன்னொரு பொருளை சொல்ல முடியாது. இன்னொரு பொருளுக்கு ஓமை சொல்லும் போது தேனை ஓமையாக சொல்லலாம். இன்னொரு பொருளுக்கு ஓமை சொல்லும் போது இது தேன் மாதிரி இருக்குன்னு சொல்லலாம். வாழைப்பழம் விற்கிறவன் தேன் வாழை, தேன் வாழைன்னு விற்கிறான், தேன் வாழைப்பழம் என்று சொல்லி விற்கிறான். அதனால அதே போல வெவ்வேறு பொருள்களை உண்ணும் போது, சுவை பொருள் உண்ணும் போது அது தேன் மாதிரி சொல்லலாம். தேனை உண்ணும் போது தேனை சாப்பிட்டான்னு வச்சுக்க, அதுக்கு என்ன சொல்றது? என்ன சொல்றது தேனுக்கு? என்ன ஒண்ணுமே இல்லை. ஓமை ஆக இது ரஸ்தாளி பழம் மாறுது அப்படின்னா சொல்லுவா கூட்டு போய் பச்சலாடம் பழம் மாறு அப்படி சொன்னா அறிவு இல்லாதவன் அர்த்தம். அதனால ஓமை இல்லாத தேன், தேன் ஓமை இல்லாத. எப்படி சிவத்துக்கு ஓமை இல்லையோ தேனுக்கு ஓமை இல்லை, அதே போல திருவாசகத்துக்கும் ஓமை இல்லை. திருவாசகம் ஓமை இல்லாதது, தேன் ஓமை ஓமை. உதாரணமா இது மாதிரின்னு சொல்றதுக்கு ஒரு மாதிரி இல்லை. அதனாலே தேன் பல இடங்கள்ல தேனை அப்படி சிவபெருமான் எப்படி இருக்கிறார் என்று கேட்டால், பரமஞானிகளுக்கு தேனாக இருக்கிறார். தேனாய் நமுதமாய் தித்திக்கும் சிவபெருமான், தித்திக்கும் சிவபெருமான், தித்திக்கும் சிவபெருமான். அதனாலே அதை அனுபவிச்சு பார்த்தவங்களுக்கு அப்படி தெரியும். ஒன்று கண்டீர் உலகுக்கு ஒரு தெய்வம், ஒன்று கண்டீர் உலகுக்கு ஒரு தெய்வம், ஒன்று கண்டீர் உடலுக்கு உயிராவது, நன்று கண்டீர் இது நமச்சிவாயப்படம், தின்று கண்டேருக்கு தித்தி தவார் திருமூலர், நன்று கண்டீர் இது நமச்சிவாயப்படம், தின்று கண்டேருக்கு இது தித்தி தவார். ஆகையினாலே அதை அனுபவிச்சு பார்த்தவர்களுக்கு தேனாக இருக்கும், பாலாக இருக்கும். கண்ணலின் தெளிவை, கண்ணலின் தெளிவை என்பதுதான் கரும்புச்சார். கண்ணல் என்றால் கரும்பு, கண்ணல் என்றால் கரும்பு, தெளிவை என்றால் கரும்புச்சார், தெளிந்த சார், கூதெல்லாம் இல்லாம சுத்தமாக தெளிந்த கரும்புச்சார். சூழிசையின் கரும்பில் சுவை நாவல உரம் சொன்ன என்பாரு சுந்தரன். ஆகையினாலே அப்படி தேனாக இருக்கிறான், பாலாக இருக்கிறான், கையால கண்ணராய கரும்பு சாராக இருக்கிறான். ஒளியை கையாலே ஒளியாகிய பிரகாசம் உருந்திய பொருளாக இருக்கிறான். தெளிந்தார்தம் ஊனை உருக்கும் உடையானை, தெளிந்தார் என்று சொன்னால் கையால உலக பொருளிலே மயங்காமல் தெளிந்த மரபையவர். தெளிந்தார், தெளிந்தார் என்றால் அந்த ஆளு நல்ல தெளிஞ்சாளி அப்படின்னு சொல்றாங்க. உலகத்துல விவரமுடையவனை பார்த்து, சாமர்த்தியமுடையவனை பார்த்து நல்ல தெளிஞ்சாளியா என்று சொல்லுவார்கள். அதனால பரமஞானிகள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், உலக பொருளிலே மயங்காமல் தெளிவு பெற்றவர், கலங்காமல் தெளிவு. அதுக்கு நேர் சொல்ல என்ன தெரியுமா? கலங்குதல், கலங்கி இருக்கிறது, தெளிந்து இருக்கிறது, வெளிப்பட்டு தண்ணீர் கலங்கி இருக்கிறது, அப்புறம் தெளிந்து இருக்கிறது என்று சொல்லுகிறோம் அல்லவா. அது போல ஞானம் இல்லாதவருடைய மனம் தெளிவு இருக்காது. ஞானமுடைய ஞானம் இல்லாதவருடைய மன தெளிவு இருக்காது. அது எப்படின்னா எல்லாத்திலையும் கலந்து இருக்கும், கலங்கி இருக்கும், எல்லாத்திலையும் கலந்து இருக்கும், அதனால அது கலங்கி இருக்கும். நல்லா புரியுதா? எல்லாத்திலையும் கலந்து இருக்கும், எல்லாத்திலையும் கலந்து இருக்கும், அதனால மனசு எப்படி இருக்கு? கலங்கி. ஞானிகள் இதனோடு கலவாமல், இது அருமையான இதனோடு கலவாமல், எது இந்த கலக்கந்தருகின்ற பொருளோடு கலவாமல், கலக்கந்தருகின்ற உலக பொருள் அத்தனையும் என்ன தரும்? கலக்கத்தை தரும். கலக்கந்தருகின்ற பொருளோடு கலவாமல் தெளிந்த பொருளாயிருக்கிற சிவத்தோடு மாத்திரம் தொடர்பு வைத்திருப்பார்கள். அதனால அவர்கள் மனம் தெளிந்து நல்லா விளங்குத. அந்த தெளிந்த அவருடைய மனத்திலே சிவபெருமான் இருந்து அவர்களை இன்னும் கூப்பிடுத்துகிறான். தெளிந்தார்தம் ஊனை உருக்கு உடையானை. அதனாலே அப்படிப்பட்ட ஞானிகளுடைய உள்ளத்தை பக்குவப்படுத்துவராயிருக்கின்ற தலைவனை உம்பாரானை, உம்பர்களுக்கெல்லாம் தலைவனாக, உம்பர் என்றால் தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்க தேவதேவன், தேவர்களுக்கெல்லாம் தலைவன், ராஜாதி ராஜன் சொல்ற மாதிரி தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கிறவனை வம்பனேன் நான் இன்னடியே, வம்பனேன் நான் இன்னடி. வம்பனேன் என்றால் தன்னை பற்றி சொல்லிக் கொடுக்கிறார், நான் ஒரு பெரிய வம்பன். வம்பன் என்று சொன்னால் உலக பொருளிலே பற்று வைத்து அதை பிடித்து திரிந்து கொண்டிருக்கின்ற வம்பன். வம்பன் என்றால் அதையாலே பற்று வைக்க கூடாத இடத்துல பற்ற வச்சு அதுல தொல்லை போட்டுக்கிட்டு இருக்கிறது. அந்த அந்த வம்புடையவன் அதுல தொல்லை அனுபவித்தல வம்பு என்பது. அப்படிப்பட்டவனாய் என்னை நான் என் அடியே நீ என்னை ஆண்டா என்றால், இப்பொழுது நான் வந்து உனக்கு அடியேன் என்று நான் சொல்லுகிறேன். அடியன் என்று சொல்ல தகுதி இல்லை, ஆனா அடியேன் நான் சொல்றேன், நான் சொல்லுகிறேனா. அதுக்கு மேல நீ என்னை ஆண்டாய், நான் உனக்கு அடியேன், என்னை ஆண்டு கொண்டான். இது எப்படின்னு கேட்டா, அரசனை பற்றி அறிபவன் அரசனுக்கிட்ட நெருக்கமாக இருப்பவன் யார் என்று கேட்டால், நல்ல தகுதி உடையவன், நல்ல செல்வம் உடையவன், நல்ல செல்வமும் தகுதியும் உடையவன் தான் அரசனிடத்துல தகுதி உறவு வைக்க முடியும், பக்கத்துல போக முடியும். அல்லாதவர்கள் அவனிடத்துல செல்ல முடியாது. ஆனா தகுதி இல்லாதவன் எனக்கு அரசன் என்னுடைய கிளாஸ் மட்டும் தான், ராஜா என்னுடைய கிளாஸ் மட்டும், முதலமைச்சர் நானும் ஒன்னா படிச்சோம்னு ஒருத்தையும் நானும் வச்சுக்க தெரியாது என்ன சொல்லுவான். இருக்கிறவன் எல்லாம் பார்த்து சிரிப்பாங்க, இதே இங்க முதலமைச்சர் இல்ல என்று சொல்லி கேளனம் பண்ணுவார் அல்லவா. அது போல இப்ப நான் என்ன சொல்லி கொள்ளேன் என்றால், நான் உனக்கு அடியவன் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், அதுக்கு மேல என்ன சிவபெருமான் வந்து ஆண்டார்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இதை பார்த்து உலகம் சிரிக்குது சாமி. என்னன்னா, நான் என் அடி நீ என்னை ஆண்டா என்றால் அடியே இருக்கு, தானும் சிரித்து அருளலாம். இதை பார்த்து நீ சிரிக்கும்படியாகத்தான் இருக்கு, நீ சிரிக்கும்படியாகத்தான் இருக்கு. நம்ம எங்க இவனை போய் ஆண்டா, இவன் இவனுக்கு என்ன தகுதி இருக்குது, இவன் நம்முடைய அடியவன் சொல்லிக்கிட்டாலேதான் அப்படின்னு சொல்லி நீ சிரிக்கும்படியாகத்தான் இருக்கும். பல கோணங்கள்ல சொல்றாரு, நான் என் அடியே நீ என்னை ஆண்டா என்றால் அடியே இருக்கு, தான் சிரித்தே அருளலான் தன்மை என் தன்மை. நீ சிரிக்கும்படியாக இருக்குது, நான் சொல்லி கொள்ளுகிறத பார்த்தா நீ சிரிக்கும்படியாக இருக்கிறது என்னுடைய தன்மை. தன்மை பிறரால் அறியாத தலைவன், தலைவன் சிவபெருமான் தலைவன், அதுல ஒண்ணும் சந்தேகம் இல்லை. எல்லா உலகங்களுக்கும் தலைவன், மூவுலகுக்கு ஒரு தலைவாம்பார், மூன்று உலகத்துக்கும் ஒரு தலைவன். இப்ப இந்த ஊருக்கு ஒரு தலைவர் இருக்கிறாரு, சில்லாவுக்கு ஒரு தலைவர், மாகாண்டத்துக்கு ஒரு தலைவர், நாட்டுக்கு ஒரு தலைவர், இப்படி எல்லாம் இருக்கிறாரு அல்லவா. இவன் இப்படிப்பட்டவனா, எல்லா உலகங்களுக்கும் தலைவன் சிவபெருமான் கடவுள், எல்லா உலகங்களுக்கும் தலைவன். இப்ப இந்த வெளிச்சம் வீட்டுக்கு தருது, இந்த வெளிச்சம் இப்ப நம்ம வீட்டுல இருக்கிற போட்டிருக்க வெளிச்சம் வீட்டுக்கு தருது, இந்த வீதியில போட்டிருக்க வெளிச்சம் ஓரளவு வெளிச்சம் கொடுக்குது, சூரியனுடைய வெளிச்சம் அடையும். அது போலாம் விளங்குதாமா, உங்களுக்கு எல்லாம் விளங்குறாப்புல நான் சொல்லி ஆகணும். வீட்டுல பூர்த்தி வைக்கிற வெளிச்சம் அந்த வீட்டுக்கு மாத்திரம் தான் தெரியுது, அதுக்கு மேல இப்ப வெளியில போட்டிருக்கிற இந்த மின் வெளிச்சம் ஓரளவு தெரியும், கொஞ்சம் தெரியும், கூட தெரியும், சூரியனுடைய ஒளி உலக உலகத்துக்கு தெரியும். அதுபோல சிவன் எல்லா உலகங்களுக்கும் தலைவன், எல்லா உலகங்களுக்கும் ராஜா. அதனாலே தலைவன் ஆகையினாலே இப்ப இந்த வீட்டுல இருக்கிற வெளிச்சத்தினுடைய ஒரு அளவை கண்டுபிடலாம், இவ்வளவுதான் இதுக்கு பவர்னு. அதே போல இந்த போட்டிருக்கிற லைட்டுக்கு இவ்வளவுதான் பவர்னு காணலாம். சூரியனுடைய பவரை யாராவது அளக்க முடியுமா? சூரியனுடைய ஒளிச்சம் இவ்வளவு, வெளிச்சம் இவ்வளவு பவர்னு யாராவது சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது அல்லவா. அதுபோல சிவனுடைய தலைமை தன்மையை யாராலும் தெரிந்து கொள்ள முடியாது, சிவனுடைய தலைமை தன்மையை யாராலும் கண்டு கொள்ள முடியாது. ஆனால் அவனை யாரும் காண முடியாதா, அவன் எல்லாரையும் கண்டு கொண்டிருக்க, அவன் எல்லாரையும் கண்டு கொண்டிருக்கிறார். அவனை எல்லாருக்கும் தெரியாது, அவனுக்கு எல்லாரும் தெரியும். அப்படி அப்படி தலைவன் இல்ல விளங்குதாமா, அவனை எல்லாருக்கும் தெரியாது, அவனுக்கு எல்லாருமே தெரியும். தன்மை பிறரால் அறியாத தலைவா, பிறரால் அறிய முடியாத தலைவா, தன்மை பிறரால் அறியாத தலைவா, பொல்லா நாயான புன்மையனை ஆண்டாய், பொல்லாத குணமுடையவனாகிய அற்பனாகிய நாய் போன்றவனாகிய என்னை ஆண்டாய். அப்படி ஆண்டாயா? அப்படி ஆண்டு கொண்ட அவ்வளவு பெரும் தலைவனாய் இருக்கிற நீ தெரியாமல் என்னை வந்து ஆண்டு கொள்வாயா? என்ன நன்றாக அறிந்துதானே நீ ஆண்டு கொண்டிருப்பாய். அப்படி ஆண்டு கொண்டு இன்றைக்கு என்னை புரத்தியிலே நீ விட்டு விடுவாயா, என்னை அருள் செய்யாமல் விட்டு விடுவாயா என்று கேட்கிறேன். தன்மை பிறரால் அறியாத தலைவா, பொல்லா நாயான புன்மையனை ஆண்டு ஐயா புறமே போக விடுவாயோ, என்னை ஆண்டு கொண்டாய், ஆண்டு கொண்டால் எப்பொழுது எனக்கு அருள் செய்து கொண்டிருப்பாய், என்னை விட்டு விடவாய், என்னை விட்டு புறமே போக விடுவாயோ, என்னை நோக்குவாரு யாரே, அப்படி நீ விட்டு விட்டாயானால் என்னை யாரு திரும்பி பார்ப்பார்கள், யாரும் என்னை பார்க்க மாட்டார்கள். என்னை நோக்குவாரார் என்னான்ஜியன் பெறுவார். வேறு யாராலும் எனக்கு அருள் செய்ய முடியாது. வேற யாராலும் எனக்கு அருள் செய்ய முடியாது. அதனால பெரிய இடத்துல ஒருத்த வேலை பார்த்தான்னு வச்சுக்கோ, ராஜா கிட்ட வேலை பார்த்தவே. வேற ஒரு மளிகை கடைக்கான வேலைக்கு போவானா, ராஜா கிட்ட வேலை பார்த்தவே. ராஜா வேண்டான்ட்டான்னு வச்சுக்கோ, ஒரு காய் கடைக்கான கத்திரிக்காய் கடைக்கான வேலைக்கு போவானா, போக மாட்டான் அல்லவா, போக மாட்டான் அல்லவா. அது போல நான் எங்கும் போக மாட்டேன், என்னை யாரும் ஆளமாட்டார், ஆள தகுதி அவர்களுக்கு இல்ல, நானும் போக மாட்டேன். என்னை நோக்குவார் யார், என்னான் பெறுவேன். அதனாலே நீ விட்டு விட்டாயானால் என்னை யாரும் எனக்கு அருள் செய்ய முடியாது. அதற்கு மேல நான் என்ன செய்ய முடியும், நீ செய்யாவிட்டால் நான் என்ன செய்ய முடியும். என்னான் பெருமான் பொன்னே திகழும் திருமேனி. ஆகையால திருமேனி சிவபெருமானுடைய திருமேனி எப்படிப்பட்டதுன்னா, தங்கம் போல இருக்கும், தங்கம் இருக்குது அல்லவா, பொன்னார் மேனியர், தங்கம் போன்ற மேனியுடையவனா சிவபெருமானே. நேர கண்டபடியினாலே அப்படி எல்லாம் சொல்வார், பொன்னே திகழும் திருமேனி. எந்தாய் எங்கு புகுவேனே, எமக்கு தந்தையே, நான் எங்கே புகுவேன், யாரிடத்திலே செல்லுவேன், புகுவேன் எனதே நின்பாரம், உன்னுடைய திருவடியே என்னுடையது, உன்னுடைய திருவடி என்னுடைய உரிமையா சொல்லுவது, புகுவேன் எனதே நின்பாரம், போற்று அடியார் நின்று நகுவேன். ஐயாலே உன்னை போற்றுகின்ற அடியார் கூட்டத்திலே நின்று நகுவேன். நகுவேன் என்று சொன்னால் மகிழ்ச்சி அடைவர், சிரித்தல், சிரித்தல், நகுதல் என்றால் சிரித்தல், மகிழ்ச்சி அடைவர். பண்டு தோல் நோக்கி நனவில்லான் ஆயினேன். ஐயாலே அப்பொழுது ஆண்டபோது உன்னுடைய திருமேனியை கண்டேன், கண்டும் அதனோடு கலந்து கொள்ள, உன்னோடு கலந்து கொள்ளாமையினாலே இப்பொழுது நான் நாணம் என்கின்ற வெட்கம் இல்லாத நாய் போல தெரிந்து கொண்டிருக்கிறேன். நாணம் இல்லா நாய், நெகும் அன்பில்லை நினைக்கான. ஐயாலே என்னுடைய அன்பு இருக்கிறது, அந்த அன்பு சரியானதாக தாராளமானதாக உருக்கமான அன்பாக இல்லை, நெகும் அன்பில் நினைக்கான, உன்னை காண. நீ ஆண்டருள அடியேனும் தகுவனே, ஐயாலே நீ ஆண்டருடுவதற்கு அடியேனும் தகுவனே. ஐயால் நீ ஆண்டு கொள்வதற்கு அடியனுக்கு தகுதி என்பது இருக்கிறதா என்பது சந்தேகம் என்றபடியினாலே, தகுவனே என் தன்மையை எந்தாய் அந்தோ தெரியேனே, என்னுடைய தன்மை என்னுடைய தகுதி குறைவுடையதாகினாலே நீ ஆண்டருடுவதற்கு நான் தகுதி உடையவனா என்று இந்த பாடலிலே கேட்டுக்கொள்ளுகிறார். அந்தோ தெரியேனே, தெரியேனே என்பது ஆகையினாலே இப்படி அருள் செய்யாமல் உன்னோடு நான் கலந்து கொள்ளாமல் இந்த லோகத்திலே இருக்கிறது என்னாலே முடியவில்லை என்று இந்த பாடலில் சொல்லி.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
5: இறைத்தூத திருமூலர் அருளிய திருமந்திரம், தந்திரம் 1, மந்திரம் 201.

கொண்ட மனைவி வீட்டில் இருக்க பிறன் மனைவியை விரும்புவோர் பலாப்பழத்தை விட்டு ஈச்சம்பழத்தை விரும்புவதை போலாவார்கள். திருச்சிற்றம்பலம். இறைத்தூத திருமூலர் அருளிய திருமந்திரம் தந்திர 1 மந்திரம் 204.

எட்டிப்பழம் மிக்க அழகுடையது, ஆனால் முழுவதும் விஷம். அதேபோல் பெண்களின் கவர்ச்சியை கண்டு நீ ஏமாறாதே. திருச்சிற்றம்பலம். இறைத்தூத திருமூலர் அருளிய திருமந்திரம் தந்திரம் 1, மந்திரம் 210.

எக்காலமும் வயிற்றை நிரப்பும் நோக்கிலேயே வாழாதே, இறைவனை துதித்து பிறவி அறுக்கும் வழியை தேடுவாயாக. திருச்சிற்றம்பலம். இறைத்தூதர் திருமூலர் அருளிய திருமந்திரம் தந்திரம் 1, மந்திரம் 215.

ஹோம ஆகுதியால் தேவர்களை உண்பிக்கும் அந்தணர்கள் இம்மையில் ஈகை செய்து வாழ்வர். ஞானத்தால் அவர்கள் வாழ்வும் முறை இதுவே. திருச்சிற்றம்பலம். இறைத்தூத திருமூலர் அருளிய திருமந்திரம் தந்திரம் 1 மந்திரம் 218.

யாகத்தில் நெய் இட்டால் எரியும் சுடரை போல் விளங்கும் ஜோதியை புருவ நடுவில் கொண்டு மனதை உயிர் உணர்வோடு பொருத்தி நின்று ஈசனின் அருளை நீ பெறுவாயாக. திருச்சிற்றம்பலம். இறைத்தூதர் திருமூலர் அருளிய திருமந்திரம் தந்திரம் 1, மந்திரம் 226.

காயத்ரி மந்திரம் நல்ல பயனை தரும். அதை தொடர்ந்து தியானித்து அதன் மூலம் வரும் மாயையில் சிக்காதோர் அந்தனர் ஆவர். திருச்சிற்றம்பலம். இறைத்தூத திருமூலர் அருளிய திருமந்திரம் தந்திரம் 1, மந்திரம் 237.

யாகத்தில் ஒலிக்கப்படும் ஓம் எனும் பிரணவ மந்திரம் சிவபரம்பொருளே, இதை தொடர்ந்து ஜெபிக்க யான் என்ற அகப்பற்றும் எனது என்ற புறப்பற்றும் நீங்கி நீ தெளிவடைவாய். திருச்சிற்றம்பலம். இறைத்தூதர் திருமூலர் அருளிய திருமந்திரம் தந்திரம் 1, மந்திரம் 244.

அரசன், அதாவது அரசை நடத்துபவன் இம்மை மறுமை பயன் வேண்டின் மக்களை நன்னெறியில் நிறுத்தல் வேண்டும். திருச்சிற்றம்பலம். இறைத்தூதர் திருமூலர் அருளிய திருமந்திரம் தந்திரம் 1, மந்திரம் 246.

யோக நெறியில் நீ சென்றால் பேரார்ந்த மயக்கம் ஏற்படும். இதை விடுத்து மது போதையில் மிதப்போரை அரசு தண்டிக்க வேண்டும். திருச்சிற்றம்பலம். இறைத்தூத திருமூலர் அருளிய திருமந்திரம் தந்திரம் 1, மந்திரம் 247.

அவரவர் சமய நெறிப்படி நில்லாதாரை சிவன் மறுமையில் தண்டிப்பார். நெறி பிறழ்வோரை மத வெறியரை இம்மையில் தண்டித்து நாட்டில் அமைதியை நிலைநாட்டுவது அரசின் முக்கிய கடமையே. திருச்சிற்றம்பலம். இறைத்தூத திருமூல அருளிய திருமந்திரம் தந்திரம் 1, மந்திரம் 250.

0: பிச்சை கேட்போனின் தரம் பாராது எவர்க்கும் கொடுப்பீராக, உண்ணும்போது பிறருக்கு கொடுத்து உண்பீராக. திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு Shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் Shaivam.org. ஓம் நம சிவாய.
2: ஓம் சிவாய நம. Shaivam.org இன் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு திருமூலர் திருமந்திரம். வழங்குபவர் சென்னை சுப்பிரமணியன் சர்மா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: திருச்சிற்றம்பலம். ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்து இளம்பிரை போலமை ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான குழுந்தினை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. திருமந்திரமே சிதம்பரந்தானம், திருமந்திரமே சிறந்த உபாங்கம், திருமந்திரமே திருக்கூத்தின் செய்கை, திருமந்திரமே திருமேனிதானே. வாழ்கவே வாழ்க எண்ணந்தி திருவடி, வாழ்கவே வாழ்க மலமறுத்தான் பதம், வாழ்கவே வாழ்கமே ஞானத்த வந்தாள், வாழ்கவே வாழ்க மலமிதான் பாதமே. ஆத்மபந்துக்களே, தொடர்ந்து திருமந்திரத்தை அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். மிகவும் அழகாக ஒரு சிறிய குழந்தைக்கு புரியும்படி ஒவ்வொரு படியாக விளக்கி கொண்டே வருகிறார். எங்க எங்க எந்தெந்த அப்டபிள் எந்தெந்த ஸ்டேஜ்ல வரும், அந்த ஸ்டேஜ்ல அதை எப்படி கடக்கிறது அப்படிங்கிறத சொல்லிக்கொண்டே வருகிறார். எப்படி நம்முடைய எண்ணங்களை மாற்றி அமைத்து கொள்ள வேண்டும், எண்ணங்கள் யார், எண்ணங்கள்ங்கிறது என்ன, எண்ணங்கள்ங்கிறது நமக்கா தோன்றுவது இல்லை, இப்படிங்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு நிறைய விஷயங்களை டீப்பான சப்ஜெக்ட் சைக்காலஜியா எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே வரார். அது எல்லாத்துக்கும் அடிநாதமாக காரணமாக மூலப்பரம்பொருளாக இருப்பது சிவன். அந்த சதாசிவ தத்துவத்தை நான் உங்களுக்கு எடுத்து எம்பிக் கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறதாக திருமூலதேவர் இந்த திருமந்திரத்தை நமக்கு அருளி இருக்கிறார். அடுத்தது ரொம்ப அழகான ஒரு திருமந்திரம், என் மனதிற்கு மிகவும் பிடித்த திருமந்திரம். போற்றிசைத்தும் புகழ்ந்தும் புனிதனடி தேற்று மின் என்றும் சிவனடிக்கே செல்வம் ஆற்றியது என்று மயல் உற்ற சிந்தை உள் மாற்றி நின்றார் வழி மண்ணி நின்றானே. மேலோட்டமாக இதனுடைய கருத்தை பார்க்கும் பொழுது, புனிதனாக இருக்கக்கூடிய இறைவன் அந்த புனிதனினுடைய அடியை போற்றி இசைத்து புகழ்ந்து சிவனடிக்கே எல்லா செல்வங்களையும் கொண்டு போய் சேர்த்து, நமக்கு இருக்கக்கூடிய எல்லா செல்வங்களையும் சிவனடிக்கே சேர்த்து அவனுடைய கைங்கரியமாகவே செய்து அவனுக்காகவே வாழ்ந்து அவனுக்காகவே இழந்து இருக்கக்கூடிய இந்த நிலை லோகாயுதத்திலிருந்து நம்மை விடுவித்து இறைவனிடம் நம்மை சேர்க்கும் அப்படிங்கிறது மேலோட்டமான அர்த்தம். மாற்றி நின்றார் வழி மண்ணி நின்றானே, மாற்றியதென்று மயலுற்ற சிந்தை சிவனடிக்கே செல்வம் ஆற்றியதென்று மயலுற்ற சிந்தையும் மாற்றி நின்றார் வழி மண்ணி நின்றானே. இங்கே ரொம்ப அழகான புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், சிந்தையுள் மாறி நின்றார் வழி மண்ணி நின்றானே அப்படிங்கிற வார்த்தை தான். இப்ப நிறைய பேர் சொல்றாள் இல்லையா, த பவர் ஆஃப் யுவர் சப்கான்சியஸ் மைண்ட், கால் யுங் சொல்றார் த கலெக்டிவ் அன்கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்றார். இவர்கள் சொல்லக்கூடிய இது எல்லாமே வந்து இறைவனுடைய தன்மையை புரிந்து கொள்வதற்கு. ஆனா அவளுக்கு இது பாஷை புரியல, அவ்வளவுதான். திருமந்திரம் மட்டும் அவ கையில கிடைச்சிருந்தது, மேலை நாட்டு அறிஞர்கள் கையில திருமந்திரம், தமிழ் புரிந்து தமிழ் தெரிந்து தமிழினுடைய சுவை அறிந்து அவர்கள் திருமந்திரத்தை படித்திருப்பார்களே ஆனால் அந்த தியரிலாம் இன்னும் எவ்வளவோ அட்வான்ஸ்மெண்ட்ஸ் ஆகி அவர்கள் அட்லீஸ்ட் அந்த அப்ஜெக்டிவையாவது கம்ப்ளீட் பண்ணியிருப்பா பாவம். அப்ப திருமந்திரத்தில திருமூலர் என்ன அழகாக சொல்கிறார், சிவனடிக்கே செல்வம், நான் சம்பாதித்த செல்வம் எல்லாம் சிவனடிக்கே அப்படின்னு சிவனடி அவர்கள் நினைத்துக் கொள்கிறார்கள். எனக்கு பிறந்தது, நான் பிறப்பித்தது, நான் சேமித்த செல்வம், நான் ஆற்றிய கடமைகள் எல்லாம் சிவனடிக்கே. அது பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய செல்வத்தை மட்டும் சொல்லவில்லை, நானே அவனுடைய சொத்து அப்படிங்கிறதுனாலதான் அவன் எனக்கு சுவாமி சுவாமிங்கிற வார்த்தையே அதுதான். நாம் அவனுடைய சொத்து, அவன் நமக்கு சுவாமி, அவன் நம்முடைய உடையவன், அவன் உடையவன், நான் உடைமை. நான் உடைமையாக இருக்கும் பொழுது நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு பேக் எடுத்துட்டு போறோம், ஒரு ட்ரெயின்ல டிராவல் பண்றோம், பேகு கவலைப்படாது, ஏன்னா பேகு உடைமை. யார் அந்த பேகை பாதுகாத்துக்கணும் அப்படின்னா, அந்த உடையவன் தான் அந்த பேகை பாதுகாப்பான். தான் பக்கத்திலேயே வச்சுட்டு, தான் மடியிலேயே வச்சுண்டு, தன் கண் பார்வையிலேயே வைத்துக் கொண்டு அந்த உடையவன் தான் அதை பாதுகாக்க வேண்டும். இங்கே நீ உடைமை, நீ கவலைப்படக்கூடாது. உன்னுடைய உடையவன் ஒருவன் இருக்கிறான் இல்லையா, அந்த உடையவன் உன்னை பற்றி கவலைப்படுவான். நீ உடைமையாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அந்த பேகுக்கு கை கால் முளைச்சு, அந்த பேக் பாட்டு இங்கேயும் அங்கேயும் குறுக்கையும் நெடுக்கும் நடந்துட்டே இருந்ததுன்னா உடையவன் பார்ப்பான், சரி அதுவே பாத்துக்குது போல அப்படின்னு உடையவன் பேசாம இருப்பான், கண்டுக்க மாட்டான். உடைமை அப்படியே போட்டது போட்ட இடத்துல, வச்சது வச்ச இடத்துல உடைமை அப்படியே கடந்தால் உடையவனுக்கு பயம் இருக்கும், பத்திரமா பாத்துக்கணுமே யாரும் எடுத்துக்காம அப்படின்னு உடையவனுக்கு பயம் உண்டாகும். உடையவனுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி உடையவனை சாரும். உடைமை உடைமையாக இருக்கக்கூடிய பட்சத்தில், இப்படி என்னை ஒரு உடைமையாக, என்னை செல்வமாக, என்னை நான் செல்வம் என்று நம்பவில்லை என்றால் வேறு யார் என்னை செல்வம் என்று நம்புவார்கள்? நான் செல்வம் யாருக்கு? என் சுவாமிக்கு நான் செல்வம். தேற்றுமின் என்றும் சிவனடிக்கே செல்வம். நீங்கள் சிவனடிக்கே செல்வம், நீங்க சம்பாதிச்ச செல்வம் இல்ல, நீங்களே ஒரு உடைமை அப்படிங்கறத நினைவுல வச்சுக்கோங்க. அப்ப போற்றி இசைத்து புகழ்ந்து தேற்றி இது எல்லாம் செய்கிறீர்களே, அவன்தான் சுவாமி, நீங்கள் உடைமை, அவர் உடையவன். மயலுற்ற சிந்தை உள் மாற்றி நின்றார் வழி மண்ணி நின்றானே. இந்த சிந்தனை உங்கள் உள்ளே வந்து விட்டால் உங்க சப்கான்சியஸ் மைண்ட்ல இது போய் நன்னா பதிஞ்செடுத்து, நான் இறைவனுடைய அசட் அப்படிங்கிறது பதிஞ்செடுத்து, லயபிலிட்டியா இருக்கக்கூடாது. அசட் லயபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்றாள் இல்லையா, அசட்டா இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை, லயபிலிட்டியா இருந்தாதான் பிரச்சனை. லயபிலிட்டி ஒரு காலத்துல நம்ம தீர்க்க வேண்டியதாக ஆகிவிடும். நம்மள அசட்டுன்னு சொல்றாரோ லயபிலிட்டின்னு சொல்றாரோ அது சுவாமியினுடைய இஷ்டம், ஆனா நீ என்னுடைய சுவாமி, நான் உனக்கு அசட் அப்படின்னு இறைவன் இடத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து விட்ட பிற்பாடு நாம் லயபிலிட்டியாகவே இருந்தாலும் நம்ம அசட்டா அவர் மாத்திக்க மாட்டாரோ? அப்போ இங்கே உடைமையாக இருக்கக்கூடியது நான், உடையவனாக இருக்கக்கூடியது அவன். எப்படி பேக் கவலைப்படாதோ, எப்படி ஒரு கம்ப்யூட்டர் கவலைப்படாதோ, ஒரு போன் கவலைப்படாதோ, போன் யார் எடுத்தாலும் போன் எடுத்துக்கலாம், போனுங்கிறது ஒரு உடைமை, பர்ஸு அப்படிங்கிறது ஒரு உடைமை, யார் வேணா எடுத்துன்னு போயிடலாம். பர்ஸ் வந்து இல்ல இல்ல இல்ல என்னுடைய உடையவர் அங்கே இருக்கிறார், அவர்கிட்ட சொன்னாதான் வருவேன் அப்படின்னு சொல்ல முடியாது. உடையவனுக்கு தான் கவனம் வேணும், உடையவன் தான் கவனமாய் இருக்க வேண்டும். அப்ப இந்த உடையவன் கவனமாய் இருக்க வேண்டும்ங்கிறத இங்க சொல்லுகிறார். அப்ப நீ உடைமையாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உடையவன் உன்னை உடைமையாக மாற்றிக்கொள்வான். இந்த எண்ணத்தை நீ நினைத்தால், இதை இந்த சிந்தனையை உன் உள்ளே மாற்றிக்கொண்டால், மாற்றி நின்றார் வழி மண்ணி நின்றானே, வழியேற வந்து கொண்டே இருப்பார், அவன் இல்லாமல் வழி இல்லை, அவனேதான் வழி, அவனேதான் ஒளி, அவனேதான் வழி. வழினா மூச்சு காற்று இல்லையா, உயிர் மூச்சு காற்றுக்கு வழி என்று பெயர். வழி வழி ஒளி எல்லாமே இறைவன் தான். அதை நாம் தெரிந்து கொள்வதற்கான அழகான திருமந்திரம். இதை எப்பவுமே நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நம்ம எல்லாம் அவருடைய உடைமை, அவன் உடையவன். உடைமை கவலைப்படக்கூடாது, உடைமைக்கு கவலையே கிடையாது, உடைமை கவலைப்படக்கூடாது. ஸ்ரீ அண்ணா பிரவச்சனத்திலே சொல்லுவார், தன் கஷ்டத்தை தானே படுறது போல தர்திரம் வேற எதுவுமே கிடையாது. நம் கஷ்டத்தை இருவர் பட வேண்டும். ஒண்ணு குருநாதர் நமக்கு கவலைப்படணும், இல்ல மகாத்மா பரமாத்மாவாக இருக்கக்கூடிய பரமேஸ்வரர் நமக்கு கவலைப்படணும். இவா ரெண்டு பேர் கவலைப்பட்டாதான் அர்த்தம் உண்டு. ஒரு ஒரு ஒரு நரன் இன்னொரு நரன் கிட்ட போய் நான் கஷ்டப்படுறேன், நான் கஷ்டப்படுறேன் தெரியுமா, நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன்னா, ரெண்டு பேரும் தன் கஷ்டத்தை மாற்றி மாற்றி சொல்லிக் கொள்வார்களே ஒழிய ஏதாவது விடை இருக்கோ? குருநாதர் வழி பண்ணி கொடுக்க முடியும், பரமேஸ்வரர் பரமாத்மா வழி பண்ணி கொடுக்க முடியும். ஒரு நரனே இன்னொரு நரன் கிட்ட போயிட்டு கஷ்டத்தை சொல்லிட்டு உன் கஷ்டம் என்ன பெரிய கஷ்டம், அதை விட பெரிய கஷ்டம் என்கிட்ட இருக்கு அப்படின்னு ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பகிர்ந்துக்கிறதுனால வழி பிறக்குமோ? அப்ப தன் கஷ்டத்தை தாம் படப்படாது, நீங்க கஷ்டமே படக்கூடாது. அப்ப நாம் கஷ்டப்படுவதில் நமக்கு கஷ்டப்படுறதுக்கு ரைட் இல்ல சார் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம கஷ்டப்படுறதுக்கு கவலைப்படுவதற்கு நமக்கு ரைட் கிடையாது. ஏன்னா நம்ம அவனுடைய உடைமை, நாம் அவனுடைய சொத்து. இந்த எண்ணத்தை விதையுங்கள் என்கிறார் திருமூலர். தொடர்ந்து அனுபவிப்போம். திருமந்திரமே சிதம்பரம் தானும், திருமந்திரமே சிறந்த உபாங்கம், திருமந்திரமே திருக்கூத்தின் செய்கை, திருமந்திரமே திருமேனிதானே. என் தாயுடு என்னப்பன் ஏழேழு பிறவியும் அன்றே சிவனுக்கு எழுதியாவனம் ஒன்றாய் உலகம் படைத்தான் எழுதினான் என்றான் முயல் வண்ணன் நேரெழுத்தாமே.
4: திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: Om Shivaya Namah. Shaivam.org in அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு திருமூலர் திருமந்திரம். வழங்குபவர் சென்னை சுப்பிரமணியன் சர்மா அவர்கள். வணக்கம். ஓம் சிவா.

பேரருளாளன் இறப்பிலியாவர்க்கும் இன்பம் அருளும் துறப்பிலி தன்னை தொழுமின் தொழுதால் மறப்பிலி மாயா விருத்தமுமாமே. ஒரு பர்பஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கணும். ஒரு பர்பஸ் இருந்தால்தான் ஒரு செயலை செய்வதில் அர்த்தம் இருக்கும். இல்ல அனர்த்தமாக செயல்களை செய்வது போல் ஆகிவிடும். பர்பஸ் இல்லாட்டி, பர்பஸே இல்லாம ஒரு காரியம்ங்கிறத நாம் செய்யவே மாட்டோம். அந்த பர்பஸ் அததான் இங்க சொல்லுகிறார். பிறப்பிலி, அவனுக்கு பிறப்பு என்பதே கிடையாது. லாஜிக்கலி ஸ்பீக்கிங் பிறப்புன்னு ஒண்ணு இருந்துடுத்துனா இறப்புங்கிறது உண்டாயிடணும். தோற்றம் என்று ஒன்று இருக்குமே ஆனால் மறைவு என்ற ஒன்று உண்டாகும். அந்த காலத்துல கோவில்கள்லாம் கட்டினா, அரண்மனைகள்லாம் கட்டினா, அப்புறம் அங்கங்க கோவில் கொஞ்சம் கொஞ்சமா பிரச்சனை வரும். அத கொஞ்சம் கொஞ்சமா இவா ரெனோவேஷன் பண்ணுவா, இல்ல வந்து ரீபில்ட் பண்ணுவா. அது கொஞ்சம் கொஞ்சம் அப்படி மாறிட்டே இருக்கும். காலப்போக்கில் அடுத்த அரசர்கள்லாம் வந்தா அவ கொஞ்சம் வேலைகள்லாம் எடுத்து செய்தா, அப்புறம் அவர்களுடைய அரண்மனைகள். இன்னைக்கு அரண்மனையே இல்லையே, அத்தனை ராஜ்யங்கள் நடைபெற்ற இந்த பாரத திருநாட்டில் இன்னைக்கு எத்தனை அரண்மனை இருக்கு விரல் விட்டு எண்ணிடலாம். அத்தனை அரண்மனைகள் இன்னைக்கு இல்ல, அத்தனை ராஜாக்கள் ஆனா வாழ்ந்தாங்கிற சரித்திரம் இருக்கு. அப்போ தோற்றம்ங்கிறது இருந்தால் மறைவுங்கிறது இருக்குங்கிறது தெரிஞ்சதுனால இவருக்கு முடிவே கிடையாது இறைவனுக்குங்கிறதுனால பிறப்பு இலி. ஏன்னா தோற்றம் இருந்தாதானே முடிவு, அவர் பிறக்கவே இல்லை, அப்ப இறக்கவே முடியாதே. இல்லாத ஒரு வஸ்துவை போய் யாராவது கொலை பண்ண முடியுமோ? அதனாலதான் நம்முடைய நண்பர்கள் அடிக்கடி கேட்கும்போது நான் சொல்லுவேன், சனாதன தர்மத்தை யாராலும் கொலை செய்ய முடியாது, சனாதன தர்மத்தை யாராலும் வேறறுக்க முடியாது. சபதம்லாம் இடுறாள் இல்லையா, சனாதனத்தை வேறறுப்போம் சபதம் இடுறாள் இல்லையா. சனாதனத்தை யாராலையும் வேறறுக்க முடியாது. வேறுன்னு ஒண்ணு இருந்தா அறுப்ப, வேறே இல்லைன்னா எதா அறுப்ப. அப்போ இவர்கள் இப்ப விடுற சவால்களோ இதுவோ ஒண்ணுமே கிடையாது. இதை விட பெரிய பெரிய சவால்களை நாம் கிரண்யகசிபு அதான் புராண கதைகள் படிக்காததுனால வரக்கூடிய பிரச்சனைகள். கிரண்யகசிபு பண்ணாத அட்டுழியமா, இல்ல ராவணன் பண்ணாத அட்டுழியமா, கதை எப்படி முடிகிறதுங்கிறத பார்க்கிறோம். அது நம்ம ஒண்ணும் இடைப்படவே வேண்டாம். நம்ம நிறைய வேடிக்கை பார்க்க, அதாவது வேடிக்கை பார்க்க போன இடத்துல போய் பிரச்சனை பண்ணிட்டு வரா மாதிரி. இப்ப சினிமா தியேட்டருக்கு போறோம், ஒரு படம் பார்க்கணும், படம் போட்டுன்னு இருக்கான். படம் பார்த்து அதோ அந்த கதாபாத்திரங்களோடையே ஒன்றி போய் அது எப்படி நீ வந்து ஹீரோவை அடிக்க போச்சுன்னு ஒரு துப்பாக்கி எடுத்து அந்த வில்லனை சுட்டா திரையதான் கிழியும், அவனுக்கு ஒன்றும் ஆப்போறது இல்லை, திரைதான் கிழியும். அப்ப நம்ம போனது கதையை பாக்குறதுக்கு, அந்த படத்தை பாக்குறதுக்கு. படத்தை மட்டும் பார்த்துட்டு அதுல இருக்கக்கூடிய கருத்தை தெரிந்து கொண்டு திரும்பவும் வந்து நம்ம வாழ்க்கையை வாழணும். இது லௌகீகத்துல நாம் செய்யக்கூடிய விஷயம். இதத்தான் வாழ்க்கைன்னு நம்மளை கீழே அனுப்பிச்சிருக்கார். இந்த படத்தை போய் பாரு அப்படின்னு டெய்லி நெட்ஃபிளிக்ஸ் ஓபன் பண்ணா ஒரு படம் பாக்குறாப்ல டெய்லி ஒரு கதை. இன்னைக்கு வா வந்தா அவ போனா, இன்னைக்கு வா இப்படி எல்லாம் பேசினா, இன்னைக்கு வாழோட சண்டை, இன்னைக்கு அவளோட சண்டை, ஒரு ஷெட்யூல், யார் யாரோட சண்டை, யார் யாரெல்லாம் திட்டணும், யார் யாருக்கெல்லாம் வசவு வையணும், யாருக்கெல்லாம் சாபம் கொடுக்கணும், ஒரு ஷெட்யூல், காத்தால இருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒரு ஷெட்யூல். இப்படி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதை பாக்குறோம் இல்லையா, இது ஒரு சினிமா, இது ஒரு மாயா விடம்பனம், இது ஒரு சினிமா. இந்த சினிமாவை பாக்குறதுக்கு தான் நம்ம கீழே வந்திருக்கோம். பார்க்க வந்த இடத்துல சண்டை போடப்படாது, பார்க்க வந்த இடத்துல துப்பாக்கி எடுத்து சுடப்படாது. அது திரைய கிழிக்கிறாப்லதான். நமக்கு அதனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது, அவனுக்கு அதனால ஒரு லாபமும் நஷ்டமும் கிடையாது, நமக்கும் லாப நஷ்டங்கள் கிடையாது. இது ஒரு பஜார். இதுல என்னென்ன தமாஷா நடக்கிறதுங்கிறத நம்ம பார்க்க வேண்டுமே ஒழிய அதுல ஈடுபட்டு பிரயோஜனம் வரும். ஒரு பொருட்காட்சி, ஒரு எக்ஸிபிஷன். இப்ப நான் சொன்னதே தான், நான் சினிமா தியேட்டரை வச்சு சொன்னேன், கபீர்தாசர் வந்து அதை ஒரு திருவிழாவை வச்சுட்டு சொல்றாரு. அப்போ என்னென்ன தமாஷா நடக்கிறதுங்கிறத அங்கே பார்க்கிறார். என்னென்ன தமாஷா நடக்கிறதுங்கிறத ஒரு பார்வையாளனாக சாட்சி பாவமாக நின்று பார்க்க வேண்டுமே. அதுக்குதான் அனுப்பிச்சு வச்சிருக்காரு. அதுல இறங்கி இவா ஈடுபட்டு சண்டை போட்டு அவன் கழுத்தை நெரிச்சு கொலை பண்றதுக்கு இல்ல, ஒரு இது நடக்கிறதுன்னா அத ஏன்னா இந்த எண்ணங்கள்லாம் எப்ப வரும்னா நம் கையில் ஏதோ இருக்கிறதுங்கிற எண்ணம், ஒரு மாய தோற்றம் உருவாகும் பொழுதுதான் நம்ம செஞ்சு பிள்ளலாம், நம்ம கவுத்திடலாம், நம்ம மாத்திடலாம், நம்ம சாட்சி பிள்ளலாம் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் அப்பதான் உண்டாகிறது. அப்போ இத அப்படியே பார்த்துட்டே இருந்தோம்னா அது எங்க போய் முட்டி நிக்கணுமோ அங்க போய் முட்டி நிக்கும். அப்ப பிறப்பு இலி பிஞ்ஞகன் எங்க ஸ்டார்டிங்கிறதே இல்லைங்க போது அதை என் பண்றதுங்கிறது வாய்ப்பே கிடையாது. பேரருளாளன் வரதன், வரங்களை தரக்கூடியவர், எல்லா விதமான வரங்களையும் எல்லாருக்கும் தரக்கூடியவர். காமனா பாரபட்சமே கிடையாது, முதல்ல வரம் கொடுக்கறது அசுராளுக்கு தான், அப்புறம்தான் தேவர்களுக்கு. தேவர்கள்லாம் கஷ்டப்படுறா அசுரா.

0: வரம் கொடுத்த பிற்பாடு அப்புறம் வந்து தேவர்களை காப்பாற்றுறார். இறப்பு இலியாவர்க்கும் இன்பம் அருளும். இறப்பு இலி, பிறப்பு இலிங்கிறதுனாலயே இறப்பு இலின்னு ஆயிடுத்து, ஸ்டார்டிங் இல்லங்கிறதுனாலயே எண்டிங் இல்லன்னு தெரிஞ்சு போச்சு. யாவர்க்கும் இன்பம் அருளும், எல்லாவர்க்கும் இன்பத்தை கொடுக்கிறார். மயஹா மயஸ்கரஹா, அழகான பதம் ஸ்ரீ ருத்ரத்திலே மயஸ்கரஹா, இன்பத்தை செய்யக்கூடியவர் மயஸ்கரஹா. துறப்பு இலி தன்னை தொழுமின், துறப்பு இலி, நீ இறைவனை துறக்க முடியாது. மூச்சு முட்ட கத்துறான் இல்லையா, இறைவன் இல்லை இறைவன் இல்லை இறைவன் இல்லவே இல்லை, அந்த மூச்சு காத்து எங்கிருந்து வருது, அவ்வளவு கத்துறதுக்கு வேகம் ஆவேசம் அவனுக்கு எங்கிருந்து உண்டாகிறது. அவனால ஒரு மிஷின் பண்ண முடியுமா? அந்த மிஷினோட வாயில நான் சாதமா ஊட்டினேன்னா அது அந்தந்த இந்திரியத்துக்கு எனர்ஜியா போய் சேரணும், சப்த தாதுக்களாக மாறி அதில் மலம் தனியாக பிரிந்து. பண்ண முடியுமா ஒரு மிஷின் மனுஷனால உருவாக்க முடியுமா இப்படி ஒரு மிஷின? அவ்வளோ வேக வேகமா கத்துறானே இறைவன் இல்லை சனாதன தர்மம் பொய், இது வந்து இப்படிப்பட்டது அப்படிப்பட்டது, பொய் புரட்டாளர்கள் தான் இந்த ஆன்மீகத்தை வழி நடத்துகிறார்கள் என்னெல்லாமோ வாய்கிழிய கத்துறான். பாவம் தொண்ட வரல வரல கத்துறான். ஆனா திருமந்திரத்தில திருமூலர் அத்தாட்சியோட சொல்லுகிறாரா, ஆணி அடிச்சாப்புல சொல்றார், துறப்பு இலி அவனை நீ துறக்க முடியாது. அப்படி கத்துறதுக்கு அவனுக்கு ஒரு சக்தி தேவையா இருக்கு? அப்படி ஆய் உயின் பண்றதுக்கு, இத்தனை பேரை போய் கொலை பண்றதுக்கு அடிக்கிறதுக்கு அவனுக்கு ஒரு சக்தி தேவையா இருக்கு. அந்த சக்தியாக இருக்கக்கூடியதே இறைவன் தான். அவன் எங்க துறக்க முடியும் அவனால? ஏதோ அவனுக்கு அந்த அந்த ரோல் கொடுத்துருக்கா. ஒரு ஒரு நாடகம்னா எல்லாரும் ராஜா வேஷம் போட முடியுமா? ஒரு நாடகம் 100 பேர் நடிக்கணும், ஒரு 100 ராஜா அப்படின்னா யாரு சேவகனா இருப்பா, யாரு மந்திரியா இருப்பா, யாரு திருடனா இருப்பா, யாரு ஜட்ஜா இருப்பா, யாரு போலீஸா இருப்பா, யாரு குருநாதரா இருப்பா, யாரு சிஷ்யாலா இருப்பா? 100 பேர் நடிக்கிற நாடகத்துல அப்ப எல்லாருக்கும் ராஜா வேஷம் தான் அப்படின்னு சொல்ல முடியாது. பக்தன் ஒருத்தனுக்கு ரோல் கொடுத்தான்னா நாஸ்திகன் ஒருத்தனுக்கு ரோல் கொடுத்துருப்பா. ஓ, அவன் அவனுடைய ரோலை சரிவர செய்யறானா, அவ்வளவுதான். எப்படி நன்னா நடிக்கிறான் பத்தி நிறைய பேர் இப்பெல்லாம் இந்த சினிமா கிரிட்டிக் எல்லாம் இருக்காள் இல்லையா, அவள்ல இந்த ஆன்டி ஹீரோ ரோல், இந்த வில்லன் ரோல்லாம் ரொம்ப பாராட்டி பேச ஆரம்பிச்சுட்டா. அவருக்கு கொடுத்த ரோல் அவர் எப்படி ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காரு பாருங்க. அவர் வந்து ஹீரோ கிடையாதுதான், ஆனா இப்படி ஒரு வில்லன் கிடைப்பாரா அப்படின்னு சில பேர், ஒரு பேர் இங்க நான் குறிப்பிட விரும்பல, சில பேரெல்லாம் குறிப்பிட்டு சொல்லுவா. அவளுக்கு கொடுத்த ரோலை அவாவா செய்யறா அப்படிங்கிற கண்ணோட்டத்தோடு நாம் இருக்க வேண்டிய ஒழிய, நான் காப்பாத்துறேன் இப்ப என்னுடைய சுவாமியை நான் காப்பாத்த போறேன், என்னுடைய மதத்தை நான் காப்பாத்த போறேன் அப்படின்னா யார் இங்க சுவாமி? நீ சுவாமியா இல்ல நீ வழிபடுறிய அவன் சுவாமியா அப்படிங்கிற கேள்வியே இங்க உண்டாகி விடுகிறது. அப்ப நாம் உடைமைங்கிறத மறந்துடுறோம். உடைமையை இறைவன் வேணுங்கிறபடி பயன்படுத்திப்பார். நம்ம நம்ம பிரயத்தனத்தினால இல்ல, நாம் கருவியாக மாறும் பொழுது அதுக்கானவா அன்னைக்கு உருவாயிண்டே தான் இருக்கா. நம்ம வந்து உணர்ச்சி வேகத்துல கிளம்ப கூடாதுங்கிறதுக்காக சொல்றேன். அதுக்குன்னு பிறந்தவன் சண்டை போடுறதுக்காக போய் நிக்கதான் செய்வான், அவன் சண்டை போடதான் செய்வான். எப்படி வீரசிவாஜி மகாராஜா இருந்தாரோ, சத்ரபதி சிவாஜி மகாராஜா இருந்தாரோ, சத்ரபதி சிவாஜி மகாராஜா ஒரு ஒரு உடைமை, இறைவனுடைய உடைமை. அன்னைக்கு அவர் இல்லை அப்படின்னா இன்னைக்கு தர்மம் பிழைச்சதே இல்லைன்னு பெரியவர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள். நாம் அதை வழிமொழிகிறோம். அவர் போனாருங்கிறதுக்காக நான் வாள் எடுத்துன்னு கிளம்ப முடியுமா? நான் சார் நீங்களும் ஒரு வாளை வச்சுக்கோங்க, நீங்களும் கிளம்புங்க சந்தைக்கு போங்க. அதுக்குன்னு உண்டானவன் இருப்பான். ஆண்டவன் உன்னைய வேற விதமா படைச்சிருக்கான். நீ உட்கார்ந்து எல்லாம் வேடிக்கை பார், என்னுடைய லீலா வினோதங்களை பார், நீ என் பிள்ளை அப்படின்னு படைச்சிருக்கும் போது லீலா வினோதங்களை உட்கார்ந்து பார்த்துன்னு இருக்க வேண்டியதுதான் நம்மளுடைய கடமை. அதுக்குண்டானவன் கண்டிப்பாக பிறப்பெடுத்து வருவான், சந்தேகமே வேண்டாம். துறக்க முடியாது. நீ இறைவன் எவ்வளவுதான் இல்லை இல்லைன்னு வரல வரல கத்தினாலும் இறைவனை உன்னால் துறக்க முடியாது. அவரை தொழுமின், அவரை வழிபடுங்கள். தொழுதால் மரப்பிலி மாயா விருத்தமும் ஆமே. அப்ப மரச்சின்றிருக்கே இந்த மறைப்புகள் இருக்கின்றனவே ஆவரணங்கள், இந்த மறைப்புகள் மரப்பு இலி. இந்த மறைப்பு இல்லாமல் சுத்த சைத்தன்யமாக விளங்கக்கூடிய அந்த பரம்பொருளை நீங்கள் உணர்ந்து விட முடியும் அப்படிங்கிறதாக இங்கே கருத்து. தொடர்ந்து திருமந்திரத்தை அனுபவிப்போம். என் தாயுடைய எண்ணப்பன் ஏழேழு பிறவியும் அன்றே சிவனுக்கு எழுதிய ஆவணம் ஒன்றாய் உலகம் படைத்தான் எழுதினான். நின்றான் முகில் வண்ணன் நேரெழுத்தாமே, ஆடிய காலில் அசைக்கின்ற வாயுவும் தாடி தெளிந்த தமருக ஓசையும் பாடி எழுகின்ற வேதாகமங்களும் நாடியின் உள்ளாக நான் கண்டவாரே. திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நமசிவாய். யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஃ சிவாய்.

ஐயன் ஐயாரனார்க்குத் தானலாது உலகமில்லை, சகமலாது அடிமையில்லை, தெரிவுறு சிந்தையார்க்குத் தெளிவலால் அருளுமில்லை, தொண்டலால் துணையுமில்லை, எரியலால் உருவம் இல்லை, அரியலால் தேவி இல்லை, அன்பலால் பொருளும் இல்லை, மீளா ஆடல்லால் கைமாறு இல்லை, தொண்டர் அகமலால் கோயில் இல்லை என்று இவ்வாறு உறுதிப்பொருள்பட பல தன்மைகளையும் எடுத்து உரைத்து நெறிப்படுத்தலே பதிகக் குறிப்பு. அலையினார் பொன்னிமன்னும் ஐயன் ஐயாரனாரைப் போற்றும் திருநாவுக்கரசர் திருப்பதிகம் தானலாது உலகமில்லை திருநே

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: நந்தி வட்டத்தோடு கொன்றை வடாவிய நம்பன் ஐயன் ஐயாரன் அடித்தளத்தை போற்றிப் பரவிய திருநாவுக்கரசர், எனது புந்தியினுள் தானே வந்து புகுந்தருளி நின்ற இறைவனையும் நான் பொய்யெண்ணல் இயலுமோ? அவரது பொற்பாதம் என்னிடத்ததாய் நின்றது என்று தம் திருவாக்கில் புலப்படுத்தி அருளிய திருப்பதிகம் அந்திவட்ட திங்கக் கண்ணியன் என்பது ஆம். இத்திருப்பதிகத்தில் இரண்டு பாடல்களே கிடைத்துள்ளன. நினைந்த பொழுது இனிமை காட்டுபவன் இணையடியுற்றிட உதவும் திருவிருத்தம் அந்திவட்ட திங்கட்கண்ணியன்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: சிற்றம்பலம் ஷைவும்.ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி
2: 9 திருமுறை பாட்டும் பொருளும் வழங்கி இருப்பவர்கள் பாடல் மயிலை சர்க்குருநாத தேசிகர் அவர்கள், பொருள் சிவ சோசோமி சுந்தரம் ஐயா அவர்கள்.
3: திருமாளிகை தேவர் அருளிய 2 பதிகம் பாதாதி கேசம் கோயில் என்ற சிதம்பரத்தில் பாடப்பெற்றது பண் பஞ்சம்.

உயர்ந்த கொடிச்சேலைகள் நெருங்கி இருக்கும் மாளிகைகளில் வேள்வியால் எழும் ஓமப்புகையின் கூட்டம் அதிகமாக இருக்கிறது. அதனுடன் பெண்கள் கூந்தலுக்கு ஊட்டும் அகில்புகை கூட்டம் சேர்ந்து மூடுவது போலத் தெரியும் பெரும்பற்ற புலியூரான சிதம்பரத்தில் சிறப்புமிக்க மணிகள் பதிக்கப் பெற்ற பொன்னம்பலமான சிற்சபையில் ஆனந்த நடனமாடும் பெருமானே அஞ்ஞான மயக்கத்தை நீக்குவதும் தேவர்களின் மணிமுடிகள் சேரப்பெற்றதுமான உன் மலர் போன்ற சிவந்த திருவடிகளை என் மனக்கோயிலில் வைத்து அருள வேண்டும்.

கரிய மேகத்தின் நடுவில் சென்று சேரும் சிகரங்களைக் கொண்ட உயர்ந்த மாளிகைகள் பொன்மயமாய்ப் பொழியவும் அங்கே பெருகி வளரும் ஆகவனீயம், தட்சிணாக்கினி, காரிகபத்தியம் எனப்படும் மூன்று வேள்வி தீக்களும் ஓதப்படும் நான்கு வேதங்களும் பொலிவுடன் விளங்கவும் திகழும் பெரும்பற்ற புலியூரின் மேன்மை மிக்க தெய்வப்பதியான தில்லையில் சிவஞான செல்வம் திரண்டிருக்கும் சிற்றம்பலத்தில் ஆடும் பெருமானே, இன்பம் அருள சிலம்பொலி காட்டும் உன் திருவடிகளின் கீழ் என் உயிர் இருக்கிறது.

வரம்பு கடந்து பாயும் வாளை மீன்கள் உள்ள குளத்தில் மலரும் தாமரை பூக்களை கரும்புகளோடு ஆவலாய் மேய்கின்றன எருமைகள். பின்னர் பரம்படித்த சென்னல் விளையும் கழனிகளைச் சேருகின்றன. இக்கழனிகளும் செங்கழு நீர் மலர்கள் பூக்கும் வயல்களும் சூழ்ந்த பெரும்பற்ற புலியூரில் தலையில் முடிசூடிய வானவர் வந்து முறையாக உன் திருவடியில் வழிபட திகழும் சிற்சபை பெருமானே, முனிவர்கள் எப்பொழுதும் தியானிக்கின்ற உன் கணைக்கால்களை நினைந்து நின்று என் மனம் பிறவற்றை விட்டு நீங்கிவிட்டது.

தேரோட்டத் திருவிழாவில் ஒலிகள் பல கேட்கின்றன. புல்லாங்குழல் ஓசை, தெருக்கூத்துக்களின் ஒலி, துதிப்பாடல்களின் ஒலி, வேதம் ஓதுவதால் கேட்கும் மிகுந்த ஒலி, இவை பரவி கடல் ஒலியை விட மிகுந்து ஒலிக்கின்றன. இத்தகைய பொலிவுமிக்க பெரும்பற்ற புலியூரில் சிறந்து விளங்கும் தாளத்துக்கு ஏற்ப சிற்றம்பலத்தில் ஆடும் கூத்தப்பெருமானே, கச்சணிந்த தனங்களை உடைய உமையவளால் வருடப் பெற்ற திரண்ட பெரிய அழகான உன் தொடைகளை என் மனம் அடைந்து நினைக்கின்றது.

செழிப்பான வாழை மரங்கள், நிழல் தரும் பூங்கொடிகள், நீண்டு உயர்ந்த தென்னை மரங்கள், இளமையான பாக்கு மரங்கள், உள்ளத்தை கவரும் பலாமரங்கள், மாமரங்கள் ஆகியவை சூழ்ந்த சோலைகளின் மேல் பிறைச்சந்திரன் தங்கிச் செல்கிறது. சோலைகளின் உட்புறம் அகழிகளும் மறைவாக உள்ள மேடைகளும் கொண்டு பழைய மதில்கள் சூழ்ந்ததாக பெரும்பற்ற புலியூர் திகழ்கிறது. அந்த தலத்தில் கரைகள் கட்டி தடுக்கப் பெற்ற தண்ணீரில் தோன்றிய திரட்சியான முத்துக்கள் பதிக்கப் பெற்றதும் செம்பொன்னால் வேயப்பெற்றதுமான சிற்றம்பலத்தில் ஆடும் பெருமானே, நீ உன் இடுப்பில் கட்டியுள்ள அடகிய புலித்தோல் ஆடைமேல் கட்டியுள்ள நூற்கச்சையிடம் என் மனம் விரும்பி இழுக்கப்பட்டு அதையே புகழாகக் கொண்டு கிடக்கின்றது.

அதுவே அறிவு என்றும் இதுவே அறிவு என்றும் அலைந்து இப்படி அலைய வைக்கும் நூல்களை படித்து பிறரை வாதத்துக்கு அழைக்காமல் அருமையான வேதங்களை அறிந்து பெருமை தரும் அறிவின் வழி நின்று இடைவிடாமல் வேள்வி செய்யும் பெரியவர்கள் வாழும் ஊர் பெரும்பற்ற புலியூர். அங்கே அற்பமான அறிவுடைய சமணரும் பௌத்தரும் அறிந்து சேர முடியாத செல்வம் நிறைந்த சிற்றம்பலத்தில் ஆடும் பெருமானேன், உன் திருவயிற்றில் உள்ள கொப்பூளின் வளைவைக் கண்டு என் உள்ளம் மகிழ்ந்து தேனாகப் பொழியும் இன்ப வெள்ளத்தில் திளைக்கின்றது.

சிவபெருமானே, பேராற்றல் மிக்க மலை போன்ற உன் திருக்கரங்களின் மேல் புலித்தோல் தெரிகிறது. திருநீரும் பூணூலும் சேர்த்து அணிந்த திருமார்பு தெரிகிறது. அகன்ற மலை போன்ற திண்மையான தோள்கள் சிறப்பாக காணப்படுகின்றன. இவற்றை தரிசிக்கும் தவமுடைய சான்றோர்கள் வாடும் பெரும்பற்ற புலியூரில் மங்களம் திகழும் வயிற்றில் கிடந்த மாலைகள் நான்கு திசைகளிலும் வேகமாக சுழலும்படி நடனமாடும் சிற்றம்பலக் கூத்தனே, அழகுமிக்க உன் திருவயிற்றில் கிடக்கும் மணிமாலையில் என் உணர்வு சென்று உணர்ந்து உணர்ந்து மகிழ்ந்து வேறு சிந்தனையின்றி கிடக்கின்றது.

மதித்து வழிபடத்தக்க மழு வீசுகின்ற திருக்கரம் உடுக்கை வாயில் நஞ்சை உடைய பாம்பு கங்கணம் அபயம் தரும் சிவந்த திருக்கரம் இவற்றைக் கண்டு பிறவி பிணியகற்றி சிவபெருமானாகிய உன் திரு நடனத்தை பிரியாமல் கண்டு மகிடும் பெரியோர்கள் வாழும் இடம் பெரும்பற்ற புலியூர். அந்த தலத்தில் நீலமணியை திணித்தது போன்ற கழுத்தை உடைய என் ஆரமுதே, சிறப்புமிக்க சிற்றம்பல கூத்தனே, உன் அழகிய முத்துப்பல் தெரியும் குமிழ் சிரிப்பிலும் பவளவாயிலும் உன் திருமேனியின் ஒளியிலும் என் அறிவு அடங்கி ஒடுங்கிக் கிடக்கின்றது.

திருமகளை மார்பில் தாங்கிய நெடுமாலும் இந்திரனும் பிரமனும் மற்ற தேவர்களும் உன் திருக்கோயில் கடைவாயிலில் காவலுக்காக நெருக்கிக் கொண்டு நிற்கிறார்கள். அதனால் அவர்கள் முடி மணிகள் மோதி முற்றத்தில் விடுகின்றன. இதனால் ஒளி வீசும் பெரும்பற்ற புலியூரில் போருக்கு பயன்படும் நீண்ட வில்லாக மேருமலையை வளைத்து முப்புறத்திலும் தீயை பரப்பி சிற்றம்பலத்தில் ஆடும் பெருமானே, பிறவியை வற்றச் செய்யும் உன்னுடைய குளையணிந்த செவிகளிலும் மலன்களைப் போக்கும் தாமரைத் திருமுகத்திலும் என் கருத்து கலந்து விட்டது.

கருதியது அளிக்கும் கற்பகம் போன்றவன் நீ. விற்களைப் போன்ற புருவங்கள், அகன்று விரிந்த முக்கண்கள் உடைய உந்தன் திருநாமங்களை ஆயிரக்கணக்காக கூடி நூறாயிரம் தடவை பிதற்றும் பெரியவர்கள் வாழ்வது பெரும்பற்ற புலியூரில். அங்கே சிறந்த கொக்கு மந்தாரை மலரும் கொன்றையும் சூடிய திருமுடியை உடைய சிற்றம்பலக் கூத்தனே, கங்கை சூடிய உன் செஞ்சடையில் வாழ்வு பெற்ற சந்திரனும் புதிய ஊமத்த மலரும் என் சிந்தையில் நிறைந்து தங்கிவிட்டார்கள்.

0: மன்மதன், யமன், தக்கன், வலிமைமிக்க எச்சன் ஆகியோரை அழித்து மீண்டும் அவர்கள் உயிர் பெற கருணை காட்டிய உன்னைத் தவிர பிறரை வணங்கும் பேய்மனம் பெற்றவரை, மனத்தாலும் பிரிந்திருக்கும் தவமிக்க பெரிய தொண்டர்கள் கூட்டத்தில் நான் அவர்களுக்கு தொண்டனாக இருப்பவன். பெரும்பற்ற புலியூரில் பாதுகாப்பான நல்ல தில்லைப்பதியை இருப்பிடமாகக் கொண்டு என்னை ஆண்ட செல்வர் வாழ்தில்லை சிற்றம்பலக் கூத்தனே, என் சொற்கள் மிகவும் புண்மையானவை. இவற்றை உன் மலரடி கீழ் வாழும் படமையான பூதங்களாவது பொருள் தெரிந்து கேட்டு பொறுத்து கொள்ளட்டும். இப்பதிகப் பாடல்களில் சிவபெருமானுடைய திருவடி முதல் திருமுடி வரை உள்ள சில உறுப்புகளையும் அவற்றில் உள்ள அணிகலன்களையும் பாடுவதால் இது பாதாதிகேசம் என்று போற்றப்படுகிறது.
1: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: மாணிக்கவாசகர் திருவாசகம்

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி
2: நம்பி ஆரூரர் வாழ்வும் பாக்கும் முற்றோதுகள்.

செடியார் தனக்கு

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: திருச்சிற்றம்பலம் மாணிக்க வாசக பெருமான் அருளிச் செய்த திருவாசகம். தலைப்பு அறிவுறுத்தல். வழங்குபவர் சிவ கோமதி நாயகம் ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: யான் ஏதும் பிறப்பு அஞ்சேன், இறப்பதற்கு என்கடவேன், வானேயும் பெருள் வேண்டேன், மண்ணாழ்வான் மதித்தும் இரே, தேனேயும் மலர்கொன்றே சிவனேயம் பெருமானே, உன்னருள் பெரும் நாள் என்று என்றே வருந்துவனே.
3: இப்போ இதற்கு நாம் வருத்தப்பட வேண்டும் என்று கூறுகின்றார். முதல்ல என்ன கேட்கணும்னா, இடையராத அன்பு என் ஊடகத்தை நின்றுருக தந்தருள், இடையராத அன்பினை தந்தருள் என்றார். இதை தவிர்க்க வேண்டும் என்றார். நாடகத்தால் நடிகார்கள் நடிப்பதை தவிர்க்க வேண்டும் என்றார். இப்போது நீ எதற்கு வருந்த வேண்டும் என்று கூறுகிறார். சாமி சொல்றார், மணிக்கோ சுவாமிகள் ரொம்ப வருத்தமா இருக்கிறார். என்னப்பா வருத்தம், பிறப்பிறப்ப நினைச்சு வருத்தமா இருக்கா, அடுத்து பிறக்க போறேன். சுவாமி, யானேதும் பிறப்பஞ்சே போ, இறக்க இருந்துச்சு வருத்தம். இறப்பதனுக்கு என் கடவே, பிறப்பதற்கே அஞ்சாதவங்க இறப்பு ஏன் சுவாமி அஞ்சு போறாங்க? ஒருத்தன் பிறப்பதை நினைச்சு அஞ்சாத அஞ்சினாதான் அவன் இறக்க நினைச்சு அஞ்சும். இறப்பை விட பிறப்பு துன்பமாக, இது எத்தனை பேர் உணர்ந்திருக்கீங்க? வாழ்க்கை மறந்து போச்சு, நமக்கு மறதி ரொம்ப அதிகம். ஒவ்வொருத்தருக்கும் 65 வயசு, 45 வயசு, 35 வயசு, வேறு வயது உள்ள இருப்பீங்க. உங்கள் எல்லோருக்கும் நீங்கள் ஒரு வயசு தாய் வயிற்றில் இருக்கு. தாய் வயிற்றுலேருந்து வெளியில் வர்றதுக்கு முன்னமே தாய் வயிற்றில் 10 மாதம் இருந்தப்ப பெற்ற துன்பம் ஞாபகம் இருக்கா? இல்லை. தாய் வயிற்றுலேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் முதல் 1 வருஷம் பட்ட துன்பம்லாம் ஞாபகம் இருக்கா? இல்லை. டைஃபாய்டு காய்ச்சல், ஏதாச்சும் காய்ச்சல் வந்துருக்கும், அந்த காய்ச்சல் அந்த துன்பத்தை கூட நாம மறந்து விடுவோம். அடுத்த சார் ஞாபகம், சுவாமி பிறப்புக்கு யான் ஏதும் பிறப்பஞ்சு, எந்த பிறப்பா, 70 வகை பிறப்பு எதுவாக இருந்தாலும் சரி, தாவரம் ஊர்வன பரப்பன விலங்குகள் மனிதர்கள் தேவர்கள் எந்த பிறப்புக்கும் அஞ்ச மாட்டேன். உன் பிறப்புக்கே அஞ்சலன்னா அப்ப இறப்புக்கு என்கடா எனக்கு என்ன? பிறப்பு என்ன பிரச்சனை? பிறப்பு ஏன் அவ்வளோ அச்சப்படத்துக்கு? போற்றி திரு அறவழியில் சொல்கிறார். அப்போ அந்த பிறவி துன்பத்தை பார்க்கலாமா வச்சோம், எப்படிப்பட்ட துன்பம்னு. யானை முதலாய் எறும்பு ஈராய ஊனமில் யோனியின் உள்வினை பிழைத்தும். யானையிலேந்து இந்த பூவுலகத்தில் விலங்குகள்லே மிகப்பெரிய விலங்கு என்றால் யானை. ரொம்ப அற்பமான ஒரு உயிரினம்னா எறும்பு. புழுவை விட எறும்பு சிறுசு, அதனால தான் எறும்பு வச்சான். இத்தனை பிறவி எடுத்தாச்சு. இப்போ மருடப்பிறவி, மருடப்பிறப்பு. மானுட பிறப்பினுள் மாதா உதரத்து ஈனமில் கிருமி செருவினில் பிழைத்தும். தாய் வயிற்றுல கருப்பையில் முதல்ல இந்த உயிர் போய் சேருது. அப்ப அந்த உயிரினவை தின்பதற்காக தாயினுடைய வயிற்றிலே எத்தனையோ கிருமிகள் இருக்கு. அப்பவே போயிருக்க வேண்டியவனா? உமாபதி சிவாச்சாரியார் போற்றி பகரடையில் சொல்லுவார், பாதுகாத்திருந்தே பெருமானே, ஒரு காவலாளியாக காவல் காத்தாய் அந்த இருட்டறையில் எனக்காக. சாமி வந்து உயிருக்காக அப்பத்திலேருந்து காவல் பண்ணிட்டு இருக்கிறார். இருட்டறையில் உள்ள நம்ம வெளிச்சத்தை இருந்துட்டு நம்ம தான் எல்லாத்தையும் காவல் செய்யணும்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஒன்று கிடந்த ஆள், ஆனால் சின்ன பையன் எப்படி இருந்த நாம் பார்த்து வளர்ந்தவன் அப்படிமாங்கல்ல. அப்ப சாமி நம்மளை என்ன சொல்றது, நாம் பார்த்து வளர்ந்த பையன் இப்படி இப்படி பேசலாம், அதாவது ஈனமில் கிருமி செருவினில் பிழைக்கும் அந்த அதிக பசியுடைய அந்த கிருமிகளிடந்து காப்பாற்றுறார். ஒருமதி தான்றியின் இருமையில் பிழைத்தும் முதல் மாதம் தாய் வைக்கலாம். அப்ப நமக்கு கண்ணு உண்டா, காது உண்டா, மூக்குண்டா, ஏதாவது உண்டா, ஒண்ணுமே கிடையாது. ஒருமதி தாண்டி ஒரு மாதம் முடிஞ்சா அந்த முட்டையும் உயிரணவும் சேரணும், ஒன்னா சேர்ந்து இருகணும். அது பிடி படையலன்னா உயிரணு செத்து போயிடும், வயிற்றுலயே கருக்களை பாயிடும். அபாசன் ஆயிருந்து எல்லாரும் சொல்றாங்க. அப்பவே நான் சாக வேண்டியதன் பிழைச்சி பிழைச்சி வருது, செத்து செத்து பிழைக்கும். இருமதி விளைவின் ஒருமையில் பிழைத்தும் ரெண்டு மாதம், ரெண்டாவது மாதத்துல உறுப்புகள்லாம் தோன்ற ஆரம்பிக்கணும். தலை தலை எங்க வரணுமோ தலை வர ஆரம்பி, கொஞ்சம் முளைக்க ஆரம்பிக்கணும். கைகள்லாம் அப்படி மெதுவா அப்படி விட ஆரம்பிக்கணும். அது விடலைன்னா கருக்கலஞ்சிக்க. மும்மதி தன்னுள் அம்மதம் பிழைத்தும் மூன்றாவது மாதம், பெண்களுக்கு அந்த மாதவிடாய் காலங்களில் வெளியே செல்ல இருக்கக்கூடிய அந்த மத நீர் வந்து கருவுற்ற பிறகு அந்த நீரே கருப்பை முழுவதும் தேங்கி இருந்து அந்த நீர் மூலம்தான் அந்த குழந்தைக்கு எல்லாமே சாப்பாடு எல்லாமே. எப்படி தெரியுமா, உங்களை ஒரு வாட்டர் டேங்க்ல தூக்கி போட்டாச்சு, நம்ம காத்து இல்லாமல் இருக்க முடியாது, காத்து இல்லாமல் இருக்க முடியல. வாட்டர் டேங்க்ல தூக்கி தண்ணிக்குள்ள போட்டாச்சு, பசிக்குன்னு வாயை திறந்தா அவங்க ஏதாச்சும் கொடுப்போம், நாலு பழம் சாப்பிடு, சாப்பிட்டு வெளியே போகணும்னா தண்ணிக்குள்ளே போய்க்கணும். அப்படியே தானப்பா நீங்க பிறவி நினைச்சு சந்தோஷப்பட்டு அப்படியே கழிவெல்லாம் அப்படியே தண்ணிக்குள்ளே, அந்த தண்ணிக்குள்ளே தான் பசி எடுத்து அந்த தண்ணியை குடிச்சுக்க வேண்டியது. அடுத்து சாப்பாடு அந்த தண்ணிக்குள்ளே போட்டோம், அது தண்ணிக்குள்ளேயும் சாப்பாடு சாப்பிடும். ஒரு மணி நேரம் இருப்போமா நம்ம, பத்து மாதம் இருந்திருக்கோம் எப்படின்னா ஐயா காப்பாத்துங்க இப்ப சத்தமாச்சு போடுவாங்க வந்து சொல்லவும் முடியாது. ஈரிரு திங்களில் பேரிருள் பிழைத்தும் நான்கு மாதம் ஆயிட்டுனா அந்த மதன நீர் அதிகமாயிடும். அப்ப அந்த பனிக்குழந்தைன்னு சொல்லுவாங்க, அது கருமையா இருக்கும், கரு கருன்னு எங்க பார்த்தாலும் கும் இருட்டு, அந்த இருட்டுவே பயந்தே பிள்ளைதாயிரும். அதுலயும் போக வேண்டியது அந்த அச்சத்துல நான்காவது மாதம் தாய் வைத்தியம். நம்ம எல்லாம் பார்த்து பார்த்து வெளிய பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், உள்ள இந்த பிள்ளை பிள்ளை கஷ்டப்பட்டுக்கிட்டு. அஞ்சு திங்களில் முஞ்சுதல் பிழைத்தும் நாபிக்கொடி வளர்ந்து முறையான எல்லா உறுப்புகளும் வளர்ச்சி அடையணும். அஞ்சாவது மாதம் ஏதாவது ஒன்று வளர்றதுனா பிள்ளையால ஏதோ பிள்ளைக்கு உணவு போகாது, மற்ற மாற்றங்கள்லாம் நடக்காது, அது மறுபடியும் ஆயிடும். இப்பவும் பார்க்கலாம், அஞ்சு மாதத்துக்கு அப்புறம் அந்த குழந்தைய நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. அந்த குழந்தைங்க வந்து இப்போ கூட நம்ம உறவுக்கார பண்ணு கூட ஆச்சு, உறவு அந்த உறுப்புகளாக வளர்ச்சி அடையில தனித்தனியாக உள்ளே பிரிச்சிருக்கு, அதை பிரசவம் பண்ணால் உங்கள் வீருக்கே ஆபத்து. இப்போவே எடுத்து தனித்தனியாக பிரித்து எடுத்துதான் அஞ்சாறு மாதம். ஆறு திங்களில் ஊரளர் பிழைத்தும், ஊரளர் அந்த நீர் அதிகமாகிட்டே இருக்கும், அதில் ஊறிக்கிட்டே இருக்குது, அதிலே செதேதுக்கும் வாய்ப்புதான். ஏழு திங்களில் தாழ்புவி பிழைத்தும், அவசரம் இப்பவுமே அப்பா வந்து அரவ அவசரம் தான், ஏழாவது மாசமே வெளியே வந்து விழுந்துடணும்னு அவசரம் தாய் வீட்டில் வந்தா குறப்பிரசவம், குறப்பிரசவத்தில் பிறந்த பிள்ளைகளும் தூக்கி ஒரு பாட்டிலுக்குள்ள வச்சுப்பான் ஹாஸ்பிட்டல், அப்பவும் காப்பாத்துறாரு. எட்டு திங்களில் கட்டமும் பிழைத்தும், கட்டம்னாலே மோசமான நேரம் சொல்லுவான், கட்டம் சரியில்லை அவங்களுக்கு, கட்டம் கட்டல முடியுமா, ஒருத்தருக்கு ஏதாவது தீங்கு செய்யணும்னா கட்டம் கட்ட வேண்டும். இது ரொம்ப ரொம்ப மோசமான நேரம். எப்ப அப்படின்னா இப்ப வந்து உடல் உறுப்பு எல்லாம் வளர்ச்சி அடைஞ்சு இன்னும் அப்படியே கட்டுண்டே இருக்கிற நேரம், ரொம்ப மோசமான நேரம் தான். எட்டாவது மாதம்லாம் ரொம்ப கவனமா இருக்கும். ஒன்பதில் வருதரு துன்பமும் பிழைத்தும், ஒன்பதுல வந்து அந்த கரணங்கள்லாம் வேகமா செயல்பட ஆரம்பிச்சிடும், அந்த குழந்தைக்கு சிந்தனை வர ஆரம்பிச்சிடும், தான் பட்ட துன்பத்தை உணர ஆரம்பிச்சிடும். ஏன் தண்டனை, கொடுமையான தண்டனை, அது நரக வேதனைக்கு இணையது. பத்தாவது மாசம் தக்க தசமதி, பத்தாவது மாதம் தாயோடு தான்படும் துக்க சாகர துயரிடை பிழைத்து, சாகரம்னா கடல், துன்ப கடல், யாருக்கு பெத்த தாய்க்கும் துன்பக் கடல், பறக்கிற பிள்ளைக்கும் துன்பக் கடல். தொட்டா தொலி உறிஞ்சிடும் அவ்வளவு மிருதுவான தேகம் அந்த குழந்தைக்கு. அதை பிடிச்சி இழுக்கும்போது அதுக்கு எவ்வளவு வலிக்கும், தாய்க்கு எவ்வளவு உயிர் போகும் வலி, பிரசவ வேதனை சாதாரணமா. அதனால மணிக்கவா சுவாமி பிறப்புக்கே நான் அஞ்சலி சுவாமி அப்படிங்கிறார். இறப்பு ஒரு நொடிப்புல நிகழ்ந்துடும், ஒரு நொடியில் முடிஞ்சு போயிடும், ரெண்டு நிமிஷம் கதறி முடிஞ்சு போயிடும். 10 மாசம் நரகவேதனை அனுபவிச்செல்லாம் பிறக்கிறேன் நான், அதையே நான் பயப்படலன்னு சொன்னதுக்கப்புறம் இறப்பை பற்றி நான் ஏன் பயப்பட போகிறேன், இறப்பது எனக்கு என் கடமை. இது ஏன் இவ்வளோ வருத்தமாக இருக்க, வானுலகம் உனக்கு வேணுமா, இந்திர பதம் பிரம்ம பதம் பரமபதம் வேணுமா, வானேயும் பெரில் வேண்டேன். பெரியல பெறுதல் அப்படின்னா ஒருத்தர் வழியை வந்து கொடுக்குறது, இதை பெற்றுக்கோ அப்படின்னு சாமி நீங்கள் வழியை வந்து கொடுத்தாலும் எனக்கெல்லாம் வேணாம். அப்போ இந்த பூமியிலே அரசலாம் இருக்கிறியா, மன்னாழ்வான் மதித்து உமிரேன். நான் உலக வாழ்க்கையே வேண்டாம்னு சொல்லிட்டேன், இந்த பூவுலகத்தில் அரசலாம் என்ன பண்ணுவான், எதுவுமே வேணாம். பிறப்புக்கு பயப்படல, இறப்புக்கு பயப்படல, வானுலகம் வேண்டாம் மண்ணுலகமும் வேண்டாம். அப்போ இதுதான் உனக்கு வருத்தம். தேனேயும் மலர்கொன்றை சிவனே, தேன் ஏயும் மலர்கொன்றை சுவாமியுடைய அடையாளம் கொன்றை, அவருக்கே உகந்தவர் மலர், அவருடைய திருமேனி நிறத்தையே தன்னிறமாக கொண்ட மலர்கொன்றை பொன்னார்மேனியன். கொன்றை மரத்தை பக்குவமாந்த அடியார்கள் சிவலிங்கமாகவே சிவருமானவே பார்ப்பான். ஆனாய் நாயனார் கொன்றை மரத்தை கண்டவுடனே அப்படியே சிவருமானே இருப்பது போல இருக்கு. அதுபோல அதை சொல்லி தேனேயும் மலர்கொன்றை சிவனே, சிவருமா சிவனே, எம் பெருமான் என் தலைவனே, எம்மானே என் தந்தையே, என் வரத்தை எப்ப சொல்ற, உன் அருள் பெருநாள் என்றென்றே வருந்துவனே. உன்னுடைய திருவுருளை பெறக்கூடிய நாள், உன்னோடு வந்து கூறக்கூடிய நாள் என்னால் என்று வருத்தப்பட்டு, அதுதான் என்னுடைய ஒரே வருத்தம். நான் எடுக்க போற பிறப்பு நினைச்சிக்கவளும் இல்லை, இறப்பு நினைச்சிக்கவளும் இல்லை, வானிலை கொடுத்தாலும் வேண்டாம் மண்ணிலை கொடுத்தாலும் வேண்டாம். என் வருத்தத்தை நீ முதல்ல தீர்த்து வச்சுட்டு இவ்வளவு கேள்வி கேட்கிற, என் வருத்தம் என்னன்னு சொல்றேன் அது மேலே தீர்த்து. உன் அருள் பெருநாள் என்றென்று வருந்துவனே. ஏன் இந்த வருத்தம் வருது, உடல்ல கொஞ்ச நாள் தான் உயிர் இருக்க போது, அதுக்குள்ள இந்த அருள் நமக்கு கிடைச்சாகணும், இல்லைன்னா மறுபடியும் பிறந்து இறந்து பிறந்து இறந்து வந்தாகணும். அதனால இதுல இன்னொரு ஒரு முக்கியமான குறிப்பு, அடுத்து பிறப்பிறப்புகள் தான் எனக்கு கவலை இல்லை, இந்த அருள் பெறுனால் இன்னைக்கு அது என்னோட வருத்தம். இந்த பிறவியில எப்ப அருள் பெறப்போறானா, அப்போ இந்த பிறவியா எவ்வளவு நாள் ஆகுறது, என் வருத்தம் அதுதான், அது அதுதானே ஒழிய பிறக்கிறதுக்கோ இறக்கிறதுக்கோ என் வருத்தம் இல்லை சுவாமி. உன் அருள் பெருநாள் என்றென்றே வருந்துவனே. வருத்தமுரு காதல்னு பெரிய புராணத்தை தெய்வ சேக்கலா சுவாமி அருள்வார். நந்திகள் பெருமான் திருத்துறையூர் திருக்க அதிகில சித்தவடம்படம் அதிக எல்லையை வணங்கிட்டு போகும்போது தில்லையை நோக்கி செல்லும் பொழுது வருத்தமுரு காதலுடன் செல்வார்ந்தார். சாமி மேல காதல் இருக்கும், ஒரு வருத்தம் இருக்கும், என்ன வருத்தம் தெரியுமா, தில்லை சென்று அடைவதற்கு இன்னும் 2 நாள் ஆகுமே, அது அங்கு ஒரு வருத்தம். தில்லையை வணங்க போறோங்கிற காதல் அதிகம், அந்த காதலோட அந்த வருத்தம் அப்படியே கலந்துரும், காப்பியோட டிக்காசன் கலக்கிற மாதிரி அப்படியே கலந்து விரையிரு. அந்த வருத்தமும் ஒரு இன்பம், இந்த காதலும் ஒரு இன்பம். இந்த வருத்தம் மிஸ் இல்லை அப்படின்னா அந்த இன்பம் முழுமே அடையாது. அப்ப இந்த வருத்தம் இருக்கணும். உன் அருள் பெருநாள் என்றென்றே வருந்துவனே. நமக்கு என்ன அடியனுக்கு என்ன கிடைக்க போகுது, உன் அருள் பெருநாள், உங்களுக்கு என்ன கிடைக்கும், அப்படியெல்லாம் வருந்த வேண்டும் என்று மணிக்கர் சுவாமி அற்புதமாக சொல்லிவிட்டார். வருத்தப்படணும், பிறப்பு எவ்வளவு எவ்வளவு துன்பத்தை தரக்கூடியது, அதை கண்டே நான் அஞ்சவில்லை. எல்லாரும் இறப்புக்கு தானே பயப்படுவோம், ஐயோ சிறந்து போயிட்டோம்னா மிருத்திஞ்சய ஹோமம் பண்ணுவோம், ஆயுள் விருத்தி பொருட்டு 65 வயசுல மிருத்திஞ்சய ஹோமம் தாத்தாக்கு, எதுக்கு ஒழுங்க இந்த உயிர் அழியாது, உயிர் நித்த பொருள் அல்லவா. அப்ப தெரிஞ்ச அவங்க என்ன இந்த உடல், இந்த உடலுக்கு வர அழிவு உயிருக்கு வர அழிவா நினைச்சு மயங்குறாங்க. உடல் வேறு உயிர் வேறு நினைச்சிருந்தா அவங்க நம்ம எல்லாம் இதுக்கு முத்தஞ்ச மந்திரம் பண்ண நம்ம இன்னைக்குமே இதை விட்டா நான் உடலுக்கு போறோம் அவ்வளவுதான். அப்படியே இந்த ஆன்மா மயங்கி போயிருந்து நம்ம சுவாமிகள் அதெல்லாம் நமக்கு ஒரு இதே இல்லை. உணர்வு பெருநாள் என்றே வந்துவனே. இப்ப நான் சொல்றேன் உத்தரவாச மங்களுக்கு நம்ம நிக்கிற நாள் அந்த நாள் என்னால் என்றே வருந்துவனே வர்த்தமாக இருந்துப்போம். அந்த நாள் இன்னைக்கு வரும்போது திரு உத்தரவாசம் ஆனந்தம் வழிபாடப்பட்ட நாள். இந்த பாடலே இருக்குப்பா மறுபடியும் பாடிட்டு.
2: யான் ஏதும் பிறப்பு அஞ்சேன் இறப்பதற்கு

தேனேயும் மலர்கொன்றை சிவனேயம் பெருமானே எம்மானே உன் அருள்.

0: வருந்து வண்ணின் மலப்பாதம் அவை காம்பார், வருந்து வண்ணின் மலப்பாதம் அவை காம்பார். மயடியேன் இருந்து நலமலர்ப்புனையே ஏத்தே நாத்தழும்புயேற தமலர்ப்புனையேன் ஏத்தே நாத்தழும்புயேற பொருந்திய பொற்றிலே குனித்தாய் அருள் அமுதும் அருளமுதம் குடியாயே வருந்துவன் நல் தமியேன் மற்ற எண்ணே நான் ஆமாரே.
1: அந்த பாடலிலே உன் அருள் பெருநாள் என்றென்றே வருந்துவனே என்று சொல்றார். மெய்யடியார்கள் வருத்தப்பட மாட்டாங்க, நான் வருத்தப்பட்டாங்க. என்ன காரணம்னா அடியின் பணி செய்வதில் என்று வருந்துவண்ணின் மலர்பாதம் அவை காண்பான், மலர் போன்ற செந்தாமரையணை அந்த திருவடிகளை காணும் பொருட்டு நான் வருத்தப்பட்டு கொண்டே இருப்பேன். ஏன் தெரியுமா? நாயடியேன் தன்னை சொல்றதுக்கு ஒரு தனி தைரியம் வேணும் இல்லையா? சிலர் இருப்பாங்க இது ரொம்ப கவனமா இருக்கு. இங்க நாடகத்தால் உன் அடியா இருக்கும் நடித்து இல்ல மாணிக்கவாச சாமி நாயடியேன்னா அப்படியே நினைச்சிட்டு இருப்பாங்க. அப்படி சில அடியார்கள் இருப்பாங்க, ஐயா அடிநாயேன் அடியேன் அடிநாயேன் அப்படிமாங்க. அவர் ஒரு சின்ன மரியாதை குறையா பேசிட்டாங்கன்னா சண்டைக்கு வரும். இதே நீங்க உங்களுக்கு இல்லை அடிநாயேன்னு சொல்லு. அப்ப அது என்ன நிலையில உங்களை அவர் என்ன சொல்லிட்டார்? ஏதோ நீங்க சொன்னதை மறுத்து பேசி அதுக்குள்ள கோவப்படணும் அதெல்லாம் எப்படி ஆர்வம். அப்ப பேரளவில் அடிநாயேன்னு சில சொல்லிப்பான். ரொம்ப கவனமா இருக்கும். இந்த வாசகங்களை கையாள்றோம்னா நாடகத்தால் அடிக்கப்படாது. உண்மையிலே சொல்லு, இல்லைன்னா ஐயா அடியேன்னு சொல்லிட்டு வாங்க அப்படியே நிறுத்திக்கும். நாயடியேன் ஏன் அத்தனை நாய் நாயின் பல இடங்களில் சொல்லிக்கிறார். நாயிற்கடையேன் அப்படின்னு சொல்லுவார். ஒரு நாயை எவ்வளவுதான் நம்ம குளிப்பாட்டி நடு வீட்டில் வச்சாலும் அது எங்கே தான் போய் நிற்கும்? முற்றத்தில் போய் தான் போய் அது செய்யக்கூடிய அசுத்தமான காரியங்களை செய்யும். இவ்வளவுதான் ஞானத்தை கொடுத்து அடியவர்களை மத்தியில் நம்ம வச்சாலும் இந்த ஆன்மா தனக்கே உரிய அந்த ஆணவமலை சார்பினால் தவறுகளை சேர்ந்து செய்யும். நாயடியே என்று சொல்கிறான். ஆனாலும் நாய்க்கு ஒரு ஒரு குணம் உண்டு. எல்லோராலும் எல்லோரும் விரும்பும் நன்றி உள்ளது. மறக்காது எஜமான. அது நிறைய தப்பு பண்ணும். தன் எஜமானனை என்னைக்கும் மறக்காது. ஒரு முறை அந்த நாய்க்கு சாப்பிட்டு ஏதாச்சும் கொடுத்துட்டோம்னா என்னைக்கு அதை மறக்காமல் வளாட்டிட்டு அந்த நன்றியோடு இருக்கும். அது தப்பு செஞ்சுட்டு தான். ஆனால் இந்த இந்த நாயிற்கு அடையாமனாகி அடியேன் இந்த நன்றி கூட இல்லாமல் இருக்கு. நாய்க்கு உள்ள குற்றங்கள் எல்லாம் இருக்கு. இந்த நாய்கிட்ட உள்ள சிறந்த குணம் அது கூட நான் இல்லாதவனா. அப்போ நாயிற்கு அடையேன் நாயிற்கடையாம் அடியேன் திரு சிவபெருமான். நாயடியேன் இருந்து நலமலர் புனையேன். அமர்ந்து ஒரு இடத்துல உட்கார்ந்து திருக்கோயில் உச்சத்தில் அமர்ந்து உன்னுடைய திருமேனிகளை சாத்துவதற்கு உகந்த மாலைகளை புனைந்தது இல்லை, மாலை கட்டியதே இல்லை. நலமலர் புனையேன் தலை சிறந்த மலர்களாக எடுத்து புனைந்து ஏத்தம். மலர் நல்ல மலராக இருக்கும். மலர் இப்படி எடுத்து வச்சுக்கிட்டே கதை பேசிக்கிட்டே மலர்கள்லை. முருகநாயனார் பக்கத்தில் நாயனார் முகத்தை கட்டிக்கிட்டு தான் படிப்பார், பேச்சுப்பட்டிருக்கார். நம்ம காற்று பட்டாலே இந்த மலர்த்தினுடைய தன்மையை தன் தன்மையை இழந்து வாடி போயிடும். நம்ம மூச்சு காத்து மலரில் பட்டவே கூடாது. நச்சுவாய் நம்ம உடம்புலேருந்து வெளியே வர்றது நச்சுவாய். அது அந்த மலரில் பட்டாலே மலர் தன் தன்மையை இழந்து வாடி போயிடும். அதனால் அதுக்கு என்ன சில விதிகள் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் முருகநாயனார் பெருமான் முருகநாயனார் படத்தில் விரிவாக நாம் சிந்திச்சிருக்கிறோம். நலமலர் புனையே பூமாலை புனைந்து ஏத்தனும் ஏத்தே நா தழும்பேற. நாக்கில் தழும்பு ஒரு அளவுக்கு ஏத்தலை. சிவாய நம சிவாய நம சிவாய நமன்னு அப்படியே அந்த நாக்கில் உள்ள அந்த ஈரில் மேலே மோவா தழுப்பு வந்து திருச்சிட்டமோ திருச்சிட்டமோ திருச்சிட்டமோ சிவாய நம சிவாய நம சிவாய ஆறு ஆறு ஆறு சொல்லி சொல்லி சொல்லி அந்த இடத்துல அப்படியே தழும்பிடுறோம். அடிக்கடி நம்ம திருக்கோயிலில் அட்டாங்க நமஸ்காரம் பண்ண பண்ண பண்ண பண்ண காய்ச்சி போயிடும் முட்டியெல்லாம். இந்த தழும்பு இருக்கும் தொடர்ந்து அந்த தழும்புற அளவுக்கு நாம் சுவாமியோட பாடல்களை பாடிக்கொண்டே இருக்க வேண்டாம், ஒரு பெருமையை பேசிக்கொண்டே இருக்க வேண்டாம், மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டாம். செய்யலை அப்போ நலமலர் புனையேன் என்றால் காயம் உடலால் செய்யும் தொண்டு, ஏத்தேன் நான் தழும்பேற என்றால் வாக்கு, இது இது வாக்கால நாவால் செய்யறது உண்டு. இன்னொன்று இங்கே சொல்லலாம், எது மனம் மனம் வாக்கு காயம். இந்த முக்கரண வழிபாட்டில் ரொம்ப ரொம்ப எளிமையான வழிபாடு முதல்ல காயத்தால் செய்யறது, யாராலும் காயத்தால் வழிபாடு செய்யலாம். அடிப்படை கோயில் அங்கே ஒரு செடி இருக்காது, அதை அதை அரைஞ்சு கொண்டு போய் வெளியே போட்டுப்பா பதில் சொல்லலாம். அகாசியால காயத்தால் வழிபாடு அடுத்த கடையே இங்கே அந்த பாட்டை படி மனதில் ஏற்றுறது கொஞ்சம் கடினம். இந்த ரெண்டும் பலவாக நிகழ்ந்தால்தான் அது ஏறும். இந்த ரெண்டுமே செய்யலைன்னா மனதை சொல்லி எதுக்கு இந்த இடத்த வீணாக்கு வரணும்னு விட்டாங்க சாமி. நான் சொல்லணுமா புரிஞ்சுக்கங்க, காயமே பணி செய்யலை, ரொம்ப எளிமையான பணி. வாக்கே பணி செய்யலை, அதுக்கு அடுத்த பணி. இனி எங்க மனம் போய் பணி செய்கிறது? இந்த ரெண்டுமே செய்யலைன்னா நீங்க பதில் அதிலே புரிஞ்சுக்கலாம். எனக்கு தமிழே தமிழ் சாதாரண ரெண்டு வரியே என்னால் படி எழுத்து கூட்டி படிக்க முடியலை. எங்கள் திருவாசகத்தை திருவாசகம் ரொம்ப ரொம்ப எளிமையாக இருக்குது. மக்களை கொண்டு போய் சிவஞான சுவாமிகள் அருள் செய்த அந்த உரையெல்லாம் எடுத்து படித்து சொல்லு அப்படின்னா திருவாசகம் ரொம்ப எளிமையாக இருக்கு. இதே படிக்க முடியாதவங்க கடினமான தமிழ் தமிழில் எப்படி படிப்போம்? அது மாதிரி காயமும் வாக்குமே செயல்படாதப்ப மனம் எங்கே செயல்பட போகுது? அது ரொம்ப முக்கியமானது, ரொம்ப ரொம்ப முக்கியமான தொண்டு. அப்பசாமி இதை அப்பசாமி இதில் பாடலாக சொல்லுவார், காயத்தால் செய்து புரிஞ்சுட்டு போகலாம். விளக்கினார் பெற்ற இன்பம் மெழுக்கினால் பதிற்றியாகும். விளக்குதுன்னா விளக்கு மாறை கொண்டு தூக்குறது. கோயிலில் வந்து திரு அழகினை கொண்டு தூக்கு தூத்து எடுக்கிறோம் இல்லையா? அடியார் இல்லைங்க வெளிவெளியிலே காசிஸ்வரபுரம் கோயில் சிவாலயங்களில் தூத்து அங்குள்ள குப்பைகள் எல்லாம் அகற்ற பணி. இந்த தொண்டு செய்தால் ஒரு இன்பம். அதற்கடுத்து தூத்த அந்த இடத்தை சாணம் போட்டு மெழுகி நீர் துளித்து மெழுகணும்னு அந்த இன்பம் இதை மாதிரி 10 மடங்கு இருக்கும். பதிற்றியாகும் விளக்கினால் பெற்ற இன்பம் மெழுக்கினால் பதிற்றியாகும். திருக்கோயிலை தூத்து நீர் தெளித்து கோலம் போட்டு எல்லாம் சிறப்பாக வச்சோம்னா முதல்ல ஒரு இன்பம் கிடைக்குது. தூத்ததுனால திரு அழகிட்டதுனால திரு மெழுகிட்டதுனால 10 மடங்கு இன்பம் அதிகமாக கிடைக்குது. துளக்கில் நன் மலர் தொடுத்தால் தூயவின் ஏறலாம். அருமையான சொன்னால நலமலர் புனையேன், நல்ல சிறந்த மலர்களை எடுத்து பெருமானுக்கு தொடுத்து கொடுத்தோம்னா தூயவின் ஏறலாகும். உயிர் எங்க போயிரும்? இன்னொரு கைலாயத்துக்கு போயிரும். விளக்கிட்டார் பேரு சொல்லின் மெய்நெறி ஞானம் ஆகும். திருவிளக்கு பணி செய்யறாங்க, திருவிளக்கு துண்டு செய்ய திருக்கோயிலை விளக்குன்றது நெய் விளக்கு எண்ணெய் விளக்குலாம் விடுறது. அந்த மாதிரி விடுற பணி அவர்களுக்கு அவர்களுக்கு என்ன பேர் கிடைக்கும்? ஞான மார்க்கமே கிடைக்கும் அப்படின்றார். ஞான மெய்நெறி தான் யாருக்கும் நம்ம சிவாய சொல்லலாம் புரியுமா? ஞான நெறியே கிடைக்கும். அளப்பில் கீதம் சொன்னார்க்கு அடிகள் தான் அருளுமாறு. அளவில்லாத கீதங்களை பாடி அடியார்களுக்கு சுவாமியே வந்து செய்வார். கீதத்தை மிகப்பாடும் அடியார்க்கு என்றும் கேடில்லா மனுலகம் கொடுத்தனாலோ திருவாரூர் தாண்டத்தில் சொல்ல புருஷன். இந்த தொண்டுக்கு அவ்வளவு சிறப்பு. இப்போ நமக்கு அது சுவாமிகள் அதான் சொல்கிறாங்க, நான் இருந்து நாயடியேன் இருந்து நலமலர் புனையேன், ஏத்தேன் நா தழும்பேர். எப்படி திருச்சதகம் மாணிக்க மாணிக்கமாக வந்துட்டு இருக்கு திருவாக்கிலேருந்து, இவங்களா நான் தழும்பேர ஏத்தல யாரு சொல்லிட்டு இருக்காங்க? நமக்காக நம்மளை அப்படி உட்காத்தி வச்சு நான் இந்த தப்பெல்லாம் பண்றேன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்ப நாம் அதை பார்த்து தெரிந்து தெளிந்து கொள்ள வேண்டும்.
2: பொருந்திய நச்சிலை குனித்தாய், பொருந்திய பொற்சிலை குனித்தாய்.
1: பொருந்திய பொற்சிலைதான் சுவாமி வந்து திரிபுரத்து அசுரர்களை அழிப்பதற்காக மேருமலையை வில்லாக வளைத்தார், வளைத்தார் இல்லையா? எப்ப சொல்றா, அது உனக்கு பொருத்தமான வில் சுவாமி. உயரத்திலையும் சரி வலிமையிலும் சரி யாராலும் மலையை வில்லா வளைக்க முடியுமா? மலையே சிலையா வளைத்தான் சுந்தர சொல்வார். மலையை யாராலும் வில்லா வளைக்க முடியும், மேருமலையை யாராலையும் நெருங்க முடியாது, அவ்வளவு உயர்ந்த சிகரம். அந்த மலையை வில்லா வளைத்து உனக்கு பொருத்தமானது அதுதான் உனக்கு பொருத்திய வில் முடித்தாய். அருளமுதம் புரியாயே பெருமானே, ரொம்ப பசி, என்னுடைய பசிக்கு உடைய அருளமுதம் தான் சோறு, என்னுடைய ஞான பசிக்கு உடைய அருள் தான் சோறு. அருளமுதம் புரியாயே வருந்துவன் நற்றமியே, நான் ரொம்ப தனிமையானவனா இருக்கேன், எனக்கு துணை யாகவே கிடையாது. தமியே ஞான சம்பந்த பெருமான் மாதிரியோ அப்பர் பெருமான் மாதிரியோ இல்ல நம்பிகள் மாதிரியோ மாணிக்க சுவாமி வழிபாடு வந்து திருக்குட்ட வழிபாடு கிடையாது, தனி வழிபாடு, ஏக வழிபாடு. அதனால சொல்றார் நற்றமியே தனிமையான இருப்பேன் அப்படிங்கிற வருந்துவன் அருள்மொழும் புரியாம போயிட்டு நான் ரொம்ப வருத்தப்படுவேன். நச்சமியேன் மற்ற என்னே நான் ஆமாறே, ஆமாறுதல் என்றால் ஆமாறு என்றால் உய்வடைதல் அர்த்தம். நான் அப்புறம் எப்படி உய்வடைய போகின்றேன்? எனக்கு அருளுவதும் புரியாமல் இருந்தாயே, ஆனால் நான் எவ்வாறு உய்வடைவேன் சுவாமி? நீ தான் அருள் செய்யணும்.
0: பருந்துவண்ணின் மலர்பாதம் அவை காண்ப அயடியேன் இருந்து நலமலர் புனையேன் ஏத்தேன் நாத்தழும்பு ஏந்திய பொற்சிலை குடித்தாய் அருளமுதம் புரியாயே.

0: மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த ஆறாம் திருமுறை

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை இசை. தலைப்பு: பண்ணின் தமிழிசை. பாடல்: மறையுடையாய் தோளுடையாய். பாடியிருப்பவர்: யாழ்ப்பாணம் அளவெட்டி ஸ்ரீ ஸ்கந்தராஜா ஒதுவார் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.

கண்ணத்தை நேடவல்ல வாசடையான் மேய நெடும்

சிதபுரக்கோள் நலத்தார் நீடமல்ல வாசடையான் நேய நடும்

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இன்னிசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய 7 திருமுறை. வழங்குபவர் ஜெகன் ஓதுவர் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: திருச்சிட்டம்பலம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்த தக்கேசி பண்ணிலே அமைந்த 14வது திருப்பதிகம் திருவலிவலம் என்னும் திருத்தலத்திற்குரியது. பண்பரசைப்படி 66வது திருப்பதிகம் திருச்சிட்டம்பலம்.

போற்றி. திருச்சடக திருப்பதிகத்தினுடைய சுட்டறுத்தல் அத்திருப்பதிகம் விண்ணப்பம் செய்யப்படுகிறது. இதனுடைய பண் குறிஞ்சி.

0: சுந்தலம்.
1: ஓம் நம சிவாய்.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
3: ஓம் சிவாய நமஹ. Shaivam.org-இன் அன்னீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவாசகம் விளக்க உரை. வழங்குபவர் சுந்தரமூர்த்தி ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
4: பார்த்து தலைவியோட கூடிட்டு இருக்கிறான். இருந்தும் கூட உனக்கு ஆறுதல் இல்லை. என்னன்னு கேட்டா, ஆமா தினமும் ஊர்ல இருந்து வந்து இங்க பார்த்தால தலைவியை பார்க்க வேண்டியிருக்கு. அப்புறம் திரும்ப வீட்டுக்கு போயிட்டா தலைவி ஞாபகமா இருக்குது, ஆனா பார்க்க முடியல. அதனால அவளுக்கு எப்படி இருக்குதான், வருத்தப்பட்டு இருக்கான். அப்ப தோடி சொல்லுகிறாள், ஏங்க ஏ என்ன உங்களுக்கு தான் தினமும் வரீங்க, தலைவியோட இருக்கீங்க, பாக்குறீங்க, பேசுறீங்க, மாசறு பொண்ணு விளம்பரி முத்தே காசு வெளியே கொஞ்சிறீங்க, அப்புறம் என்ன உங்களுக்கு அப்படி சொல்லும் போது, ஆம்பல் குருணர் நீர் வேட்டாங்கு. அருமையான உண்மை. ஒரு குளத்துல ஆம்பல் பூ பறிக்கிறாங்களாம். அப்படி பறிக்கிறவங்க பறிச்சுக்கிட்டே இருக்காங்க, நிறைய பூ இருக்கு. அப்படி குளம் பறிக்கும் போது தண்ணி தான் வந்துட்டு தான், ஐயா போய் தண்ணி உண்டாரீங்களா என்று கேட்டால் எப்படியோ, அதுபோல இவள் முளையிடை கிடந்தும் நடுங்கலானி. கூடவே உங்க மனைவி இருக்கும்போது கூட இன்னும் ஏன் பெரிய இது வருத்தப்படுறீங்க அப்படின்னு சொல்லி, எங்க குறுந்தொகையில் இருக்கு. அப்போ குளத்துக்குள்ள இருந்து ஆம்பல் பறிக்கிறவங்க தண்ணி தாகம் எடுத்தா கரையலுக்குள்ள கேட்கறது போல, நீ தான் குளத்துக்குள்ளே இருக்கிற ஆம்பல் பூ பறிக்கிற, நீ ஆம்பல் பூ பறிக்கிறது ஒரு செகண்ட் நிறுத்தி விட்டு உள்ள குடிக்க வேண்டியதானப்பா, அதுல என்ன இருக்குது உனக்கு, ஏன் தண்ணி கேட்கிற. அது போல இவரோட நீங்க தொடர்போட்டு இருந்து கொண்டே ஏன் வந்து நீங்க நடுங்கிறீங்க பிரிவ. அந்த இவளை விட்டு போய் மீண்டும் நாளைக்கெல்லாம் வர வேண்டியிருக்கு, அந்த நாள் எனக்கு அப்படி ரொம்ப கடுமையா இருக்கு. இப்படி வருங்கிறீங்களையா, பின்னே இந்த ஐயா சித்திரை மாசம் போட்டுது, வைகாசி போட்டுது, ஆணில முதல் முதல் வாரத்தில் கல்யாணம் வைங்களேயா, வச்சுட்டா வம்பு இல்லையா, இந்த நடுக்கறதுக்கெல்லாம் போடுமில்ல, எப்போ பார்த்தாலும் மாசறு பண்ணி விளம்பரி முத்தேன்னு உட்காந்துருங்க சிவசிவன் என்னப்படி தோடி சொல்லுவதாக ஒரு பாட்டு. அங்கே ஆம்பல் குருணர் நீர்வேட்டாங்கு என்றது சங்கலிக்கம். இவர் வெள்ளத்துள் நாவற்றியாங்கு. நல்ல தண்ணீர் பெருக்கில் இருக்கிறவங்க இருந்து கொண்டே தன்னுடைய நாக்கு வறண்டு போயிட்டு என்று வெளியில் சொல்லுவது போல, பெருமானி உன்னுடைய கருணை கடலில் இருந்து கொண்டே நான் அதை அந்த அந்த கருணையை பருகாமல் என் நாவற்றி இருக்குது. என்றும் வெள்ளக்கிளே நீ விடுதி கண்டாய், விரும்பும் அடியார் உள்ளத்து உள்ளாய், யார் உன்னை நினைந்து விரும்புகிறார்களோ அவங்க உள்ளத்துல எல்லாம் எப்பொழுதும் இருந்திருப்பாய். மண் உத்தர கோசமங்கைக்கு அரசே.

எனக்கு கழித்தல்னா அந்த கழித்தல் வேற மகிழ்தல் வேற. யார் சொன்னா? ரெண்டும் ஒண்ணுதான். மேல இப்ப கழித்தல்ங்கிற சொல்ல பயன்படுத்தவே இல்லை. மகிழ்ச்சிங்கிறத மகிழ்ச்சியை கூட விட்டுட்டான். சந்தோஷம் இவன் எங்க போய் சந்தில் நிக்க போறவன் அல்லவா? இவன் மகிழ்ச்சிங்கிறத விட்டுட்டான் அல்லவா? இருக்கும்போது மகிழ்ச்சி வேற கழித்தல் வேற எப்படி ஆகும்னா? திருவள்ளுவர் சிங்கம் அல்ல, உள்ளத்துக்குள்ளேயே மகிழ்வது கழித்தல், முகத்தின் வாயினால பல் காட்டி மகிழ்வது மகிழ்ச்சி. தங்கள் கடிதம் கண்டு மகிழ்ந்தேன் கழித்தேன்னு போடணும். தங்கள் கடிதம் கண்டு கழித்தேன் தான் சொல்லணும். ஏன்? உங்கள் கடிதம் என் உள்ளத்தை மகிழ்வித்தது. அல்ல, தங்கள் கடிதம் கண்டு வேற மாதிரி வந்து நான் சிரித்தேன்னு போட்டீங்கன்னு வச்சுங்க, ஒளிஞ்சதுன்னு அர்த்தம். தங்கள் கடிதம் கழித்து சிரித்தேன் எழுதினான். எவனால எழுதுறானா? கிடையாது பாருங்க. நல்ல வேலை, இது வரைக்கும் எழுதாம இருக்கிறான். இனி புரட்சி பண்ணி ஐயா சிரித்தல் தான் இனிமே நல்லது, உலக சொல்லு, மக்களுக்கு வழங்குற சொல்லு உடனே. இப்ப ஏன்னா இதெல்லாம் மாக்கள கழித்தல் மழிதல்னா மாக்கள் தான் புரியணுமா? ஏன் நம்மளாம் மனுஷன் இல்லவ? கழியாத இந்த கழியாத களி இதுதான் வந்துட்டுதல்லோ. கழித்தல் என்பது என்னன்னு கேட்டா உள்ளத்தால் மகிழ்தல், மகிழ்தல் என்பது என்ன? முகத்தால் மகிழ்தல். போன ஒரு குரல்ல உள்ள கழித்தலும் காண மகிழ்தலும் கள்ளுக்கு இல் காமத்திற்கு உண்டு. திருவள்ளுவர் அகராதி மாதிரி எழுதணும் மனுஷன். அப்ப கழித்தல் என்பது என்ன? உள்ளத்தால் இன்புறுவது. மகிழ்தல் என்பது முகத்தால் இன்புறுவது. என்ன சொன்னார்? கல்லெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா உள்ள போட்டாதான் இல்லைங்களா? இந்த காமம் எப்படிப்பட்டதுன்னு சரி நினைத்தாலே ஆகும், கண்டா என்ன ஆகும். அதனால உள்ள கழித்தலும் காண மகிழ்தலும் கள்ளுக்கு இல் காமத்திற்கு உண்டு. போற போக்குல இந்த கள்ளுக்கு காமத்துக்கும் வேற்றுமை மட்டும் சொல்லல, கழித்தலுக்கும் மகிழ்தலுக்கும் வேற்றுமை சொன்னார். அதுதான் இன்னைக்கு பயன்படுது. அதுதான் பார்த்தீங்களா, நான் இதுவரை அது இது அப்படியே சொல்லி வச்சாரு. கழித்து கலந்ததோர் காதல் கசிவோடு காவிரிவாய் குளித்து. யாரு? அப்பர் சுவாமிகள். அப்பர் சுவாமிகள் திருவியாத்துல நீ காலையில குளிக்கிறது போகும்போது என்ன பண்ணும்னா, அஞ்சு மணி ஆயிட்டுதா குளிக்க போகணுமா, காவிரிலையா மடக்கு அப்படி போடு போட மக்கும் புயல உள்ள அப்படின்னாரு. ஆஹா, மணி 4:50 ஆச்சு, கூவின பூங்குயில் கூவின கோழி குருகள் எம்பின எம்பின சங்கம் என்று சொல்லிவிட்டு எங்கே வீபதி போய் எடுத்துக்க நீங்களா திருநீர் எடுத்துக்கிறதுக்கு. அதுல போ நேரா அங்க போயின்னு கழித்து கலந்ததோர் காதல் கசிவோடு காவிரி வாய் குளித்து மன மகிழ்ச்சியோடு குளிக்கணும். ஏன்னா இன்னைக்கு நீங்க போட்டியன் வாடு முதலாகிய பொருளை இன்னைக்கு புலந்தது பொங்கலற்கு இனிதுணி மலர் கொண்டு ஏற்றினின் திருமுகத்தை எமக்கருள் செய்து. இது எது? திருப்பள்ளி எழுச்சி. ஆகவே இப்படி பண்ணுவதற்கு நீங்க நல்ல நாள் வாய்த்ததே, அதுவும் காலையில நீராடும்படியான புண்ணியம் வாய்த்தது என்று சொல்லி காவிரில இறங்கும் போதே மன மகிழ்ச்சியால இருக்கணும். போர் அடிக்கப்படாதடா, போர் அடிச்சே போனீங்க தமிழன் அல்லவா? தமிழன் போன அடிச்சே இப்படியே போனான், மகிழ்ச்சி இல்லாமையே போனான். இப்படி எல்லாம் சொன்னத கழியாத களி எனக்கு, இந்த கழித்தல்னு வச்சே பேசலாமாட்டிருக்கு சிவ சிவ. களி வந்த சிந்தையோடு உன் கடல் கண்டும், நல்ல மகிழ்ச்சியோடு இருக்கிற சிந்தனையோடு உன்னுடைய திருவடியை பார்த்து கலந்தருள வெளிவந்திலேனி விடுதி கண்டாயின். அந்த மாதிரி நல்ல உள்ள மகிழ்ச்சியோடு கூட உன்னை வழிபடணும். அப்படி வழிபடாம இருக்கிறேன் நான் இருக்கிறேன்ப்பா, இருந்தாலே என்னை விட்டுவிடாதப்பா. அப்படி இருந்து என்னை விட்டுவிடாதப்பா. என்ன என்ன செய்யணும்? விடுதி

அந்த பூங்குழல் இன்னைக்கு இருக்கிற உன்னுடைய திருவடி இருக்கு, இந்த திருவடி இன்னைக்கு இருக்கிற ஒளி தருகின்ற பொருள்கள் எல்லாவற்றிற்கும் ஒளி தருகின்றதா உன்னுடைய திருவடி. அது என்னது? அப்ப இன்னைக்கு இருக்கிற ஒளி தருகின்ற பொருள் எல்லாம் என்ன? சூரியன், சந்திரன், விண்மீன், இதெல்லாம் இரவில் ஒளி தருது இல்லைங்களா. அப்போ இந்த சூரியன், சந்திரன், விண்மீன்கள் இவையெல்லாம் ஒளி தருகின்றது. அப்படி ஒளி தருகின்ற பொருள்களுக்கெல்லாம் ஒளி தருகின்ற உன்னுடைய திருவடி என்று சொன்ன. அது எப்படி சாமி? எப்படி அருமை அருமை அப்படி பிடிக்கணும். அருக்கனில் சோதி அமைத்தோன் காண்கே. கதிரவன் இன்னைக்கு ஒளி பெறுகிறான் என்றால் யாரால?

அதிகாரி. அப்ப உன்னை எழுப்புறதுக்கு யாரு? அம்மாவா அப்பாவா தான் அல்லவா? இப்ப அடுத்து ஏத்து விட்டு தம்பிய, அவங்க அப்பா அம்மா தான் இருப்பாங்க. மூணாவது வீட்டு அவங்க அப்பா அம்மா தான். இந்த வீட்டுல அவங்க அக்காவும் எழுப்பாங்களாம். அப்ப பத்தியா ஒருத்தர் எழுப்பினால்தானே எந்திரிக்க முடியுது. அது போல இதெல்லாம் யார் இருப்பா? யாரோ இதற்கோர் அதிகாரி, இதுக்கு ஒரு அதிகாரி வேணும்ல, அவர் தான்ப்பா ஆண்டவன் என்று சொன்னார். களி வந்த சிந்தையோடு அல்ல, மகிழ்ச்சியோடு படிக்கணும். உன் கடல் கண்டும் கலந்தருள வெளிவந்திலே நீ விடுதி கண்டாய். அப்படி உன்னோடு நான் சேராமல் நான் புறமே போகிறேனே, என்னை விட்டுடாதப்பா. மெய்ச்சுடருக்கெல்லாம் ஒளி வந்த பூங்கடல். இப்ப உன்னுடைய திருவடி எப்படிப்பட்டதுன்னு கேட்டா, இன்னைக்கு இருக்கின்ற ஒளி தருகின்ற எல்லா பொருள்களுக்கும் நீதான் அதுக்கு ஒளி வழங்குற. அதாவது அருக்கனில் சோதி அமைத்தோன் காண்க, திருத்தகு மதியில் தன்மை வைத்தோன் காண்க. சந்திரனத்துல இந்த குளிர்ச்சி வைத்ததும் பெருமான் தான், சூரியனத்துல வெப்பம் வைத்ததும் பெருமான் தான். அப்போ இன்னைக்கு இருக்கிற சுடருக்கெல்லாம் ஒளி தந்தவன் பெருமான். அப்படிப்பட்டது உடைய திருவடி. அந்த திருவடி பூங்கடல் உத்தர கோசமங்கைக்கு அரசே எளி வந்த எந்தை பிரான். இவ்வளவு அருமையா இருந்தும் கூட என் அளவுல ரொம்ப எளிமையா வந்தியப்பா, எளிமையா வந்திய. நான் எங்கேயோ போ குதிரை வாங்க போன இடத்துல நீ எனக்கு முன்ன வந்து நின்னுங்களா, இங்க வான்னு காட்டி என்ன அழைச்சி எல்லாம் கொடுத்தியப்பா. எளி வந்த பூங்கடல் நானே யோதவம் செய்தேன் சிவா.

நீங்க என்ன போன் பண்ணீங்களாயா, லெட்டர் போட்டீங்களாயா, ரிஜிஸ்டரா, கூரியரான்னு கேட்டான். மக்கு முண்டை, இது நாளும் உனக்கு தெரிஞ்சிருக்கு சொல்லிவிட்டியப்பா. ஒருத்தர் செய்தி தெரிவிக்கணும்னா என்ன செய்யலாம், கூரியர் இல்லையா அது இல்லையான்னு. அது போல நீங்க திருப்பெருந்துறை போய் எங்க பெருமானுக்கு தெரிவிச்சுக்கலாம். ஓடா அதெல்லாம் உங்க காலம் உங்க கதை. தானே வந்து நான் கூரியர்லயோ அல்லது ரிஜிஸ்டர் போஸ்ட்லயோ அல்லது போன்லயோ பேசி அழைக்க முடியாதப்பா அவனை. அதனால நான் திருப்பெருந்துறை வர்றதுக்கு முன்னே அவன் வந்திருந்து திருப்பெருந்துறை கோயிலையும் காட்டி தன்னையும் காட்டி என்னை வான்னு அழைத்து சொன்னான். தானே வந்து இப்ப எங்க இருக்காருனாரு, எனது உள்ளம் புகுந்து என்ன செய்தார், அடியேற்க அருள் செய்தான். அதிலிருந்து உனக்கு என்ன ஆச்சுனார், ஊனாரும் உயிர் வாழ்க்கை ஒருத்து அன்றே வெறுத்திடவே நானே யோதவம் செய்தேன். இப்படி இவ்வளவு பெரிய எல்லா ஒளிக்கும் ஒளி தருகின்ற நீ என் பொருட்டு எளிவந்து செஞ்சியே, நான் அழைக்காமையே வந்து செஞ்சியப்பா. கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் என்றார். இல்லை நான் கேட்கவும் இல்லை, ஆனா அவன் கொடுத்தான். நான் தட்டவும் இல்லை, ஆனா தானா திறந்தான். தானா திறந்தான், தானாக தந்ததென்று உந்தி பெற அங்க போன. தன்னையே தந்தான் என்று உந்தி பெற. அவ்வளவு சாதாரண ஆளானார் மக்கு. அகலமாய் நின்று அறிவறிது அப்பொருள், அது பெரிய பொருள். ஆனாலும் நாமெல்லாம் கடத்திடுங்கிறதுக்காக சகலமாய் வந்ததென்று உந்தி பெற. நம்போலே ஒரு உருவம் எடுத்துக்கிட்டு வந்து தான் கைய காட்டி இங்க வா ராஜான்னு சொல்லி திருநீர் விட்டு விட்டு என்னென்னவெல்லாம் பண்ணிச்சு தெரியுமா. ஆகவே இப்படி என்ன அரிய பொருளாக இருக்கிற பெருமான், ஒளி வந்த பூங்கடல் உத்தர கோசமங்கைக்கு அரசே, எளி வந்த எந்தை பிரான் என்னை ஆளுடை என் அப்பனே, என்னை அடிமையாக கொண்டு எனக்கு தந்தையாக இருக்கிற பெருமானே, நீ செய்த அந்த கருணை எனக்கு எவ்வளவோ உயர்ந்ததல்லவா. என்னை அப்பா அஞ்சல் என்பவர் இன்றியை தளிந்தேன் இல்ல, என்னை அப்பா அஞ்சல் என்பவர் இன்றியை தளிந்தேன். இந்த கவலை இருக்கவங்களுக்கு கவலையை தீர்க்கணும்னு கூட இல்லை, என்ன ஒரு மாதிரி இருக்கீங்க, ஒண்ணும் இல்லை அப்படிதான் சொல்லுவோம். இல்லை சும்மா சொல்லுங்க, ஒண்ணும் இல்லப்பா, இல்லையா சும்மா சொல்லுங்க என்று கேட்டா அதுவே கொஞ்சம் ஆறுதல். நீங்க அந்த கவலையை ஒன்னே நீக்கிற போறது இல்லை, எனக்கு 1 லட்சம் வேண்டியிருக்கணும் வேணா அவுத்து கொடுத்துட போறானா, அது கிடையாது. என்ன பண்றது போங்க, ஏன்னா அவர் 1 லட்சத்துக்கு கஷ்டப்பட்டார்னா இவன் 5 ரூபாய்க்கு கஷ்டப்பட்ட சொல்லிட்டு இருக்கணும். சொன்னா கொஞ்சம் ஆறுதல் அவருக்கு. என்ன ஆறுதல், அதான் 5 ரூபாய்க்கு கஷ்டப்படுறான், நம்ம 1 லட்சத்துக்கு பின்ன கஷ்டப்படாம என்ன பண்றது, அவ்வளவுதான் அவன் ஆறுதல் அவனுக்கு அல்லவா. இது இந்த மாதிரி கஷ்டத்தை பரிமாறிக்கிறது, இது மாதிரி எனக்கு துன்பத்தை நீக்கிறத விட யாராவது, ஏன்பா நீ மதுரையில மாண்புமிகு அமைச்சர்ல நீங்க அப்படி ஒரு காலத்துல இருந்தேன், ஏன் பதவி போட்டுதான் பதவியை நான் தொடர்ந்தேன் அப்படியா என்னாரு. ஆமா, கொள்ளையன் புலந்தரன் மாலையன் வாழ் குடிகடினும் நல்லேன் எனது அடியாருடல்லால். சரிங்க, இப்ப ஏன் இப்படி ஒரு சோர்வாரிங்க என்ன, ஆண்டு கொண்ட ஆண்டவன் அவனை நான் பிரிந்திருக்கிறேன் அப்படிங்களா, வந்துருவாருங்க ஆண்டவன், அதுக்காக வருத்தப்படாதீங்கயா, வந்துருவாரியா, வாவென்றடைத்தால் வாராதிருக்க வழக்குண்டோ வருவான். அது எங்க இருக்குது, வாவென்றடைத்தால் வாராதிருக்க வழக்குண்டோ, திருச்செந்தூர் முருகன் பிள்ளைத்தமிழ் வருகை பருவத்துல முருகா வா வா என்று அழைத்தால் நீ வரணும்ப்பா, இந்த ஆன்மா கரையேறணும்னா எனக்கு வேற வழி இல்லப்பா, நீதான்ப்பா வரணும் என்று அழைத்தால்

நல்லா பாடி இருக்காங்க. இந்த பெரியவங்க இனி ஒரு கவிதையே எனக்கு தேவையில்லைன்னு நினைப்பிறேன். ஆமா ஆமா, நீ என்ன புதுசா புதுசா பாடி எங்களுக்கு புதுசா கத்துக் கொடுக்குற? இருக்கிறத யோகிதையா படிங்கப்பா, இருப்பதை யோகிதையாய் அண்டர்லைன் பண்ணுப்பா. ஆமா, அண்டர்லைன் பண்ணு, யோகிதையாய் படி. போரும் போரும் கட்டிட்டு இந்த தமிழ்நாடுல இந்த அகில உலகத்தையும் ஆளலாம் நம்ம கிட்ட இருக்கிற பாடல்கள். நீ என்ன இதெல்லாம் விட பூஜா கிழிச்சிட போறப்ப? அத்தானு நான் தானே, பத்தானு நீ தானே. ஆமா, கொண்டு உடம்புல போடுங்கடா கவிதையெல்லாம். அதனால் எலி என்னை அப்பா அஞ்சல் என்பவர் இன்றே தலைந்தேன். பெருமானே எனக்கு ஒரு ஆறுதல், ஏங்க ஏன் வருதுல, கவலைப்படாதப்பா என்று சொல்றதுக்கு கூட ஆள் இல்லாம இருக்கிறேன். அப்ப அப்படி சொன்னா என்ன கவலை போயிடும், கொஞ்சம் ஆறுதல் கிடைக்கும். அந்த ஆறுதல் கூட யாரும் செய்யலப்பா. என்னை அப்பா அப்பான்னு சொல்லணுமா? ஏன்னா அவரு அவ்வளவு அவ்வளவு தூரம் கஷ்டம் இருக்கு. அதனால என்னப்பா என்ன முன்முக ஒரு மாதிரி இருக்கு, கவலைப்படாதப்பா. உன் மாதிரி இருக்கும்போது எனக்கு அவ்வளவு கவலை இருந்தது, புழுகணும். ஏன்னா அப்பதான் அவன் ஆறுதல் பெறுவான். இருந்தது நான் வல்ல கரையேறில்ல, எல்லாம் கவலைப்படாது என்று யாராவது சொல்லக்கூட எனக்கு இல்லையா. எய்த்தலைந்தேன் இப்படி அலையிறேன், மின்னை ஒப்பாய், மின்னை ஒப்பாய் அப்படின்னாரு. மின்னலை ஒப்பாயினர் அப்படி சொன்னோன்னு எங்க போகணும், எங்க போகணும்? மின் வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் வீழ் சடை. மின்னல் எப்படி இருக்கும் அப்படி விழு, அந்த பெருமாளுடைய சாடை அப்படி விழுந்திருக்குமா? எங்க போனோம்? சேரமான் பெருமாள்கிட்ட போய் குதிக்க வேணாமா அல்லவா? இப்படி மின்னை ஒப்பாய் விட்டிடு.

சொல்ல முடியாது என்றார். அதுதான் அடியேன் முதல் அதிகாரத்திலே சொல்லியிருக்கேனேப்பா, தனக்கோமை இல்லாதான். அவனுக்கு ஓமை சொல்லணும்னா அவனுக்கு அவன் தான் ஓமை சொல்லலாம், வேற யாரும் சொல்ல முடியாது. நான் அதையே கிடையாது. அப்படி ஓமைப்பாய், ஓமைக்கில் மெய்யே உன்னை ஒப்பாய், மண்ணும் உத்தர கோசம் அங்கைக்கு அரசே அன்னை ஒப்பாய், எனக்கு அத்தன் ஒப்பாய் என் அரும்பொருளே. அதனால உனக்கு ஒப்பாக வேற யாரும் சொல்ல முடியாது. ஆனா இப்ப எனக்கு அம்மாவாகவோ அப்பாவாகவோ ஒருத்தர் இருக்கிறார்னா அது நீதான்ப்பா, வேற யாரு எனக்கு இல்லை என்றெல்லாம் சொல்லி ரொம்ப இதுல இந்த நீத்தல் நுட்பத்தில் அப்படியே உருகி பாடுறாரு. பொருளே தமியேன் புகலிடமே, பொருளே, பொருள் என்னது, நிலையான பொருள் ஒன்று இருக்குமானால் அது பெருமான் தான். பொருளே தமியேன் புகலிடமே, இந்த ஆன்மாக்கள் நிறைவாக சென்று அடைகின்ற ஒரு இடம் புகலிடம், அதாவது தஞ்சமாக. இனி எனக்கு வேற யாரும் கதி இல்லப்பா, நீ தான் என்று போய் விட வேண்டிய இடம் ஒரே ஒரு இடம் இருக்குமானா அது இறைவன் தான். புகலிடமே நின் புகழ் இகழ்வார் வெருளே, என்னை விட்டெடுதி கண்டாய். அப்படி இருந்தும் உன்னுடைய புகழை யாரேனும் இகழ்ந்தால் அவருக்கு என்ன தெரியும், ஆண்டவன் ஒருத்த இல்லை இல்லை இல்லை இல்லவே இல்லை, துணியை போட்டு தாண்டேன்ட்டு இப்ப துணியை போட்டு தாண்டிட்டு நிக்குது அல்லவா. என்னது, எங்கெங்கயாவது குங்குமம் வருமா, எங்கேயாவது நம்ம திருவண்ணாமலை இருந்து குங்கும பிரசாதம் போகுது. அதனால இப்படி தமியேன் புகழிடமே நின் புகழ் இகழ்வார் வெருளே, என்னை விட்டெழுதி கண்டாய். நின் புகழை இகழ்வார் வெருளே, அவர்கள் வந்து பயனற்றவர்கள் அல்லவா. என்னை விட்டெழுதி கண்டாய் மெய்மையார் விழுங்கும் அருளே, நல்ல உண்மை பொருளை உணர்ந்தவர்களெல்லாம் உன்னை விழுங்குவாரலாம். இந்த விழுங்குறது என்னன்னு கேட்டீங்கன்னா, என்ன உன்னை விழுங்கினேன் விக்கினேன் விதியின்மையால். யார் இவர் தான், என்ன பாட்டு தொடக்கம், வழங்குகின்றாய்க்கு உன் அருளாரமுதத்தை வாரி விழுங்கினேன் விக்கினேன் விதியின்மையால். பெருமானி உன்னுடைய அருளாரமுதத்தை நிறைய கிடைச்சுன்னு சொல்லிட்டு வாரி உள்ள தள்ளன விக்கிட்டுது, ஆனா விதியின்மையால். ஆனா இதை சாப்பிடும் போது விக்ககால விக்காம இருந்தா இன்னும் கொஞ்சம் சாப்பிடலாம், விக்கல் வந்துட்டுது. ஆனா வேற எங்க போவேன், நீ தான் பாத்துக்கணும். இல்ல தழங்கரும் தேனன்ன தண்ணியே தந்து உய்ய கொள்ளாய் அப்படின்னாரு. இதுல கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கொடுக்குனாரு. என்ன தண்ணின்னாரு, நான் குடிச்சது உன்னுடைய அருளாரமுதம், நல்ல சுவையா இருக்கு, நீ வெறும் பச்சை தண்ணியை கொடுத்துடாதே, அதுல கொஞ்சம் தேனை போட்டு கலந்து குடுன்னாரு. தழங்கரும் தேனன்ன தண்ணீர் பருக தந்து உய்ய கொள்வாய். ஆமா நீங்க ஏற்கனவே சாப்பிட்டது நல்ல சிதிப்பா இருக்குது, பொக்குன்னு நீங்க கண தண்ணியை குடுத்தீங்கன்னா அது குடிக்க முடியாது. அதனால நான் ஏற்கனவே நல்ல அருமையா தேனா சாப்பிட்டதுனால நீங்க அந்த பச்சை தண்ணியில நல்லா கொஞ்சம் நிறைய கொஞ்சம் தேனை கொஞ்சம் நிறைய விடுங்க, ஒரு ஸ்பூன் எடுங்க கலக்குங்க குடுங்க. யார்கிட்ட, ஆண்டவங்கிட்டே கேக்குறது. தழங்கரும் தேனென்ன தண்ணீர் பருக தந்து உய்யக்கொள்ளாய். இப்படி எல்லாம் எனக்கு இருக்குதுப்பா. மெய்மையார் விழுங்கும், அங்க விழுங்கும்னா அந்த முழுமையாக உள்ளத்தில் ஏற்கும் அர்த்தம் அவ்வளவுதான். விழுங்கும்னா விழுங்கிட முடியுமா, விழுங்கும் அருளே அணிபொடில் உத்தர கோசம் அங்கைக்கு அரசே, இருளே வெளியே இகபரமாகியிருந்தவனே. போச்சு, உன்னை இருளுங்கன்னா அல்லது அல்லது வெளியங்கணும், இருளே வெளியே என்ன ஒரே குழப்பையா அப்படின்ட்டு.

இருளே அப்படிங்கும்போது இதுதான் பையன் என்ன பண்ணுவான், ஐயா ஜோதியன்னு ஒன்னு சொல்லுங்க அல்லது துன்னிருள்னு சொல்லுங்க, போட்டு குழப்பாதி கேட்பான் அல்லவா. ஆமாடா நீ தான் எங்க மணிவாசகருக்கு நீங்க கருத்து கொடுக்கணும், உக்காடுற பெண்ணு என்ன சுவாமி. ஜோதியனே துன்னிருளே, நல்ல மணிவாசகர் போன்ற நாவுக்கரசர் போன்ற சேக்கிடார் பெருமகனார் போன்ற மெய்யடியார்களுடைய உள்ளம் எப்படி இருக்குது, அப்படியே வெளிச்சமா இருக்கு, வெளியா இருக்கு, அங்க நீ இருக்கிற. அதனால ஜோதியனே என்ன போல இருக்கிற மக்குகிட்டையும் நீ இருக்கிற, அது துன்னிருளே. ஏன்னா இங்க டன் டன்னா இருள் இருக்குது, இதுக்குள்ள அவர் இருந்தாருன்னா

0: அது இருளாக
1: துண்ணிருளி. ஆனா அவங்க கிட்ட ஜோதியா இருக்கிறதோ எங்கிட்ட இருளா இருப்பதோ தோன்றா பெருமையனி. ஆமா அவன் பாட்டு பேட்டில் திருச்சி பார்த்தான்னா ஏ சார் உங்க இதுல இருளா இருக்குங்கிறீங்க அவங்க இல்ல ஜோதியா இருக்க ஒண்ணுங்க மக்கு பயில தோன்றா பெருமை உன் பேட்டில் இருக்கா அது வரும். முகத்தில் கண்கொண்டு காண்கின்ற மூடர்கள் அகத்தில் கண்கொண்டு காண்பதே ஆனந்தம். முக்கார் ஏப்பா ஆமா முகத்தில் கண்டுகொண்டு பார்க்க முடியாதப்பா இது அகத்தில் கண்கொண்டு பார்க்கணும். அப்படி பார்த்தா சோதியனே தெரியும் துன்னிருளே தெரியும் இப்படியெல்லாம் எனக்கு இதுவரைக்கும் தோன்றா பெருமையனே என்பதெல்லாம் வழங்கும்டா. இந்த கண்ணை அழைச்சு பார்க்கறதா பார்க்கக்கூடாது. அதனால இப்படி எல்லாம் ரொம்ப அருமையா அருளே மெய்மையார் விழுங்கும் அருளே அணிபொடில் உத்தர கோசமங்கைக்கு அரசே இருளே வெளியே இகபரமாகி இருந்தவனே அருமை அருமை இகபரமாகி இருந்தவனே. இகம்னா இப்ப இந்த உலகியல்ல உலகியல்ல இருக்கும் போதும் நமக்கு அவனுடன் இருந்து உதவுகிறான். பரம் வீடு பேரடைகின்ற பொழுதும் அப்படி இருக்கிறான் இல்லவா. வீடு பேரில் எப்படி இருக்கிறான் நாவுக்கரசரை தான் ரொம்ப அருமையா சேர்க்கலா பெருமான் சொன்னார் இல்ல நிறைவாக பூம்புகலூரில் நாவுக்கரசர் பெருமான் எப்படி இருந்தார். என்னறிய சிவானந்த வடிவேயாகி அன்னலார் சேவடி கீழ் பெருமானுடைய திருவடியின் கீழே ஆண்டரசு அமர்ந்திருந்தார். இதுவும் போய் ஒருத்தர உட்கார மாதிரி இருக்குது அல்லவா. எங்க சிங்கசாமி திருப்பம்பலூர்ல நாவுக்கரசரை காணான்னாரு அடாராடா இப்பதான்ப்பா அங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு எங்கன்னாரு. இந்த ஓடு இந்த வடிவோடு இல்ல இது என்னது 81 வயசு அல்லவா. அதனால கையெல்லாம் திரையகரை இதெல்லாம் இருந்தது.

ஐயா, இனிமே இந்த வாசலை வச்சுக்கிட்டு 9 வச்சுக்கிட்டு நான் இருக்க முடியாதுப்பா வந்தேன்னு. பாடா ராஜா அப்படின்னு அழைச்சிக்கிட்டாராம். போயிட்டு எங்க இருக்க, நன்னிய என்னறிய சிவானந்த ஞான வடிவேயாயின். இது வரைக்கும் இந்த உடலுக்குள்ள இருக்கிற உயிராயிருந்த அந்த ஆன்மா சிவானந்த ஞான வடிவாக ஆயிட்டான். இல்ல அந்த வடிவு எங்க போச்சு? அன்னலார் சேவடி கீழ், பெருமானுடைய திருவடி கீழே. யாரு? ஆண்டரசு, நம்முடைய நாவுக்கரசர். எப்படி இருக்கார்? அமர்ந்திருந்த அப்போ அவன் எங்க இருக்கிறான்? ஏகத்திலையும் இருக்கிறான், பரத்திலும் இருக்கிறான். ஏகத்தில் எப்படி இருந்தான்னாரு? நினைப்பவர் மனம் கோயிலா கொண்டவன் ஏகத்தில் இருந்தான். பரத்தில் எப்படி இருப்பார்? இப்படி இருப்பார். பார்த்தீங்களா? தீர்ந்து போச்சு வேலை. நீங்க திருமுறைக்கு திருமுறையே விளக்கம். நீங்க நமக்கு என்ன விளக்கம் சொல்ல தெரியும்? என்ன தெரியும் நமக்கு? ஏதேனும் ஒன்னு தெரிஞ்சாலும் ஒண்ணு தெரியலங்கிறதுக்கு எதுவுமே. சகாரா பாலைவனம், இந்த சகாரா பாலைவனமும் தார் பாலைவனத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதனால என்ன, ஏதோ அங்காங்க இந்த மாதிரி இருக்கிற அருளாளருடைய வாக்கு வந்து அப்படி இணைத்தா சரியா? உண்மை உரையும் அதுதான். நம்ம உரையெல்லாம் உரைய இல்ல, உண்மை உரையா தான். நீங்களா? அதனால அப்படி எல்லாம் ரொம்ப அருமையா இருக்குது. என்ன இருந்து என்னை ஆண்டுகொள், விற்றுக்கொள், ஒற்றி வை, எண்ணி நல்லால் விருந்தினி விடுதி கண்டாய். அடே அப்பா, இருந்தன்னை நீ ஆண்டுகொள். உன் விருப்பெருமானி, உன் திருவுள்ளப்படிதான் உனக்கு எனக்கு என்ன சொல்ல முடியும்? நீ என்னை ஆண்டு கொண்டால் அல்லது விற்றுக்கொள். இப்ப வேணாப்பா நமக்கு இந்த பயல வேணும், சரி தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி ஏதோ 5 காசு 10 காசுல வாங்கி கொடுத்தாலும் கொடுத்துருவோம், வித்து விடுவோம். வித்து விடு சாமி. இல்ல தொலைறேன், ஒத்தி வச்சோம்னா வேணுங்கும் போது அப்புறமேல மீட்டுக்கலாம் என்று சொல்லி ஒத்தி வச்சாலும் சொல்லி. இதே மாதிரி பாடுகிறார். வர வேணாமா? எப்படி வராம இருக்கிறது? விற்று கொள்வீர் ஒற்றியல்லேன் விரும்பியா ஆட்பட்டேன். அவரு தோடர் அல்ல. இது பாவம் என்ன எப்படி வேணும் வச்சுக்கிட்டு, அது அப்படி வருமா? எப்படி வேணும் வச்சுக்க முடியுமா? இந்த விற்று கொள்வீர் ஒற்றியல்லேன் என்ன ஒத்தி ஏத்தி வைக்கப்படாது. ஒன்னு உங்ககிட்ட வச்சுக்க, இல்லன்னா வித்துடு. ஆமா ஆமா, என்ன அவ்வளவுதான்? ஒட்டி அப்புறம் பார்த்தா ராஜபாட்ட அது. விற்று கொள்வீர் ஒற்றியல்லேன் விரும்பி ஆட்பட்டேன். இந்த பாட்டு படிக்கும் போது நீங்க டைபாய்டு ஜுரம் அடிச்சவன் கூட கஞ்சி கஞ்சி கஞ்சி சாப்பிட்டவன் கூட இதை படிச்சுட்டான்னு ஜிம்னு வருவான். எங்கடா தம்பி படுறான்னாரு? நான் 10 நாளா கஞ்சி. அட நீ இதை படுறா, எங்க சுந்தர தேவாரத்தை கஞ்சி அது வடபாயசம் மாதிரி இருக்குடா என்ன அப்படி ஒரு தான்

0: உச்ச நீதிமன்றம் போவேன் தெரியுமில்ல. என்னையா நான் குற்றம் செஞ்சுட்ட? எனக்கு கண்ணம் வந்து கெடுத்த மற்றை கண்டான் தாராதொழிந்தால் வாழ்ந்து போதீரி. சரி, இன்னொரு கண்ணு கேட்கிறேன், இன்னொரு கண்ணை கொடுத்தீர், சரி ஒத்துக்கிறேன். இப்ப இருந்தேன்ன அப்படி தள்ள வச்சுங்கிறேன். அட எட்டு ஒரு மூணு கண்ணு உமக்கு இருக்குது, இன்னொரு ஏன் கண்ணு ஒண்ணு வச்சுக்கிட்டு நாலு கண்ணா தான் இருந்துட்டு போமே ஐயா. பெரிய என்ன பண்ண சொல்லுவா? வாப்பா அப்படின்னு சொல்லி மனசு அழைச்சிட்டு வந்தாரு அவர் கிடக்குதான். ஏ இங்க வாப்பா, என்ன இப்படி போற பிகு பண்ணிக்கிறேன்னாரு. பின்ன என்ன தானே, சரி நூறு கண்ணு உனக்கு தர்ற போ, அதான் கேட்டேன். பாட்டெல்லாம் நீங்க உண்மையா சொல்ற, இதெல்லாம் நமக்கு இப்படியே படிச்சிட்டோம்னா நம்ம இந்த உலகத்திலேயே இருக்க மாட்டோம்னு நீங்கள இப்படியே இருந்துட்டோம்னு வச்சுங்க, அருமையா இருக்கலாம், ஒரு கவலையும் இல்லை. என்ன குறையும் இரே மேலோரியம் பாவாய், இத படிச்சு அதை படிச்சு அப்படி படிச்சுன்னு வச்சுங்க, அருமையா நம்முடைய காலமே இருக்கும். அதான் திருவள்ளுவர் சொன்னார், தாம் இன்புறுவது உலகு இன்புறக் கண்டு காமுறுவர் கட்டறிந்தார். படிச்சவன் என்ன பண்ணுவானா, நாம் இப்படி எல்லாம் இன்புறுமே, இது மாதிரி அவங்களையும் இன்புற வைக்கணும்னு நினைப்பாங்க. தாம் இன்புறுவது உலகு இன்புறக் கண்டு, நாம இன்புறுவதற்கு உலகமும் இன்புறுவதுன்னு சொன்ன இந்த அறிவு ஒன்றினால்தான் வரும். இப்ப என்ன சில கருத்து சொன்னோம்னா, ஆஹா அருமையா இருக்கியா என்று சொல்லுவோம்.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நமசிவாய்.

0: Shivaya. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: திருக்கழுக்குன்றத்தில் அருளிய திருக்கழுக்குன்ற பதிகம்

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி திருமுறை இசை எம்பெருமான் உமாபதி சிவாச்சாரியார் தொகுத்து வழங்கிய அருள்முறை திரட்டு. தலைப்பு அருளொருள் இலை. இதில் நீங்கள் கேட்கவிருக்கும் பாடல் 6 திருமுறை 43 பதிகம் 4 பாடல் வெறியார் மலர் குன்றை. வணக்கம். ஓம் சிவாய நம.
2: தலம் திருப்புந்துருத்தி. திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த 6 திருமுறை திருத்தாண்டகம்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பிரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: தலம் திருவெண்காடு திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் அருளி செய்த 2 திருமுறை பண் சீகாமரம் ராகம் மாயாமாளவ கௌளை. திருச்சி

0: திருச்சிற்றம்பலம்
1: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: வெப்பத்தினால் உண்டாகும் நோய்களான காய்ச்சல், அம்மை முதலான நோய் நீங்க பெறுவதற்கு பாராயணம் செய்ய வேண்டிய திருப்பதிகள், மந்திரமாவது நீர் என்ற திருஞான சம்பந்தர் அருளிய திருநீற்று பதிகம், தலம் திரு ஆலவாய், சுவாமி திரு சுக்கநாதர் திருவடி போற்றி, தேவி திரு அங்கையர்கண்ணி அம்மை திருவடி போற்றி. பண் காந்தாரம் ராகம் நவரோஸ்

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.
1: திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளி செய்தது பண்டு செய்த பழவினையின் பயன். திருக்குறுந்தொகை 5 திருமுறை, திருச்சிற்றம்பலம்.

திருநாவுக்கரசு நாயனார் அருளி செய்த நான்காம் திருமுறை பண் காந்தார பஞ்சமம் நமச்சிவாய திருப்பதிகம். இந்த பதிகம் திருநாவுக்கரசு பெருமானை சமணர்கள் கல்லோடு கட்டி கடலில் இடும்பொழுது பாடியருளிய பதிகம்.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: தலம் திருமறைக்காடு. திருநாவுக்கரசு நாயனார் அருளி செய்த 4 திருமுறை திருநேரிசை.

0: திருநாவுக்கரச சுவாமிகள் அருளி செய்த ஐந்தாம் திருமுறை திருக்குறுந்தொகை தலம் திரு கருவிலி கொட்டிடை.
1: பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: தலம் திருமார்பேறு திருநாவுக்கரசு நாயனார் அருளி செய்த நான்காம் திருமுறை திருவிருத்தம்.

0: தலம் திரு ஒற்றியூர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிச் செய்த 7 திருமுறை. பண் பழம்பஞ்சுரம் இராகம் சங்கராபரணம்.
1: திருவாரூரில் நிகழும் வசந்த விழா நினைவுக்கு வர அதுபொழுது பாடியருளிய திருப்பதிகம்.
0: திருச்சிற்றம்பலம்.

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम.org रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम.org।
2: ஓம் சிவாய நம. நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவாசகம். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருச்சதகம். பாடியிருப்பவர் திரு சம்பந்த குருக்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம் மணிவாசக பெருமான் அருளிய திருக்கோவையார். தலைப்பு இயற்கை புணர்ச்சி. பாடியிருப்பவர் மதுரை பொன் முத்துக்குமரன் ஓதுவார் அவர்கள்.

0: Shivaya. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: திருவாலி அமுதனார் தில்லை திருத்தலத்தில் அருளிய திரு இசைப்பா திருச்சி.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: சிற்றம்பலம் சைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமந்திரம். தலைப்பு பாரசரம். பாடியிருப்பவர் சிவ சத்குருநாதன் ஓதுவார் அவர்கள்.
2: திருமூல தேவநாயனார் அருளி செய்த திருமந்திரம் மூன்றாம் தந்திரம் வாரசரம்.

0: திருச்சிற்றம்பலம் 11 திருமுறை காரைக்கால் அம்மையார் அருளிச் செய்த திரு ஆலங்காட்டு மூத்த திருப்பதிகம். பாடியிருப்பவர் மயிலை நாகநாத தேசிகர் அவர்கள்.
1: திருச்சிற்றம்பலம் காரைக்கால் அம்மையார் அருளிச் செய்த திரு ஆலங்காட்டு மூத்த திருப்பதிகம். இது பண் நட்டபாடையிலே அமைந்த ஒரு பதிகம்.

அங்கே அலறி உலறி காட்டில் பாசடை எட்டே சற்றும் பேசி அங்கள் போல் இருந்தனர் ஆடும் எங்கள்.

விடல்ல நக்கு வெருண்டு விலங்கு பார்த்து தொள்ளி சுடலை சுடு பிணத்தி சுட்டிட முற்றும் சுழிந்து போடி அள்ளி அவிக்க நின்றாடும் எங்கள் அப்பனிடாதிரு ஆலங்காடே வாகை விரிந்து வெண்ணிற சொல்லிப்ப மயங்கிருள் கோ நடு நாளை அங்கே கூகையோடாண்டலை பாட ஆந்தை கோடதல் மேற்பூதி தோட வீசி ஈகை படர் தொடர் கள்ளி நீழல் ஈமம் இடே சுடு காட்டகத்தி ஆகம் கொழில் தனலாடும் எங்கள் அப்பனிடாதிரு ஆலங்காடே குண்டிலோம குழி சோத்தை வாங்கி

சதங்க மண்டலம் நின்ற குழாளம் இட்டு வாதித்து வீசி எடுத்த பாதம் அண்ட உற நிமிந்தாடும் எங்கள் அப்பனிடாதிரு ஆலங்காடே விழுது நினைத்தை விழுங்கிட்டு

வளர்த்து பொழுதி துடைத்து முலை கொடுத்து போயின தாயை வரவு காண தழுதரும் கும்புறங்காட்டிலாடும் அப்பனிடம் திரு ஆலங்காடே. பட்டி நெட்டுகி பாரு காற்பை பருந்தொடு கோகை பகண்டையாந்தை பட்டடி நெட்டுகி பாரு காற்பை பருந்தொடு கோகை பகண்டையாந்தை குட்டியிட முட்டை கோகை மேகள் குறுநரி செல்கணங்காடு காட்டில் பிட்டடி துப்புறம் காட்டில் இட்ட பிணத்தினை பேர புரட்டி ஆங்கே அட்டமி வாயர் நின்றார்.

மாட்டை மோடி முது பிண திட்ட மாடி முன்னிய பேகண சோழ சோழ காடும் கடலும் மலையும் மள்ளும் வெள்ளும் சுழல அனல் கை ஏந்தி ஆடும் அரவ புயங்கள் எங்கள் அப்பனிட திரு ஆலங்காடே துத்தல் கை கிளை விளறி தாரம் உடையிழி ஓசை பண்களும் பாடி சச்சரி கொக்கரை தக்கையோடு தகுணீதல் துந்து வீதாடம் வீணை மத்தள கரடிகை வல்கை மில்ரோல் தமருகம் குடம்

0: சிரிச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: திருச்சிற்றம்பலம் சேக்குழார் பெருமான் அருளிச் செய்த திருத்தொண்டர் புராணம் எனும் பெரிய புராணம்.
3: வம்பரா வரிவண்டு சருக்கம் எம்பிரான் திருஞான சம்பந்த நாயனார் புராணம் திருச்சிற்றம்பலம்.
2: பாடியிருப்பவர் கரூர் திரு சுவாமிநாதன் அவர்கள்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை இசை பாடல் வாழ்க அந்தனர். பாடியிருப்பவர் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணியன் ஓதுவார் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: வாழ்க அந்தனர்.

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமுறை பண் கட்டளை விளக்கம். வழங்குபவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: திருச்சிற்றம்பலம்
3: பண் வியாழக்குறிஞ்சி முதல் கட்டளை பாடலன் ஆன்மறையன் எனத் துவங்கும் திருப்பாடல்

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சுந்தரமூர்த்தி நாயனார் புராணம் பகுதி 6. வழங்குபவர் இசைப்பேரறிஞர் தர்மபுரம் பா. சுவாமிநாதன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: நான் உங்களுக்கு இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சதை சொல்லிவிடுறேன். ஆக ரவுண்டா பாத்தீங்கன்னா ஆன்சர் சரியா இருக்கும், சொல்ற முறையில கொஞ்சம் தப்பு இருக்கும், அவ்வளவுதான். உங்களுக்கு அதுல சரியான வியாக்கியானம் வேணும்னா பெரிய புராணத்தை நீங்க எடுக்கிறதுதான் நிச்சயம் என்று எண்ணிக்கொள்ளுங்கள். ஆனா நான் தப்பா சொல்ல மாட்டேன். ரவுண்ட் ஃபிகர் போட்டு பாத்தீங்கன்னா நிச்சயமா அந்த ஆன்சர் வந்துடும். ஆக அந்த பறவையின் அந்த சங்கிரி ஞாச்சியாருக்கு திருமணம் செய்ய நினைத்தார்கள். திருமணம் செய்வதற்கு ஒருத்தன் வந்து பொண்ணு பார்த்துட்டு போனான். பொண்ணு பார்த்துட்டு தான் வீட்டுக்கு போனா, போன உடனே அவன் இறந்தான். நல்லா இருக்கிற பொண்ணை பார்த்துட்டு இவன் இல்லாத குற்றமெல்லாம் சொல்லுவான். இந்த பொண்ணை பார்த்துட்டு அவன் போன உடனே இறந்தான்னா அந்த பொண்ணு இருக்கிற பக்கம் யாராவது திரும்புவானா? நல்லா இருக்கு, இந்த சங்கில் நேச்சர் இந்த பக்கம் தாண்டா இருக்கா, இந்த பக்கம் அந்த வீட்டு பக்கம் கூட கண்ணை திருப்ப மாட்டான் அல்லவா? ஆமா. அதோட இல்லாம அந்த பொண்ணு திருமணம்னு சொன்னாலே மயக்கம் அடிச்சு விழுந்துடுறான். கேட்டாங்க பெற்றோர்கள்லாம், என்னம்மா உனக்கு திருமணம்னு சொன்னா மயக்கம் வந்துருது, கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிற? ஏன்? கேட்டா, நான் ஒரு சிவனடியாருக்குத்தான் உரியவன், நான் இவனெல்லாம் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு விட்டா. பெற்றோர்களுக்கு ஒரு பக்கம் வருத்தம் தான், தாரோ ஒரு சிவனடியாரத்தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்ற, அது ஒரு பக்கம் சந்தோஷம்தான். நான் வீட்டுல இருக்க மாட்டேன், திருவொற்றியூர்ல எனக்கு ஒரு கன்னி மாடம் கட்டி அதுல கொண்டு என்னை வச்சிருங்க, நான் கோயிலுக்கு தொண்டு செய்துகிட்டு இருக்கிறேன், அந்த சிவனடியார் வந்தான்னா என்ன திருமணம் செய்து கொள்ளுவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா. பெற்றோர்களுக்கு ஒரு பக்கம் வருத்தம் இருக்கத்தான் செய்யும் இல்லையா? இந்த அம்மாவ திருவொற்றியூர்ல ஒல்லி வச்சுட்டாங்க. இந்த அம்மா தினந்தோறும் பூ மாலை கட்டி தேகேச பெருமானுக்கு ஒல்லி கொடுக்கும். சுந்தரர் அங்க போறார், அதான் விதி. அதை சொல்லுவார் மாணிக்க வாசகர், எங்கேயோ கடல்ல ஒருத்தன் இந்த நுகத்தடின்னு ஒண்ணு போட்டான். நுகத்தடி என்பது இந்த மாட்டு மேல இந்த கழுத்துல வைக்கிறது. அந்த கழுத்து மேல வச்சு அந்த நுகத்தடியில இப்படி ஒரு கயரை போட்டு அந்த மாட்டை கட்டுவான். எங்கேயோ போட்டான் ஒரு நுகத்தடி, எங்கேயோ போட்டான் ஒரு கயறு, அந்த கயறு இந்த நுகத்தடிக்குள்ள வந்து பூந்துடுது. அது போல எங்கேயோ பிறந்த பொண்ணு, எங்கேயோ பிறந்தவர் இங்க சுந்தரர் திருவொற்றியூருக்கு வர்றார். வந்த உடனே முதல்ல அவர் பாடிய பாடல்

சம்பந்தர் மதுரைக்கு போன உடனே முதல்ல பாடியது இந்த பண்ணுதான் பாடுறது. இதே மாதிரிதான் அவரும் பாடுறது. அதே மாதிரிதான் இவரும் இங்க திருவொற்றியூருக்கு வந்த உடனே இந்த ராகத்துலதான் பாடிருக்க. இத பாடும் போதெல்லாம் எனக்கு அது நினைப்புக்கு வரும்.

காரணமாக இந்த திருப்பதி இயக்கத்தான் முதல்ல திருவொற்றியூர்ல பாடினார். திருவொற்றியூர்ல பாடி கோயில வளம் வந்துகிட்டு இருந்தார். அங்க ஒரு பொண்ணு சாமிக்கு பூ மாலை கொடுத்துட்டு போன பார்த்தார். இந்த பொண்ண கல்யாணம் பண்ணிட்டாருன்னு தேவரே நினைச்சாரு. அதுதான் முன்னைய வினை. ஆமா, நேரம் அந்த பொண்ணுகிட்ட போய் அம்மா அம்மா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்கிறார். தெய்வ சேக்கிறாரு பெருமான் சொல்ற. நேர சாமிகிட்ட போனார். உனக்கு தொண்டு செய்துட்டு போறாள் ஒரு பொண்ணு, அவளை எனக்கு திருமணம் செய்து வை கேட்டார். அப்படியாடா இந்த பொண்ணு வேணும், அவனுக்கு தெரியும்ல, அவனுக்காக வந்திருக்கிற பொண்ணு அவர் தெரியும்ல. நேர கனவுல போனார் அந்த பொண்ணுகிட்ட. கனவுல ஆண்டவன் சொன்னது மாதிரி கேட்கிறார் பெருமான். எழுதி வைக்கிறார், தாரும் தவத்து சங்கிலி கேள், தவம் செய்கிறாள் அவள் அப்படிங்கிறார் கேட்கிறார் பெருமான். தவம் சாரும் சங்கிலி அப்படிங்கிறார், சாரும் தவத்து சங்கிலி கேள், சால என்பால் அன்பன், இவனை விட அன்பன் வேற ஒருத்தன் கிடையாது எனக்கு. ஆமா, அது மாத்திரம் இல்ல, மேறு வரையின் மேம்பட்ட தவத்தான், மேருமலை விட உயர்ந்தது அவனுடைய தவம், நீயும் தவம் செய்கிறவள் அவனும் தவம் செய்கிறவன் அப்படின்னு சொல்றார். மேறு வரையின் மேம்பட்ட தவத்தான், வெண்ணெய் நல்லூரில் யாரும் அறிய யான் ஆள உரியான், வெண்ணெய் நல்லூர்ல நான் அவனை ஆட்கொண்டேன், உன்னை என்னை இறந்தான் நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன் என்ன கேட்கிறான், வார்கள் முலையாய் நீ அவனை கல்யாணம் செய்துக்கும் அப்படின்னு சொல்லிவிடுற. தப்பு வராம இருக்கும் பாத்தீங்களா. அந்த அம்மா சொன்ன, சாமி சாமி அவரை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன், அவரு ஊர் ஊரா போய் பாடுறவரு, என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா இங்க இருப்பாரா, ஒரு ஊர் ஊரா போயிடுவாரு, அதோட முன்ன ஒரு கல்யாணம் அவருக்கு ஆயிருக்கு போல இருக்க அப்படின்னா. சரி, உன்னை விட்டு பிரிய மாட்டேன்னு அவன் சத்தியம் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிவிட்டார். தொட்டிலையும் ஆட்டி விட்டு தொடையும் நல்லா கிள்ளி விட்டுட்டாரு. ஏன், அந்த வினையை அவன் அனுபவிச்சு தீரணும் அதுக்காக வேண்டி. உன்னை பிரிய மாட்டேன்னு அவன் சத்தியம் பண்ணிவிடுவான் அப்படின்னு சொல்லிவிட்டு இவர்கிட்ட வந்து, என்னப்பா நீ ஊரு ஊரா போறவன், இன்னும் ஒரு கல்யாணம் ஆயிருக்கு அவளுக்கு தெரியுது, அதனால நான் அவளை விட்டு பிரிய மாட்டேன்னு நீ சத்தியம் பண்ணிவிடு. சுந்தரருக்கு, என்னடா அங்க ஒரு தீர்க்கால இவளை விட்டு நான் அகலேன்னு சொல்லி விட்டாக்கா எப்படி அப்படின்னு நினைச்சார். சாமி கிட்ட கேட்டார், சாமி சாமி அப்படி சத்தியம் பண்ணி விடுறேன், நான் சத்தியம் பண்ண வரும்போது நீ கோயிலுக்குள்ள இருக்காத, இந்த மகிழ மரம்னு ஒண்ணு இருக்குல்ல திருவொற்றியூர்ல இருக்கு உங்களுக்கு தெரியும், அந்த மகிழ மரத்தடிக்கு நீ போயிடு, கோயிலுக்குள்ள இருக்காத, நான் கோயிலுக்குள்ள வந்து சத்தியம் பண்ணும் போது நீ மகிழ மரத்தடி போயிடு. ஏடியா கதை அப்படின்னு சொல்லிவிட்டு நேர அந்த பொண்ணுகிட்ட, சரி நான் அப்படி போயிடுறப்பான்னு இவர்கிட்ட சொல்லிவிட்டு, இந்த அம்மாட்ட சொல்லிவிட்டு அவள்கிட்ட போய், இந்த மாதிரி சத்தியம் பண்ண வரும்போது என்ன கோயிலுக்குள்ள இருக்காத, நான் மகிழ மரத்தடிக்கு போன்னு சொல்லிவிடுறான், நான் அங்க போயிட போறேன், இங்க அவள் சத்தியம் பண்ண வந்தான்னா நீ மகிழ மரத்துக்கு அழைச்சிட்டு வந்துரு, எல்லாம் இறைவனுடைய திருவிளையாட்டு. ஏன், நல்ல பதிகம் கிடைக்கும் அதுக்காக வேண்டி அப்படி பண்ணிவிட்டார். கோயிலுக்கு வந்தாரு, திருமணம், சாமி சன்னிதிக்கு போலாம் அப்படின்னாரு சுவாமி சுந்தரர். இந்த அம்மா சொன்னா வேண்டாம் வேண்டாம், இதுக்கு என்னத்துக்கு அங்க போறது, மகிழ மரத்தடி போயிடலான்ட்டான். சத்தியா மாட்டிக்கிட்டார், மாட்டேன்னு சொன்னா திருமணம் நின்று போயிடும், என்ன பண்றது,
சரி இந்த மகளிர் மரத்தில் வந்து உன்னை விட்டு தேவன் ஆகலேன் அப்படின்னு சத்தியம் பண்ணிவிட்டு கல்யாணம் பண்ணிட்டார். கொஞ்ச நாள் இருந்தாரு. பங்குனி மாசம் உத்தர திருவிழா இப்ப நடக்குது இல்லையா, உத்தர திருவிழா திருவாரூர்ல ரொம்ப நல்லா நடக்கும். திருவாரூர்ல திருவாதிரை ரொம்ப நல்லா நடக்கும்னு அப்பர் சுவாமி பாடி வைக்கிறார். முத்து விதானம் மணிப்பொற்கவரி முறையாலே பத்தர்களோடு பாவைய சூழ பலிப்பின்னே வித்தக கோர வெண் அத்தன் ஆரூரில் ஆதிரை நாடால் அது வண்ணம் அப்படின்னு ஒரு திருப்பதியும் பாடுறார். அதே மாதிரி இந்த திருவாரூர்ல நடக்கிற பங்குனி உத்தரத்தையும் அப்பர் சுவாமி சொல்றார்.

பங்குனி உத்தரம் ரொம்ப நன்றாக நடக்கும்னு அப்பர் சாமி கூட எழுதி வச்சிருக்கார். தேவாரத்தில் பங்குனி உத்தரம் திருவிழா நடக்க போற வேளை இந்த அம்மாவோடு திருவொற்றியூர்ல இருந்தார். இவருக்கு நம்பியாரூரம்னு பேரு. திருவாரூர்ல நடக்கிற பங்குனி உத்தரம் பார்க்காமல் நான் ஒற்றியூர்ல இருப்பேனா? பக்திமையும் அடிமையையும் கைவிடுவான் பாவியே, நான் பாவி. பங்குனி உத்தரம் பார்க்காமல் நான் இங்கே இருக்கிறேனே.

ஒன்னே ஒண்ணு நான் உங்களுக்கு நினைவூட்டேன். நான் சில தவறுகள் செய்கிறேன், செய்ய வேண்டிய சூழ்நிலை. ஒரு நிகழ்ச்சியில உட்கார்ந்தேன்டா, ஒரே ராகத்தை நான் பாடிட்டு இருக்க முடியாது. பல ராகமும் பாட வேண்டிய கடப்பாடு எனக்கு. அதனால தேவாரத்தை சில சில சிலதுகளை மெட்டு மாத்துகிறேன். தப்புதான், ஒத்துக்கிறேன், ஆனால் செய்ய வேண்டிய சூழ்நிலை. மேடைக்காக வேண்டி சில இடங்கள்ல மாத்துகிறேன். தப்பு, மன்னிக்கக்கூடிய தப்பு என்று நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள்.

புத்தி கெட்டவன். என்னைக்காவது நான் புத்தி கெட்டவன் என்ன நான் சொல்லியிருப்பேனா? யாராவது நான் புத்தி கெட்டு செய்துவிட்டேன்னு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டார்கள். நடுநிலையில இருப்பவர்கள்னா நிச்சயமா நான் தவறு பண்ணிவிட்டேன்னு ஒத்துக்குவாங்க. தவற தவறு நம்ம ஒத்துக்கிறது இல்லையே. ரயில் தவறிடுத்து கால் இடிச்சு கல் இடிச்சு விட்டுது அப்படிதான் நம்ம சொல்ற வழக்கம் இல்லையா? ஆமா. ஆனா சுந்தரர் என்ன சொல்லுகிறார்? மதியிலேயேன் நான், ஏழையேன், அறிவில்லாதவன், எத்தனை நாள் பிரிந்திருக்கிறேன் திருவாரூர் சிவனை விட்டு அப்படின்னு சொன்னாரு. சத்தி எங்கத்தையும்ல பஞ்சா பறந்து போச்சு. திருவாரூருக்கு போவேன் அப்படின்னாரு. இந்த அம்மாவை நினைக்கல, திருவொத்தியூர் தியாகேசனை நினைக்கல, விட்டாரு சவாரி அவ்வளவுதான். திருவாரூர் சிவனை வணங்கி திரும்ப மாட்டேன்னு போயிட்டார். சத்தியம் எல்லாம் அடிபட்டு போச்சு. அப்புறம்தான் திருவொத்தியூர் மேலவீதியை தாண்டி லெவல் கிராஸ் போயிருப்பாரு. அவ்வளவுதான், ரெண்டு கண்ணும் அவுட்டு, ரெண்டு கண்ணும் அவுட்டு. ஒரு கண்ணு போயிருக்க கூடாது, ஒரு சத்தியம் தவறினத்துக்கு ரெண்டு கண்ணும் அவுட்டு. ஒரு சத்தியம் பண்ண தவறினத்துக்கு ரெண்டு கண்ணும் போச்சு. நாம நெஞ்ச தொட்டு பார்ப்போம். எத்தனை பொய் சொல்றோம், எத்தனை சத்தியம் தவறுறோம், நம்ம கண்ணு போகுதா? போகாது, போகாது. எத்தனை சத்தியம் நம்ம மாறிக்கலாம், கவலையே பட வேண்டாம். ஏன் சுந்தரர்

பெரிய மனிதன், பிழையற்றவன், குற்றமற்றவன், குற்றமற்ற பெருமான் சுந்தரர். ஒரு தவறு வரும்போது ரெண்டு கண்ணும் போயிடுச்சு. நல்ல வெளுத்த வேட்டியில ஒரு கரைப்பட்டு போச்சுன்னு சொன்னா நாம கவலைப்படுவோம். அழுக்கே வடிவந்த உடம்பு நாமெல்லாம் அப்படிதான், கவலையாப்படுவோம் இல்ல. சுந்தரர் தூய மனிதர், அந்த ஒரு குற்றம் அவருக்கு பொறுக்க முடியல, அவ்வளவுதான். அது அவருக்கும் தெரியும் இவருக்கும் தெரியும். ரெண்டு கண்ணும் போயிடுச்சு. ரெண்டு கண்ணும் போனோடனே திரும்பி வந்தாரா? இப்ப நாம வீட்டை விட்டு புறப்படுறோம். வாரியார் சாமி சொல்ற மாதிரி முன்னே சுமங்கலி எதுக்க வந்தா, வாரியார் சொல்ற வழி எம்டன். அவர் மாதிரி மேடையில இனிமே பேச போறதும் கிடையாது, பாடி காட்டுறதும் கிடையாது. சொற்பொழி வாழ்வன்ல பாடி காட்டினவன் வாரியார். எவ்வளவு பெரிய சொற்பொழி வாழ்ந்தான் பாடு தெரியாது, பாட்டு ராகம் தெரியாது. நான் காஞ்சிபுரத்துல போய் ஒரு ராகம் பாடினேன், புது ராகம் ஒன்னு தயார் பண்ணிட்டு போய் பாடினேன். அந்த ஊர்ல ஒரு பிடில்காரன், எம்டனான பிடில்காரன், நாகராஜன் பேர், எம்டன். அவன் சொன்ன, அந்த பாரியார் நேற்று இந்த பாடிவிட்டாரு, இந்த ராகத்தின்ட்டான் கட்டிக்காரர். அவர் சொன்னார், இந்த முன்னே சுமங்கலி எதுக்க வந்தா? முன்னே சுமங்கலின்னா தாலி இல்லாதவன் அர்த்தம். நாம என்ன பண்றோம்? திரும்பி வீட்டுக்கு போயிடும். வீட்டுக்கு போய் தண்ணி குடிச்சுட்டு கொஞ்சம் விபூதி பூசிக்கிட்டு அப்புறம் வெளியே வர்றோம் இல்லையா? ஆமா. சுந்தரர் என்ன பண்ணினார்? ரெண்டு கண்ணும் போச்சு இல்ல, திரும்பி திருவற்றியூருக்கு தானே போயிருக்கணும். கிடையாது, அங்கிருந்தே ஒரு அற்புதமான பதியம் ஒண்ணு சொல்றார். இந்த அற்புத பதியத்தை வரவழைக்கணும், அதுக்காக தான் இந்த பாட்டு இந்த நாடகம் ஆடுகிறான். அவன்

அதுக்கு ஒண்ணு சொல்லுவாங்க, அது எந்த வகையில தெரியும் எனக்கு தெரியாது. இந்த ஆடு இருக்கு, இந்த ஆட்டுடைய பிழுக்கை லேசா கரையாது, அது கல்ல விட கணிதமாக இருக்கும். இந்த ஆடு கறக்கிறவன், மாடு கறக்கிறவன், இப்ப மாடு இப்படி நின்றுதுன்னா இந்த பக்கமா உட்காந்துதான் கறப்பான், இந்த ஆடு கறக்கிறவன் பின்பக்கம் உட்காந்துதான் கறப்பான் இல்லையா? ஆமா, பின்பக்கம் உட்காந்துதான் கறப்பான். இப்ப மதுர பக்கம்தான் பெரும்பகுதி ஆட்டு பால் தான் நிறைய குடிப்பாங்க முன்ன எல்லாம். இப்ப ஆவின் பால் தான் எங்க வேணாலும் போகுது, எங்க வேணாலும் தயார் பண்றாங்க இப்போ இல்லையா? ஆமா, அங்க ஆட்டு பால் எல்லாம் நிறைய கிடைக்கும். அவன் இந்த ஆடு என்ன பண்ணுவான், பின்பக்கம் இருந்துதான் கறப்பான். அந்த பிழுக்க ஒண்ணு அதுல விழுந்துருதுன்னா அதை தூக்கி அதான போட்டுருவான், அது கரையாது. ஆமா, அப்படின்னு சொல்லுவாங்க, இல்ல உபமானத்துக்கு சொல்றாரு என்றும் சொல்லி விடுவாங்க. ஏதோ ஒண்ணு பிழுக்கை வாரியும் பால் கொள்வ

இன்னொன்னு, இந்த குற்றத்தை எடுத்து போட்டுட்டு நல்லதை எடுத்துக்க வேண்டியதுதானே. பிழுக்கையை தூக்கி எறிஞ்சுட்டு பிழுக்கை குற்றம், பால் நல்லது, தூக்கி போட்டு இதை எடுத்துக்க வேண்டியதானே. பிழுக்கை வாரியும் பால் கொள்வர் அடிகள். பிழைப்பனாயினும் நான் பிழை செய்வேன், ஆனா உன்னுடைய திருவடிக்கு நான் பிழை செய்ய மாட்டேன். எப்படி சொல்றாரு பாத்தீங்களா? இப்ப நாம என்ன பண்றோம், இப்ப நாம என்ன பண்றோம், வீட்டுக்குன்னு சொன்னா செவ்வாழைப்பழம் வாங்கிட்டு போவோம், மலவாழைப்பழம் வாங்கிட்டு போவோம். கோயிலுக்குன்னு சொன்னா, கோயிலுக்குன்னு சொன்னா இப்படி ஒரு வாழைப்பழம், அதைத்தான் வாங்கிட்டு போவோம். கோயிலுக்குன்னு சொன்னா எந்த பூ வேணாலும் வாங்கிட்டு போடுவோம். வீட்டுக்காரிக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா அந்த மல்லிகைப்பூ தான் வாங்கிட்டு போவோம், அது ஜாதி தான் வாங்கிட்டு போவோம். லட்சுமி அங்க சோறு கிடைக்கிறது இல்லையா? ஆமா, நாம பண்றது இப்படி. அவர் என்ன சொல்றாரு, உன்னுடைய நான் பிழை செய்வேன், ஆனா உன்னுடைய திருவடிக்கு நான் பிழை செய்ய மாட்டேன். பிழைப்பனாகினும் உன் திருவடி பிழையேன், வடிக்கு வீழில் உன் திருப்பேரல்ல அறியேன் மறுமாற்றம். நான் வடிக்கு கீழே விழுந்தாலும் எப்பாடின்னு விழ மாட்டேன், பரமசிவம் அப்படின்னு விழுவேன். இத சுவாமி சொல்றாரு. வழி

ஒழுக்க என்ன டிராப், ஆங்கிலத்துல சொல்றாங்க இல்லையா டிராப் சொல்றாங்க, அந்த இந்த கண்ணுக்கு மருந்து அப்படி அந்த டிராப்பா விழுந்து பாருங்க. எனக்கு ஒரு மருந்தான் சொல்றியா, ஒரு மருந்து தான் சொல்றியா, ஒரு மருந்து தான் என் கண்ணுல விடுறியா அப்படின்னு கேட்கிறார் சிவனை.

0: இப்படி ரெண்டு கண்ணும் போயிடுத்து. இந்த திருப்பதியத்துல இன்னும் நான் சொல்ல வேண்டியது நிறைய இருக்கிறது.
1: ஓம் நம சிவாய்.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: Om Namah Shivaya.

தலம் திரு பிரமபுரம் திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் அருளி செய்த முதல் திருமுறை திருஎழுகூற்றிருக்கை பண் வியாழக்குறிஞ்சி ராகம் சௌராஷ்டிரம்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்ஜின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்து நீங்கள் கேட்க இருப்பது எம்பெருமான் திருஞான சம்பந்தர் தேவநாயனார் அருளி செய்த தேவார பாடல்களின் விளக்குவரை. வழங்குபவர் பேராசிரியர் பு சுந்தரமூர்த்தி ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: வா வானா என் முன் எழுந்திருள்வாயாக, இல்ல மூ வாதா அப்படின்னாரு. மூ எவற்றிலும் முன்னே தோன்றியவன், மூன்னா மூத்த, எப்பொழுதும் முன்னே தோன்றிய. மூத்தானை யாருக்கும் முன்னே தோன்றி முளைத்தானே. எந்த ஒரு தாண்டகம் மதுரை? யாருக்கும் முன்னே தோன்றி முளைத்தானே. அதனால எல்லாருக்கும் முன்னே தோன்றி. அப்புறம் வாதா வாதா அப்படின்னாரு. இந்த வாதம்னா, வாதம்னா காற்று இல்லவா, வாயு இல்ல கூட. வாதம்னா அந்த கால் வீது கை பிடுங்குன்னு சொன்ன வாதத்தினுடைய குணம் அது இல்லைங்களா, அது காற்று. ஆகவே வாதான்னா காற்றாக இருப்போனி, காற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றி சிவ சிவ. அருமையா வந்துட்டு நீங்க இந்த மாதிரி வந்து அந்த உதாரணம் சொல்லும் போது இருக்கிற அந்த அழுத்தம், சாதாரணமா காற்றாகி இருப்பவனே அப்படி போல, கா காற்றாகி இருப்பவனே, வாதா காற்றாகி இருப்பவனே, என்ன காற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றி. சரி, அப்படி காற்றாயிருப்பவரை காற்றாக அனுபவிச்சவர் உண்டா? சஸ்பென்ஸ் வச்சுடுமா? காற்றாக இருக்கிறார், அப்படி காற்றாக இருப்பவரை இந்த உயிர்கள் அனுபவிச்ச அனுபவத்தை சொல்றார் ஒருத்தர். அடுத்த மாசம் வச்சுக்கலாமா? அடுத்த மாசம் வேண்டாம். வீசு தென்றலும் பெருமானி எப்படி இருக்கிற மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென். இந்த வீசு தென்றல் வரும்போது காற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றி, காற்றாகி எங்கும் கலந்தாய் போட்டி வரும்போது வீசு தென்றலும் என்ற ஞாபகம் வந்தால் நல்லது. நல்லது தீயாகி அது பூதங்களாக இருக்கிறான் சொல்லிட்டார். ஆனா அந்த அனுபவ பொருளாக அனுபவிக்கிறார். இங்கே அங்க ஐம்பெரும் பூதமாக அனுபவிக்கிறார் இல்லைங்களா, அது காற்றாக. அங்க வானாகி மண்ணாகி வழியாகி அது மாதிரி இருக்கிற ஐம்பெரும் பூதமாகி அதெல்லாம் இல்லைங்களா. திருமுறையில வேண்டிய அது நமக்கு திருமுறை இருந்தா சித்தாந்த சாத்திரம் எளிமையா போடுது. ஆமா சரி. எனவே வாதா, அதனால நீ எல்லாமாக என்றும் மூத்திருக்கின்ற காற்றாகி இங்கும் கலந்திருக்கிறாய். தா அப்புறம் அவ்வளவுதான், அவ்வளவுதான். இந்த பாடல் நமக்கு அமைந்திருக்கிறது. சரி, நான்காவது பாட்டு இல்ல நீவா. அதுக்கு ஒண்ணு நீவான்னா நீவுதல்னா இரத்தல், நீவான்னா என்றும் இரத்தல் இல்லாத மாறாத. வாயா, வாயான உண்மை பொருளாக இருப்போனே, மாறாத உண்மை பொருளாக ஆண்டவன் இருக்கிறார் இல்ல. நீவா வாயா. அடுத்தது கா யாழி. யாழின்னா யாழை உடையவன், கான்னா தாங்கியன்னு அர்த்தம். கையிலேயே யாழை தாங்கின்னு சொன்ன பாருங்க, லால்குடியில தட்சிணாமூர்த்தி இயல்பாக இருந்த கோலம் நால்வருக்கு சொல்ற இடம் ஒரு கோலமும் இருக்குது, அது எங்கும் இருக்கிற கோயில். அங்கே அந்த அந்த அந்த சண்டிகேஸ்வரருக்கு பக்கத்துல ஒரு சிற்பம் போட்டிருக்காங்க, நின்ற வடிவத்துல யாழை வச்சுக்கிட்டு இருக்கு. அதனால என்ன நம்ம லால்குடியில அதுக்கு என்ன பேரு? திருத்தவத்துறை. அது யாழ் கையில இருக்க முடியாது தட்சிணாமூர்த்தி, வேற எங்கேயும் இல்ல, திருத்தவத்துறையில நின்ற வண்ணமா இருக்கு. அப்போ யாழை தாங்கிக் கொண்டே இருக்கிறது. எனவே யாழை தாங்கிக் கொண்டிருக்கவனே கா யாழி. அப்புறம் அடுத்தது பாரு, ரொம்ப ஜாக்கிரதையா பிரிக்கிறாங்க. வான் நோ வாராமே, வான் நோ அப்படின்னாரு. வான்னா நீங்க ஆகாயம்னு பொருள். இங்க என்ன வான்னா மேலான இருக்கிற நோயிலேயே கடுமையான நோய் எது? பிறவி நோய் தான். இந்த பாழா போன இது வந்ததுனாலதான் நான் மற்றதெல்லாம் வந்தது, கைவலி கால்வலி தண்ணி அடிப்படையில தூக்கி விட்டா பேச்சே இல்ல. மணிமேகலை மணிமேகலை போற போக்கில் போனாங்க. பிறந்தோர் உருவது என்னது? பிறந்தோர் உருவது பெரிய துன்பம், பிறவார் உருவது பெரும் பேரின்பம், பற்றின் வருவது முன்னது பின்னது அற்றோர் உருவதென்று அறிக. நாளே வார்த்தையில முடிச்சுட்டாங்க மணிமேகலை சீத்தல ஜாதகர். அப்போ இந்த உலகத்துல பெரிய துன்பம் எதனால பெற்றோர் இது பிறப்பதனால, என்னைக்கு இன்பம்னார் இது ஒழிச்சாமன்னார், இதுக்கு என்ன சாமி காரணம்னாரு, இந்த பத்து நாளா வர்றது இந்த பிறப்பு அது இல்ல இன்னைக்கே தொலைஞ்சு போறார். ரொம்ப ஷார்ட் நோட்ஸ் குறிப்பு கொடுத்துட்டார் முருகா முருகா. அதனால இங்க என்னன்னு கேட்டா வான் நோய் என்னாரு. வான் நோய்னா பெரு மிகப்பெரிய நோய். அது எந்த நோய்? வான் நோ வாராமி, கொடுமையான பிறவி துன்பமே வாராதவாறு காவா காத்தருள்வாய் காத்தருள்வாய். மாய பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி. சரி போதும் மேற்கொள்ள சொல்ல. வான் நோவாவா, வான் வான் ஆகாயம், ஆகாயத்தில் இருக்கிற தேவர்கள்னு வச்சுக்கணும், இடவாக பெயர்னு வச்சுக்கணும். அதுக்கெல்லாம் ஆகாயத்தில் இருக்கிற தேவர்களை எல்லாம் நோவாவா நோவாதவாறு துன்பமடையாதவாறு மேரா மேருமலையை காத்தவன் இல்லவா. ஒரு காலையில அசைந்து வருகின்ற பொழுது அது விட்டிருந்தார்னா தேவரெல்லாம் சட்னி ஆயிருப்பான். அத அவர்கள் துன்பம் வராதவாறு காத்தான். அப்படியெல்லாம் காத்தவனி. அப்புறம் காழியா, அதுக்கு சீகாழியில் உள்ளவனே தான் வம்பு இல்ல. காயா, முன்ன ஒரு காயா வந்தது, காயம்னா உடம்பு உடையவனேன்னு சொன்னோம், இப்ப வருது காயா அப்படின்னு கேட்டா காயம், காயம்னா ஆகாசம், ஆகாசம் சொல்லும்ல காய். அதுல காயா ஆகாச வடிவமாக இருக்கிறான், வானாகி மண்ணாகி, அதனால வானாகவும் இருக்கிறான். சரி வாவானி, வாவானின்னா சின்ன பிள்ளைய கூப்பிடுற மாதிரி, சீக்கிரம் வாப்பா போதும்ப்பா என்னால முடியல என்று சொல்லி வாவானி. வாய் உண்மை அல்லவா. வான் அந்த கொடுமையினுடைய மிகுதிக்காக அந்த வான் சொன்னாரு, தவிர வேற ஒன்றும் இல்லை அல்லவா. இதெல்லாம் வா வா விரைவா வான்லாம் சொல்லிவிட்டார். இப்படியாக இந்த பாடல் நமக்கு நிறைகிறது. இனி அடுத்தார் போல யா அல்ல யா காலா, யா காலா காலான்னா எல்லா உயிர்களுக்கும் ஒரு காலையில ஒடுக்கிறவன் காலன்னா சங்காரமூர்த்தின்னு வச்சுக்கிறோம். அப்படி இல்லாம காலா இவர் எப்படின்னாரு, எந்த காலத்திலும் காலமாக விளங்குகின்றவனி காலமாக. அப்ப என்ன அர்த்தம்? பண்டும் இன்றும் என்றும் உள்ள பொருள் என்றே பல்லாண்டு குருதுமி. அப்போ இறந்த கால பொருளாயும் நிகழ்கால பொருளாயும் இனி எதிர்கால பொருளாயும் இருக்கிறான். அப்போ காலங்கடந்த பரம்பொருள், காலம் கடந்த பரம்பொருள்னு சொல்லும் போது ஒரு ஒரு ஒரு பிள்ளைத்தமிழ் ஞாபகத்துக்கு வரும், பிள்ளைத்தமிழ் ஞாபகத்துக்கு வரும், பிள்ளைத்தமிழ் ஞாபகத்துக்கு வரும். குரோன்சாமி அல்லவா, அங்க எப்படி நாம் மறப்போம்? காலத்தோடு கற்பனை கடந்த கருவூலத்து பழம்பாடல் கலைமா செல்வ தேடி வைத்த கடவுள் மணியே மீனாட்சி அம்மை மீனாட்சி. சரி, ஆகவே நீ யா எந்த காலத்திற்கும் காலம் கால கடவுளாக இருக்கிறாய், நீ என்று இருக்கிறாய் அன்றெல்லாம் அந்த காலம் அமைந்திருக்கிறது. எனவே காலாம் மேயா, மேயா மேயானா மேவுதல்னா பொருந்திருத்தல், மேயானாலும் அந்த எதிர்மறையாக அது ஆனா உடன்பாட்டை வச்சுக்கிட்டு எல்லா பொருளும் கலந்திருப்பேனர். எல்லா பொருளும் எடு கலந்தன, எல்லா பொருளும் என்னது அப்படின்னு கேட்டா நம்ம அடிக்கடி சொல்லுவது உண்டு, ரொம்ப இருக்கிறது இல்ல சின்ன பொருள் என்னன்னு கேட்டா எள்ளு, எள்ளுக்குள் என்ன போல இருப்பான். அப்ப அவ்வளவு சின்ன பொருளையும் இருப்பான், இந்த அண்டத்திலையும் பொருளா இருப்பான். அப்போ எங்கு வியாபகித்திருப்போம் பறந்திருப்போம் அல்லவா? இப்படிப்பட்ட மேயா, மேதாவி, மேதாவி, இதுக்குதான் நம்ம ஓரளவுக்கு ஒரே தெரியுது. என்னன்னா அவர் பெரிய மேதாவி சார், அப்படின்னா மேம்பட்டவன், எல்லா உயிர்களுக்கும் மேம்பட்டவன். மேதாவி தாய் ஆவி, தாய் ஆவி எல்லா உயிர்களுக்கும் தாயாகவும் இருக்கிறான் அல்லவா. தாய் ஆவி வீயாதா, வீதல், வீதல்னா அழிதல், வீயாதவன்னா என்றும் அழியாதவன். வீயாதா அழிவில்லாதவனி, இல்ல அழிவில்லாதவன். அப்புறம் பாருங்க, வி இல்ல தாம் மே யாழி, அப்படி பிரிச்சுக்கணும். வி அப்பா, வி என்பதற்கு பறவை என்ற ஒரு பொருளும் உண்டு. பறவை என்ற பொருளும் அதெல்லாம் ரொம்ப அருகே நிலைமையில வருது. வி என்பது வரும், வீணா அரும்பு என்ற பொருளும் உண்டு. வி என்ன மட்டும் போட்டா அதெல்லாம் பார்த்தா தமிழ் சொல்லாம் போயிட்டு இருப்ப, அதை வச்சு யாரும் பாடுவதும் இல்லை. அல்ல வி, அப்ப விங்கிறது என்னன்னு கேட்டா பறவைகள். அந்த பறவைகள் எல்லாம் என்ன பண்ணுமா, மேயாழி. நீ யாழி, யாழ் வாசிக்கின்ற பொழுது உலகத்தில் இருக்கிற பறவை கூட்டம் எல்லாம் அப்படியே தவி தவி வருமா, இந்த இசையை கேட்டு, இசையை கேட்டு. இது மாதிரி ஒரு அடியவர் ஒரு இசை வாசிச்சார், அப்ப எல்லாம் பறவை எல்லாம் வந்ததுன்னு சொல்றோம். அந்த அடியவர் யார்? ஆனாயர். தண்ணிப்பட்ட படம் இருக்கு பாத்தீங்களா, தண்ணிப்பட்ட படம். வேற எங்கேயா கேட்டது தமிழ்நாட்டில் சொல்ல முடியுமா? இப்படி இசை வாசிப்பார், அவர்கிட்ட பறவை எல்லாம் வந்ததுன்னு அவன் எங்க இருக்குன்னு சொல்ற. ஆனாயர். மரங்கள் மலச்சீனை சரியா, கான் யாரும் கழித்து ஓடா. ஆனாயருடைய அந்த இசையை கேட்டு மரங்கள் கூட அப்படி அசையாதான். ஏன்னா அசைஞ்சா இந்த இசையை கேட்க முடியாது. கான் யாரும் கழித்து ஓடா, நல்ல அறிவு வர்றது கூட சல சல சலன்னு சத்தம் கேட்டு இறங்காதான், மெதுவா இறங்குமா. ஏன் இந்த இசை போயிடுமே அப்படின்னு சிவ சிவ. அப்படி எல்லா உயிரினங்களும் சுவைக்கும்படியான இசை. அதனாலதான் அவர் என்ன செய்தார், இப்படியே நம்பால் அணைவாய் என்று சொன்னார். இந்த மாதிரி அந்த குடல் வச்சுக்கிட்டு இருக்கிறியே, இது மாதிரி வாசிப்பது போல் அப்படியே என்னுடைய கருத்தை வாங்கினார். இதை ஒலி ஒலியில காட்டினா இப்படியே நம்பால் அணைவாய் என்பது ஒலி. ஒளி அப்படி பெருமான் இது அம்மையப்பராக ஆணையத்தின் மீது ஒரு மேல போயிட்டே இருக்கணும். ஆனாயர் அப்படி கையில அந்த வாசிச்சபடி ரொம்ப அற்புதமா இல்லைங்களா, அப்படி இப்படி வாசிச்சபடியே அப்படி போயிட்டே இருக்கணும். இப்ப இது ஒளி. ஒளி ஓம் நம சிவாய சிவாய நம ஓம், ஓம் நம சிவாய சிவாய நம ஓம், ஓம் நம சிவாய் அப்படி காட்டணும். மகாபாவிகள் எவன் காட்டப்போ, சேக்கிழார் அப்படி ஒளிய ஒளியுமா காட்டார். ஆனாயிரம் அப்படி ஒரு 15 நிமிஷம் காட்டணும். அப்படியே மேல அப்படி அந்த ஆணையத்தில் அம்மையப்பர் அப்படி போயிட்டே இருக்க, இவர் அப்படியே வைத்து கொண்டே இருக்க, ஒளியும் இந்த திருவைந்தெழுத்தே சொல்ல அப்படி இந்நிலையே நம்பால் அணைவாய். இப்படி ஒரு பேர் பெரிய பிராணம். நான் சொல்றேன், நல்ல படிச்சபின்ன பெரிய பிராணம் ஒலிய ஒலியுமே நிறுத்திவிடுவான். எங்க பெரிய பிராணத்தை படிக்கிறதுக்கு எந்த செலவும் இல்லை. இவன் ஏத்தன இறக்கன போட நாம என்ன படிக்க படிக்க என்ன 100 விட 200 ஆயிட போகுதா, கிடையாது. மனமும் திருந்தும் ஆன்மாவும் உயரும். யாரு காட்ட போற ஒலிய ஒலி இல்ல. 5வது பாட்டு அல்லவா, சரி. எனவே வி அந்த பறவைகள் எல்லாம் மே தன்னோடு வந்து வந்து அப்படி தன்மேல் வந்து, யாழி அவையெல்லாம் தன்னுடன் வந்து அந்த இசை கேட்குமாறு யாழ் வாசிப்போனாம் பெருமான். இந்த யாழை பற்றி நிறைய குறிப்பிடுது, கையில் உடையவனே இவனை வாசிப்பவனே என்று இப்படி பல இடங்கள் வருது அல்லவா. காரணம் அந்த பெருமானுடைய திருக்கரத்தில் இருக்கும்படியான புண்ணியம் எது கிடைச்சது, குடலுக்கு இல்ல, மிருதங்கத்துக்கு இல்ல, தாளத்துக்கு இல்ல, எதுக்கிறது, யாழுக்கு தான் கிடைச்சது. யாழ் வாழ்க அப்படின்னு சொல்லுங்க. எனவே இப்படியாக யாம் நாங்கள் எல்லாம் மேல் மேற்கொண்டு ஆகு ஆயா, ஆகு ஆயா நாங்கள் எல்லாம் மேற்கொண்டு கரையேறும்படியா செய்யணும்பா. இவ்வளவு நாள்பா அப்படியே இருப்போம், எங்களுக்கு கரையேற வேணாமா, நீதான் செய்யணும். இது அப்படியாக யாம் மேல் ஆகு ஆயா கா அப்படியெல்லாம் எம்மை காக்க வேண்டும், காக்க வேண்டும். அதனால அப்புறம் அடுத்தது என்ன சரிங்களா, வி தாமி யாழி சரிங்களா, வி தாமி யாழி யாழி. இந்த வீணம் இன்னும் சொன்னோம் பறவைகள்னு, அந்த பறவைகள் எல்லாம் இல்ல ஆமா, இந்த பறவைகள் எல்லாம் வந்து யாழ் வாசிக்கின்ற பொழுது உடன் வரும் என்பதற்கு மேற்கொள் ஒண்ணு காட்டுறாரு இவர். சிந்தாமணியில காந்தர்வ தேரமுகத்தை காட்டினார், ஏன் ஆணாயிரம் வரலாறு புரியுதா, காட்டலாம் பல இடங்களும் காட்டலாம், எப்படி காட்டினார் அல்லவா, சரி போட்டான் அல்லவா யாழ். அப்புறம் இன்னொன்னு சொன்னார், இந்த யாழி என்பதற்கு யாழை கையில் வாசிப்பவனி என்று சொல்வதை விட இல்ல, யாழி யாழாகவே இருப்போன், அப்படி அந்த ஓசையாகவே இருப்போன், ஏழிசையாய் இசைப்பயனாய் இன்னமுதாய் என்று சொன்னாரே, அந்த இசை வடிவமாகவே இருப்போன் என்று கூட சொல்லாமல் நயமலா எழுதியிருக்க, சரி விட்டுருக்க அல்லவா. இப்படியாக அந்த பாடல் நமக்கு அமைந்திருக்கிறது அல்லவா. சரி அடுத்தது எது, மேலே போகாமையா, சரி மேலே போகாமே, மேலே போகாமே தேழி காலாலே கால் ஆனாயே. ஒரு வரிய மார்க்கண்டேயர் வரலாறு முடிஞ்சு போதுல, மேலே போகாமே மார்க்கண்டேயர் தன் மீது வந்து பற்றுக்கொண்டு அப்படியே வணங்கிட்டார். ஆனா இவன் என்ன பண்ணான், யமன் கூடவே வர்றான், இது வரைக்கும் கூட வந்தான், இந்த சிவலிங்க திருமையில கட்டிட்ட உடனே அவன் மேலே போகல போச்சு. இது வரைக்கும் அவன் மேல மார்க்கண்டியர் மேல பாஞ்சிட்டு வந்த ஆளு இப்போ மேலே போகாமி. ஏன்னா நெருங்கினடம் எங்க அல்லவா, பிரதமர்கிட்ட இருக்கிறான் ஒரு காவல்துறை ஆள், என்ன பண்றது, பிரதமர் வாஜ்பாய் கிட்ட இருந்து கை குலுக்கிட்டு இருக்கும் போது நீ வேணா அரெஸ்ட்னு சொல்ல முடியுமா, சிவி சிவன்னு கூப்பிடு, மேலே போகாமி கீழே போட்டு. அதனால மார்க்கண்டேயர் அப்படியே போய் அந்த பெருமானை கட்டிக்கிட்டதுனால மேலே போகாமி, அதற்கு மேல அவன் அடியெடுத்து வைக்கல. ஆனா பெருமான் என்ன சொன்னார், தேழி, இந்த தேழிங்கிறதுக்கு உறக்க கத்தின்னு அர்த்தம், இந்த மாதிரி பொருள் எல்லாம் வேற எங்கேயும் பார்க்க முடியாது, இந்த இடத்துலதான் இருக்குது. யார் உறக்கத்துனா பெருமான், ஏண்டா யார் நினைச்ச அங்கிருந்து ஒடியாரிய துரத்திட்டு, தேழி கடுமையான குரலால திட்டி காலாலே, தன் காலால் என்ன செஞ்சார், கால் ஆனாயே யமனையே சுத்தமா அடிஞ்சிட்டார். அப்போ தன் பால் வந்து அடைந்தவர்களை காக்கின்ற அந்த தலைமையும் அந்த பெருமையும் பெருமானுக்கு உண்டு. அதான் எனவே அது பாருங்க ரொம்ப கடுமையான சொல் அர்த்தம், ஏல் நாள் ஏல் நாள் ஆகி, அப்பா ஏல் ஏல்னா பொருந்தியன்னு அர்த்தம், ஏல்னா நாள், நாலுன்னா நான்கு, நான்கு யார் அப்படின்னு கேட்டா ஜனகாதீர்கள் தசாமூர்த்தி, தசாமூர்த்தி நான்கு பேர்கள், அந்த நாள்னா நான்கு ஜனவர முனிவர்களுக்கும், ஆகி என்ன ஆகனா குருவாக ஆனான் பாருங்க. இதெல்லாம் எல்லாம் கடைசி கடைசி எழுத்து தான் இருக்குது, அதெல்லாம் ஃபில்லபத்தி பிளாங்ஸ் நிறைவுபடுத்திக்கணும் சொல்லுவா. ஏல் பொருந்திய நாள் நால்வர், எங்கே பொருந்திய நால்வர், ஆலமரத்தின் கீழ் பொருந்திய நால்வர் நம்ம வச்சுக்கணும். அதனாலதான் இந்த இதெல்லாம் கடினமா இருக்கிறது. ஏன் உட சொல்ல கடினம்னா, அந்த பொருளுக்குரிய சொற்கள் எல்லாம் இங்க இல்ல, அப்படி குறிப்பா இருக்கு, நம்ம அங்கங்க என்ன சொல்ல கொண்டு வந்து பொருத்தணுமோ பொருத்தணும், அதுதான் கடினம். அதனாலதான் இந்த பகுதியெல்லாம் போகவே இல்லை, சகாரா பாலைவனம் விட்டுட்டோம். இன்னைக்குதான் அது வன்பார்க்குன்னு மற்ற மரம் தளித்தற்று என்று சொல்வது போல தளிக்குது. அதனால எனவே அப்படி இருந்தவன் ஏல் நாள் ஆகி, ஆகினா குருமூர்த்தியாக அந்த நான்கு பேருக்கும் இருந்து எங்கே ஆள் கல்லால மரத்துல ஏலா ஏற்றவனி. அப்ப நின்பால் வந்து உண்மை பொருளை தெளிவதற்காக வந்தவர்களுக்கு கல்லால மரத்தில் இருந்து அவர்களுக்கு குருவாக அருளுரை செய்தாய். நால்வர் கேட்ப நல்லறம் மேயதன்னி, யாரு ஞானசம்பந்த தேவாரம், அங்க நல்லா அருமையா இருக்குது, நால்வர் கேட்ப நல்லறம் மேயதொன்னு, சாதாரண பத்தாம் கிளாஸ் படிச்சவனும் இதுல வேலை போட செஞ்சுக்கலாம். இங்க ஏல் நாள் ஆகி, இங்க என்ன ஏல் விளங்கல அண்ணவா, நாள் நாள்னா நாள்னா தொங்குகின்றன்னு கூட பொருள் இது. நால்வாய் பெருமானுக்கு இருக்குது, யானை முக பெருமானுக்கு என்ன இருக்குன்னா நால்வாய்னு அர்த்தம், தொங்குகின்ற வாய்ன்னு அர்த்தம், துதிக்கை. நால்வாய் ஐங்கரத்தன் ஆறு தருகோட்டம் பிறைதெளி தாசடையான் தரும் ஒரு வாரணத்தின் தாள்கள் ஓவாமி ஒரு கோட்டு அன்போடு வணங்கி ஓவாமி இரவு பகல் உணர்வோ சிந்து திருகோட்டும் அயந்திருமால் செல்லும் ஒன்றோ என்ன செய்யும் தேவி. இங்க இருக்குது சிவஞான சித்தியார்ல கடவுள் வணக்கம். ஒரு கோட்டன் செய்யணும், ஒரு கோட்டன் செய்யணும். இப்ப ஒரு கோட்டன் அருமையா இருக்குது. நீங்க யான் விநாயகருக்கு பண்ண இது அர்ச்சனை பண்ணும்போது ஒரு 13 மந்திரம் ரொம்ப முக்கியம்னு சொல்லி அப்பா சொல்லியிருக்காங்க, சொல்லியிருக்காங்க 108 சொல்லாவிட்டார் கூட. அதுல ஒன்று ஓம் சுமுகாய நமகா, ஓம் ஏகதந்தாய நமகா, ஏகதந்தாய நமகா. ஏகம்னா ஒன்னு, தந்தம்னா அந்த ஒற்றை கொம்பு. ஏன்னா ஒரு கொம்பு ஏற்கனவே முடிச்சு கொடுத்துட்டாரு, ஒன்னு வச்சிருக்காரு. ஏகதந்தாய நமகா அப்படின்னு இருக்கு. ஒற்றை கொம்புடையவனே வணக்கம்னாரு சிவஞான சித்தியார்ல ஒரு கோட்டன். அதுல மந்திரத்துல கஜ ஓம் கஜகர்ணிகாய நமகா. கஜம்னா யானை, கர்ணிகம்னா காது, யானை காது உடையவனே அறுக்கம். இரு செவியன் சிவஞான சித்தியார் முருகா முருகா. அதனால ஒரு கோட்டன் இரு செவியன் உம்மதத்தன் நால்வாய் ஐங்கரத்தன் ஆறு தருகோட்டம் பெரியதடி தாசடையான் தரும் ஒரு வாரணத்தின் தாள்கள் ஒரு கோட்டு அன்பனும் வணங்கி ஓவாதே இரவு பகல் உணர்வோர் சிந்தை திருகோட்டும் அயந்திருமால் சொல்லும் ஒன்றோ என்ன செய்யும் தேவி. விநாயகர் வணக்கம் சிவஞான சித்தியார்ல. இந்த வணக்கத்தை தமிழகம் முழுதும் திருக்கோயில் போனா பாடிய ஒரே ஒரு ஆதீனம் சூரியனார் கோயில் ஆதீனம். இப்ப இருப்பவர்கள் இப்ப இருப்பவர்களுக்கு முன்னைக்கு முன்னைக்கு முன்னைக்கு முன்னே பெரும்பாலும் தீட்சை கொடுத்தது அவங்க கிட்ட தான் வாங்கியிருப்பாங்க, குள்ளமா இருப்பாங்க. நீங்க எங்கேயாவது வந்து கடைசி காலத்தில் அவங்க வந்து மரத்தை விட்டு வந்துட்டாங்க, கோயிலுக்கெல்லாம் வருவாங்க. இந்த ஒரு கோட்டன் இருசவிங்கிற பாட்டு காதல கேட்டதுன்னா சத்தியம் பண்ணிவிடலாம், சூரியனார் கோயில் ஆதீனம் வழிபாடு செய்யறாங்க அப்படின்னு சொல்லிவிடலாம். வேற யாரும் இந்த விநாயகர் வணக்கம் இது பாடுறதில்லை. அந்த ஒரு புண்ணியம் தான் பண்ண சிவஞான சித்தியால இருக்கிற கடவுள் வணக்கத்தை விநாயகர் முன்னிலே பாடிய ஒரே ஒருவர் ஒருவன் என்னும் ஒருவன் காண்க. அப்புறம் போய் சுவாமி வணக்கம்னா அலமா இருக்கீங்களா போயிட்டாங்க. எனவே ஆள் ஏலா கல்லால மரத்திலிருந்து குருவாக இருந்து ஏற்றவனி காழி தே இந்த மாதிரி வந்துட்டா கொஞ்சம் பரவாயில்ல. காழி சீர்கால இருக்கிற தே தெய்வமே அது வம்பு இல்லை சரி. மேகா மேகா, இந்த மேகத்தை வாகனமாக கொண்டது இவர் கிடையாது, சம்பந்தி தான். சம்பந்தி மேகத்தை வாகனமாக கொண்டவர்னு அவங்க வரலாற்றில் இருக்குது இல்லைங்களா, திருமால் அப்படின்னாரு. இவர் திருமாலாகவும் இருத்தலினாலே அந்த மேகத்தை வாகனமாக கொண்டவர், திருமாலாகவும் இருப்பதனால். அதனால எனவே மேகா போல் போலோமே போல் நாங்க ஆமே அப்படி இருக்கணும் அல்லவா. போல் யாரு போல அப்படின்னு கேட்டா பாருங்க போல் ஆமி இதுக்கெல்லாம் ஒரே எழுதும்னா ரொம்ப கடினம், நல்லா எழுதியிருக்காரு எழுதியிருக்காரு. போல் ஆமி இன்னார் போல் நாங்கள் ஆக வேண்டும், என்னார் போல் ஆகிறது. நீங்க தேவர அண்ணா அதெல்லாம் ஒரு காலத்துல எல்லாத்துல அழிஞ்சு போடுவாங்க, செல்வந்தரானா அதுவும் போடுது. நீ யார் போல் ஆகாமி, எல்லாம் ஞானம் வேணும் சாமி, இதுக்கெல்லாம் ஒரே எழுதும்னா அந்த யானம் அருமையா அந்த கன்சாம்பிளிட்ட இருந்ததுனால சொல்றோம். போல் ஆவி இன்னார் போல் இருக்கணும், என்ன அருமை மேற்கோள் போடணும். இருமாந்திருப்பன் கோலோ எப்படி எப்படி ஈசன் பல்கன தென்னப்பட்டு சிறுமான் ஏந்திதன் சேவடி கீழ் சென்றங்கை இருமாந்திருப்பன் கோலோ. அப்ப ஈசனுடைய பல்கணங்களில் ஒருவராக போல் ஆமி நாங்க இருக்கணும். அப்ப யாரா இருக்கணும், சிவகணங்களுள் ஒன்றாக இருக்க வேண்டும். அந்த நாயன்மார்கள் சிவகணங்களுக்கு எல்லாம் ஒரு தலைவனாக ஒருத்தர் இருந்தாரு. யாரு? அந்த பதவி கொடுத்தாங்க, கணநாதர். கணநாதர் என்ன? இயற்பெயர் அல்லது. அவருக்கு பதவி பெருமான் என்ன கொடுத்தார்? நீ இப்படியே இருக்கப்பா, அதனால உனக்கு கணநாதராக பதவி கொடுத்தோம். அப்ப கணங்களுக்கு சிவகணங்களுக்கெல்லாம் தலைவனாக. ஆனா அப்பர் சாமி என்ன சொன்னார்? பெருமானி, இந்த பிறவியெல்லாம் விட்டு விட்டு ஈசன் பல்க என தென்னப்பட்டு உனக்கு பணி செய்கின்ற அந்த சிவகணங்கள் இருக்கே, அதுல ஒரு ஆளா என்னை ஏத்துக்கிய. சிறுமான் ஏந்திதன் சேவடி கீழ் சென்றங்கு இருமான் திருப்பன்கொலோ. அப்ப போல் ஆமீன, யார் போல? சிவகணங்கள் போல ஆக வேண்டும் எழுதினார். நல்ல உரைதான். அந்த இடத்துல இந்த பாட்டை தூக்கி போட்டுருவோம். எது? ஈசன் பல்கனத்தென்னப்பட்டு. அது மேலும் உரனாக, மேலும் உரனாக சிவம். சரி, ஆகவே இப்படி நாம் யார் போல் ஆகணும்? சிவகணங்கள் போலாக இருந்து இறைவனுக்கு பணி செய்யணும். இப்ப குடியானசம்பந்தர் வாக்கு, உனக்கு பணி செய்ய உன் தன்னை என்னாலும் நினைக்க வரம் எனக்கு நீதா. உனக்கு பணி செய்ய உன் தன்னை என்னாலும் நினைக்க வரம் எனக்கு நீதா. மனக்கவலை நீக்குகின்ற தென்மதுரை நின்மலனி எவ்வுலகும் ஆக்குகின்ற சொக்கநாதா. எவ்வுலகும் ஆக்குகின்ற சொக்க. இப்படி நீங்க போயிட்டீங்கன்னா சாப்பாடு இப்பாரு ஒண்ணு வேண்டியதில்லை. இவருக்கு அவர், அவருக்கு இவர், இவருக்கு இவர், இப்படி இருந்துட்டு சொன்னா சிவ சிவ வேணாண்ட பட, எதுவும் எனக்கு வேணாம் பட, இப்படியே இருமாந்திருப்பன்களோ. அப்ப அவனுக்கு பணி செய்ய அவன் தானே என்னாலும் நினைக்க வரம் எனக்கு நீதா. நீங்க தர்மயாதி, நாங்க எல்லாம் ஆதீனத்தில் இருக்கோங்கிறதா சொல்ல வேண்டாம். தர்மயாதீன குருமுதல்வர் அருமையா இந்த சிவபோகசாரம் அந்த சொக்கநாதம் என்பாருதே, அவை அவைதான். அதுக்கு மேல ஒண்ணு. அதுபோல குரல் சுவாமிகள் திருப்பனந்தாள் ஆதி முதல்வர் அந்த அவர்கள் பிரபந்தம் இருக்குதே, அவங்க பாடிய பிள்ளை தமிழ் ரெண்டு.
3: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
4: தலம் திரு ஆலம் பொழில் திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த 6 திருமுறை திருத்தாண்டகம்.

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: திருச்சிற்றம்பலம் தலம் திரு ஒற்றியூர்.

0: நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமசிவாய.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திரு மருகல் திருப்பதிகம் சடையா எனுமாள். வழங்குபவர் திரு வி சுப்பிரமணியன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: திருச்சிற்றம்பலம் புழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கல் மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திரு நாவலூர் வன்றொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. திருச்சிற்றம்பலம். இந்த சடையா எனுமாள் பதிகத்துக்கு பின்னணியை பற்றி பெரிய புராண பாடல்கள் பார்த்துட்டு இருந்தோம். அதில் 4 பாடல்கள் போன தரம் பார்த்துருந்தோம். இன்றைக்கி அடுத்த பெரிய புராணம் இன்னும் 3 பெரிய புராண பாடல் பார்க்கலான் இருக்கோம். அதை பார்த்துட்டு அப்புறம் அந்த பதிகத்துக்குள்ளே போவோம். அதுமாதிரி இப்போ அந்த 4வது பாட்டு, சிறபுறத்து மறையவனார் சென்று நின்று சிவபெருமான் அருள் போற்றி சிந்தை நைந்து பரிவுருவாள் தனை நோக்கி பயப்படையில் நீ பருவரலும் நும் பரிசும் பகர்வாய் என்ன கரமலர்கள் உச்சியின் மேல் குவித்து கொண்டு கண் அருவி சொரிந்து இழிய காழிவேத புரவலனார் சேவடிக்கீழ் விழுந்து தாங்கள் போந்ததுவும் புகுந்ததுவும் புகழலுற்றாள். முன்னாடி பார்த்தது திருமருகல்ல ஒரு நாள் காலங்கத்தில் திருஞான சமுதர் அடியார் குழாத்தோட கோயிலுக்கு வர தரிசனம் பண்ணுறது காலங்கத்தில். அப்போ அவர் அந்த வீதியில் நடந்து வரப்போ அவர் காதில் ஒரு பெண் புலம்புற ஓசை கேட்குறது. உடனே அந்த ஓசை வந்த இடத்துக்கு போய் அந்த பொண்ணை பார்த்து சொல்கிறார். இந்த அந்த போய் நின்னார். இப்போ சொல்கிறாருங்க, சிறபுறத்து மறையவனார் சென்று நின்று. சிறபுரம்ங்கிறது சீர்காழிக்கு 12 பேர் உண்டு, அதில் ஒரு பேர் சிறபுரம். அதனால் சிறபுரத்து மறையவனார் அப்படின்னா சீர்காழியில் அவதரித்த அந்தனரான திருஞான சம்பந்தர் சென்று நின்று அந்த பெண்ணு இருந்த இடத்துக்கு போய் நின்று, அங்கே போய் அவளுக்கு முன்னாடி நின்று சிவபெருமான் அருள் போற்றி சிந்தை நைந்து பரிவுருவாள் தனை நோக்கி. இது அந்த பெண்ணை பார்த்து சொல்லப்படுறார். ஏதோ சொல்லப்படுறாருலையே அது சொல்கிறார். அந்த பெண் எப்படி எந்த நிலையில் இருந்தாலும் சொல்கிறார். அவள் முன்னாடி நம்ம 2-3 பாட்டை விட்டுட்டோம். அவள் அந்த கூட வந்தவன் செத்துப்படுவன் பம்பு கடிச்சு, அப்போவோ கோவில் கோபுரத்தை நோக்கி சிவருமானே இப்படி பண்ணலாமா அப்படின்னு சிவருமானை இப்போ நினச்சி அவன்கிட்ட புலம்பின்ருப்பான். சிவருமானை பார்த்து புலம்பின்ருப்போம், எனக்கு அருள் புரிய மாட்டேயா அப்படின்னு. அதனால் சிவருமான் அருள் போற்றி சிந்தை நைந்து பரிவுருவாள் அப்படின்னு அவர் சொல்கிறார். அந்த பெண்ணை சிவருமானுடைய அருளை போற்றி சிவருமானே என்னை காப்பாற்ற மாட்டேயா அப்படின்னு அவர் வேண்டிக்கிறார். சிந்தை நைந்து, சிந்தைனா மனசு, அப்படியே மனம் நஞ்சு போயிருக்காவோ. ஏன்னா அவளோட கதை நமக்கு தெரியும், அவள் அப்படியே ரொம்ப வருத்தத்தில் இருக்கா. சிந்தை நைந்து பரிவுருவாள் அப்படின்னா மனசு ரொம்ப நொந்து போய் வருந்துகின்றாள். பரிவுறுதல்னாக்க வருந்துறதுன்னு அர்த்தம், துன்பம்னு அர்த்தம் பரிவுன்னா. பரிவு அப்படின்னா இரக்கம்னு ஒரு அர்த்தம் உண்டு, அதான் நம்ம பொதுவாக உபயோகிப்போம். ஆனால் துன்பம் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது. அதனால் பரிவு உருவாள் அப்படின்னா துன்பப்படுபவளை, பரிவு உருவாள் தனைனா துன்பப்படுபவளை நோக்கி அவளை பார்த்து சம்பந்தர் என்ன சொல்கிறார், பயப்படேல் நீ பயப்பட வேண்டாம்மா, நீ பயப்படாத அப்படிங்கிறார். பயப்படேல் அப்படின்னாக்க எதிர்மறை இல்லையா. ஓதுவது ஒழியேல் அப்படின்னு நம்ம ஆத்திச்சூடியில் படிக்கிறோம். அப்படின்னா ஓதுவது ஒழியக்கூடாது, எப்பவும் பண்ணணும் அப்படின்னு. அது மாதிரி ஒழியேல் அப்படின்னா பண்ணாமல் இருக்க, அதை பண்ணாத அப்படிங்கிறது. அதே பயப்படையில் நீ பயப்படாத, பருவரலும் நும் பரிசும் பகர்வாய் என்ன. பருவரல் அப்படின்னா கஷ்டம், பரிசுனாக்க குணம் தன்மை அப்படின்னு அர்த்தம். பருவரலும் நும் பரிசும் பகர்வாய் அப்படின்னா உன்னோட கஷ்டத்தையும் உங்களுடைய மற்ற விஷயங்களையும் சொல்லு, நீ உன்னோட விவரங்களெல்லாம் சொல்லு அப்படிங்கிறார். நீ யாருமா, நீ யார், எங்கேருந்து வர, என்ன விஷயம், என்ன ஆச்சு, என்ன கஷ்டம் உனக்கு அப்படின்னு கேட்குறார். அதான் இந்த இது பயப்படாதன்னு முதல்ல சொல்கிறார் இல்லையா. இங்கே சம்பந்தர் அந்த பொண்ணுக்கிட்ட போய் யாருமா, நீ என்ன ஆச்சு, உனக்கு என்ன கஷ்டம் அப்படிலாம் கேட்கல. முதல்ல பயப்படாத, நான் இருக்கேன், கவலைப்படாத, பயப்படாத அப்படின்னு முதல்ல ஒரு அஞ்சல் கொடுக்குறார் அவர், அபயம் கொடுத்து அப்புறமா நீ உன்னோட விஷயத்தெல்லாம் சொல்லு அப்படிங்கிறார். அப்படின்னு சொல்லவும் அந்த பெண் கரமலர்கள் உச்சியின் மேல் குவித்து கொண்டு தன்னுடைய ரெண்டு கைகளையும் தன் தலை மேலே கூப்பி கண் அருவி சொரிந்து இழிய, கண்கள் ரெண்டும் அருவி போல கொட்டுறது, கண்ணீர் கொட்டுறது அவளுக்கு. அப்படியே கண்கள் கண் அருவி சொரிந்து இழிய, அப்படியே வழியறது கண்ணீர் வழியது அருவி மாதிரி கொட்டுறது கண்கள்லேருந்து. அப்படி வழிய வழிய காழி வேத புறவலனார் சேவடி கீழ் வீழ்ந்து திருஞான சமுத்திர காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணுற. அதனால் அந்த பெண்ணுக்கு அந்த பெண் காழி வேத புறவலனார் சேவடி கீழ் வீழ்ந்து, காழிங்கிறது சிறுகாழியோட இன்னொரு 12 பேரில் ஒன்று காழி, அதான் நம்ம சிறுகாழின்னு சொல்கிறோம். காழி வேத புறவலனார், வேதம்னா முன்னாடி மறையவனார்னு சொன்னார், முதல் அடியில் சிறபுரத்து மறையவனார் அப்படின்னார். இங்கே காழி வேத புறவலனார் அப்படின்னு அதே சம்பந்தருக்கு இன்னொரு டிஸ்கிரிப்டிவ் நேம் கொடுக்குறார். சிறுகாழியில் அவதரித்த வேத புறவலனார், புறவலன் அப்படின்னாக்க காப்பாற்றுறது, ராஜாவுக்கும் புறவலன் ப, காப்பாற்றுறவர்களும் புறவலன் ப, புறத்தல் அப்படின்னா காப்பாற்றுறது. வேத புறவலனார்னா வேத காவலர் அப்படின்னு அர்த்தம், வேதங்களை காப்பாற்றியவர் அப்படின்னு நம்ம கொள்ளலாம். ஏன்னா வேதநறி தழைத்துவங்க மிகு சைவ துறை விளங்க அப்படின்னு தான் அவதாரத்தை பற்றி சொல்கிறார் சேக்கிரர், திருஞான சமுத்திரரோட அவதாரத்தை பற்றி. அதனால் வேதநறியை ஸ்தாபி நிலைநாட்டுவதற்காக வந்தவர் திருஞான சமுத்திரர். அதனால் வேத புறவலனார் அவருடைய சேவடி கீழ் விழுந்து, அவருடைய சிவந்த திருவடிகளில் விழுந்து வணங்கி, தாங்கள் போந்ததுவும் புகுந்ததுவும் புகழலுற்றாள். அவ ரெண்டு பேரும் அந்த அவளும் அந்த வணிகனும் எங்கேருந்து வந்தா, இங்கே அவளுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறத பற்றியெல்லாம் சொல்ல ஆரம்பித்தாவோ. இதுதான் இந்த பாட்டுக்கு நேரடியான பொருள். தன்னோட அப்பா இப்படி ஒரு வாக்கு கொடுத்து இவனை இப்படி ஏமாற்றி வஞ்சிக்கிறாரு அப்படிங்கிற ஒரு அப்பாவுக்கு இதனால் பழி வர்றதே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினாலே இவங்க கூட கிளம்பி வந்திருக்கலாமோன்னு எனக்கு தோணித்து. இது பெரிய புராணத்தில் இல்லை, இது எனக்கு தோணித்து அதனால் உங்களுக்கு சொல்கிறேன். அவள் அதெல்லாம் சொல்கிறான், இது மாதிரி நாங்கள் வந்தோம், இங்கே ராத்திரி பாம்பு கடிச்சு அவன் செத்து போயிட்டான், இங்கே நெட்டாத்தில் நான் மாட்டின்ட்டேன், என்ன பண்ணுன்னு தெரியலையே அப்படின்னு அவள் புலம்பி தன்னோட கதையெல்லாம் சொல்லுவோம். அப்படி சொன்னதும் அப்போ இந்த கதையெல்லாம் கேட்டுட்டு திருஞான சம்பந்தர் அந்த இடத்துல நின்று அங்கேருந்து சுவாமியை பார்த்து பாட ஆரம்பிப்பார், பதிகம் பாடுறார். அது எப்படி பதிகம் பாடினார் அப்படிங்கிறது தான் பெரிய புராணத்தில் அடுத்த பாட்டு. சடையானை எவ்வுயிர்க்கும் தாய் ஆனானை, சங்கரனை சசிகண்ட மௌலி யானை, விடயானை வேதியனை வெண்ணீற்றானை, விரவாதார் புறம் மூன்றும் எரியச் செற்ற படையானை, பங்கயத்து மேவினானும் பாம்பனையில் துயின்றானும் பரவும் கோலம் உடையானை, உடையானே தகுமோ இந்த உள்ளிழையாள் உள்மெலிவு என்று எடுத்து பாட. இதில் முதல் 3 அடிகளில் சிவபெருமானுடைய தன்மைகளெல்லாம் சொல்கிறார். இதெல்லாம் அந்த பெண் புலமினாள் இல்லையா, அந்த பெண் புலமினப்போ அவள் என்னென்னலாம் சொல்லி புலமினா அப்படிங்கிற பல வார்த்தைகள் இந்த பாட்டில் வரும், பதிகத்தில் பார்க்க போகிறோம். அந்த பெண்ணுடைய வாக்கில் சொன்ன பல வார்த்தைகளை இந்த பாட்டில் பெரிய சேக்கிரார் சொல்கிறார். அப்படிலாம் சொல்லி அப்படிப்பட்ட சிவருமானை பார்த்து சம்பந்தர் பாட ஆரம்பித்தார் பதிகம் அப்படிங்கிற கருத்து. சடையானை, சடையானைனா தேவாரத்தில் பல இடங்கள் வருவோம், ஜட்டாதாரி சடையை உடையவன் சிவருமான். எவ்வுயிர்க்கும் தாய் ஆனானை, எல்லா உயிர்களுக்கும் அவன் தான் தாய். இதெல்லாம் நேரடியாக புரியக்கூடிய ஃப்ரேசஸ். சங்கரனை சசிகண்ட மௌலி யானை, இது கொஞ்சம் புரியறதுக்கு கஷ்டமாக இருக்கலாம். சசி அப்படின்னாக்க சந்திரன், பல பேருக்கும் ஞாபகம் இருக்கக்கூடிய பேர்கள்லாம் சிலது இருக்கும், சசிதரன் இது மாதிரி பேர்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பேன். சசிங்கிறது சந்திரன். கண்ட மௌலி யானை, இது சசி கண்ட மௌலி யானைனாக்க இது கண்டனாக்க பார்த்தேன்னு தமிழ் வார்த்தையில் அப்படின்னு நினைக்கக்கூடாது. இது இந்த கண்டம்ங்கிறது சம்ஸ்கிருத வார்த்தை துண்டுன்னு அர்த்தம், கண்ட துண்டமாக வெட்டுறான் அப்படிங்கிறோமே. கண்டம்னா துண்டு, ஒரு பீஸ். சசி கண்டம்னாக்க நிலா துண்டம் அப்படின்னு அர்த்தம். அதனால் சசி கண்ட மௌலி, மௌலினா நம்ம பார்த்துருக்கோம் முடி உச்சி. அதனால் சந்திரசேகரன் அப்படிங்கிறது தமிழ் இது இந்த ஃப்ரேஸ்க்கு அர்த்தம், சசி கண்ட மௌலியான் அப்படின்னா சந்திரசேகரன். அதனால் நிலா துண்டத்தை சூடியவனை, விடையானை விருஷப வாகனனை, வேதியனை, இந்த வேதியன்கிற வார்த்தை பல இடங்கள் வரும், வேதங்களை ஓதியவன், வேதத்தின் பொருளாக இருக்கிறவன், அதனால் வேதியன். வேதியனாக்க மாற்றுறதுன்னு ஒரு அர்த்தம் உண்டு. ரசவாதம் பண்ணுறதுங்கிறோம் இல்லையா, ரசவேதி அப்படிம்ப. அது மாதிரி உயிர்களுடைய மலத்தை நீக்கி உயர்நிலைக்கு மாற்றக்கூடியவன் அவன் தான். வேதியனை வெண்ணீற்றானை திருநீற்றை பூசியவனை விரவாதார் புறம் மூன்றும் எரியச்சற்ற படையானை. விரவாதார்னாக்க பகைவர்கள், விரவருதுன்னா போய் சேர்ந்துக்கிறது, சேர்ந்திருக்கிறது, பொருந்தி இருக்கிறது. விரவாதார்னா சேராதவர்கள், பொருந்தாதவர்கள். அப்படி பகைவர்களுடைய முப்புறங்களும் எரியச்சற்ற, எரிய எரித்து அழித்த, எரிய செய்து அழித்த படையானை. படையினாக்க அஸ்திரம், ஆயுதம், அஸ்திரத்துக்கு படையின்னு பேர். அதனால அந்த முப்புறங்களை எரித்த அஸ்திரத்தை ஏந்தியவனை பங்கயத்து மேவினானும் அப்படின்னாக்க, பங்கயம்னா பங்கஜம் தாமரை, பங்கயத்து மேவினானம்னா தாமரை போயில் இருக்கிற பிரம்மா, பாம்பனையில் துயின்றானும் பாம்பு படுக்கையில படுத்துட்டு இருக்கிற திருமால், இவர்கள் ரெண்டு பேரும் பரவும் கோலம் உடையானை. இவர்கள் ரெண்டு பேரும் துதிக்கின்றபடியாக உயர்ந்த நிலையில் இருக்கிற பெருமானை, சுவாமியை உடையான் அப்படின்னாக்க சுவாமின்னு அர்த்தம். சம்ஸ்கிருத்தில் சுவாமிங்கிற வார்த்தைக்கு தமிழில் ஈக்குவலண்ட் வார்த்தை உடையான். உடையானை, அப்படிப்பட்ட சிவருமானை, உடையானே சுவாமியே, தகுமோ இந்த உள் இழையால் உள் மெலிவு. இந்த உள் இழையால் அப்படின்னாக்க இழை அப்படின்னா ஆபரணம்னு அர்த்தம். உள் இழைனாக்க அப்படி ஒளி வீசுகின்ற ஆபரணங்கள், நகைகள்லாம் அணிந்திருக்கிறது. அப்படிப்பட்ட பெண் அவங்க பேராக அந்த பெண்ணை குறிக்கும். இந்த ஒள்ளிழையால்னா இந்த பெண், தகுமோ இந்த ஒள்ளிழையால் உள் மெலிவு. இந்த பெண் இப்படி உள்ள மருந்துறாளே, இது உனக்கு தகுமா, இது உனக்கு நீ செய்யறது சரியா இருக்கு, நானா உனக்கு இது அழகா, நீ செய்யறது சரியா அப்படின்னு இறைவனை பார்த்து கேட்கிறார். என்று எடுத்து பாட அப்படின்னு ஆரம்பிச்சு அவர் பதிகம் பாட ஆரம்பிச்சார் அப்படின்னு, இந்த பாட்டுக்கு நேரடியான பொருள் அப்படின்னு அவர் அந்த இடத்துல இருந்து இந்த பதிகத்தை பாடுறார். சடையாய் எழுமாலும் பதிகம் பார்க்க போகிறோம். அந்த பதிகத்தை பாடுறார். அப்படி பாடினதும் அங்கே அந்த செத்து கடந்தானே அந்த வணிகன், அவனுடைய விஷமெல்லாம் நீங்கி அவன் உயிர் பயிற்சி எழுந்துருவான் திரும்ப. அதுதான் அடுத்த பாட்டில் பார்க்க போகிறோம். பொங்குவிடம் தீர்ந்து எழுந்து நின்றான் சூழ்ந்த பொருவில் திரு தொண்டர் குழாம் பொலிய ஆர்ப்ப, அங்கையினை உச்சியின் மேல் குவித்து கொண்டு அங்கு அருட்காழி பிள்ளையார் அடியில் விழுந்த நங்கை அவள் தனை நயந்த நம்பியோடு நானிலத்தில் இன்புற்று வாழும் வண்ணம் மங்குல் தவள் சோலைமலி புகழி வேந்தர் மனம் புணரும் பெருவாழ்வு வகுத்து விட்டார். அந்த அவனுக்கு விஷம் தீர்ந்தது, அவன் எழுந்து நிற்கிறான். சுற்றி இருக்கிற தொண்டர்கள்லாம் கரகோ ஆரவாரம் செய்கிறார்கள். அந்த வணிகனும் அந்த பெண்ணும் சம்பந்தர் காலில் விழுந்து வணங்குறார். அவர் ரெண்டு பேருக்கும் அன்னிக்கே அதே ஊரில் அப்பவே கல்யாணம் பண்ணி வைக்கிறார் சம்பந்தர். அதுதான் இந்த பாட்டுடைய சுருக்கமான பொருள். வார்த்தைகள்லாம் பார்ப்போம். பொங்கு விடம் தீர்ந்து எழுந்து நின்றான் சூழ்ந்த பொருவில் திரு தொண்டர் குழாம் பொலிய ஆர்ப்ப. என்னாச்சு, அவர் பதிகம் பாடி முடித்தார் சம்பந்தர். பதிகம் பாடி முடித்ததும் அந்த பொங்குகின்ற விடம், அதாவது எக்கச்சக்கமாக பொங்கி எழுந்தது இல்லையா, அந்த பாம்பு கடிச்சு அவன் உடம்பெல்லாம் விஷம் ஏறித்து இல்லையா, அந்த ஏறின விஷம் தீந்து போச்சு, நீங்கியது. அவன் எழுந்து நின்னான், செத்து போனவன் திரும்ப உயிரோடு எழுந்து நின்னான். இந்த காட்சியை பார்த்ததும் சுற்றி இருக்கிற தொண்டர்கள்லாம் ஆரவாரம் செஞ்சு தங்களுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்தினார்கள் இல்லையா. ஹரஹர மகாதேவா சொல்கிறப்பா, இது மாதிரிலாம் புகழ் சிவனோட நாமத்தெல்லாம் சொல்லி பெரிய ஆரவாரம் பண்ணியிருப்பேன். அதுதான் சொல்கிற சூழ்ந்த பொருவில் திரு தொண்டர் குழாம் பொலிய ஆர்ப்ப. ஆர்ப்பன்னா ஒலிக்க, ஆர்த்தல்னா ஒலித்தல், ஆர்ப்பனா ஒலிக்க. அந்த தொண்டர் குழாம்லாம் நிறைய ஆரவாரம் செய்தார்கள். எப்படிப்பட்ட தொண்டர் குழாம் அவர்கள்? பொரு இல் திரு தொண்டர் குழாம். பொரு அப்படின்னாக்க ஒப்புன்னு அர்த்தம், கம்பாரிசன். பொரு இல் அப்படின்னா ஒப்பில்லாத, ஒப்பற்ற தொண்டர்கள் அவர்கள். தொண்டர்களில் மிகச்சிறந்த தொண்டர்கள் அவர்கள். ஏன்னா திருஞான சம்பந்தரோட போகிற வாய்ப்பு கிடைச்சிருக்க வாழ்க்கை, திருஞான சம்பந்தரோடு இருக்கிற தொண்டர் குழாம் அவர்கள். அப்படிப்பட்ட ஒப்பற்ற தொண்டர் குழாம் அவர்கள். அந்த தொண்டர் கூட்டத்தில் இருந்தவாள்லாம் ஆரவாரம் செய்கிறார்கள். இந்த இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை பார்த்து அந்த வணிகன் எழுந்து நிற்கிறான். அப்புறம் என்ன பண்ணுறா, அந்த வணிகனும் அந்த பெண்ணும் திருஞான சம்பந்தர் விழுந்து வணங்குறார்கள். அங்கையினை உச்சியின் மேல் குவித்து கொண்டு தங்களுடைய கைகளை தங்கள் தலைக்கு மேலே சிற மேலே கூப்பி அங்கு அருட்காழி பிள்ளையார் அடியில் விழுந்த, அங்கு அருள்மிக்க சீர்காழியில் அவதரித்த திருஞான சம்பந்தருடைய திருவடியில் விழுந்த நங்கை அவள் தனை நயந்த நம்பியோடு. அவர் ரெண்டு பேரும் காலில் விழுந்து வணங்குறார். நங்கைனாக்க அந்த பெண்ணு, நம்பினா அந்த பையன், அந்த வணிகன் இல்லையா. இந்த நங்கை நம்பிங்கிற வார்த்தை தமிழில் ரொம்ப அருமையான வார்த்தைகள். அதுக்கு விளக்கத்தில் பார்த்தோம்னா தெரியும், நங்கைனா பெண்ணில் சிறந்தவளுக்கு நங்கைன்னு பேர், ஆணில் சிறந்தவனுக்கு நம்பின்னு பேர். அதனால நங்கை அவள் தனை நயந்த, அந்த பெண்ணையும் அவளை விரும்பிய அந்த ஆணையும், அந்த வணிகனையும் அந்த பெண்ணையும். நங்கை நயத்தல்னா விரும்புறது, நங்கை அவள் தனை நயந்த நம்பியோடு, அந்த பெண்ணை விரும்பிய அந்த பையனோட, நானிலத்தில் இன்புற்று வாழும் வண்ணம் அவர்கள் இந்த பூமியில என்றும் இன்பமோ இன்பத்தோடு வாழும்படியாக, மங்குள் தவள் சோலை மலி புகழி வேந்தர். இது திருஞான சம்பந்தர்னு சொல்ல வர்றார். அவருக்கு அப்ஜெக்டிவ் எல்லாம் போட்டு இப்படி சொல்றார். புகழி அப்படிங்கிறது சீர்காழியோட 12 பேர்ல ஒண்ணு. புகழி வேந்தர்னா சீர்காழியில் அவதரித்த திருஞான சம்பந்தர். புகழிக்கு காவலனார், புகழியார் மன்னர் அப்படின்லாம் சொல்லலாம். வேந்தர்னா அரசர். புகழியில் தோன்றிய ஞானப்பிள்ளையார். அது மங்குள் தவள் சோலை மலி புகழி. அது எப்படிப்பட்ட சீர்காழி? அது சுத்தி சோலைகள் இருக்கும், சோலை மலி புகழி. அந்த சோலைகள் எப்படிப்பட்ட சோலைகள்? ரொம்ப உயரமான சோலைகள், மரங்கள்லாம் ரொம்ப உயர்ந்து வளர்ந்துருக்கிற சோலைகள். அந்த மங்குல் அப்படின்னா மேகம், அந்த மேகங்கள்லாம் வந்து தவழுகின்ற அளவுக்கு உயர்ந்து வளர்ந்திருக்கிற மரங்கள் நிறைந்த சோலை நிறைந்த சீர்காழியில் அவதரித்த சம்பந்தர். அவர் என்ன பண்ணினார்? அவர் ரெண்டு பேருக்கும் மனம் புணரும் பெருவாழ்வு வகுத்து விட்டார். மனம் புணரும் பெருவாழ்வு அப்படின்னா மனம்னா திருமணம், புணர்தல்னா பொருந்தி இருத்தல். திருமணத்தில் திருமணம் செய்து ஒன்றாக வாழுகின்ற சிறந்த வாழ்வை அவர்களுக்கு அமைத்து கொடுத்தார் அப்படின்னு அர்த்தம். அதனால அவன் பாம்பு கடிச்சு செத்து போனவன் எழுந்து நின்னா, எல்லாரும் ஆரவாரம் பண்ணா, அவர் ரெண்டு பேரும் சம்பந்தர் காலில் விழுந்து வணங்கினா. அவர் ரெண்டு பேரும் சம்பந்தர் அப்பவே திருமணம் செய்து வைத்தார். அவர் ரெண்டு பேரும் இன்பமா வாழ்ந்தார்கள். அதுக்கப்புறம் அதான் இந்த பாட்டுக்கு நேரடியான பொருள். அதிகத்தில் முதல் பாட்டு, சடையாய் எனுமால் சரண்ணி எனுமால் விடையாய் எனுமால் வெறுவா விழுமால் மடையார் குவளை மலரும் மறுகள் உடையாய் தகுமோ இவளுள் மெலிவே. இதெல்லாம் இந்த பதிகம் முழுக்க பாடல்களுடைய அமைப்பு ரொம்ப சின்ன அமைப்பு. தனனா தனனா தனனா தனனா அப்படிங்கிற சந்தத்தில் போகிற பாடல்கள். எல்லா பாட்டுலேயும் அவர் சுவாமியை பார்த்து பாடுறார் சம்பந்தர். சுவாமிகிட்ட, சுவாமியே இது உனக்கு நன்னா இருக்கா, இந்த பெண் எப்படி வருந்த வைக்கிறீ, இது உனக்கு அழகா அப்படின்னு சுவாமியை கேட்குறார் ஒவ்வொரு பாட்டிலையும். சடையாய் எனும் ஆள் அப்படின்னாக்க சடையாய் எனும் ஆள் அப்படின்னு பிரிச்சுக்கணும். ஆள் அப்படிங்கிறது அசை. இந்த இடத்துல அசைனா ஒரு ஃபில்லர் வேர்டு. சடையாய் எனும் அப்படின்னாக்க சடையவனே சடையுடையவனே அப்படிங்கிறாள், எனும் அப்படின்னாக்க என்கின்றாள்னு அர்த்தம். இது செய்யுள்ள எனும் அப்படிங்கிறது இத என்கின்றான் என்கின்றாள் என்கின்றது அப்படிங்கிற மாதிரி ஆண்பால் பெண்பால் அஹ்ரிணை எல்லாத்துக்கும் வரக்கூடிய ஒரு எண்டிங் அது. அப்படிங்கிறது என் செய்யும்னு சொல்லுவா இலக்கணத்தில். இது நம்ம தெலுங்குலையும் பார்க்கலாம். இப்போ தெலுங்கு தெரிஞ்சவாளுக்கு தெரியும், தெலுங்குல பெண்பாலுக்கும் அஹ்ரிணைக்கும் ஒன்றன் பாலுக்கும் ஒரே முடிவு தான், ஒரே மாதிரி. அதே மாதிரி இந்த எனும் அப்படிங்கிறது அப்படிங்கிறது தமிழில் ஆண்பால் பெண்பால் அஹ்ரிணை ஒன்றன் பால் இதுக்கெல்லாம் ஒரே எண்டிங். இடத்த வச்சு நம்ம புரிஞ்சுக்கணும். சடையா எனுமால் சடையை உடையவனே என்கின்றாள், சரண் நீ என்கின்றாள். சரண் நீ எனுமால் நீ தான் எனக்கு துணை, உன்னை விட்டா எனக்கு வேற என்ன கதி இருக்கு அப்படின்னு சொல்றாள். விடையாய் எனுமாள் விருஷப வாகனனே அப்படிங்கிறா. வெறுவா விழுமாள் வெறுவா விழுமாள் அப்படின்னா வெறுவி விழுகின்றாள் அர்த்தம். பயந்து மயக்கம் போட்டு விழறா, மூர்ச்சி அடையிறாள் இல்லையா. நமக்கு ஒரு பெரிய துன்பம் வந்ததுன்னா, அதிர்ச்சி வந்ததுன்னா நம்ம மயக்கம் போட்டு விழுந்துருவோம். அதுதான் சொல்ல வெறுவா விழுமாள்னா அந்த பயத்துல மயங்கி விழறா. மடையார் குவளை மலரும் மருகள் உடையாய். மடை ஆர் குவளைனா மடைகள்லாம் குவளை மலர்கள் பூக்கின்ற மருகளில் இருக்கின்ற சுவாமியே அப்படின்னு அர்த்தம். மடை ஆர் குவளை மலரும் மருகள் உடையாய். இந்த வயலுக்கு ஓர சேனல்ஸ் இருக்குல்ல, வயலுக்கு தண்ணி ஓடுற சேனல்லாம் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் மடைன்னு பேர். அந்த தண்ணி ஓடுறப்ப அது பக்கத்தில் எப்போ ஜலம் ஓடினே இருக்கிறதுனால அங்கே செடி கொடிகள்லாம் வளர்ந்துருக்கும், அதில் பூச்செடிகள்லாம் வளர்ந்துருக்கும். குவளைங்கிறது ஒரு பூ. அப்படி இந்த வயல்களுக்கு தண்ணி பாயிற அந்த மடைகளுக்கு பக்கத்துலலாம் கோளை மலர்கள்லாம் பூத்துருக்கு. அப்படிப்பட்ட நீர்வளம் மிக்க இந்த மருகள் ஊறுது. அப்படிப்பட்ட இந்த மருகளில் கோவிலில் வீட்டு வைக்கின்ற சுவாமியே, தகுமோ இவள் ஊழ் மெலிவு. இவ எப்படி மனசு வருந்துறாளே, இது உனக்கு அழகா, இது உனக்கு பொருந்துமா, இது உனக்கு தகுமா, இப்படி நீ செய்யலாமா அப்படின்னு அந்த பெண்ணுக்கு இறங்கணும் அப்படின்னு சொல்லி இறைவன்ட்டு அவர் முறையிடுறார் சம்பந்தர். அதான் அந்த பாட்டுக்கு நேரடியான பொருள். இப்போ ரெண்டாம் பாட்டை பார்ப்போம். சிந்தாய் எனுமால் சிவனே எனுமால் முந்தாய் எனுமால் முதல்வா எனுமால் கொந்தார் குவளை குலவும் மருகள் எந்தாய் தகுமோ இவள் ஏ சரவே. இதுவும் அந்த பெண்ணுடைய வார்த்தைகள்லாம் சொல்கிறார் முதல் ரெண்டடியில். அவள் எப்படியெல்லாம் புலம்புறா அப்படின்னு சம்பந்தர் சொல்கிறார். சிந்தாய் எனுமால் சிந்தாதவனே அப்படிங்கிறா. சிந்துதல் அப்படின்னாக்க அழிதல். அதாவது இப்போ சிந்துதல்ங்கிறது நம்ம சிந்தெடுத்துனா கையிலேருந்து கீழே விழுந்தெடுத்தோ இல்லை ஒரு கொட்டெடுத்தோ அப்படிங்கிற அர்த்தத்தில் சிந்துதல்ங்கிற வச்சுட்டு இருக்கோம் நம்ம. ஆனால் சிந்துதல் அப்படிங்கிறதுக்கு தேவாரத்தில் பல இடங்களில் வர்றப்போ அழிதல் அப்படின்னு அர்த்தம். சிந்தாயினாக்க அழியாதவனே, சாவு இல்லாதவனேன்னு அர்த்தம். சிவருமான் அப்படிங்கிற அழியாதவனே அப்படின்னு அவனப்பா சொல்கிற சிவனே எனுமாள் சிவருமானே அப்படிங்கிற முந்தாய் எனுமாள். முந்தாய்னா எல்லாருக்கும் முற்பட்டவன் இல்லையா, அப்படி முந்தி இருக்கிறவன். முந்தாய் எனுமாள் முதல்வா எனுமாள், எல்லாருக்கும் தலைவனே, எல்லாருக்கும் முதன்மையானவனே அப்படிங்கிற அப்படியெல்லாம் சொல்லி இந்த பொண்ணு அழுதுன்ருக்க. கொந்தார் குவளை குலவும் மருகள் எந்தாய். கொந்து அப்படின்னாக்கா கொத்துன்னு அர்த்தம். கொந்து ஆர் குவளைன்னா கொத்து கொத்தாக பூத்திருக்கிற குவளை மலர்கள், அப்படின்னா நிறைய கோளை பூக்கள் பூத்திருக்கு அடர்ந்து. கொந்தார் குவளை குலவும் மருகள், குலவுதல்னாக்க நிறைஞ்சிருக்கு, அப்படி குலவும் மருகள் எந்தாய். அப்படிப்பட்ட மருகளில் எழுந்தருக்கல என் தந்தையே, தகுமோ இவள் ஏசரவு. இவளுடைய வருத்தம் இவள் அப்படி மயக்கம் போட்டு கிடக்காளே, இதெல்லாம் உனக்கு சரிதானா. அதுதான் இந்த ரெண்டாவது பாட்டுக்கு நேரடியான பொருள். சிந்தாய்ங்கிறதுக்கு இந்த உரைகளில் சிந்தையில் நிறைந்தவனே அப்படின்னு ஒரு விளக்கமும் கொடுக்குறா. அது சிந்தையில் நிறைந்தவன் அப்படின்னா சிந்தையாய் அப்படின்னு வரும். இந்த பாட்டில் அது ஏன் சிந்தாயின்னு வந்த ஃப்ரேஸை வாயதுக்கு அப்படி பொருள் கொண்டிருக்கான்னு தெரியல எனக்கு. ஆனால் சிந்தாய்னா சிந்துதல்ங்கிறதுல சிந்தாதவனே அப்படிங்கிறது நேரடியான பொருள். அழியாதவனே அது இன்னும் பொருத்தமான பொருள். ஏன்னா இதில் கிருபானந்த வாரியர் பெரிய புராண நுட்பம் அப்படின்னு ஒரு டேப் வெளியிட்ருக்கார், இப்போ சிடிலையும் கிடைக்கலாமா இருக்கும். இப்போது அந்த டேப்பில் இந்த திருமருகளில் நடந்த இந்த நிகழ்ச்சியை பற்றி நிறைய விளக்கமாக சொல்லுவார், ரொம்ப அழகாக கதை சொல்லுவார். அப்படி சொல்கிறப்ப இந்த பாட்டில் வர சில ஃப்ரேசஸ்க்கு அவர் கொஞ்சம் நுட்பங்கள்லாம் சொல்லுவார். சிந்தா எனுமாள் அப்படின்னாக்க அழியாதவனே அப்படின்னு சொல்லிட்டு, நீ அழிவில்லாதவன் இப்படி என் கல்யாணம் பண்ணிக்கிறதவன் அழிய கொன்னுட்டியே அப்படின்னு கேட்குற மாதிரியும் இருக்கலாம். அதே மாதிரி முன்னாடி பாட்டில் மடையார் குவளை மலரும் மருகள் அப்படின்னா இந்த குவளை மடையில் இருக்கிறதெல்லாம் மடைகள்லாம் பூ வச்சுட்டுருக்கு பாரு, ஆனால் கல்யாணம் பண்ணிக்கிறந்தனா என் கல்யாணம் பண்ணிக்க போகிறவர் எழுந்து நான் பூ வச்சுக்க முடியாத அப்படி நிலையில் இருக்கேனே அப்படின்னு அவர் சொல்கிறதாலாம் நம்ம உட்பொருள் கொள்ளலாம் அப்படின்னு கிருபானந்த வாரியார் அழகாக சொல்லுவார் இதில் அந்த டேப்பில். ஏன்னா எளிமையான பாடல்கள் இதெல்லாம் பெரும்பாலும். ஏசரவு அப்படின்னாக்க உரையில் சொல்கிறது வந்து மெய்மற துக்கம்னு டிக்ஷனரியில் கொடுத்துருக்கா. ஏன்னா இந்த பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணிக்க ஒருத்தனை மரப்பையனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சின்னு அவனோட ஊரை விட்டு ஓடி வந்துட்டான் வேறு ஊருக்கு போகிறதுக்கு. வீட்டை விட்டு வெளியேறி வந்தாச்சு, திக்கு தெரியாத காட்டு ஏதோ முன்னப்பின தெரியாத இடத்துல அவன் பாம்பு கடிச்சு அவன் செத்துப்பட்டான், அனாதையாக நிற்கிறான் அவங்க. அப்போ அவளுக்கு எவ்வளோ ஒரு துக்கம் இருக்கும், அவளுக்கு ஒரு 14-15 வயசு இருக்கும், அதையும் நமக்கு மனசில் வச்சுக்கணும். அப்போ ஒரு 14-15 வயசு பொண்ணுக்கு முன்னப்ப ஏதோ ஒரு வெளியூரில் வீட்டை விட்டு ஓடி வந்ததுக்கப்புறம் மாட்டின்னு இருக்கா அப்படி. அப்போ அவன் மனசு எவ்வளோ பாடுபட்டிருக்கோம் நம்ம நினச்சி பார்க்கலாம். அதை அவர் இங்கே சொல்ல ஏசரவுனா துக்கம் அப்படின்னு டிக்ஷனரியில் கொடுக்குறா. வேசரவு அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது, அதோட கரப்ஷன் அப்படின்னு டிக்ஷனரியில் ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்து ஏசரவுனா துக்கம் அப்படிங்கிறா. அதுதான் இவளோட துக்கம், அது இவளோட துக்கத்தை இவள் இப்படி துக்கப்படுற மாதிரி வச்சுட்டியே இது உனக்கு நியாயமா அப்படின்னு கேட்குறாரு. குலவருது அப்படின்னாக்க ரொம்ப நெருங்கி பழகிறது குலவருதும்பா, அவன்கிட்ட கொஞ்சம் குலாவின் இருக்கான் அப்படின்பா குலவருதல். அது மாதிரி அது ஒரு அர்த்தம் பேச்சில் இருக்கிறது குலவருது. குலவை கூத்து அது குறவை கூத்துன்னு அது வேறு விஷயம். ஆனால் குலவருதுங்கிறது நெருங்கி பழகிறது, அது மாதிரி ரொம்ப அன்போடு இருக்கிறது அது மாதிரி. ஆனால் இந்த இடத்துல குலவுதல் அப்படின்னாக்கா டிக்ஷனரியில் தமிழில் பல வார்த்தைகளுக்கு 3-4 அர்த்தம் இருக்கும். அது மாதிரி இந்த இடத்துல குலவுதல் அப்படிங்கிற வார்த்தைக்கு விளங்குதல் அப்படின்னு ஒரு அர்த்தம். தட் இஸ் சம்திங் தட் இஸ் வெரி ஷைனிங் ஆர் கான்ஸ்பிகியூஸ், அது மாதிரி விளங்குறது அப்படிங்கிறது. அது மாதிரி இங்கே இந்த குவளைகள்லாம் விளங்குகின்ற மருகள் அப்படின்னு அர்த்தம். அதாவது நிறைய குவளை பூக்கள்லாம் இருக்கின்ற திகழ்கின்ற மருகள். விளங்குதல் திகழ்தல் அப்படின்னாக்க உதாரணத்துக்கு சொல்கிறேன், தமிழில் அர்த்தம் வந்து பிரகாசிக்கிறது, ஒளி வீசுறதுன்னு அர்த்தம். ஆனால் அப்படி ஒருத்தர் அவர் அங்கே அந்த ஊரில் அவர் பெரிய ராஜாவாக திகழ்ந்தார் அப்படின்னாக்க, இல்லை அந்த ஊரில் பெரிய ஆளாக திகழ்ந்தார் அப்படின்னாக்க விளங்கினார் அப்படின்னா இருந்தார்னு அர்த்தம் பேச்சில். ஆனால் அது பொய்ட்டிக்காக சொல்லுவா அப்படி திகழ்தல் விளங்குதல் அப்படிங்கிறதெல்லாம் டு ஷைன் அப்படிங்கிற அர்த்தம். ஆனால் சம்படி ஒரு ரொம்ப அழகோட சிறப்போடு இருக்கிறதுக்கு விளங்குதல் திகழ்தல் குலவுதல் அப்படின்லாம் சொல்கிறான். அந்த அதே கான்டெக்ஸ்ட் தான் இது குலவுதல்ங்கிறது. ஆமாம் அது மாதிரி இருக்குது. அது மாதிரி வேணா அந்த இடத்துல வந்து ஒரு குலவுதல் விளங்குதல் திகழ்தல் அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் வரும். திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நமசிவாய். யூ ஆர் லிசனிங் டு shaivam.org radio, the 24/7 spiritual channel from shaivam.org. ஓம் நமசிவா.

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम.org रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम.org।
2: திருச்சிற்றம்பலம் மாணிக்கவாசக பெருமான் அருள் செய்த திருவாசகம் விளக்க உரை, தலைப்பு திருச்சதகம் அனுபோக சுத்தி, வழங்குபவர் சிவ எஸ் ராமலிங்கம் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
3: அம்பத்தஞ்சாவும் பாடல். இந்த பாட்டுல அதை ஒட்டிய கருத்து எப்படி வருதுன்னா, மானே நோக்கி உமையாள் வங்கா
4: அப்படி மான் அப்படி மறந்து குடிக்கும், அப்படி மான் இப்படி மரணும்,
3: அது போன்ற அப்படி மருளும் முடியான மருளும் முடியான பாடல் உடையவளாகி உமாதேவியும் ஒரு பங்கிலே உடையவன். மானையர் நோக்கி உமை ஆள் வந்தா, உமாதேவிக்கு மானுன்னு பெண்களுக்கு மானுன்னு, பெண்களுக்கு மான் என்பது ஒரு வகையா பல இடங்கள்ல வரும். மான ஒரு பங்கா என்று வந்து நம்ம ஒரு புலவர் வாழ்னாரு. ஒரு பொண்ணு என்ன பண்ணா, சிவபெருமான காதலிச்சுட்டா, தாய்க்கு தெரியாம சிவபெருமான காதலிச்சு, தாய்க்கு தெரியாம சிவபெருமான காதலிச்சு அப்படியே தெரிஞ்சு போச்சு, தாய்க்கு தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சு போய் அவளுக்கு ஒரு சிவபெருமான காதலிச்சதுனால பரவாயில்ல, நல்ல மாப்பிள்ளையத்தான் பாத்துருக்கா, பரவாயில்ல காதலிச்சிருக்கிறேன். அவனுக்கு இவளை எங்க வச்சுக்குவேன், இவ இவ காதலிக்கிற அவனை, அவன் எல்லா இடத்துலயும் ஒரு மானை வச்சிருக்கிறான், எல்லா இடத்துலயும் ஒரு மானை வச்சிருக்கான், இந்த மானை எங்க வச்சுக்குவேன் அப்படின்னு நம்ம போய் கேட்டு போடலாமே. போய் கேட்டுக்கிட்டா சிவபெருமான நேரா போய் பார்த்து, அந்த பொண்ணோட அம்மா போய் பார்த்து கேட்டுக்கிட்டா, என்னமா கேட்டுக்கிட்டாருன்னா, சாமி என் பொண்ணை நீ காதலிச்சிருக்கிறியா அப்படின்னா, ஆமாண்ணா கையில ஒரு மானை வச்சிருக்கிற, பாகத்துல ஒரு மானை வச்சிருக்கிற, சடையில ஒரு மானை வச்சிருக்கிற, எம்மானை எங்க வச்சுக்குவேன், நல்லது பாணியிலே புள்ளிமான் பாகத்தே ஒரு பச்சை மான். அந்த மானை பாரு என்ன பாட்டு, அந்த என்னென்ன விதமான மான், ஒரு பாணியிலே புள்ளிமான் பாகத்தே ஒரு பச்சை மான், வேணி தனியிலே ஒரு வெள்ளாமான் கங்க, வேணி தனியிலே ஒரு வெள்ளாமான், செம்மான் உலவும் திருமலை காட்டு ஈசரே எம்மானுக்கு எங்கே இடம், அகத்தரை பாடுன்னு வேறு. இப்படி ஒரு புலவர் பாடியிருக்கார். இது ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி பாடம் பண்ணது, பேப்பர் ஓடுறேன். அதனாலே இப்படி வந்து சுவாமி வந்து ஒரு பாகத்தில வைத்திருக்கிற சுவாமி மானவும் பங்க, அதே அருணாசல புராணத்திலேயும் ஒரு மானை சிரத்தில் வைத்து, ஒரு மானை கரத்தினில் வைத்து, ஒரு மானை சிரத்தினில் வைத்து, ஒரு மானை கரத்தினில் வைத்து, உலக ஏழும் தருமான இடத்தினில் வைத்து அருள்வானை, பவன நெடுஞ்சைலம் போல வரு ஆனை முகத்தானை அடித்தானை, பொறு ஆனை மகளேறும் பெருமானை அருணகிரி பெம்மானை அடிமணிந்து வரை தீர்ப்பான் என்பது அருணாசல புராணம். ஆகையினாலே இப்படி மானையர் நோக்கி உமையாள் மான் போன்ற விரிவுடையவளாகி உமாதேவி ஒரு பாகத்தில் உடையவனே வந்து இங்கு ஆட்கொண்ட தேனை, வந்து இங்கு ஆட்கொண்ட தேனை, தத்துவங்கள் எல்லாம் கலந்திருக்கிறவராகிய சுவாமி கீழே இறங்கி வந்து முதல் தத்துவமாயிருக்கிற பூமியிலே வந்து என்னை ஆட்கொண்ட, நிலந்தன் மேல் வந்தருளி நீழ்வனர்கள் காணும், அதனால வந்து இங்கு ஆட்கொண்டவன். அது பெரிய ஒரு அச்சடி, நான் போற வழியில அவன் வந்து இருந்தான், வந்து இங்க ஆட்கொண்ட தேனே, தேனே அமுதே கரும்பின் தெளிவு, தேனாக இருக்கிறான் அமுதமாக இருக்கிறான் கரும்புன் தெளிவாக இருக்கிறான், தேன் அமுது கரும்பு, அதனால தே கரும்பை விட அமுதம் சிறந்தது, அமுதத்தை விட தேன் சிறந்தது. இது மூணு சொல்றாரு இல்லவா, தேன் என்பதுதான் சிவலோகம், தேன் என்பது அமுதம் என்பது தேவலோகம், அமுதம் என்பது தேவலோகம், கரும்பு தான் இந்த லோகம். கடிச்சு அரைச்சு கஷ்டப்பட்டு ஐயோ இந்த அளவு தின்போம், ஒவ்வொன்றிலே ஒவ்வொன்றிலே இந்த அளவு தின்போம், புரியுதா, தேன் சுவரும் அது சுவை எப்படி உப்பில்லாதது, தேன் சுவைக்கு உப்பாக ஒரு சுவை கிடையாது, திருவாசகத்துக்கு உப்பாக ஒரு நூல் கிடையாது, சிவனுக்கு உப்பாக ஒரு தெய்வம் கிடையாது. தேனே அங்கே கரும்பின் தெளிவே, கரும்பு சார் தெரிந்த சார் கூதில்லாமல் தெளிவே, சிவனே தெந்தில்லை கோணை, இப்படி எல்லாம் ஞானிகளுக்கு இப்படி சுவாமி இருக்கார். சுவாமி எப்படி இருக்கிறார் என்றால், ஞானிகளுக்கு தேனாக சிறந்தறியார் சிந்தனையும்

0: தேரோயினன்று என்கிறார் அல்லவா. அதனால ஞானிகளுக்கு அப்படி சாமி கற்றவர் விழுங்கும் கற்பகக்கணி என்றார் போல ஞானிகளுக்கு அப்படி இனிக்குது, சாமி இனிக்குது. அஞ்ஞானிகளுக்கு உலகம் இனிக்குது, அஞ்ஞானிகளுக்கு உலகம் இனிக்குது, ஞானிகளுக்கு சுவாமி உலகம் கசக்கும், உலகம் கசக்கும். அது பெரும்பையும் உணர்ச்சியும் சித்தேனல் காக்கின்ற வேதகுங்கை விரும்பும் குமரனை மெய்யன்பினால் வெள்ள மெல்ல உள்ள அரும்பும் தனிப்பரமானந்த திட்டு அறிந்த அன்றே கரும்பும் துவர்த்து செந்தியனும் குடித்து அறக்கைத்தது. அந்த இன்பம் தெரிந்தா இந்த இன்பம் கசந்து விளங்கார். ஆகையினாலே இப்படி கோனே செந்தில்லை கோனை ஆகையாலே அழகு உருந்திய சில்லையிலே ஆடுகின்ற தலைவனே, சில்லையிலே இருக்கின்ற தலைவனே, கோனை என்றால் தலைவனே, சில்லையிலே தலைவன், சில்லைக்கு தலைவன், சில்லையிலே தலைவன், சில்லைக்கு தலைவனாயிருக்கின்ற சுவாமியே என்று சொல்லி உந்தன் திருக்குறிப்பு கூடுவானன் கடல் ஓட. உந்தன் திருக்குறிப்பு, உன்னுடைய குறிப்பு, குறிப்பு திருக்குறிப்பு, அது சுவாமியினுடைய குறிப்பு வேற, நம்முடைய குறிப்பு வேற. அது புது குறிப்பின்றிருந்து நெங்குறிப்பே செய்து என் குறிப்பில் விடுகுதுப்பேன் விடுதிகண்டா என்பது நீத்தல் விண்ணப்பம். அதையால சிவபெருமானுடைய உள்ள குறிப்பை அறிந்து ஞானிகள் அதற்கு தகுந்தாற் போல செயல்பட்டு அவனோடு கூடிவிடுவார். சிவனுடைய உள்ள குறிப்பை அறிந்து இப்ப ஒரு அடிமையானவன் எஜமானுடைய உள்ள குறிப்பை பல நாள் பழகினவன் உள்ள குறிப்பு தெரியும் அல்லவா அடிமைக்கு. இப்ப கணவனுக்கு கணவனுடைய குறிப்பு மனைவிக்கு தெரியும் அல்லவா, தெரியும் அல்லவா. அது போல பரமஞானிகள் பரமேஸ்வரனோடு பல காலம் பழகி பழகி பழகி பழகி அவனுடைய உள்ள குறிப்பு தெரிந்து அவன் குறிப்புக்கு தகுந்தாற் போல தொண்டு செய்து அவன் புரிய முடியாத நடந்து அவனோடு கூறிவிடுவார். போனையே நின் திருக்குறிப்பு கூடுவார், நின் கடல் உன் திருக்குறிப்பு கூடுவார், உன் திருக்குறிப்பு படி நடந்து கூடுவார். உன்னுடைய கடலை கூடிவிட்டார், உன்னுடைய உன் திருக்குறிப்பேறிந்து அதற்கு தகுந்தார் ஒருவன் குறிப்பறிந்து நடந்தானால் அடிமையாருக்கு எஜமான சந்தோஷப்படுவான். மனைவி கணவன் குறிப்பேறிந்து நடந்தானால் கணவன் சந்தோஷப்படுவான். ஆண்டவன் குறிப்பை அறிந்து அடியவர் நடந்தார் ஆண்டவன் சந்தோஷம். அப்படியே உன்னுடைய குறிப்பை அறிந்து அதற்கு தகுந்தார் போல நடந்து உன்னுடைய திருவடியை கூடிவிட்டார். குருவாதன் கடல் கூட நான் என்ன மாதிரி தெரியுமா, ஊனார் புழுப்போடு இது காத்து இங்கு இருப்பதானே உடையார். ஊன் பொருந்திய மாமிசம் பொருந்திய புழுக்கள் மறைந்துள்ள இந்த கூட்ட காத்துக்கிட்டு இங்கு இருக்கிறது. ஊனார் புழுப்போடு இது காத்து இங்கு இருப்பதானே உடையார். எல்லாம் உடையவனே, என்னை அடிமையாக உடையவனே, இது என்னுடைய நிலை, ஞானிகள் நிலை அது. இது நீ அறிஞ்சு பார்த்து அதுக்கு தகுந்தாப்புல செய்யணும் என்பது புரியும். அது எனக்கு தெரியுது, இது எனக்கு தெரியுது, எனக்கு என்ன செய்யணுமோ அதை பார்த்து செய்யணும் ஜாமி அப்படின்னு உள்ள வச்சு சொல்றார். உள்ள சொல்லாம வச்சு சொல்றார். ஒரு காரியமா வந்திருக்கிறேன், ஒரு காரியமா வந்திருக்கிறேன் அப்படிங்கும் போதே புத்தி உள்ளவன் புரிஞ்சுக்குவான். இந்த ஆள் இந்த காட்சி வந்துடும் சாமிக்கு தெரியாம இருக்கும். அதனாலே ஊனார் குழுக்கூடு அத்துங்கு இருப்பதானே உடையானே என்பது இந்த திருவாசகம்.
1: உடையானாயே உன்னுடைய திருவடிவத்தை தியானித்து தியானித்து, உள்கி என்றால் தியானித்து, உடையான் என்று சொன்னால் அடிமையாக உயிர்களை அடிமையாக உடையவன். உலகம் அவனுடைய உடைமை, உயிர்கள் அவனுடைய அடிமை. உலகம் அவனுடைய உடைமை சொத்து, உயிர்கள் அவனுடைய அடிமை. அதனால அவன் தான் எல்லாம் உடையவன் என்பது. எல்லாரையும் அடிமையாக உடையவன் உடையான், எல்லாரையும் அடிமையாக உடையவன் எல்லாம் உடையவன் உடையான், எல்லாம் உடையவன் உடையான், எல்லாரையும் அடிமையாக உடையவன் உடையான். உடையான்ங்கிறது ஒரு பெரிய உயர்ந்த சொல். அதனாலே அப்படி உடையானே நின் தனை உள்ளி, இப்படி எல்லாருக்கும் தலைவனாக இருப்பவனே உன்னை உள்கி, உள்கி என்றால் தியானித்தர், தியானித்தர் இரவும் பகலுமாக சிந்தையிலே சிவத்தை வைத்து தியானித்தல், சிந்தையிலே சிவத்தை தவிர வேறொன்றையும் வைக்காமல் தியானித்தல். இப்ப நம்ம தியானிக்கிறோம், சிவனையும் வச்சிருக்கிற வேறையும் வச்சிருக்கிறோம், அவங்க வந்து பரமேஸ்வரன் சிவனை தவிர வேற எதையும் வைக்க மாட்டார், சிவனை தவிர வேற எதையும் வைக்க மாட்டார். நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன், அந்த ஏகாரந்து உமக்கே வேற யாருக்கும் இடம் இல்லாமல் நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன் என்கிறார் அல்லவா அப்பர் சுவாமி. அது போல உடையானின் தனை உள்கி, உன்னை உள்கி, உள்கி என்றால் தியானித்து உள்ளம் உருகுங்கிறார். அப்படி தியானித்து அதன் மூலமாக உள்ளம் உருகுகின்ற பெருங்காதல், பேரன்புன்னு சொல்றது அது. பெருங்காதல் என்றால் பேரன்பு, காதல் என்றால் அன்பு, பெருங்காதல் என்றால் பெரிய பெரிய அன்பின் வரகுணதேவர் என்பார் பட்டினத்தார். அது போல அதனால பேரன்பு உடைய பெருங்காதல் உடையவர்கள் உடையாய் நின்பாதம் சேரக்கண்டு. ஐயாலே அப்படி உன்னை தியானித்து தியானித்து தியானித்து பேரன்புடையவர்களாய் இருக்கின்ற பரமஞானிகள் உடையானாகிய உன்னுடைய பாதத்தை சேர்ந்தார்கள். அப்படி சேர்ந்ததை நான் கண்டேன், சேர்ந்ததை கண்டேன், கண்டு இங்கு ஊர்நாயிர் கடையாறேன் கண்டேன். அவ்வளவு பரமஞானிகளை கண்டேன், அப்படிப்பட்ட பரமஞானிகளும் உன்னோடு சேர்ந்தார்கள். நான் சேர முடியவில்லை, சேர முடியவில்லை என்றால் எனக்கு தகுதி இல்லாமல் போச்சு. சேருவதற்கு தகுதி இல்லாமல் போன முடியினாலே தன்னை என்ன சொல்லிக் கொள்ளுகிறார்னா, ஞாயிற்கடையன் என்பது ஒரு வாக்கியம், ஞாயிற்கடையாய் கடந்த அடியிருக்கு என்பது பல இடங்கள்ல சொல்றாரு. இங்க என்ன சொல்றாருனா, ஊர் ஞாயிற் கடையானேன்னார். ஊர் ஞாயிற் கடையானேன், ஊர்த்த சொந்தமான நாயா இருந்தா அதுக்கு ஒரு உரிமை இருக்கும், சருகு இருக்கும், உணவு கிடைக்கும். ஊர் நாய்க்கு ஒரு பக்கம் எல்லாம் அடி வாங்கும் உணவு கிடைக்காது. ஊர் நாய்க்குன்னு கூட தன்னை சொல்லிக் கொள்ளல, ஊர் ஞாயிற் கடையானேன். பெரியவங்க தன்னை பத்தி எந்த அளவுக்கு தாழ்த்தி கொள்ளணுமோ அவ்வளவு தாழ்த்தி கொள்ளுகிறார்கள். சிறியவர்கள் தன்னை எவ்வளவு ஒசத்தி கொள்ளணுமோ ஊர்நாயிர் கடையாறு, நெஞ்சு உருகாறு, கல்லா மன கசியாறு. ஊர்நாயிர் கடையானேன், நெஞ்சு உருகாறு, உருக வேணும் உருகவன் கல்லா மனத்தேன், கற்க வேணும் கற்கவில்லை, உருக வேணும் உருகவில்லை, கசிய வேணும் கசியவும். ஊர்நாயிர் கடையாறேன், நெஞ்சு உருகாறேன், கல்லா மனத்தேன், கசியாறு. இப்ப இந்த தன்மைகள் எல்லாம் இல்லாமையினாலே நான் எப்படி இருக்கிறேன்னா, நாற்றமுடைய இந்த உடம்புக்குள்ள கடந்து திண்டாடு. ஞானிகளுக்கு இந்த உடம்புல இருக்க பிடிக்காது, ஞானிகளுக்கு இந்த உடம்புல இருக்க பிடிக்காது, அஞ்ஞானிகளுக்கு இந்த உடம்பை விட்டு போக சொல்றார். தொலையாமல் வாழ நினைந்து வருந்து குண்டர்கள் பார். ஆகையினாலே பரமஞானிகள் இந்த உடம்பினாலான பயனை பெற்று விட்டார்களே ஆனால், உடம்பினாலான பயனை பெற்று விட்டார்களே ஆனால் உடம்பு வச்சுத்தானே எல்லாமே பரவணும். இப்ப திருவருளை பெறுவது, ஞானம் பெறுவது எல்லாம் எதை வச்சு பெறுவது, சுவற்றை வச்சுதானே சித்திரம் எழுதணும். சுவர் இல்லாம சித்திரம் எழுத முடியுமா? அது போல சுவராகி உடம்பு வச்சுதான் சித்திரத்தை எழுதணும், விளங்குதா? ஆனா அதனால பயனை பெற்று விட்டார்களே ஆனா இந்த உடம்புல இருக்க பிடிக்காது. நம்ம எல்லாம் வெகு காலத்துக்கு இப்படியே தான் இருக்கணும், என்ன பெறவில்லை அல்லவா? பெறுகின்ற வரையில உடம்பு வரும். உடம்பினாலான பயனாவதெல்லாம் உடம்புடை உத்தமனை காண் என்பது அவை குரல். உடம்பினாலான பயனாவதெல்லாம் உடம்புடை உத்தமனை காண். அதற்கு மேல திருமுள்ள தெளிவா சொன்னார், உடம்பார் அழியில் உயிரார் அழிவர், திடம்பட விஞ்ஞானம் செலவு மாட்டு. உடம்பு அழிஞ்சு போச்சுன்னு வச்சுக்க உயிர் போயிடும், ஞானம் அடைய முடியாது. அதனால உடம்பை வளர்த்து, உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன், உயிர் வளர்த்தேன். அது உடம்பை நல்லா பாதுகாத்து வளர்க்கணும். அது வேண்டிய விலைக்கு சாப்பாடு கொடுத்து, வேண்டிய உணவை கொடுத்து, வேண்டாததெல்லாம் நீக்கி, வேண்டியதை கொடுத்து வேண்டாததை நீக்கி, எது எது சேராததெல்லாம் தள்ளி விட்டு அப்படியே காப்பாற்றணும். உண்டா இல்லையா? நல்லா இருக்குது அல்வான்னு அப்படி சாப்பிட்டோம்னு வச்சுக்கோ, தொலைஞ்சது. அதனால வேண்டாத தள்ளி விட்டு வேண்டியதை கொடுத்து அது என்னென்ன இருந்தா நல்லா இருக்கிறேன்னு சொல்லுதோ அந்த அளவுக்கு உடம்ப காப்பாத்திக்கணும். எதுக்குன்னா, ஞானம் பெறுவதற்கா, கடவுள் அருளை பெறுவதற்கா? அஞ்ஞானிகள் உடம்ப எதுக்கு வளர்க்கறான்னு தெரியுமா? சுத்து சம்பாதிக்க, இன்னும் ரொம்ப நாளைக்கு இருக்கலாம்னு நினைச்சுட்டு இருக்கேன். அப்ப இருக்கலாம்னு நினைச்சவரில் இருந்துட முடியாது, டக்குன்னு தீர்ந்து போச்சுன்னா கிழிச்சு விடுவேன். ஆகவே இப்படி உடம்பை நான் காத்து கொண்டிருக்கிறேன். என்ன உடம்பு எப்படிப்பட்டதுன்னா, ஞானிகளுக்கு புழுப்பு, முடை என்றால் நாற்றம், முடை என்றால் நாற்றம், நாற்றமும் புழுப்பு புழுவு நிறைந்ததா இருக்கின்ற இந்த உடம்பை காத்து கொண்டு இங்கு இருப்பதாக முடித்தாய். இப்படி எனக்கு செய்து விட்டாய், அப்படி அவர்களுக்கு செய்த இப்படி எனக்கு செய்து விட்டாய், எனக்கு தகுதி இல்லை அப்படி செய்து விட்டாய், முடித்தவாறு என்றனக்கே தக்கது. நீ இப்படி செய்ததும் எனக்கு பொருத்தம் தான், ஏன்னா எனக்கு தகுதி இல்லையில நீ இப்படித்தான் செய்யணும், நியாயத்துல நீ ஒண்ணும் தவறவில்லை. முடித்தவாறு என்றதற்கே தக்கதே, உன் அடியாரை பிடித்தவாறும் சோராமல், நான் அடியவர்களை பிடித்த அந்த முறையிலே நின்று நான் தவம் செய்யாமல் அந்த வழியிலேயே போகாம அந்த வழி தவறி விட்டேன். அந்த வழியிலேயே போயிருந்தேன்னா கட்டாயம் அந்த இடத்துக்கு போயிருப்பேன், அதை விட்டுட்டு வேற வழியில போயிட்டேன் என்றார் போல உலகியல் இன்பத்திலே நான் சென்று விட்டேன் என்று சொல்லிக் கொள்கிறார். முடித்தவாறும் தக்கதே, என் முடித்தவாறு என்னனக்கே தக்கதே, முன் அடியாரே பிடித்தவாறும் சோராமல், சோரனின் குருத்திவாய் துடித்தவாறும் முகங்குருவேர் சோப்புடி, முகங்குருவேர் சோர்ந்தவாறும் முகங்குருவேர் குடித்தவாறும் இவை உணர்ந்து கிடந்தனக்கே சூழ்ந்தேனே. இப்படி நான் உலகிலே சென்று நான் எனக்கு கேட்டை சம்பாதித்துக் கொண்டேன் என்று இந்த பாட்டை சொல்லிக் கொள்கிறார். தேனை பாலை கண்ணலின் தெளிவை, தேனை பாலை கண்ணலின் தெளிவை. அதனால தேன் என்பது எல்லா பொருள்களிலும் சுவை பொருளிலே உயர்ந்ததாக இருப்பது. தேன் என்று திருவாசகத்துல நிறைய வருது. தேன் என்பது திருவாசகத்துல நிறைய இடங்கள்ல வருது. என்ன காரணம் என்று கேட்டால், சுவை பொருள் உலகத்தில இருக்கின்ற சுவை பொருள் இருக்கிறதுல இனிப்பு பொருள், இப்ப பல பல வர்க்கங்கள் கரும்புல இருந்து இன்னும் எத்தனை எத்தனை எத்தனை இனிப்பு பொருளா இருக்கு. எல்லா பொருளில இருக்கிற இனிப்பை விட உயர்ந்த இனிப்புடையதாக விளங்குவது தேன். அது மலர்ல இருந்து உண்டாகும், மலரிலே உண்டாவது தேன், மலரிலே உண்டாவது. எதுல இருக்கு தேனு? பூவில உண்டாகும். பூல உண்டாவதுதான தேன். அந்த தேனுக்கு சமானமான பொருள் வேறு கிடையாது. தேனுக்கு சமானமாக இன்னொரு பொருளை சொல்ல முடியாது. இன்னொரு பொருளுக்கு ஓமை சொல்லும் போது தேனை ஓமையாக சொல்லலாம். இன்னொரு பொருளுக்கு ஓமை சொல்லும் போது இது தேன் மாதிரி இருக்குன்னு சொல்லலாம். வாழைப்பழம் வைக்கிறவன் தேன் வாழை, தேன் வாழைன்னு வைக்கிறார், தேன் வாழைப்பழம் என்று சொல்லி இருக்கிறான். அதனால அதே போல வெவ்வேறு பொருள்களை உண்ணும் போது, சுவை பொருள் உண்ணும் போது அது தேன் மாதிரி சொல்லலாம். தேனை உண்ணும் போது தேனை சாப்பிட்டான்னு வச்சுக்க, அதுக்கு என்ன சொல்றது, என்ன சொல்றது தேனுக்கு, என்ன ஒண்ணுமே இல்லை, ஓமை ஆக இது ரஸ்தாளி பழமா இருக்கு அப்படின்னா சொல்லுவா கூட்டு போய் பச்சலாடம் பழமா இருக்கு அப்படி சொன்னா அறிவு இல்லாதவன் அர்த்தம். அதனால ஓமை இல்லாத தேன், தேன் ஓமை இல்லாத. எப்படி சிவத்துக்கு ஓமை இல்லையோ தேனுக்கு ஓமை இல்லை, அதே போல திருவாசகத்துக்கும் ஓமை இல்லை. திருவாசகம் ஓமை இல்லாதது, தேன் ஓமை ஓமை. உதாரணமா இது மாதிரின்னு சொல்றதுக்கு ஒரு மாதிரி இல்லை. அதனால தேன் பல இடங்கள்ல தேனை அப்படி சிவபெருமான் எப்படி இருக்கிறார் என்று கேட்டால், பரமஞானிகளுக்கு தேனாக இருக்கிறார். தேனாய் நமதமாய் தித்திக்கும் சிவபெருமான், தித்திக்கும் சிவபெருமான், தித்திக்கும் சிவபெருமான். அதனால அதை அனுபவிச்சு பார்த்தவங்களுக்கு அப்படி தெரியும். ஒன்று கண்டீர் உலகுக்கு ஒரு தெய்வம், ஒன்று கண்டீர் உலகுக்கு ஒரு தெய்வம், ஒன்று கண்டீர் உடலுக்கு உயிராவது, நன்று கண்டீர் இது நமச்சிவாயப்படம், தின்று கண்டேருக்கு தித்தி தவாறு திருமூலர், நன்று கண்டீர் இது நமச்சிவாய படம், தின்று கண்டே இருக்கு இது தித்தி தவாறு. ஆகையினாலே அதை அனுபவிச்சு பார்த்தவர்களுக்கு தேனாக இருக்கும், பாலாக இருக்கும். கண்ணலின் தெளிவை, கண்ணலின் தெளிவை என்பதுதான் கரும்புச்சார். கண்ணல் என்றால் கரும்பு, கண்ணல் என்றால் கரும்பு, தெளிவை என்றால் கரும்புச்சார், தெளிந்த சார், கூதெல்லாம் இல்லாம சுத்தமாக தெளிந்த கரும்புச்சார். சூழிசையின் கரும்பில் சுவை நாவல உரம் சொன்ன என்பாரு சுந்தரன். ஆகையினாலே அப்படி தேனாக இருக்கிறான், பாலாக இருக்கிறான், கையால கண்ணராய கரும்பு சாராக இருக்கிறான். ஒளியை கையாலே ஒளியாகிய பிரகாசம் உருந்திய பொருளாக இருக்கிறான். தெளிந்தார்தம் ஊனை உருக்கும் உடையானை, தெளிந்தார் என்று சொன்னால் கையால உலக பொருளிலே மயங்காமல் தெளிந்த மரபையவர். தெளிந்தார், தெளிந்தார் என்றால் அந்த ஆளு நல்ல தெளிஞ்சாளி அப்படின்னு சொல்றாங்க. உலகத்துல விவரமுடையவனை பார்த்து, சாமர்த்தியமுடையவனை பார்த்து தெளிஞ்சாளியா என்று சொல்லுவார்கள். பரமஞானிகள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், உலக பொருளிலே மயங்காமல் தெளிவு பெற்றவர், கலங்காமல் தெளிவு. அதுக்கு நேர் சொல்ல என்ன தெரியுமா, கலங்குதல், கலங்கி இருக்கிறது, தெளிந்து இருக்கிறது, வெளிப்பட்டு தண்ணீர் கலங்கி இருக்கிறது, அப்புறம் தெளிந்து இருக்கிறது என்று சொல்லுகிறோம் அல்லவா. அது போல ஞானம் இல்லாதவருடைய மனம் தெளிவு இருக்காது. ஞானமுடைய ஞானம் இல்லாதவருடைய மனம் தெளிவு இருக்காது. அது எப்படின்னா, எல்லாத்திலையும் கலந்து இருக்கும், கலங்கி இருக்கும், எல்லாத்திலையும் கலந்து இருக்கும், அதனால அது கலங்கி இருக்கும். நல்லா புரியுதா, எல்லாத்திலையும் கலந்து இருக்கும், எல்லாத்திலையும் கலந்து இருக்கும், அதனால மனசு எப்படி இருக்கு, கலங்கி. ஞானிகள் இதனோடு கலவாமல், இது அருமையான இதனோடு கலவாமல், எது இந்த கலக்கந்தருகின்ற பொருளோடு கலவாமல், கலக்கந்தருகின்ற உலக பொருள் அத்தனையும் என்ன தரும், கலக்கத்தை தரும், கலக்கந்தருகின்ற பொருளோடு கலவாமல் தெளிந்த பொருளாயிருக்கிற சிவத்தோடு மாத்திரம் தொடர்பு வைத்திருப்பார்கள். அதனால அவர்கள் மனம் தெளிந்து நல்லா விளங்குத. அந்த தெளிந்த அவருடைய மனத்திலே சிவபெருமான் இருந்து அவர்களை இன்னும் கூப்பிடுத்துகிறான். தெளிந்தார்தம் ஊனை உருக்கும் உடையானை. அதனாலே அப்படிப்பட்ட ஞானிகளுடைய உள்ளத்தை பக்குவப்படுத்துவராயிருக்கின்ற தலைவனை, உம்பாரானை உம்பர்களுக்கெல்லாம் தலைவனாக, உம்பர் என்றால் தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்க தேவதேவன், தேவர்களுக்கெல்லாம் தலைவன், ராஜாதி ராஜன் சொல்ற மாதிரி தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கிறவனை வம்பனேன் நான் இன்னடியே, வம்பனேன் நான் இன்னடி, வம்பனேன் என்றால் தன்னை பற்றி சொல்லிக் கொடுக்கிறார், நான் ஒரு பெரிய வம்பன், வம்பன் என்று சொன்னால் உலக பொருளிலே பற்று வைத்து அதை பிடித்து திரிந்து கொண்டிருக்கின்ற வம்பன், வம்பன் என்றால் அதையாலே பற்று வைக்க கூடாத இடத்துல பற்ற வச்சு அதுல தொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கிறது, அந்த அந்த வம்புடையவன், அதுல தொல்லை அனுபவித்தல வம்பு என்பது. அப்படிப்பட்டவனாய் என்னை நான் என்னடியே நீ என்னை ஆண்டாய் என்றால், இப்பொழுது நான் வந்து உனக்கு அடியேன் என்று நான் சொல்லுகிறேன், அடியேன் சொல்ல தகுதி இல்லை, ஆனா அடியேன் நான் சொல்றேன், நான் சொல்லுகிறேனா, அதுக்கு மேல நீ என்னை ஆண்டாய், நான் உனக்கு அடியேன், என்னை ஆண்டு கொண்டான். இது எப்படின்னு கேட்டா, அரசனை பற்றி அறிபவன் அரசனுக்கிட்ட நெருக்கமாக இருப்பவன் யார் என்று கேட்டால் நல்ல தகுதி உடையவன், நல்ல செல்வம் உடையவன், நல்ல செல்வமும் தகுதியும் உடையவன் தான் அரசனிடத்துல தகுதி உறவு வைக்க முடியும், பக்கத்துல போக முடியும், அல்லாதவர்கள் அவனிடத்துல செல்ல முடியாது. ஆனா தகுதி இல்லாதவன் எனக்கு அரசன் என்னுடைய கிளாஸ் மட்டும் தான், ராஜா என்னுடைய கிளாஸ் மட்டும், முதலமைச்சர் நானும் ஒன்னா படிச்ச முன்னு ஒருத்தையும் நானும் வச்சுக்க தெரியாது என்ன சொல்லுவான், இருக்கிறவன் எல்லாம் பார்த்து சிரிப்பாங்க, இதே எங்க முதலமைச்சர் இல்ல என்று சொல்லி கேளனம் பண்ணுவார் அல்லவா. அது போல இப்ப நான் என்ன சொல்லி கொள்ளேன் என்றால், நான் உன்னுக்கு உனக்கு அடியவன் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், அதுக்கு மேல என்ன சிவருமான் வந்து ஆண்டார்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், இதை பார்த்து உலகம் சிரிக்குது சாமி என்றார். என்னன்னா, நான் என் அடி நீ என்னை ஆண்டா என்றால் அடியருக்கு தானும் சிரித்து அருளலாம், இதை பார்த்து நீ சிரிக்கும்படியாகத்தான் இருக்கு, நீ சிரிக்கும்படியாகத்தாரு, நம்ம எங்க இவனை போய் ஆண்டா, இவன் இவனுக்கு என்ன தகுதி இருக்குது, இவன் நம்முடைய அடியவன் சொல்லிக்கிட்டாலேதான் அப்படின்னு சொல்லி நீ சிரிக்கும்படியாகத்தான் இருக்கும். பல கோணங்கள்ல சொல்றாரு, நான் இந்த அடியே நீ என்னை ஆண்டா என்றால் அடியே இருக்கு தான் சிரித்தே அருளலான் தன்மை என் தன்மை, நீ சிரிக்கும்படியாக இருக்குது, நான் சொல்லிக் கொள்ளுகிறத பார்த்தா நீ சிரிக்கும்படியாக இருக்கிறது என்னுடைய தன்மை, தன்மை பிறரால் அறியாத தலைவன், தலைவன் சௌரவன் தலைவன், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை, எல்லா உலகங்களுக்கும் தலைவன், மூ உலகத்துக்கும் ஒரு தலைவாம்பார், மூன்று உலகத்துக்கும் ஒரு தலைவன், இப்ப இந்த ஊருக்கு ஒரு தலைவர் இருக்கிறார், சில்லாவுக்கு ஒரு தலைவர், மாகாண்டத்துக்கு ஒரு தலைவர், நாட்டுக்கு ஒரு தலைவர், இப்படி எல்லாம் இருக்கிறார் அல்லவா, இவை இப்படிப்பட்டவனா எல்லா உலகங்களுக்கும் தலைவன், சௌரவன் கடவுள் எல்லா உலகங்களுக்கும் தலைவன். இப்ப இந்த வெளிச்சம் வீட்டுக்கு தருது, இந்த வெளிச்சம் இப்ப நம்ம வீட்டுல இருக்கிற போட்டிருக்க வெளிச்சம் வீட்டுக்கு தருது, இந்த வீதியில போட்டிருக்க வெளிச்சம் ஓரளவு வெளிச்சம் கொடுக்குது, சூரியனுடைய வெளிச்சம் அடையும், அது போலாம் விளங்குதாமா, உங்களுக்கு எல்லாம் விளங்குறாப்புல நான் சொல்லி ஆகணும், வீட்டுல பூர்த்தி வைக்கிற வெளிச்சம் அந்த வீட்டுக்கு மாத்திரம் தான் தெரியுது, அதுக்கு மேல இப்ப வெளியில போட்டிருக்கிற இந்த மின் வெளிச்சம் ஓரளவு தெரியும், கொஞ்சம் தெரியும், கூட தெரியும், சூரியனுடைய ஒளி பாப்பா உலக உலகத்துக்கு தெரியும், அதுபோல சிவன் எல்லா உலகங்களுக்கும் தலைவன், எல்லா உலகங்களுக்கும் ராஜா, அதனாலே தலைவன் ஆகையினாலே இப்ப இந்த வீட்டுல இருக்கிற வெளிச்சத்தினுடைய ஒரு அளவே கண்டுபிடலாம், இவ்வளவுதான் இதுக்கு பவர்னு, அதே போல இந்த போட்டிருக்கிற லைட்டுக்கு இவ்வளவுதான் பவர்னு காணலாம், சூரியனுடைய பவரை யாராவது அளக்க முடியுமா, சூரியனுடைய ஒளிச்சம் இவ்வளவு வெளிச்சம் இவ்வளவு பவர்னு யாராவது சொல்ல முடியுமா, சொல்ல முடியாது அல்லவா, அது போல சிவனுடைய தலைமை தன்மையை யாராலும் தெரிந்து கொள்ள முடியாது, சிவனுடைய தலைமை தன்மையை யாரால கண்டு கொள்ள முடியாது, ஆனால் அவனை யாரும் காண முடியாதா, அவன் எல்லாரையும் கண்டு கொண்டிருக்க, அவன் எல்லாரையும் கண்டு கொண்டிருக்கிறார், அவனை எல்லாருக்கும் தெரியாது அவனுக்கு எல்லாரும் தெரியும், அப்படி அப்படி தலைவன் இல்ல விளங்குதாமா, அவனை எல்லாருக்கும் தெரியாது அவனுக்கு எல்லாருமே தெரியும், தன்மை பிறரால் அறியாத தலைவா, பிறரால் அறிய முடியாத தலைவா, தன்மை பிறரால் அறியாத தலைவா, பொல்லா நாயான புன்மையனை ஆண்டாய், பொல்லாத குணமுடையவனாகிய அற்பனாகிய நாய் போன்றவனாகிய என்னை ஆண்டாய், அப்படி ஆண்டாயா, அப்படி ஆண்டு கொண்ட அவ்வளவு பெரும் தலைவனாய் இருக்கிற நீ தெரியாமல் என்ன வந்து ஆண்டு கொள்வாயா, என்ன நன்றாக அறிந்துதானே நீ ஆண்டு கொண்டிருப்பாய், அப்படி ஆண்டு உண்டு இன்றைக்கு என்ன புரத்தியிலே நீ விட்டு விடுவாயா, என்னை அருள் செய்யாமல் விட்டு விடுவாயா என்று கேட்கிறேன். தன்மை பிறரால் அறியாத தலைவா, பொல்லா நாயான புன்மையனை ஆண்டு ஐயா புறமே போக விடுவாயோ, என்னை ஆண்டு கொண்டாய், ஆண்டு கொண்டால் எப்பொழுது எனக்கு அருள் செய்து கொண்டிருப்பாய், என்னை விட்டுவிடவா, என்னை விட்டுவிட்டான், புறமே போக விடுவாயோ, என்னை நோக்குவாரு யாரே, அப்படி நீ விட்டு விட்டாயானால் என்னை யாரு திரும்பி பார்ப்பாரு, யாரும் என்னை பார்க்க மாட்டார், என்னை நோக்குவாரு, என்னாஞ்சி என்று வருவார், வேறு யாராலும் எனக்கு அருள் செய்ய முடியாது, வேற யாராலும் யாராலும் எனக்கு அருள் செய்ய முடியாது, வேற யாராலும் எனக்கு அருள் செய்ய முடியாது. அதனால பெரிய இடத்துல ஒருத்த வேலை பார்த்தான்னு வச்சுக்கோ, ராஜா கிட்ட வேலை பார்த்தவே, வேற ஒரு மளிகை கடைக்கான வேலைக்கு போவானா, ராஜா கிட்ட வேலை பார்த்தவே, ராஜா வேண்டான்ட்டான்னு வச்சுக்கோ, ஒரு காய் கடைக்கான கத்திரிக்காய் கடைக்கான வேலைக்கு போவானா, போக மாட்டான் அல்லவா, போக மாட்டான் அல்லவா. அது போல நான் எங்கும் போக மாட்டேன், என்னை யாரும் ஆளமாட்டார், ஆள தகுதி அவர்களுக்கு இல்ல, நானும் போக மாட்டேன், என்னை நோக்குவார் யார், என்னான் பெறுவேன், அதனாலே நீ விட்டு விட்டாயானால் என்னை யாரும் எனக்கு அருள் செய்ய முடியாது, அதற்கு மேல நான் என்ன செய்ய முடியும், நீ செய்யாவிட்டால் நான் என்ன செய்ய முடியும், என்னான் பெறுவான். பொன்னே திகழும் திருமேனி, ஆளு திருமேனி சிவகுருமாருடைய திருமேனி எப்படிப்பட்டதுன்னா, தங்கம் போல இருக்கும், தங்கம் இருக்குது அல்லவா, பொன்னார் மேனியர், தங்கம் போன்ற மேனியுடையவனா சிவபெருமானே, நேர கண்டபடியினாலே அப்படி எல்லாம் சொல்வார், பொன்னே திகழும் திருமேனி, எந்தாய் எங்கு புகுவேனே, எமக்கு தந்தையே நான் எங்கே புகுவேன், யாரிடத்திலே செல்லுவேன், புகுவேன் எனதே நின்பாரம், என் உன்னுடைய திருவடியே என்னுடையது, உன்னுடைய திருவடி என்னுடைய உரிமையா சொல்லுவது, புகுவேன் எனதே நின்பாரம், போற்று அடியார் நின்று நகுவேன், கையாலே உன்னை போற்றுகின்ற அடியார் கூட்டத்திலே நின்று நகுவேன், நகுவேன் என்று சொன்னால் மகிழ்ச்சி அடைவர், சிரித்தல், சிரித்தல், நகுதல் என்றால் சிரித்தல், மகிழ்ச்சி அடைவர், பண்டு தோல் நோக்கி நனவில்லான் ஆயினேன், கையாலே அப்பொழுது ஆண்டபோது உன்னுடைய திருமேனியை கண்டேன், கண்டும் அதனோடு கலந்து கொள்ள உன்னோடு கலந்து கொள்ளாமையினாலே இப்பொழுது நான் நாணம் என்கின்ற வெட்கம் இல்லாத நாய் போல தெரிந்து கொண்டிருக்கிறேன், நாணம் இல்லா நாய், நெகும் அன்பில்லை நினைக்கான, கையாலே என்னுடைய அன்பு இருக்கிறது, அந்த அன்பு சரியானதாக தாராளமானதாக உருக்கமான அன்பாக இல்லை, நெகும் நினை காண உன்னை காண, நீ ஆண்டருள அடியேனும் தகுவனே, கையாலே நீ ஆண்டருடுவதற்கு அடியேனும் தகுவனே, கையால் நீ ஆண்டு கொள்வதற்கு அடியனுக்கு தகுதி என்பது இருக்கிறதா என்பது சந்தேகம் என்றபடியினாலே, தகுவனே என் தன்மையை எந்தாய் அந்தோ தரியேனே, என்னுடைய தன்மை என்னுடைய தகுதி குறைவுடையதாகினாலே நீ ஆண்டருடுவதற்கு நான் தகுதி உடையவனா என்று இந்த பாடலிலே கேட்டுக்கொள்கிறார், அந்தோ தரியனே, தரியனே என்பது அதனாலே இப்படி அருள் செய்யாமல் உன்னோடு நான் கலந்து கொள்ளாமல் இந்த லோகத்திலே இருக்கிறது என்னாலே முடியவில்லை என்று இந்த பாடலில் சொல்லி.
2: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
3: இறைத்தூத திருமூலர் அருளிய திருமந்திரம், தந்திரம் 1, மந்திரம் 201.

கொண்ட மனைவி வீட்டில் இருக்க பிறன் மனைவியை விரும்புவோர் பலாப்பழத்தை விட்டு ஈச்சம்பழத்தை விரும்புவதை போலாவார்கள். திருச்சிற்றம்பலம். இறைத்தூத திருமூலர் அருளிய திருமந்திரம் தந்திர 1 மந்திரம் 204.

எட்டிப்பழம் மிக்க அழகுடையது, ஆனால் முழுவதும் விஷம். அதேபோல் பெண்களின் கவர்ச்சியை கண்டு நீ ஏமாறாதே. திருச்சிற்றம்பலம். இறைத்தூதர் திருமூலர் அருளிய திருமந்திரம் தந்திரம் 1 மந்திரம் 210.

எக்காலமும் வயிற்றை நிரப்பும் நோக்கிலேயே வாழாதே, இறைவனை துதித்து பிறவி அறுக்கும் வழியை தேடுவாயாக. திருச்சிற்றம்பலம். இறைத்தூதர் திருமூலர் அருளிய திருமந்திரம் தந்திரம் 1, மந்திரம் 215.

ஹோம ஆகுதியால் தேவர்களை உண்பிக்கும் அந்தணர்கள் இம்மையில் ஈகை செய்து வாழ்வர். ஞானத்தால் அவர்கள் வாழ்வும் முறை இதுவே. திருச்சிற்றம்பலம். இறைத்தூத திருமூலர் அருளிய திருமந்திரம் தந்திரம் 1 மந்திரம் 218.

யாகத்தில் நெய் இட்டால் எரியும் சுடரை போல் விளங்கும் ஜோதியை புருவ நடுவில் கொண்டு மனதை உயிர் உணர்வோடு பொருத்தி நின்று ஈசனின் அருளை நீ பெறுவாயாக. திருச்சிற்றம்பலம். இறைத்தூதர் திருமூலர் அருளிய திருமந்திரம் தந்திரம் 1, மந்திரம் 226.

காயத்ரி மந்திரம் நல்ல பயனை தரும். அதை தொடர்ந்து தியானித்து அதன் மூலம் வரும் மாயையில் சிக்காதோர் அந்தனர் ஆவர். திருச்சிற்றம்பலம். இறைத்தூதர் திருமூலர் அருளிய திருமந்திரம் தந்திரம் 1, மந்திரம் 237.

யாகத்தில் ஒலிக்கப்படும் ஓம் எனும் பிரணவ மந்திரம் சிவ பரம்பொருளே, இதை தொடர்ந்து ஜெபிக்க யான் என்ற அகப்பற்றும் எனது என்ற புறப்பற்றும் நீங்கி நீ தெளிவடைவாய். திருச்சிற்றம்பலம். இறைத்தூதர் திருமூலர் அருளிய திருமந்திரம் தந்திரம் 1, மந்திரம் 244.

அரசன், அதாவது அரசை நடத்துபவன் இம்மை மறுமை பயன் வேண்டின் மக்களை நன்னெறியில் நிறுத்தல் வேண்டும். திருச்சிற்றம்பலம். இறைத்தூதர் திருமூலர் அருளிய திருமந்திரம் தந்திரம் 1 மந்திரம் 246.

யோக நெறியில் நீ சென்றால் பேரார்ந்த மயக்கம் ஏற்படும். இதை விடுத்து மது போதையில் மிதப்போரை அரசு தண்டிக்க வேண்டும். திருச்சிற்றம்பலம். இறைத்தூத திருமூலர் அருளிய திருமந்திரம் தந்திரம் 1, மந்திரம் 247.

அவரவர் சமய நெறிப்படி நில்லாதாரை சிவன் மறுமையில் தண்டிப்பார். நெறி பிறழ்வோரை மத வெறியரை இம்மையில் தண்டித்து நாட்டில் அமைதியை நிலைநாட்டுவது அரசின் முக்கிய கடமையே. திருச்சிற்றம்பலம். இறைத்தூத திருமூல அருளிய திருமந்திரம் தந்திரம் 1, மந்திரம் 250.

0: பிச்சை கேட்போனின் தரம் பாராது எவர்க்கும் கொடுப்பீராக, உண்ணும்போது பிறருக்கு கொடுத்து உண்பீராக. திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: Om Shivaya Namah. Shaivam.org இன் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு திருமூலர் திருமந்திரம். வழங்குபவர் சென்னை சுப்பிரமணியன் சர்மா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: திருச்சிற்றம்பலம். ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்து இளம்பிரை போலுமை இயற்றனை நந்தி மகந்தனை ஞான குழுந்தினை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. திருமந்திரமே சிதம்பரந்தானம், திருமந்திரமே சிறந்த உபாங்கம், திருமந்திரமே திருக்கூத்தின் செய்கை, திருமந்திரமே திருமேனிதானே. வாழ்கவே வாழ்க எண்ணந்தி திருவடி, வாழ்கவே வாழ்க மலமறுத்தான் பதம், வாழ்கவே வாழ்கமே ஞானத்த வந்தாள், வாழ்கவே வாழ்க மலமிதான் பாதமே. ஆத்மபந்துக்களே, தொடர்ந்து திருமந்திரத்தை அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். மிகவும் அழகாக ஒரு சிறிய குழந்தைக்கு புரியும்படி ஒவ்வொரு படியாக விளக்கிக் கொண்டே வருகிறார். எங்க எங்க எந்தெந்த அப்டபிள் எந்தெந்த ஸ்டேஜ்ல வரும், அந்த ஸ்டேஜ்ல அதை எப்படி கடக்கிறது அப்படிங்கிறத சொல்லிக்கொண்டே வருகிறார். எப்படி நம்முடைய எண்ணங்களை மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும், எண்ணங்கள் யார், எண்ணங்கள்ங்கிறது என்ன, எண்ணங்கள்ங்கிறது நமக்கா தோன்றுவது இல்லை, இப்படிங்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு நிறைய விஷயங்களை டீப்பான சப்ஜெக்ட் சைக்காலஜியா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே வரார். அது எல்லாத்துக்கும் அடிநாதமாக காரணமாக மூலப்பரம்பொருளாக இருப்பது சிவன். அந்த சதாசிவ தத்துவத்தை நான் உங்களுக்கு எடுத்து எம்பிக் கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறதாக திருமூலதேவர் இந்த திருமந்திரத்தை நமக்கு அருளி இருக்கிறார். அடுத்தது ரொம்ப அழகான ஒரு திருமந்திரம், என் மனதிற்கு மிகவும் பிடித்த திருமந்திரம். போற்றிசைத்தும் புகழ்ந்தும் புனிதனடி தேற்றுமின் என்றும் சிவனடிக்கே செல்வம் ஆற்றியது என்று மயல் உற்ற சிந்தை உள் மாற்றி நின்றார் வழி மண்ணி நின்றானே. மேலோட்டமாக இதனுடைய கருத்தை பார்க்கும் பொழுது, புனிதனாக இருக்கக்கூடிய இறைவன் அந்த புனிதனினுடைய அடியை போற்றி இசைத்து புகழ்ந்து சிவனடிக்கே எல்லா செல்வங்களையும் கொண்டு போய் சேர்த்து, நமக்கு இருக்கக்கூடிய எல்லா செல்வங்களையும் சிவனடிக்கே சேர்த்து அவனுடைய கைங்கரியமாகவே செய்து அவனுக்காகவே வாழ்ந்து அவனுக்காகவே இழந்து இருக்கக்கூடிய இந்த நிலை லோகாயுதத்திலிருந்து நம்மை விடுவித்து இறைவனிடம் நம்மை சேர்க்கும் அப்படிங்கிறது மேலோட்டமான அர்த்தம். மாற்றி நின்றார் வழி மண்ணி நின்றானே, மாற்றியதென்று மயலுற்ற சிந்தை சிவனடிக்கே செல்வம் ஆற்றியதென்று மயலுற்ற சிந்தையும் மாற்றி நின்றார் வழி மண்ணி நின்றானே. இங்கே ரொம்ப அழகான புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், சிந்தையுள் மாறி நின்றார் வழி மண்ணி நின்றானே அப்படிங்கிற வார்த்தை தான். இப்ப நிறைய பேர் சொல்றாரு இல்லையா, த பவர் ஆஃப் யுவர் சப்கான்சியஸ் மைண்ட், கால் யுங் சொல்றார் த கலெக்டிவ் அன்கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்றார். இவர்கள் சொல்லக்கூடிய இது எல்லாமே வந்து இறைவனுடைய தன்மையை புரிந்து கொள்வதற்கு. ஆனா அவளுக்கு இது பாஷை புரியல, அவ்வளவுதான். திருமந்திரம் மட்டும் அவ கையில கிடைச்சிருந்தது, மேலை நாட்டு அறிஞர்கள் கையில திருமந்திரம், தமிழ் புரிந்து தமிழ் தெரிந்து தமிழினுடைய சுவை அறிந்து அவர்கள் திருமந்திரத்தை படித்திருப்பார்களே ஆனால் அந்த தியரி எல்லாம் இன்னும் எவ்வளவோ அட்வான்ஸ்மெண்ட்ஸ் ஆகி அவர்கள் அட்லீஸ்ட் அந்த அப்ஜெக்டிவையாவது கம்ப்ளீட் பண்ணியிருப்பா பாவம். அப்ப திருமந்திரத்திலே திருமூலர் என்ன அழகாக சொல்கிறார், சிவனடிக்கே செல்வம், நான் சம்பாதித்த செல்வம் எல்லாம் சிவனடிக்கே அப்படின்னு சிவனடி அவர்கள் நினைத்துக் கொள்கிறார்கள். எனக்கு பிறந்தது, நான் பிறப்பித்தது, நான் சேமித்த செல்வம், நான் ஆற்றிய கடமைகள் எல்லாம் சிவனடிக்கே. அது பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய செல்வத்தை மட்டும் சொல்லவில்லை, நானே அவனுடைய சொத்து அப்படிங்கிறதுனாலதான் அவன் எனக்கு சுவாமி சுவாமிங்கிற வார்த்தையே அதுதான். நாம் அவனுடைய சொத்து, அவன் நமக்கு சுவாமி, அவன் நம்முடைய உடையவன், அவன் உடையவன், நான் உடைமை. நான் உடைமையாக இருக்கும் பொழுது நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு பேக் எடுத்துட்டு போறோம், ஒரு ட்ரெயின்ல டிராவல் பண்றோம், பேக் கவலைப்படாது, ஏன்னா பேக் உடைமை. யார் அந்த பேகை பாதுகாத்துக்கணும் அப்படின்னா, அந்த உடையவன் தான் அந்த பேகை பாதுகாப்பான். தான் பக்கத்திலேயே வச்சுட்டு, தான் மடியிலேயே வச்சுட்டு, தன் கண் பார்வையிலேயே வைத்துக் கொண்டு அந்த உடையவன் தான் அதை பாதுகாக்க வேண்டும். இங்கே நீ உடைமை, நீ கவலைப்படக்கூடாது. உன்னுடைய உடையவன் ஒருவன் இருக்கிறான் இல்லையா, அந்த உடையவன் உன்னை பற்றி கவலைப்படுவான். நீ உடைமையாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அந்த பேகுக்கு கை கால் முளைச்சு அந்த பேக் பாட்டு இங்கேயும் அங்கேயும் குறுக்கு நெடுக்கு நடந்துட்டே இருந்ததுன்னா உடையவன் பார்ப்பான், சரி அதுவே பாத்துக்குது போல அப்படின்னு உடையவன் பேசாம இருப்பான், கண்டுக்க மாட்டான். உடைமை அப்படியே போட்டது போட்ட இடத்துல வச்சது வச்ச இடத்துல உடைமை அப்படியே கடந்தால் உடையவனுக்கு பயம் இருக்கும், பத்திரமா பாத்துக்கணுமே யாரும் எடுத்துக்காம அப்படின்னு உடையவனுக்கு பயம் உண்டாகும். உடையவனுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி உடையவனை சாரும். உடைமை உடைமையாக இருக்கக்கூடிய பட்சத்தில், இப்படி என்னை ஒரு உடைமையாக, என்னை செல்வமாக, என்னை நான் செல்வம் என்று நம்பவில்லை என்றால் வேறு யார் என்னை செல்வம் என்று நம்புவார்கள்? நான் செல்வம் யாருக்கு? என் சுவாமிக்கு நான் செல்வம். தேற்றுமின் என்றும் சிவனடிக்கே செல்வம். நீங்கள் சிவனடிக்கே செல்வம், நீங்க சம்பாதிச்ச செல்வம் இல்ல, நீங்களே ஒரு உடைமை அப்படிங்கறத நினைவுல வச்சுக்கோங்க. அப்ப போற்றி இசைத்து புகழ்ந்து தேற்றி இது எல்லாம் செய்கிறீர்களே, அவன்தான் சுவாமி, நீங்கள் உடைமை, அவர் உடையவன். மயலுற்ற சிந்தை உள் மாற்றி நின்றார் வழி மண்ணி நின்றானே. இந்த சிந்தனை உங்கள் உள்ளே வந்து விட்டால் உங்க சப்கான்சியஸ் மைண்ட்ல இது போய் நன்னா பதிஞ்சுடுத்து, நான் இறைவனுடைய அசட் அப்படிங்கிறது பதிஞ்சுடுத்து, லயபிலிட்டியா இருக்கக்கூடாது. அசட் லயபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்றாள் இல்லையா, அசட்டா இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை, லயபிலிட்டியா இருந்தாதான் பிரச்சனை. லயபிலிட்டி ஒரு காலத்துல நம்ம தீர்க்க வேண்டியதாக ஆகிவிடும். நம்மள அசட்டுன்னு சொல்றாரோ லயபிலிட்டின்னு சொல்றாரோ அது சுவாமியினுடைய இஷ்டம், ஆனா நீ என்னுடைய சுவாமி, நான் உனக்கு அசட் அப்படின்னு இறைவன் இடத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து விட்ட பிற்பாடு நாம் லயபிலிட்டியாகவே இருந்தாலும் நம்ம அசட்டா அவர் மாத்திக்க மாட்டாரோ? அப்போ இங்கே உடைமையாக இருக்கக்கூடியது நான், உடையவனாக இருக்கக்கூடியது அவன். எப்படி பேக் கவலைப்படாதோ, எப்படி ஒரு கம்ப்யூட்டர் கவலைப்படாதோ, ஒரு போன் கவலைப்படாதோ, போன் யார் எடுத்தாலும் போன் எடுத்துக்கலாம், போனுங்கிறது ஒரு உடைமை, பர்ஸு அப்படிங்கிறது ஒரு உடைமை, யார் வேணா எடுத்துன்னு போயிடலாம். பர்ஸ் வந்து இல்ல இல்ல இல்ல என்னுடைய உடையவர் அங்கே இருக்கிறார் அவர்கிட்ட சொன்னாதான் வருவேன் அப்படின்னு சொல்ல முடியாது. உடையவனுக்கு தான் கவனம் வேணும், உடையவன் தான் கவனமாய் இருக்க வேண்டும். அப்ப இந்த உடையவன் கவனமாய் இருக்க வேண்டும்ங்கிறத இங்க சொல்லுகிறார். அப்ப நீ உடைமையாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உடையவன் உன்னை உடைமையாக மாற்றிக்கொள்வான். இந்த எண்ணத்தை நீ நினைத்தால், இதை இந்த சிந்தனையை உன் உள்ளே மாற்றிக்கொண்டால், மாற்றி நின்றார் வழி மண்ணி நின்றானே, வழியேற வந்து கொண்டே இருப்பார், அவன் இல்லாமல் வழி இல்லை, அவனேதான் வழி, அவனேதான் ஒளி, அவனேதான் வழி. வழினா மூச்சு காற்று இல்லையா, உயிர் மூச்சு காற்றுக்கு வழி என்று பெயர். வழி வழி ஒளி எல்லாமே இறைவன் தான். அதை நாம் தெரிந்து கொள்வதற்கான அழகான திருமந்திரம். இதை எப்பவுமே நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நம்ம எல்லாம் அவருடைய உடைமை, அவன் உடையவன். உடைமை கவலைப்படக்கூடாது, உடைமைக்கு கவலையே கிடையாது, உடைமை கவலைப்படக்கூடாது. ஸ்ரீ அண்ணா பிரவச்சனத்திலே சொல்லுவார், தன் கஷ்டத்தை தானே படுறது போல தர்திரம் வேற எதுவுமே கிடையாது. நம் கஷ்டத்தை இருவர் பட வேண்டும். ஒண்ணு குருநாதர் நமக்கு கவலைப்படணும், இல்ல மகாத்மா பரமாத்மாவாக இருக்கக்கூடிய பரமேஸ்வரர் நமக்கு கவலைப்படணும். இவா ரெண்டு பேர் கவலைப்பட்டாதான் அர்த்தம் உண்டு. ஒரு ஒரு ஒரு நரன் இன்னொரு நரன் கிட்ட போய் நான் கஷ்டப்படுறேன் நான் கஷ்டப்படுறேன் தெரியுமா நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன்னா, ரெண்டு பேரும் தன் கஷ்டத்தை மாற்றி மாற்றி சொல்லிக் கொள்வார்களே ஒழிய ஏதாவது விடை இருக்கோ? குருநாதர் வழி பண்ணி கொடுக்க முடியும், பரமேஸ்வரர் பரமாத்மா வழி பண்ணி கொடுக்க முடியும். ஒரு நரனே இன்னொரு நரன் கிட்ட போயிட்டு கஷ்டத்தை சொல்லிட்டு உன் கஷ்டம் என்ன பெரிய கஷ்டம், அதை விட பெரிய கஷ்டம் என்கிட்ட இருக்கு அப்படின்னு ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பகிர்ந்துக்கிறதுனால வழி பிறக்குமோ? அப்ப தன் கஷ்டத்தை தாம் படப்படாது, நீங்க கஷ்டமே படக்கூடாது. அப்ப நாம் கஷ்டப்படுவதில் நமக்கு கஷ்டப்படுறதுக்கு ரைட் இல்ல சார் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம கஷ்டப்படுறதுக்கு கவலைப்படுவதற்கு நமக்கு ரைட் கிடையாது. ஏன்னா நம்ம அவனுடைய உடைமை, நாம் அவனுடைய சொத்து. இந்த எண்ணத்தை விதையுங்கள் என்கிறார் திருமூலர். தொடர்ந்து அனுபவிப்போம். திருமந்திரமே சிதம்பரம் தானும், திருமந்திரமே சிறந்த உபாங்கம், திருமந்திரமே திருக்கூத்தின் செய்கை, திருமந்திரமே திருமேனிதானே. என் தாயுடைய என்னப்பன் ஏழேழு பிறவியும் அன்றே சிவனுக்கு எழுதிய ஆவணம் ஒன்றாய் உலகம் படைத்தான் எழுதினான் என்றான் முயல் வண்ணன் நேரெழுத்தாமே.
4: திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
2: ஓம் சிவாய நம சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு திருமூலர் திருமந்திரம். வழங்குபவர் சென்னை சுப்பிரமணியன் சர்மா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: திருச்சிற்றம்பலம். திருமந்திரமே சிதம்பரம் தானும், திருமந்திரமே சிறந்த உபாங்கம், திருமந்திரமே திருக்கூத்தின் செய்கை, திருமந்திரமே திருமேனிதானே, திருமேனிதானே திருவருளாகும், திருமேனிதானே திருஞானமாகும், திருமேனிதானே சிவநேயமாகும், திருமேனிதானே தெளிந்தார்க்கு சித்தியே. ஆத்மபந்துக்களே, மிகவும் அருமையான இந்த திருமந்திரத்தை தொடர்ந்து அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்று மிகவும் அருமையான ஒரு திருமந்திர பாடல். பிறப்பிலிபிஞகன் பேரருளாளன் இறப்பிலியாவர்க்கும் இன்பம் அருளும், துறப்பிலி தன்னை தொழுமின் தொழுதால் மரப்பிலி மாயா விருத்தமுமாமே. ஒரு பர்பஸ் அப்படின்னு ஒன்று இருக்கணும். ஒரு பர்பஸ் இருந்தால்தான் ஒரு செயலை செய்வதில் அர்த்தம் இருக்கும். இல்லை அனர்த்தமாக செயல்களை செய்வது போல் ஆகிவிடும். பர்பஸ் இல்லாட்டி, பர்பஸே இல்லாமல் ஒரு காரியங்கிறத நாம் செய்யவே மாட்டோம். அந்த பர்பஸ் அதை தான் இங்கே சொல்லுகிறார். பிறப்பிலி, அவனுக்கு பிறப்பு என்பதே கிடையாது. லாஜிக்கலி ஸ்பீக்கிங் பிறப்புன்னு ஒன்று இருந்துடுத்துனா இறப்புங்கிறது உண்டாயிடணும். தோற்றம் என்று ஒன்று இருக்குமே ஆனால் மறைவு என்ற ஒன்று உண்டாகும். அந்த காலத்தில் கோவில்கள்லாம் கட்டினா, அரண்மனைகள்லாம் கட்டினா, அப்புறம் அங்கங்கே கோவில் கொஞ்சம் கொஞ்சமாக பிரச்சனை வரும். அதை கொஞ்சம் கொஞ்சமாக இவா ரெனோவேஷன் பண்ணுவா, இல்லை வந்து ரீபில்டு பண்ணுவா. அது கொஞ்சம் கொஞ்சம் அப்படி மாறிண்டே இருக்கும். காலப்போக்கில் அடுத்த அரசர்கள்லாம் வந்தா அவ கொஞ்சம் வேலைகள்லாம் எடுத்து செய்தா, அப்புறம் அவர்களுடைய அரண்மனைகள். இன்னைக்கு அரண்மனையே இல்லையே. அத்தனை ராஜ்யங்கள் நடைபெற்ற இந்த பாரத திருநாட்டில் இன்னைக்கு எத்தனை அரண்மனை இருக்கு விரல் விட்டு எண்ணிடலாம். அத்தனை அரண்மனைகள் இன்னைக்கு இல்லை. அத்தனை ராஜாக்கள் ஆனா வாழ்ந்தாங்கிற சரித்திரம் இருக்கு. அப்போ தோற்றம்ங்கிறது இருந்தால் மறைவுங்கிறது இருக்குங்கிறது தெரிஞ்சதுனால இவருக்கு முடிவே கிடையாது இறைவனுக்குங்கிறதுனால பிறப்பு இலி. ஏன்னா தோற்றம் இருந்தால் தானே முடிவு. அவர் பிறக்கவே இல்லை, அப்போ இறக்கவே முடியாதே. இல்லாத ஒரு வஸ்துவை போய் யாராவது கொலை பண்ண முடியுமோ? அதனால தான் நம்முடைய நண்பர்கள் அடிக்கடி கேட்கும்போது நான் சொல்லுவேன், சனாதன தர்மத்தை யாராலும் கொலை செய்ய முடியாது, சனாதன தர்மத்தை யாராலும் வேறறுக்க முடியாது. சபதம்லாம் இடுறாள் இல்லையா, சனாதனத்தை வேறறுப்போம் சபதம் இடுறாள் இல்லையா. சனாதனத்தை யாராலையும் வேறறுக்க முடியாது. வேறுன்னு ஒன்று இருந்தால் அறுப்ப, வேறே இல்லைன்னா எதை அறுப்ப? அப்போ இவர்கள் இப்போ விடுற சவால்களோ இதுவோ ஒண்ணுமே கிடையாது. இதை விட பெரிய பெரிய சவால்களை நாம் கிரண்யகசிபு அதான் புராண கதைகள் படிக்காததுனால வரக்கூடிய பிரச்சனைகள். கிரண்யகசிபு பண்ணாத அட்டூழியமா, இல்ல ராவணன் பண்ணாத அட்டூழியமா, கதை எப்படி முடிகிறதுங்கிறத பார்க்கிறோம். அது நம்ம ஒன்றும் இடைப்படவே வேண்டாம். நம்ம நிறைய வேடிக்கை பார்க்க, அதாவது வேடிக்கை பார்க்க போன இடத்துல போய் பிரச்சனை பண்ணிட்டு வரா மாதிரி. இப்போ சினிமா தியேட்டருக்கு போறோம், ஒரு படம் பார்க்கணும், படம் போட்டுன்னு இருக்கான். படம் பார்த்து அதோ அந்த கதாபாத்திரங்களோடையே ஒன்றி போய் அது எப்படி நீ வந்து ஹீரோவை அடிக்க போச்சுன்னு ஒரு துப்பாக்கி எடுத்து அந்த வில்லனை சுட்டா திரையதான் கிழியும். அவனுக்கு ஒன்றும் ஆப்போறதில்ல, திரைதான் கிழியும். அப்போ நம்ம போனது கதையை பார்க்கறதுக்கு, அந்த படத்தை பார்க்கறதுக்கு. படத்தை மட்டும் பார்த்துட்டு அதுல இருக்கக்கூடிய கருத்தை தெரிந்து கொண்டு திரும்பவும் வந்து நம்ம வாழ்க்கைய வாழணும். இது லௌகீகத்துல நாம் செய்யக்கூடிய விஷயம். இதத்தான் வாழ்க்கைன்னு நம்மளை கீழே அனுப்பிச்சிருக்கார். இந்த படத்தை போய் பாரு அப்படின்னு டெய்லி நெட்ஃபிளிக்ஸ் ஓபன் பண்ணா ஒரு படம் பாக்குறாப்ல டெய்லி ஒரு கதை, இன்னைக்கு வா வந்தா அவ போனா, இன்னைக்கு வா இப்படி எல்லாம் பேசினா, இன்னைக்கு வாழோட சண்டை, இன்னைக்கு அவளோட சண்டை, ஒரு ஷெட்யூல், யார் யாரோட சண்டை, யார் யாரெல்லாம் திட்டணும், யார் யாருக்கெல்லாம் வசவு வையணும், யாருக்கெல்லாம் சாபம் கொடுக்கணும், ஒரு ஷெட்யூல், காத்தால இருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒரு ஷெட்யூல். இப்படி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதை பாக்குறோம் இல்லையா, இது ஒரு சினிமா, இது ஒரு மாயா விடம்பனம், இது ஒரு சினிமா. இந்த சினிமாவை பாக்குறதுக்கு தான் நம்ம கீழே வந்திருக்கோம். பார்க்க வந்த இடத்துல சண்டை போடப்படாது, பார்க்க வந்த இடத்துல துப்பாக்கி எடுத்து சுடப்படாது, அது திரைய கிழிக்கிறாப்லதான். நமக்கு அதனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது, அவனுக்கு அதனால ஒரு லாபமும் நஷ்டமும் கிடையாது, நமக்கும் லாப நஷ்டங்கள் கிடையாது. இது ஒரு பஜார். இதுல என்னென்ன தமாஷா நடக்கிறதுங்கிறத நம்ம பார்க்க வேண்டுமே ஒழிய அதுல ஈடுபட்டு பிரயோஜனம் வரும். ஒரு பொருட்காட்சி, ஒரு எக்ஸிபிஷன். இப்ப நான் சொன்னதே தான், நான் சினிமா தியேட்டரை வச்சு சொன்னேன், கபீர்தாசர் வந்து அதை ஒரு திருவிழாவை வச்சுட்டு சொல்றார். அப்போ என்னென்ன தமாஷா நடக்கிறதுங்கிறத அங்கே பார்க்கிறார். என்னென்ன தமாஷா நடக்கிறதுங்கிறத ஒரு பார்வையாளனாக சாட்சி பாவமாக நின்று பார்க்க வேண்டுமே. அதுக்குதான் அனுப்பிச்சு வச்சிருக்காரு. அதுல இறங்கி ஆக்டிவா ஈடுபட்டு சண்டை போட்டு அவன் கழுத்தை நெரிச்சு கொலை பண்றதுக்கு இல்ல, ஒரு இது நடக்கிறதுன்னா அத ஏன்னா இந்த எண்ணங்கள்லாம் எப்ப வரும்னா, நம் கையில் ஏதோ இருக்கிறதுங்கிற எண்ணம் ஒரு மாய தோற்றம் உருவாகும் பொழுதுதான் நம்ம செஞ்சு புள்ளலாம், நம்ம கவுத்திடலாம், நம்ம மாத்திடலாம், நம்ம சாட்சி புள்ளலாம் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் அப்பதான் உண்டாகிறது. அப்போ இத அப்படியே பார்த்துட்டே இருந்தோம்னா அது எங்க போய் முட்டி நிக்கணுமோ அங்க போய் முட்டி நிக்கும். அப்ப பிறப்பு இலி பிஞ்சகன் எங்க ஸ்டார்டிங்கிறதே இல்லைங்கும் போது அதை என் பண்றதுங்கிறது வாய்ப்பே கிடையாது. பேரருளாளன் வரதன், வரங்களை தரக்கூடியவர், எல்லா விதமான வரங்களையும் எல்லாருக்கும் தரக்கூடியவர், காமனா பாரபட்சமே கிடையாது. முதல்ல வரம் கொடுக்கறது அசுராளுக்கு தான், அப்புறம்தான் தேவர்களுக்கு. தேவர்கள்லாம் கஷ்டப்படுறா, அசுராளுக்கு வரம் கொடுத்த பிற்பாடு அப்புறம் வந்து தேவர்களை காப்பாற்றுறார். இறப்பு இலியாவர்க்கும் இன்பம் அருளும். இறப்பு இலி, பிறப்பு இலிங்கிறதுனாலயே இறப்பு இலின்னு ஆயிடுத்து, ஸ்டார்டிங் இல்லங்கிறதுனாலயே எண்டிங் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. யாவர்க்கும் இன்பம் அருளும், எல்லாவர்க்கும் இன்பத்தை கொடுக்கிறார். மயஹா மயஸ்கரஹா, அழகான பதம் ஸ்ரீ ருத்ரத்திலே, மயஸ்கரஹா இன்பத்தை செய்யக்கூடியவர் மயஸ்கரஹா. துறப்பு இலி தன்னை தொழுமின், துறப்பு இலி, நீ இறைவனை துறக்க முடியாது. மூச்சு முட்டை கத்துறான் இல்லையா, இறைவன் இல்லை, இறைவன் இல்லை, இறைவன் இல்லவே இல்லை. அந்த மூச்சு காத்து எங்கிருந்து வருது, அவ்வளவு கத்துறதுக்கு வேகம் ஆவேசம் அவனுக்கு எங்கிருந்து உண்டாகிறது. அவனால ஒரு மிஷின் பண்ண முடியுமா? அந்த மிஷினோட வாயில நான் சாதமா ஊட்டினேன்னா அது அந்தந்த இந்திரியத்துக்கு எனர்ஜியா போய் சேரணும். சப்த தாதுக்களாக மாறி அதில் மலம் தனியாக பிரிந்து பண்ண முடியுமா? ஒரு மிஷின் மனுஷனால உருவாக்க முடியுமா இப்படி ஒரு மிஷினை? அவ்வளோ வேக வேகமா கத்துறானே இறைவன் இல்லை, சனாதன தர்மம் பொய், இது வந்து இப்படிப்பட்டது அப்படிப்பட்டது, பொய் புரட்டாளர்கள் தான் இந்த ஆன்மீகத்தை வழி நடத்துகிறார்கள் என்னெல்லாமோ வாய்கிழிய கத்துறான். பாவம் தொண்ட வரல வரல கத்துறான். ஆனா திருமந்திரத்துல திருமூலர் அத்தாட்சியோட சொல்லுகிறாரா, ஆணி அடிச்சாப்புல சொல்றார், துறப்பு இலி அவனை நீ துறக்க முடியாது. அப்படி கத்துறதுக்கு அவனுக்கு ஒரு சக்தி தேவையா இருக்கு? அப்படி ஆய் உயின் பண்றதுக்கு, இத்தனை பேரை போய் கொலை பண்றதுக்கு, அடிக்கிறதுக்கு அவனுக்கு ஒரு சக்தி தேவையா இருக்கு? அந்த சக்தியாக இருக்கக்கூடியதே இறைவன் தான். அவன் எங்க துறக்க முடியும் அவனால? ஏதோ அவனுக்கு அந்த அந்த ரோல் கொடுத்துருக்கா. ஒரு நாடகம்னா எல்லாரும் ராஜா வேஷம் போட முடியுமா? ஒரு நாடகம் 100 பேர் நடிக்கணும், ஒரு 100 ராஜா அப்படின்னா யாரு சேவகனா இருப்பா, யாரு மந்திரியா இருப்பா, யாரு திருடனா இருப்பா, யாரு ஜட்ஜா இருப்பா, யாரு போலீஸா இருப்பா, யாரு குருநாதரா இருப்பா, யாரு சிஷ்யாலா இருப்பா? 100 பேர் நடிக்கிற நாடகத்துல அப்ப எல்லாருக்கும் ராஜா வேஷம் தான் அப்படின்னு சொல்ல முடியாது. பக்தன் ஒருத்தனுக்கு ரோல் கொடுத்தான்னா நாஸ்திகன் ஒருத்தனுக்கு ரோல் கொடுத்துருப்பா, ஓ அவன் அவனுடைய ரோலை சரிவர செய்யறானா, அவ்வளவுதான். எப்படி நன்னா நடிக்கிறான் பத்தி நிறைய பேர் இப்பெல்லாம் இந்த சினிமா கிரிட்டிக் எல்லாம் இருக்கா இல்லையா, அவள்ல இந்த ஆன்டி ஹீரோ ரோல், இந்த வில்லன் ரோல் ரொம்ப பாராட்டி பேச ஆரம்பிச்சுட்டா. அவருக்கு கொடுத்த ரோல் அவர் எப்படி ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காரு பாருங்க. அவர் வந்து ஹீரோ கிடையாதுதான், ஆனா இப்படி ஒரு வில்லன் கிடைப்பாரா அப்படின்னு சில பேர், ஒரு பேர் இங்க நான் குறிப்பிட விரும்பல, சில பேரெல்லாம் குறிப்பிட்டு சொல்லுவா. அவாவாளுக்கு கொடுத்த ரோலை அவாவா செய்யறா அப்படிங்கிற கண்ணோட்டத்தோடு நாம் இருக்க வேண்டிய ஒழிய, நான் காப்பாத்துறேன், இப்ப என்னுடைய சுவாமியை நான் காப்பாற்ற போறேன், என்னுடைய மதத்தை நான் காப்பாற்ற போறேன் அப்படின்னா யார் இங்க சுவாமி? நீ சுவாமியா இல்ல நீ வழிபடுறியா அவன் சுவாமியா அப்படிங்கிற கேள்வியே இங்க உண்டாகி விடுகிறது. அப்ப நாம் உடைமைங்கிறத மறந்துடுறோம். உடைமையை இறைவன் வேணுங்கிறபடி பயன்படுத்திப்பார். நம்ம நம்ம பிரயத்தனத்தினால இல்ல, நாம் கருவியாக மாறும் பொழுது அதுக்கானவா அன்னன்னைக்கு உருவாயிண்டே தான் இருக்கா. நம்ம வந்து உணர்ச்சி வேகத்துல கிளம்ப கூடாதுங்கிறதுக்காக சொல்றேன். அதுக்குன்னு பிறந்தவன் சண்டை போடுறதுக்காக போய் நிக்கதான் செய்வான், அவன் சண்டை போடதான் செய்வான். எப்படி வீரசிவாஜி மகாராஜா இருந்தாரோ, சத்ரபதி சிவாஜி மகாராஜா இருந்தாரோ, சத்ரபதி சிவாஜி மகாராஜா ஒரு ஒரு உடைமை, இறைவனுடைய உடைமை. அன்னைக்கு அவர் இல்ல அப்படின்னா இன்னைக்கு தர்மம் படைச்சதே

0: பரப்பு இலி, இந்த மறைப்பு இல்லாமல் சுத்த சைத்தன்யமாக விளங்கக்கூடிய அந்த பரம்பொருளை நீங்கள் உணர்ந்துவிட முடியும் அப்படிங்கிறதாக இங்கே கருத்து. தொடர்ந்து திருமந்திரத்தை அனுபவிப்போம். என் தாயுடு எண்ணப்பனேழே பிறவியும் அன்றே சிவனுக்கு எழுதிய ஆவணம் ஒன்றாய் உலகம் படைத்தான் எழுதினான். நின்றான் முகில் வண்ணன் நேரெழுத்தாமே ஆடிய காலில் அசைக்கின்ற வாயுவும் தாடி தெளிந்த தமருக ஓசையும் பாடி எழுகின்ற வேதாகமங்களும் நாடியின் உள்ளாக நான் கண்டவாரே திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நமசிவாய்.
2: யூ ஆர் லிசனிங் டு சைவம் .org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் .org.
1: ஓம் நமசிவாய்.

ஐயன் ஐயாரனார்க்கு தானலாது உலகமில்லை, சகமலாது அடிமையில்லை. தெரிவுறு சிந்தையார்க்கு தெளிவலால் அருளும் இல்லை, தொண்டாலால் துணையும் இல்லை. எரியலால் உருவம் இல்லை, அரியலால் தேவி இல்லை, அன்பலால் பொருளும் இல்லை. மீளா ஆடலால் கைமாறு இல்லை, தொண்டர் அகமலால் கோயில் இல்லை என்று இவ்வாறு உறுதிப் பொருள்பட பல தன்மைகளையும் எடுத்து உரைத்து நெறிப்படுத்தலே பதிகக் குறிப்பு. அலையினார் பொன்னிமன்னும் ஐயன் ஐயாரனாரைப் போற்றும் திருநாவுக்கரசர் திருப்பதிகம் தானலாது உலகமில்லை.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: நந்தி வட்டத்தொடு கொன்றை வடாவிய நம்பன் ஐயன் ஐயாரன் அடித்தளத்தை போற்றிப் பரவிய திருநாவுக்கரசர், எனது புந்தியனுள் தானே வந்து புகுந்தருளி நின்ற இறைவனையும் நான் பொய்யன்னல் இயலுமோ? அவரது பொற்பாதம் என்னிடத்ததாய் நின்றது என்று தம் திருவாக்கில் புலப்படுத்தி அருளிய திருப்பதிகம் அந்திவட்ட திங்கட்கண்ணியன் என்பது ஆம். இத்திருப்பதிகத்தில் இரண்டு பாடல்களே கிடைத்துள்ளன. நினைந்த பொழுது இனிமை காட்டுபவன் இணையடியுற்றிட உதவும் திருவிருத்தம் அந்திவட்ட திங்கட்கண்ணியன்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களை, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி
2: 9 திருமுறை பாட்டும் பொருளும் வழங்கி இருப்பவர்கள் பாடல் மயிலை சர்க்குருநாத தேசிகர் அவர்கள், பொருள் சிவ சோசோமி சுந்தரம் ஐயா அவர்கள்.
3: திருமாளிகை தேவர் அருளிய 2 பதிகம் பாதாதி கேசம் கோயில் என்ற சிதம்பரத்தில் பாடப்பெற்றது பண் பஞ்சமம்.

உயர்ந்த கொடிச்சேலைகள் நெருங்கி இருக்கும் மாளிகைகளில் வேள்வியால் எழும் ஓமப்புகையின் கூட்டம் அதிகமாக இருக்கிறது. அதனுடன் பெண்கள் கூந்தலுக்கு ஊட்டும் அகில்புகை கூட்டம் சேர்ந்து மூடுவது போலத் தெரியும் பெரும்பற்ற புலியோரான சிதம்பரத்தில் சிறப்புமிக்க மணிகள் பதிக்கப் பெற்ற பொன்னம்பலமான சிற்சபையில் ஆனந்த நடனமாடும் பெருமானே, அஞ்ஞான மயக்கத்தை நீக்குவதும் தேவர்களின் மணிமுடிகள் சேரப்பெற்றதுமான உன் மலர் போன்ற சிவந்த திருவடிகளை என் மனக்கோயிலில் வைத்து அருள வேண்டும்.

கரிய மேகத்தின் நடுவில் சென்று சேரும் சிகரங்களைக் கொண்ட உயர்ந்த மாளிகைகள் பொன்மயமாய்ப் பொழியவும் அங்கே பெருகி வளரும் ஆகவனீயம், தட்சிணாக்கினி, காரிகபத்தியம் எனப்படும் மூன்று வேள்வி தீக்களும் ஓதப்படும் நான்கு வேதங்களும் பொலிவுடன் விளங்கவும் திகழும் பெரும்பற்ற புலியூரின் மேன்மைமிக்க தெய்வப்பதியான தில்லையில் சிவஞான செல்வம் திரண்டிருக்கும் சிற்றம்பலத்தில் ஆடும் பெருமானே, இன்பம் அருள சிலம்பொலி காட்டும் உன் திருவடிகளின் கீழ் என் உயிர் இருக்கிறது.

வரம்பு கடந்து பாயும் வாழை மீன்கள் உள்ள குளத்தில் மலரும் தாமரை பூக்களை கரும்புகளோடு ஆவலாய் மேய்கின்றன எருமைகள். பின்னர் பரம்படித்த சென்னல் விளையும் கழனிகளைச் சேருகின்றன. இக்கழனிகளும் செங்கழு நீர் மலர்கள் பூக்கும் வயல்களும் சூழ்ந்த பெரும்பற்ற புலியூரில் தலையில் முடிசூடிய வானவர் வந்து முறையாக உன் திருவடியில் வழிபட திகழும் சிற்சபை பெருமானே, முனிவர்கள் எப்பொழுதும் தியானிக்கின்ற உன் கணைக்கால்களை நினைந்து நின்று என் மனம் பிறவற்றை விட்டு நீங்கிவிட்டது.

தேரோட்டத் திருவிழாவில் ஒலிகள் பல கேட்கின்றன. புல்லாங்குழல் ஓசை, தெருக்கூத்துக்களின் ஒலி, துதிப்பாடல்களின் ஒலி, வேதம் ஓதுவதால் கேட்கும் மிகுந்த ஒலி, இவை பரவி கடல் ஒலியை விட மிகுந்து ஒலிக்கின்றன. இத்தகைய பொலிவுமிக்க பெரும்பற்ற புலியூரில் சிறந்து விளங்கும் தாளத்துக்கு ஏற்ப சிற்றம்பலத்தில் ஆடும் கூத்தப்பெருமானே, கச்சணிந்த தனங்களை உடைய உமையவளால் வருடப் பெற்ற திரண்ட பெரிய அழகான உன் தொடைகளை என் மனம் அடைந்து நினைக்கின்றது.

செழிப்பான வாழை மரங்கள், நிழல் தரும் பூங்கொடிகள், நீண்டு உயர்ந்த தென்னை மரங்கள், இளமையான பாக்கு மரங்கள், உள்ளத்தை கவரும் பலா மரங்கள், மாமரங்கள் ஆகியவை சூழ்ந்த சோலைகளின் மேல் பிறைச்சந்திரன் தங்கிச் செல்கிறது. சோலைகளின் உட்புறம் அகழிகளும் மறைவாக உள்ள மேடைகளும் கொண்டு பழைய மதில்கள் சூழ்ந்ததாக பெரும்பற்ற புலியூர் திகழ்கிறது. அந்த தலத்தில் கரைகள் கட்டி தடுக்கப் பெற்ற தண்ணீரில் தோன்றிய திரட்சியான முத்துக்கள் பதிக்கப் பெற்றதும் செம்பொன்னால் வேயப்பெற்றதுமான சிற்றம்பலத்தில் ஆடும் பெருமானே, நீ உன் இடுப்பில் கட்டியுள்ள அடகிய புலித்தோல் ஆடைமேல் கட்டியுள்ள நூற்கச்சையிடம் என் மனம் விரும்பி இழுக்கப்பட்டு அதையே புகழாகக் கொண்டு கிடக்கின்றது.

அதுவே அறிவு என்றும் இதுவே அறிவு என்றும் அலைந்து இப்படி அலைய வைக்கும் நூல்களை படித்து பிறரை வாதத்துக்கு அழைக்காமல் அருமையான வேதங்களை அறிந்து பெருமை தரும் அறிவின் வழி நின்று இடைவிடாமல் வேள்வி செய்யும் பெரியவர்கள் வாழும் ஊர் பெரும்பற்ற புலியூர். அங்கே அற்பமான அறிவுடைய சமணரும் பௌத்தரும் அறிந்து சேர முடியாத செல்வம் நிறைந்த சிற்றம்பலத்தில் ஆடும் பெருமானேன், உன் திருவயிற்றில் உள்ள கொப்பூளின் வளைவைக் கண்டு என் உள்ளம் மகிழ்ந்து தேனாகப் பொழியும் இன்ப வெள்ளத்தில் திளைக்கின்றது.

சிவபெருமானே, பேராற்றல் மிக்க மலை போன்ற உன் திருக்கரங்களின் மேல் புலித்தோல் தெரிகிறது. திருநீரும் பூணூலும் சேர்த்து அணிந்த திருமார்பு தெரிகிறது. அகன்ற மலை போன்ற திண்மையான தோள்கள் சிறப்பாக காணப்படுகின்றன. இவற்றை தரிசிக்கும் தவமுடைய சான்றோர்கள் வாடும் பெரும்பற்ற புலியூரில் மங்களம் திகழும் வயிற்றில் கிடந்த மாலைகள் நான்கு திசைகளிலும் வேகமாக சுழலும்படி நடனமாடும் சிற்றம்பலக் கூத்தனே, அழகுமிக்க உன் திருவயிற்றில் கிடக்கும் மணிமாலையில் என் உணர்வு சென்று உணர்ந்து உணர்ந்து மகிழ்ந்து வேறு சிந்தனையின்றி கிடக்கின்றது.

மதித்து வழிபடத்தக்க மழு வீசுகின்ற திருக்கரம் உடுக்கை வாயில் நஞ்சை உடைய பாம்பு கங்கணம் அபயம் தரும் சிவந்த திருக்கரம் இவற்றைக் கண்டு பிறவி பிணியகற்றி சிவபெருமானாகிய உன் திரு நடனத்தை பிரியாமல் கண்டு மகிடும் பெரியோர்கள் வாழும் இடம் பெரும்பற்ற புலியூர். அந்த தலத்தில் நீலமணியை திணித்தது போன்ற கழுத்தை உடைய என் ஆரமுதே, சிறப்புமிக்க சிற்றம்பல கூத்தனே, உன் அழகிய முத்துப்பல் தெரியும் குமிழ் சிரிப்பிலும் பவளவாயிலும் உன் திருமேனியின் ஒளியிலும் என் அறிவு அடங்கி ஒடுங்கிக் கிடக்கின்றது.

திருமகளை மார்பில் தாங்கிய நெடுமாலும் இந்திரனும் பிரமனும் மற்ற தேவர்களும் உன் திருக்கோயில் கடைவாயிலில் காவலுக்காக நெருக்கிக் கொண்டு நிற்கிறார்கள். அதனால் அவர்கள் முடி மணிகள் மோதி முற்றத்தில் விடுகின்றன. இதனால் ஒளி வீசும் பெரும்பற்ற புலியூரில் போருக்கு பயன்படும் நீண்ட வில்லாக மேருமலையை வளைத்து முப்புறத்திலும் தீயை பரப்பி சிற்றம்பலத்தில் ஆடும் பெருமானேன், பிறவியை வற்றச் செய்யும் உன்னுடைய குளையணிந்த செவிகளிலும் மலன்களைப் போக்கும் தாமரை திருமுகத்திலும் என் கருத்து கலந்து விட்டது.

கருதியது அளிக்கும் கற்பகம் போன்றவன் நீ. விற்களை போன்ற புருவங்கள், அகன்று விரிந்த முக்கண்கள் உடைய உந்தன் திருநாமங்களை ஆயிரக்கணக்காக கூடி நூறாயிரம் தடவை பிதற்றும் பெரியவர்கள் வாழ்வது பெரும்பற்ற புலியூரில். அங்கே சிறந்த கொக்கு மந்தாரை மலரும் கொன்றையும் சூடிய திருப்புடியை உடைய சிற்றம்பலக் கூத்தனே, கங்கை சூடிய உன் செஞ்சடையில் வாழ்வு பெற்ற சந்திரனும் புதிய ஊமத்த மலரும் என் சிந்தையில் நிறைந்து தங்கிவிட்டார்கள்.

0: மன்மதன், யமன், தக்கன், வலிமைமிக்க எச்சன் ஆகியோரை அழித்து மீண்டும் அவர்கள் உயிர் பெற கருணை காட்டிய உன்னை தவிர பிறரை வணங்கும் பேய்மனம் பெற்றவரை, மனத்தாலும் பிரிந்திருக்கும் தவமிக்க பெரிய தொண்டர்கள் கூட்டத்தில் நான் அவர்களுக்கு தொண்டனாக இருப்பவன். பெரும்பற்ற புலியூரில் பாதுகாப்பான நல்ல தில்லைப்பதியை இருப்பிடமாக கொண்டு என்னை ஆண்ட செல்வர் வாழ்தில்லை சிற்றம்பல கூத்தனே, என் சொற்கள் மிகவும் புண்மையானவை. இவற்றை உன் மலரடி கீழ் வாழும் படமையான பூதங்களாவது பொருள் தெரிந்து கேட்டு பொறுத்து கொள்ளட்டும். இப்பதிகப் பாடல்களில் சிவபெருமானுடைய திருவடி முதல் திருமுடி வரை உள்ள சில உறுப்புகளையும் அவற்றில் உள்ள அணிகலன்களையும் பாடுவதால் இது பாதாதிகேசம் என்று போற்றப்படுகிறது.
1: ஓம் நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு Shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் Shaivam.org. ஓம் நம சிவாய.
2: மாணிக்கவாசகர் திருவாசகம்

0: நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமசிவாய.
1: சிற்றம்பலம் சைவம் .org-இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி
2: நம்பி ஆரூரர் வாழ்வும் வாக்கும் முற்றோகுகள்.
3: திருப்பூர் 17-55 படுத்த கேசர்.

போதவியின் செவியார் தனக்கு

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: சிற்றம்பலம் மாணிக்க வாசக பெருமான் அருளிச் செய்த திருவாசகம். தலைப்பு அறிவுறுத்தல். வழங்குபவர் சிவ கோமதி நாயகம் ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: யான் ஏதும் பிறப்பு அஞ்சேன், இறப்பதற்கு என்கடவே வானேயும் பெருள் வேண்டேன். மன்னாழ்வான் மதித்தும் இரே, தேனேயும் மலர்கொன்றே சிவனே எம்பெருமான். எம்மானே உன்னருள் பெறும் நாள் என்று என்றே வருந்துவனே.
3: இப்போ இதற்கு நாம் வருத்தப்பட வேண்டும் என்று கூறுகின்றார். முதல்ல என்ன கேட்கணும்னா, இடையராத அன்பு என் ஊடகத்தை நின்றுருக தந்தருள், இடையராத அன்பினை தந்தருள் என்றார். இதை தவிர்க்க வேண்டும் என்றார், நாடகத்தால் நடிகார்கள் நடிப்பதை தவிர்க்க வேண்டும் என்றார். இப்போது நீ எதற்கு வருந்த வேண்டும் என்று கூறுகிறார் சாமி. சொல்றார் மணிக்கோ சுவாமிகள், ரொம்ப வருத்தமா இருக்கா. என்னப்பா வருத்தம், பிறப்பிறப்ப நினைச்சு வருத்தமா இருக்கா, அடுத்து பிறக்க போறேன் சுவாமி. யானேதும் பிறப்பஞ்சே போ, இறக்க நினைச்சு வருத்தம். இறப்பதனுக்கு என் கடவே, பிறப்பதற்கே அஞ்சாதவங்க இறப்புக்கு ஏன் சுவாமி அஞ்சு போறாங்க? ஒருத்தன் பிறப்பதை நினைச்சு அஞ்சாத அஞ்சினாதான் அவன் இறக்கிறது நினைச்சு அஞ்சும். இறப்பை விட பிறப்பு துன்பமான இது எத்தனை பேர் உணர்ந்திருக்கீங்க? வாழ்க்கை மறந்து போச்சு. நமக்கு மறதி ரொம்ப அதிகம். ஒவ்வொருத்தருக்கும் 65 வயசு, 45 வயசு, 35 வேறு வயது உள்ள இருக்கு. எல்லோருக்கும் நீங்க ஒரு வயசு தாய் வயிற்றுல இருக்கு. தாய் வயிற்றுல இருந்து வெளியில வர்றதுக்கு முன்னமே தாய் வயிற்றுல 10 மாசம் இருந்தப்ப பெற்ற துன்பம் ஞாபகம் இருக்கா? இல்ல. தாய் வயிற்றுலேருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் முதல் 1 வருஷம் பட்ட துன்பம்லாம் ஞாபகம் இருக்கா? டைஃபாய்டு காய்ச்சல், ஏதாச்சும் காய்ச்சல் வந்துருக்கும், அந்த காய்ச்சல் அந்த துன்பத்தை கூட நாம மறந்து விடுவோம். சுவாமி, பிறப்புக்கு யான் ஏதும் பிறப்பஞ்சு, எந்த பிறப்பா, எழுவகை பிறப்பு எதுவா இருந்தாலும் சரி, தாவரம், ஊர்வன, பரப்பன, விலங்குகள், மனிதர்கள், தேவர்கள், எந்த பிறப்புக்கு நான் அஞ்ச மாட்டேன். உன் பிறப்புக்கே அஞ்சலன்னா அப்ப இறப்புக்கு என்கடா எனக்கு என்ன? பிறப்பு என்ன பிரச்சனை? பிறப்பு ஏன் அவள் அச்சப்படத்துக்கு? போற்றி திரு அவளுடைய சொல்றா. அப்ப அந்த பிறவி துன்பத்தை பார்க்கலாமா கொஞ்சம், எப்படிப்பட்ட துன்பம்னு. யானை முதலா எறும்பு ஈராய ஊனமில் யோனியின் உள்வினை பிழைத்தும். யானையிலேந்து இந்த பூவுலகத்துல விலங்குகள்ல மிகப்பெரிய விலங்கு என்றால் யானை. ரொம்ப அற்பமான ஒரு உயிரினம்னா எறும்பு. புழுவை விட எறும்பு சிறுசு, அதனாலதான் எறும்பு வச்சேன். இத்தனை பிறவி எடுத்தாச்சு. இப்ப மருடப்பிறப்பு. மானுட பிறப்பினுள் மாதா உதரத்து ஈனமில் கிருமி செருவினில் பிழைத்தும். தாய் வயிற்றுல கருப்பையில முதல்ல இந்த உயிர் போய் சேருது. அப்ப அந்த உயிரினவை தின்பதற்காக தாயினுடைய வயிற்றிலே எத்தனையோ கிருமிகள் இருக்கு. அப்பவே போயிருக்க வேண்டியவனா மாபதி சிவாச்சாரியார் போற்றி பகரடையில் சொல்லுவார், பாதுகாத்திருந்தே பெருமானே, ஒரு காவலாளியாக காவல் காத்தாய் அந்த இருட்டறையில் எனக்காக. சாமி வந்து உயிருக்காக அப்பத்திலேருந்து கால் பண்ணிட்டு இருக்கிறார். இருட்டறையில் உள்ள நம்ம வெளிச்சத்தை இருந்துட்டு நம்ம தான் எல்லாத்தையும் காவல் செய்யணும்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஒன்று கிடந்தாள், ஆனால் சின்ன பையன் நீ எப்படி இருந்த, நான் பார்த்து வாழ்ந்தவன் அப்படிமாகல்ல. அப்போ சாமி நம்மளை என்ன சொல்றது, நான் பார்த்து வளர்ந்த பையன் நீ இப்படி இப்படி பேசலாம், சாய்ந்தவர்களுக்கு சொல்லுவார்கள்.
4: அதாவது ஈனமில் கிருமி செருவினில் பிழைத்தும் அந்த அதிக பசியுடைய அந்த கிருமிகளிடந்து காப்பாற்றுறார். ஒருமதி தான்றியும் இருமையில் பிழைத்தும் முதல் மாதம் தாய் வைக்கலாம். அப்ப நமக்கு கண்ணு உண்டா, காது உண்டா, மூக்கு உண்டா, ஏதாவது உண்டா, ஒண்ணுமே கிடையாது. ஒருமதி தாண்டி ஒரு மாதம் முடிஞ்சா அந்த முட்டையும் உயிரணுவும் சேரணும், ஒன்னா சேர்ந்து இருகணும். அது பிடி படையலன்னா உயிரணு செத்து போயிடும், வயிற்றுலயே கருக்களை பாயிடும். அபாசன் ஆயிருந்து எல்லாரும் சொல்றாங்க. அப்பவே நான் சாக வேண்டியவன், பிழைச்சி பிழைச்சி செத்து செத்து பிழை. இருமதி விளைவின் ஒருமையில் பிழைத்தும் ரெண்டு மாதம், ரெண்டாவது மாதத்துல உறுப்புகள்லாம் தோன்ற ஆரம்பிக்கணும். தலை தலை எங்க வரணுமோ தலை வர ஆரம்பி, கொஞ்சம் முளைக்க ஆரம்பிக்கணும். கைகாலெல்லாம் அப்படி மெதுவா அப்படி விட ஆரம்பிக்கணும். அது விடலன்னா கருக்கலஞ்சிக்கணும். மும்மதி தன்னுள் அம்மதம் பிழைத்தும் மூன்றாவது மாதம், பெண்களுக்கு அந்த மாதவிடாய் காலங்களில் வெளியே செல்லக்கூடிய அந்த மத நீர் வந்து கருவுற்ற பிறகு அந்த நீரே கருப்பை முழுவதும் தேங்கி இருந்து அந்த நீர் மூலம்தான் அந்த குழந்தைக்கு எல்லாமே சாப்பாடு எல்லாமே. எப்படி தெரியுமா, உங்களை ஒரு வாட்டர் டேங்க்ல தூக்கி போட்டாச்சு, நம்ம காத்து இல்லாமல் இருக்க முடியாது, காத்து இல்லாமல் இருக்க முடியல, வாட்டர் டேங்க்ல தூக்கி தண்ணிக்குள்ள போட்டாச்சு. பசிக்குன்னு வாயை திறந்தா அவங்க ஏதாச்சும் கொடுப்போம், நாலு பழம் சாப்பிடு, காப்பி சாப்பிட்டு வெளியே போகணும்னா தண்ணிக்குள்ளே போய்க்கணும். அப்படியே அப்படியே அப்படியே அப்படின்னு தானப்பா நீங்க பிறவின்னு நினைச்சு சந்தோஷப்பட்டு அப்படியே கழிவெல்லாம் அப்படி தண்ணிக்குள்ளே, அந்த தண்ணிக்குள்ளேதான் பசி எடுத்து அந்த தண்ணியை குடிச்சுக்கோங்க. அடுத்து சாப்பாடு அந்த தண்ணிக்குள்ளே போட்டுரும், அந்த தண்ணிக்குள்ளே சாப்பாடு சாப்பிடும். ஒரு மணி நேரம் இருப்போமா நம்ம, பத்து மாதம் இருந்திருக்கோம் எப்படின்னு நம்ம ஐயா காப்பாத்துங்களேன்னு இப்ப சத்தமாச்சு போடுவாங்க ஒன்று சொல்லவும் முடியாது. ஈரிரு திங்களில் பேரிருள் பிழைத்தும் நான்கு மாதம் ஆயிட்டுனா அந்த மதர நீர் அதிகமாயிடும். அப்ப அந்த பனிக்குழந்தையு சொல்லுவாங்க, அது கருமையா இருக்கும், கருகருன்னு எங்க பார்த்தாலும் கும் இருட்டு, அந்த இருட்டு பயந்தே பிள்ளைதாயிரும். அதுலயும் போக வேண்டியது அந்த அச்சத்துல நான்காவது மாதம் தாய் வைத்தியம். நம்ம எல்லாம் பார்த்து பார்த்து வெளிய பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், உள்ள இந்த பிள்ளை பிள்ளை கஷ்டப்பட்டுக்கிட்டு. அஞ்சு திங்களில் முஞ்சுதல் பிழைத்தும் நாபிக்கொடி வளர்ந்து முறையான எல்லா உறுப்புகளும் வளர்ச்சி அடையணும். அஞ்சாவது மாதம் ஏதாவது வளரலன்னா பிள்ளையால ஏதோ பிள்ளைக்கு உணவு போகாது, மற்ற மாற்றங்கள்லாம் நடக்காது, அது மறுபடியும் ஆயிடும். இப்பவும் பார்க்கலாம், அஞ்சு மாசத்துக்கு அப்புறம் அந்த குழந்தைய நீங்க ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. அந்த குழந்தைங்க வந்து இப்போ கூட நம்ம உறவுக்கார பண்ணு கூட ஆச்சு, உறவு அந்த உறுப்புகள்லாம் வளர்ச்சி அடையில தனித்தனியாக உள்ளே பிரிச்சிருக்கு, அதை பிரசவம் பண்ணால் உங்க வீருக்கே ஆபத்து. இப்பவே எடுத்து தனித்தனியாக பிரித்து எடுத்துடுறாங்க. அஞ்சாறு மாதம் ஆறு திங்களில் உரளர் பிழைத்தும் ஊரளர், அந்த நீர் அதிகமாயிட்டே இருக்கும், அதில் ஊறிக்கிட்டே இருக்குது, அதிலே செதேதுக்கும் வாய்க்கிறான். ஏழு திங்களில் தாழ்புவி பிழைத்தும் அவசரம், இப்பவுமே அப்பா வந்து அற அவசரம் தான், ஏழாவது மாசமே வெளியே வந்து விழுந்துடணும்னு அவசரம். தாய் வயிற்று வந்தா குறப்பிரசவம், குறப்பிரசவத்துல பிறந்த பிள்ளைகளும் தூக்கி ஒரு பாட்டிலுக்குள்ள வச்சுப்பான் ஹாஸ்பிட்டல், அப்பவும் காப்பாத்துறாரு. எட்டு திங்களில் கட்டமும் பிழைத்தும், கட்டம்னாலே மோசமான நேரம் சொல்லுவான், கட்டம் சரியில்லை, அவங்களுக்கு கட்டம் கட்டணும் முடியுமா, ஒருத்தருக்கு ஏதாவது தீங்கு செய்யணும்னா கட்டம் கட்ட வேண்டும். இது ரொம்ப ரொம்ப மோசமான நேரம். எப்ப அப்படின்னா இப்ப வந்து உடல் உறுப்பு எல்லாம் வளர்ச்சி அடைஞ்சு இன்னும் அப்படியே கட்டுண்டே இருக்கிற நேரம், ரொம்ப மோசமான நேரம் தான். எட்டாவது மாதம்லாம் ரொம்ப கவனமா இருக்கு. ஒன்பதில் வருதரு துன்பமும் பிழைத்தும், ஒன்பதுல வந்து அந்த கரணங்கள்லாம் வேகமா செயல்பட ஆரம்பிச்சிடும், அந்த குழந்தைக்கு சிந்தனை வர ஆரம்பிச்சிடும், தான் பட்ட துன்பத்தை அது உணர ஆரம்பிச்சிடும். தண்டனை கொடுமையான தண்டனை, நரக வேதனைக்கு இணையது. பத்தாவது மாசம் தக்க தசமதி, பத்தாவது மாதம் தாயோடு தான்படும் துக்க சாகர துயரிடை பிழைத்து, சாகரம்னா கடல், துன்ப கடல், யாருக்கு
3: பெத்த தாய்க்கும் துன்பக் கடல், பறக்கிற பிள்ளைக்கும் துன்பக் கடல். தொட்டா தொலி உறிஞ்சிடும் அவ்வளவு மிருதுவான தேகம் அந்த குழந்தைக்கு. அதை பிடிச்சி இழுக்கும்போது அதுக்கு எவ்வளவு வலிக்கும், தாய்க்கு எவ்வளவு உயிர் போக வலி, பிரசவ வேதனை சாதாரணமாக. அதனால மணிக்கவ சுவாமி பிறப்புக்கே நான் அஞ்சலி சுவாமி அப்படிங்கிறார். இறப்பு ஒரு நொடிப்புல நிகழ்ந்துடும், ஒரு நொடியில் முடிஞ்சு போயிடும், ஒரு ரெண்டு நிமிஷம் கதறையும் முடிஞ்சு போயிடும். 10 மாசம் நரகவேதனை அனுபவிச்சு எல்லாம் பிறக்கிறேன் நான், அதையே நான் பயப்படலன்னு சொன்னதுக்கு அப்புறம் இறப்பை பத்தி நான் ஏன் பயப்பட போறேன், இறப்பதுக்கு என் கடமை, இது ஏன் இவ்வளவு வருத்தமா இருக்க, வானுலகம் உனக்கு வேணுமா, இந்திர பதம் பிரம்ம பதம் பரம பதம் வேணுமா, வானேயும் பெரில் வேண்டேன். பெரியல பெறுதல் அப்படின்னா ஒருத்தர் வலிய வந்து கொடுக்கறது, இந்த பெற்றுக்கோ அப்படின்னு சாமி நீ வலிய வந்து கொடுத்தாலும் எனக்கு எல்லாம் வேணாம். அப்போ இந்த பூமியிலே அரசா இருந்துக்கிறியா, மன்னாழ்வான் மதித்து உமீரேன், ஆணுலக வாழ்க்கையே வேண்டாம்னு சொல்லிட்டு இந்த பூவுலகத்துல அரசா என்ன பண்ணப்பா, எதுவுமே வேணாம், பிறப்புக்கு பயப்படல இறப்புக்கு பயப்படல, வானுலகம் வேண்டாம் மண்ணுலகம் வேண்டாம், அப்ப இதுதான் உனக்கு வருத்தம். தேனேயும் மலர்கொன்றை சிவனே, தேன் ஏயும் மலர்கொன்றை சுவாமியுடைய அடையாளம் கொன்றை, அவருக்கே உகந்தவர் மலர், அவருடைய திருமேனியை நிறத்திய தன்னிறமாக கொண்ட மலர்கொன்றை பொன்னார்மேனியன். கொன்றை மரத்தை பக்குவமாந்த அடியார்கள் சிவலிங்கமாகவே சிவருமானவே பார்ப்பான், ஆனாய் நாயனார் கொன்றை மரத்தை கண்டவுடனே அப்படியே சிவருமானே இருப்பது போல இருக்கு. அதுபோல அதை சொல்லி தேனேயும் மலர்கொன்றை சிவனே, சிவபெருமான் சிவனே, எம்பெருமான் என் தலைவனே, எம்மானே என் தந்தையே, என் வருத்தம் எப்ப சொல்ற, உன் அருள் பெருநாள் என்றென்றே வருந்துவனே. உன்னுடைய திருவருளை பெறக்கூடிய நாள், உன்னோடு வந்து கூறக்கூடிய நாள் என்னால் என்று வருத்தப்பட்டு இருக்கிறேன். அதுதான் என்னுடைய ஒரே வருத்தம். நான் எடுக்க போற பிறப்பு நினைச்சிருக்காமல் இல்லை, இறப்ப நினைச்சிக்காமல் இல்லை, வானிலை கொடுத்தாலும் வேண்டாம் மண்ணிலவன் கொடுத்தாலும் வேண்டாம், என் வருத்தத்தை நீ முதல்ல தீர்த்து வச்சுட்டு இவ்வளவு கேள்வி கேட்கற, என் வருத்தம் என்னன்னு சொல்ற, அது முதல்ல தீர்த்து, உன் அருள் பெருநாள் என்றே வருந்துவனே. ஏன் இந்த வருத்தம் வருது, உடல்ல கொஞ்ச நாள் தான் உயிர் இருக்க போது, அதுக்குள்ள இந்த அருள் நமக்கு கிடைச்சாகணும், இல்லைன்னா மறுபடியும் பிறந்து இறந்து பிறந்து இறந்து வந்தாகணும். அதனால இதுல இன்னொரு முக்கியமான குறிப்பு, அடுத்து பிறப்பிறப்புகள் தான் எனக்கு கவலை இல்லை, அருள் பெறுவதால் இன்னைக்கு அது என்னோட வருத்தம், இந்த பிறவியில எப்ப எவ்வளவு பெறப்போறானா, அப்போ இந்த பிறவியா எவ்வளவு நாள் ஆகுறது, என் வருத்தம் அதுதான், அது அதுதானே ஒழிய பிறக்கிறதுக்கோ இறக்கிறதுக்கோ எனக்கு வருத்தம் இல்லை சுவாமி. உன் அருள் பெருநாள் என்றென்றே வருந்துவனே, வருத்தமுரு காதல் பெரிய புராணத்தை சேக்கலா சுவாமி அருள்வார். நந்திகள் பெருமான் திருத்துறையூர் அதிகில சித்தவடமடம் அதிக எல்லையை வணங்கிட்டு போகும்போது தில்லையை நோக்கி செல்லும் பொழுது வருத்தமுரு காதலுடன் செல்வார் என்றார். சாமி மேல காதல் இருக்கும், ஒரு வருத்தம் இருக்கும், என்ன வருத்தம் தெரியுமா, தில்லை சென்று அடைவதற்கு இன்னும் 2 நாள் ஆகுமே, அது அங்க ஒரு வருத்தம், தில்லையை வணங்க போறோங்கிற காதல் அதிகம், அந்த காதலோட அந்த வருத்தம் அப்படியே கலந்துரும், காப்பியோட டிக்காசன் கலக்கிற மாதிரி அப்படியே கலந்து விரையிரு, அந்த வருத்தமும் ஒரு இன்பம், இந்த காதலும் ஒரு இன்பம், இந்த வருத்தம் மிஸ் இல்லை அப்படின்னா அந்த இன்பம் முழுமையடையாது. இந்த அப்ப இந்த வருத்தம் இருக்கணும், உன் அருள் பெருநாள் என்றென்றே வருந்து, நமக்கு என்னைக்கு அடியனுக்கு என்னைக்கு கிடைக்க போகுது, உன் அருள் பெருநாள் உங்களுக்கு என்னை கிடைக்கும், அப்படியெல்லாம் வருந்த வேண்டும் என்று மணிக்கவ சுவாமி அற்புதமாக சொல்லிவிட்டார். வருத்தப்படணும், பிறப்பு எவ்வளவு எவ்வளவு துன்பத்தை தரக்கூடியது, அதை கண்டே நான் அஞ்சவில்லை, எல்லாரும் இறப்புக்கு தானே பயப்படுவோம், ஐயோ சிறந்து போயிட்டோம்னா, மிருத்திஞ்சய ஓமம் பண்ணுவோம் ஆயுள் விருத்தி பொருட்டு, 65 வயசுல மிருத்திஞ்சய ஓமம் தாத்தாக்கு, எதுக்கு ஒழுங்க இந்த உயிர் அழியாது, உயிர் நித்த பொருள் அல்லவா. அப்ப தெரிஞ்சு அவங்க என்ன நினைக்க, இந்த உடலுக்கு ஒரு அழிவு உயிருக்கு ஒரு அழிவா நினைச்சு மயங்குறாங்க. உடல் வேறு உயிர் வேறு நினைச்சிருந்தா அவங்க நம்ம எல்லாம் அதுக்கு முத்திஞ்சிய மந்திரம் பண்ண, நம்ம என்னைக்குமே இதை விட்டா நான் உடலுக்கு போக போறோம் அவ்வளவுதான். அப்படியே இந்த ஆன்மா மயங்கி போயிருக்கு. நம்ம சுவாமிகள் அல்லாம் நமக்கு ஒரு இதே இல்லை. உன் அருள் பெருநாள் என்றே மருந்துவனே. இப்ப நான் சொல்றேன், உத்தரவாச மங்களுக்கு நம்ம நிக்கிற நாள் அந்த நாள் என்னால் என்றே மருந்துவனே வர்த்தமா இருந்துப்போம். அந்த நாள் இன்னைக்கு வரும்போது திரு உத்தரவாசம் நம்ம ஆனந்த மொழி பாடப்பட்ட காலம். இந்த பாடல இருக்குப்பா, மறுபடியும் பாடிட்டு.
2: யான் ஏதும் பிறப்பு அஞ்சேன் இறப்பதற்கு

0: தேனியும் மலர்கொன்றை சிவனே எம்மானே உன் அருள் பெருநாள் என்று என்றே வருந்துவனே. வருந்துவண்ணின் மலர்பாதம் அவை காந்தவண்ணின் மலர்பாதம் அவை காந்த மயடியேன் இருந்து நலமலர் புனையே ஏத்தே நாத்தழும்புயேற மலர்புனையேன் ஏத்தேன் நாத்தழும்புயேற பொருந்திய பொற்றிலே குனித்தாய் அருள் அமுதும் அருளமுதம் குடியாயே வருந்துவன் நல் தமியேன் மற்ற எண்ணே நான் ஆமாரே.
1: அந்த பாடலிலே உன் அருள் பெருநாள் என்றென்றே வருந்துவனே என்று சொல்றார். மெய்யடியார்கள் வருத்தப்பட மாட்டாங்க, நான் வருத்தப்பட்டேன். என்ன காரணம்னா அடியின் பணி செய்வதில்லை என்று சொல்கிறார். வருந்துவண்ணின் மலர்பாதம் அவை காண்பான், மலர் போன்ற செந்தாமரை அணைய அந்த திருவடிகளை காணும் பொருட்டு நான் வருத்தப்பட்டுக் கொண்டே இருப்பேன். ஏன் தெரியுமா? நாயடியேன் தன்னை சொல்றதுக்கு ஒரு தனி தைரியம் வேணும் இல்லையா? சில இருப்பாங்க இது ரொம்ப கவனமா இருக்கு. இங்க நாடகத்தால் உன் அடியா இருக்கும் நடித்து இல்ல மாணிக்கவாச சாமி நாயடியேன்னா அப்படியே நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்படி சில அடியார்கள் இருப்பாங்க, ஐயா அடிநாயே அடியேன் அடிநாயேன் அப்படிமாங்க. அவர் ஒரு சின்ன மரியாதை குறையா பேசிட்டாங்கன்னா சண்டை போயிடும். நீங்க உங்களுக்கு இல்லை அடி நாயேன்னு சொல்லு. அப்ப அது என்ன நிலையில உங்களை அவர் என்ன சொல்லிட்டாரு? ஏதோ நீங்க சொன்னதை மறுத்து பேசி அதுக்குள்ள கோவப்படணும் அதெல்லாம் எப்படி? அப்ப பேரளவில் அடி நாயேன்னு சில சொல்லிப்பான். ரொம்ப கவனமா இருக்கும். இந்த வாசகங்களை கையாள்றோம்னா நாடகத்தால் அடிக்கக்கூடாது. உண்மையிலே சொல்லு, இல்லைன்னா ஐயா அடியேன்னு சொல்லிட்டு வாங்க அப்படியே நிறுத்திக்கும். நாயடியேன் பல இடங்களில் சொல்லிக்கிறார். நாயிற்கடையேன் அப்படின்னு சொல்லுவார். ஒரு நாயை எவ்வளவுதான் நம்ம குளிப்பாட்டி நடுவீட்டில் வச்சாலும் அது எங்கதான் போய் நிற்கும்? முற்றத்தில் போய் தான் போய் அது செய்யக்கூடிய அசுத்தமான காரியங்களை செய்யும். இவ்வளவுதான் ஞானத்தை கொடுத்து அடியவர்களை மத்தியில் நம்ம வச்சாலும் இந்த ஆன்மா தனக்கே உரிய அந்த ஆணவமலை சார்பினால தவறுகளை சேர்ந்து செய்யும். நாயடியேன் சொல்றாங்க. ஆனாலும் நாய்க்கு ஒரு ஒரு குணம் உண்டு, எல்லோராலும் எல்லோரும் விரும்பும் குணம், நன்றி உள்ளது. மறக்காது எஜமான. அது நிறைய தப்பு பண்ணும். தன் எஜமானனை என்னைக்கும் மறக்காது. ஒரு முறை அந்த நாய்க்கு சாப்பிட ஏதாச்சும் கொடுத்துட்டோம்னா என்னைக்கு அதை மறக்காமல் வளாட்டிட்டு அந்த நன்றியோடு இருக்கும். அது தப்பு செஞ்சுட்டு தான். ஆனால் இந்த இந்த நாயிற்கு அடையவனாகி அடியே இந்த நன்றியோடு எல்லாம் இருக்கு. நாய்க்குள்ள குற்றங்கள் எல்லாம் இருக்கு. நாய்கிட்ட உள்ள சிறந்த குணம் அது கூட நான் இல்லாதவனா? அப்ப நாயிற்கடையும் நாயிற்கடையாம் அடியேன் நாயடியேன் இருந்து நலமலர் புனையேன். அமர்ந்து ஒரு இடத்துல உட்கார்ந்து திருக்கோயில் குற்றத்தில் அமர்ந்து உன்னுடைய திருமேனிகளை சாத்துவதற்கு உகந்த மாலைகளை புனைந்தது இல்லை, மாலை கட்டியதே இல்லை. நலமலர் புனையன் தலை சிறந்த மலர்களாக எடுத்து வச்சு புனைந்து ஏத்தம். இந்த மலர் நல்ல மலராக இருக்கும். மலர் இப்படி எடுத்து வச்சுக்கிட்டே கதை பேசிக்கிட்டே மலர்கள்லை முருகநாயனார் பக்கத்தில் நாயனார் முகத்தை கட்டிக்கிட்டு தான் படிப்பார், பேச்சு பட்டிருக்கார். நம்ம காற்று பட்டாலே இந்த மலர் தன்னுடைய தன்மையை தன் தன்மையை இழந்து வாடி போயிடும். நம்ம மூச்சு காத்து மலர்ல பற்றவே கூடாது. நச்சுவாய் நம்ம உடம்புல இருந்து வெளியே வர்றது நச்சுவாய். அது அந்த மலர்ல பட்டாலே மலர் தன் தன்மை இழந்து வாடிக்கு. நல்லா அதுக்கு என்ன சில விதிகள் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் முருகநாயனார் பெருமான் முருகநாயனார் படத்துல விரிவாக நம்ம சிந்திச்சிருக்கிறோம். நலமலர் புனையே பூமாலை புனைந்தேத்தனும் ஏத்தே நா தழும்பேற, நாக்குல தழும்பு ஒரு அளவுக்கு ஏத்தல. சிவாய நம சிவாய நம சிவாய நம்ம அப்படியே அந்த நாக்குல உள்ள அந்த ஈர்ல மேல மோவா தழும்பு வந்து திருச்சிட்டோம் திருச்சிட்டோம் திருச்சிட்டோம் சிவாய நம சிவாய நம சிவாய ஆறு ஆறு ஆறு சொல்லி சொல்லி சொல்லி அந்த இடத்துல அப்படியே தழும்பு ஏறும். அடிக்கடி நம்ம திருக்கோயில அட்டாங்க நமஸ்காரம் பண்ண பண்ண பண்ண பண்ண காய்ச்சி போயிடும் முட்டியெல்லாம். அந்த தழும்பு இருக்கும் தொடர்ந்து அந்த தழும்புற அளவுக்கு நாம சுவாமியோட பாடல்களை பாடிக்கொண்டே இருக்க வேண்டாம், ஒரு பெருமையை பேசிக்கொண்டே இருக்க வேண்டாம், மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டாம். செய்யல. அப்போ நலமலர் புனையேன் என்றால் காயம் உடலால் செய்யும் தொண்டு, ஏத்தே நா தழும்பேற என்றால் வாக்கு, இது இது வாக்கால நாவால் செய்த தொண்டு. இன்னொன்னு இங்க சொல்லலாம், எது மனம் மனம் வாக்கு காயம். இந்த முக்கரண வழிபாட்டுல ரொம்ப ரொம்ப எளிமையான வழிபாடு முதல்ல காயத்தால் செய்யறது, யாராலும் காயத்தால் வழிபாடு செய்யணும் அடிப்படை. கோயில் இங்க ஒரு செடி இருக்கு, அதை அதை அரைஞ்சு கொண்டு போய் வெளியே போட்டுப்பா மதிச்சு அகாசியா காயத்தால் வழிபாடு. அடுத்த கடையே இங்க அந்த பாட்டை படி மனதில் ஏத்துறது கொஞ்சம் கடினம். இந்த ரெண்டும் பலகால் நிகழ்ந்தால்தான் அது ஏறும். இந்த ரெண்டுமே செய்யலைன்னா மனதை சொல்லி எதுக்கு இந்த இடத்த வீணாக்கு வரணும்னு விட்டாங்க சாமி. நான் சொல்லணுமா புரிஞ்சுக்கங்க, காயமே பணி செய்யல ரொம்ப எளிமையான பணி, வாக்கே பணி செய்யல அதுக்கு அடுத்த பணி, இனி எங்க மனம் போய் பணி செய்கிறது? இந்த ரெண்டுமே செய்யலைன்னா நீங்க பதில் அதிலே புரிஞ்சுக்கலாம். எனக்கு தமிழே தமிழ் சாதாரண ரெண்டு வரியே என்னால் படி எழுத்து கூட்டி படிக்க முடியலை. எங்கள் திருவாசகத்தை திருவாசகம் ரொம்ப ரொம்ப எளிமையாக இருக்குது. மக்களை கொண்டு போய் சிவஞான சுவாமிகள் அருள் செய்த அந்த உரையெல்லாம் எடுத்து படித்து சொல்லு அப்படின்னா திருவாசகம் ரொம்ப எளிமையாக இருக்கு. இதே படிக்க முடியாதவங்க கடினமான தமிழ் தமிழில் எப்படி படிப்போம்? அது மாதிரி காயமும் வாக்குமே செயல்படாதப்ப மனம் எங்கே செயல்பட போகுது? அது ரொம்ப முக்கியமானது, ரொம்ப ரொம்ப முக்கியமான தொண்டு. அப்பர் சுவாமி இதை அப்பர் சுவாமி சில பாடலுக்கு சொல்லுவார் ஆயத்தால செய்து புரிஞ்சுட்டு விளக்கினார் பெற்ற இன்பம் மெழுக்கினால் பதிற்றியாகும். விளக்குதுன்னா விளக்கு மாறை கொண்டு தூக்குறது. கோயிலில் வந்து திரு அழகினை கொண்டு தூக்கு தூத்தெடுக்கிறோம் இல்லையா? அடியார்கள் இங்கே வெளிவெளிலே காசி சுவாமிகள் கோயில் சிவாலயங்களில் தூத்து அங்குள்ள குப்பைகள் எல்லாம் அகற்ற பணி. இந்த தொண்டு செய்தால் ஒரு இன்பம், அதற்கடுத்து தூத்த அந்த இடத்த சாணம் போட்டு மெழுகி நீர் துளித்து மெழுகணும்னு அந்த இன்பம் இதை மாதிரி 10 மடங்கு இருக்கும். பதிற்றியாகும் விளக்கினால் பெற்ற இன்பம் மெழுக்கினால் பதிற்றியாகும். திருக்கோயிலை தூத்து நீர் தெளித்து கோலம் போட்டு எல்லாம் சிறப்பாக வச்சோம்னா முதல்ல ஒரு இன்பம் கிடைக்குது, தூத்ததுனால திரு அழகிட்டதுனால திரு மெழுகிட்டதுனால 10 மடங்கு இன்பம் அதிகமாக கிடைக்குது. துளக்கில் நன் மலர் தொடுத்தால் தூயவின் ஏறலாம். அருமையான சொன்னால நலமலர் புனையேன், நல்ல சிறந்த மலர்களை எடுத்து பெருமானுக்கு தொடுத்து கொடுத்தோம்னா தூயவின் ஏறலாகும். உயிர் எங்க போயிரும்? இன்னொரு கைலாயத்துக்கு போயிரும். விளக்கிட்டார் பேரு சொல்லின் மெய்நெறி ஞானம் ஆகும். திருவிளக்கு பணி செய்யறாங்க, திருவிளக்கு துண்டு செய்ய திருக்கோயிலை விளக்குன்றது நெய் விளக்கு எண்ணெய் விளக்குலாம் விடுறது, அந்த மாதிரி விடுற பணி அவர்களுக்கு அவர்களுக்கு என்ன பேரு கிடைக்கும்னா ஞான மார்க்கமே கிடைக்கும் அப்படிங்கிறார். ஞான மெய்நெறி தான் யாருக்கும் நம்ம சிவாய சொல்லலாம் புரியுறாங்க, ஞான நெறியே கிடைக்கும். அளப்பில் கீதம் சொன்னார்க்கு அடிகள் தான் அருளுமாறு. அளவில்லாத கீதங்களை பாடிய அடியார்களுக்கு சுவாமியே வந்து அருள் செய்வார். கீதத்தை மிகப்பாடும் அடியார்க்கு என்றும் கேடில்லா மனுலகம் கொடுத்தனாலோ திருவாரூர் தாண்டத்தில் சொல்ல புருஷன். இந்த தொண்டுக்கு அவ்வளவு சிறப்பு, இப்போ நமக்கு அது சுவாமிகள் அதான் சொல்கிறாங்க, நான் இருந்து நாயடியேன் இருந்து நலமலர் புனையேன் ஏத்தேன் நா தழும்பேர். எப்படி திருச்சதகம் மாணிக்க மாணிக்கமாக வந்துட்டு இருக்கு திருவாக்கிலேருந்து, இவங்களா நான் தழும்பேரை ஏற்றலை, யார் சொல்லிட்டு இருக்காங்க நமக்காக, நம்மளை அப்படி உட்காத்தி வச்சு நான் இந்த தப்பெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நாம் அதை பார்த்து தெரிந்து தெளிந்து கொள்ள வேண்டும். பொருந்திய நச்சிலை குனித்தாய், பொருந்திய பொற்சிலை குனித்தாய். பொருந்திய பொற்சிலை தான் சுவாமி வந்து திரிபுரத்து அசுரர்களை அழிப்பதற்காக மேருமலையை வில்லாக வளைத்தார், வளைத்தார் இல்லையா. அப்ப சொல்றா அது உனக்கு பொருத்தமான வில் சுவாமி, உயரத்திலையும் சரி வலிமையிலும் சரி யாராலும் மலையை வில்லா வளைக்க முடியுமா, மலையே சிலையா வளைத்தான்னு சொல்லி மலையை யாராலும் இல்லாத விளைக்க முடியும், மேருமலையை யாராலையும் நெருங்க முடியாது, அவ்வளோ உயர்ந்த சிகரம். அந்த மலையை வில்லா விளைத்தி உனக்கு பொருத்தமானது அதுதான் உனக்கு பொருத்தைய வில் உழைத்தாய் அருளமுதம் புரியாயே. பெருமானே ரொம்ப பசி, என்னுடைய பசிக்கு உடைய அருளமுதம் தான் சோறு, என்னுடைய ஞான பசிக்கு உடைய அருள் தான் சோறு. அருளமுதம் புரியாயே வருந்துவன் நற்றமியே, நான் ரொம்ப தனிமையானவனாக இருக்கேன், எனக்கு துணை யாவே கிடையாது. தமியேன் ஞான சம்பந்த பெருமான் மாதிரியோ அப்பர் பெருமான் மாதிரியோ இல்ல நம்பிகள் மாதிரியோ மாணிக்க சுவாமி வழிபாடு வந்து திருக்குற்ற வழிபாடு கிடையாது, தனி வழிபாடு ஏக வழிபாடு. அதனால சொல்றார் நற்றமியேன் தனிமையான இருப்பேன் அப்படிங்கிற வருந்துவன் அருள்மான புரியாம போயிட்டு நான் ரொம்ப வருத்தப்படுறேன். நற்றமியேன் மற்ற என்னே நான் ஆமாறே, ஆமாறுதல் என்றால் ஆமாறு என்றால் உய்வடைதல் அர்த்தம். நான் அப்புறம் எப்படி உய்வடைய போகின்றேன், எனக்கு அருளுமுதம் புரியாமல் இருந்தாயே ஆனால் நான் எவ்வாறு உய்வடைவேன் சுவாமி, நீ தான் அருள் செய்யணும்.
0: பருந்துவன் நின் மலர்பாதம் அவை காண்ப அயடியேன் இருந்து நலமலர் புனையேன் ஏத்தேன் நாத்தழும்பு ஏந்திய பொற்றிலையே குடித்தாய் அருளமுதம் புரியாயேல் வருந்துவன் நல் தமியேன் மற்று என்னே நான் ஆமாரே.
2: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
3: திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த 6 திருமுறை

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை இசை, தலைப்பு பண்ணின் தமிழிசை, பாடல் மறையுடையாய் தோளுடையாய். பாடியிருப்பவர் யாழ்ப்பாணம் அளவெட்டி ஸ்ரீ ஸ்கந்தராஜா ஒதுவார் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.

சிதபுரை கோல் நலத்தால் நீடவல்ல வாசடையான் நேய நடும் கட

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இன்னிசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய 7 திருமுறை. வழங்குபவர் ஜெகன் ஓதுவர் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: திருச்சிட்டம்பலம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்த தக்கேசி பண்ணிலே அமைந்த 14வது திருப்பதிகம் திருவலிவலம் என்னும் திருத்தலத்திற்குரியது. பண்பரசு எப்படி 66வது திருப்பதிகம் திருச்சிட்டம்பலம்.

போற்றி. திருச்சடக திருப்பதிகத்தினுடைய சுட்டறுத்தல் அத்திருப்பதிகம் விண்ணப்பம் செய்யப்படுகிறது. இதனுடைய பண் குறிஞ்சி.

0: சுந்தலம்.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: ஓம் சிவாய நமஹ. Shaivam.org-இன் அன்னீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவாசகம் விளக்க உரை. வழங்குபவர் சுந்தரமூர்த்தி ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
3: பார்த்து தலைவியோட கூடிட்டு இருக்கிறான். இருந்தும் கூட உனக்கு ஆறுதல் இல்லை. என்னன்னு கேட்டா, ஆமா, தினமும் ஊர்ல இருந்து வந்து இங்க பார்த்தால தலைவியை பார்க்க வேண்டியிருக்கு. அப்புறம் திரும்ப வீட்டுக்கு போயிட்டா தலைவி ஞாபகமா இருக்குது, ஆனா பார்க்க முடியல. அதனால அவளுக்கு எப்படி இருக்குதான், வருத்தப்பட்டு இருக்கான். அப்ப தோடி சொல்லுகிறாள், ஏங்க ஏ என்ன உங்களுக்கு தான், தினமும் வரீங்க, தலைவியோட இருக்கீங்க, பாக்குறீங்க, பேசுறீங்க, மாசறு பொண்ணு விளம்பரி முத்தே காசறி வெளியேன்னு கொஞ்சிறீங்க, அப்புறம் என்ன உங்களுக்கு அப்படி சொல்லும் போது, ஆம்பல் குருணர் நீர் வேட்டாங்கு. அருமையான உண்மை. ஒரு குளத்துல ஆம்பல் பூ பறிக்கிறாங்களாம். அப்படி பறிக்கிறவங்க பறிச்சுக்கிட்டே இருக்காங்க, நிறைய பூ இருக்கு. அப்படி குளத்தை படிக்கும் போது தண்ணி தான் வந்துட்டு தான், ஐயா போய் தண்ணி உண்டாரீங்களா என்று கேட்டால் எப்படியோ, அதுபோல இவள் முளையிடை கிடந்தும் நடுங்கலானி. கூடவே உங்க மனைவி இருக்கும்போது கூட இன்னும் ஏன் பெரிய இது வருத்தப்படுறீங்க அப்படின்னு சொல்லி, எங்க குறுந்தொகையில இருக்கு. அப்போ குளத்துக்குள்ள இருந்து ஆம்பல் பறிக்கிறவங்க தண்ணி தாகம் எடுத்தா கரையலுக்குள்ள கேட்கறது போல, நீ தான் குளத்துக்குள்ளே இருக்கிற ஆம்பல் பூ படிக்கிற, நீ ஆம்பல் பூ படிக்கிறது ஒரு செகண்ட் நினைச்சுட்டு உள்ள குடிக்க வேண்டியதானப்பா, அதுல என்ன இருக்குது உனக்கு, ஏன் தண்ணி கேட்கிற. அது போல இவளோட நீங்க தொடர்பு போட்டு இருந்து கொண்டே ஏன் வந்து நீங்க நடுங்கிறீங்க பிரிவ. அந்த இவளை விட்டு போய் மீண்டும் நாளைக்கெல்லாம் வர வேண்டியிருக்கு, அந்த நாள் எனக்கு அப்படி ரொம்ப கடுமையா இருக்கு. இப்படி வருங்கிறீங்களையா, பின்னே இந்த ஐயா சித்திரை மாசம் போட்டுது, வைகாசி போட்டுது, ஆணில முதல் வாரத்தில் கல்யாணம் வைங்களையா, வச்சுட்டா வம்பு இல்லையா, இந்த நடுக்கிறதுக்கெல்லாம் போடுமில்ல, எப்போ பார்த்தாலும் மாசறு பண்ணி வளம்பரி முத்தேன்னு உட்காந்துருங்க சிவசிவன் என்று இப்படி தோடி சொல்லுவதாக ஒரு பாட்டு. அங்கே ஆம்பல் குருணர் நீர்வேட்டாங்கு என்றது சங்கலிக்கும். இவர் வெள்ளத்துள் நாவற்றியாங்கு, நல்ல தண்ணீர் பெருக்கில் இருக்கிறவங்க இருந்து கொண்டே தன்னுடைய நாக்கு வறண்டு போயிட்டு என்று வெளியில் சொல்லுவது போல, பெருமானி உன்னுடைய கருணை கடலில் இருந்து கொண்டே நான் அதை அந்த கருணையை பருகாமல் என் நாவற்றி இருக்குது. என்றும் வெள்ளக்கிளே நீ விடுதி கண்டாய், விரும்பும் அடியார் உள்ளத்து உள்ளாய், யார் உன்னை நினைந்து விரும்புகிறார்களோ அவங்க உள்ளத்துல எல்லாம் எப்பொழுதும் இருந்திருப்பாய். மண்ணு

கேம். கழித்தல்னா அந்த கழித்தல் வேற, மகிழ்தல் வேற. யார் சொன்னா? ரெண்டும் ஒண்ணுதான். மேலும் இப்ப கழித்தல்ங்கிற சொல்ல பயன்படுத்தவே இல்லை. மகிழ்ச்சிங்கிறதான் மகிழ்ச்சியை கூட விட்டுட்டான். சந்தோஷம் தான் இவன் எங்க போய் சந்தில் நிக்க போறவன் அல்லவா? இவன் மகிழ்ச்சிங்கிறத விட்டுட்டான் அல்லவா? இருக்கும்போது மகிழ்ச்சி வேற, கழித்தல் வேற, எப்படி ஆகும்னார் திருவள்ளுவர். சிங்கம் அல்ல, உள்ளத்துக்குள்ளேயே மகிழ்வது கழித்தல். முகத்தின் வாயினால பல்காட்டி மகிழ்வது மகிழ்ச்சி. தங்கள் கடிதம் கண்டு மகிழ்ந்தேன் கழித்தேன்னு போடணும். தங்கள் கடிதம் கண்டு கழித்தேன் தான் சொல்லணும். ஏன்? உங்கள் கடிதம் என் உள்ளத்தை மகிழ்வித்தது. அல்ல, தங்கள் கடிதம் கண்டு வேற மாதிரி வந்து நான் சிரித்தேன்னு போட்டீங்கன்னு வச்சுங்க, ஒளிஞ்சதுன்னு அர்த்தம். தங்கள் கடிதம் கடித்து சிரித்தேன் எழுதினான். எவனால் எழுதுறானு கிடையாது பாருங்க. நல்ல வேலை இது வரைக்கும் எழுதாம இருக்கிறான். இனி புரட்சி பண்ணி ஐயா சிரித்தல் தான் இனிமே நல்லது, உலக சொல்லு, மக்களுக்கு வழங்குற சொல்லு உடனே. இப்போ ஏன்னா இதெல்லாம் மாக்களை கழித்தல் மழிதல்னா மாக்கள் தான் புரியணுமா? ஏன் நம்மளாம் மனுஷன் இல்லவ? கழியாத இந்த கழியாத களி இதுதான் வந்துட்டுதல்லோ. கழித்தல் என்பது என்னன்னு கேட்டா உள்ளத்தால் மகிழ்தல். மகிழ்தல் என்பது என்ன? முகத்தால் மகிழ்தல். போன ஒரு குரல்ல உள்ள கழித்தலும் காண மகிழ்தலும் கள்ளுக்கு இல் காமத்திற்கு உண்டு திருவள்ளுவர். அகராதி மாதிரி எழுதணும் மனுஷன். அப்ப கழித்தல் என்பது என்ன? உள்ளத்தால் இன்புறுவது. மகிழ்தல் என்பது முகத்தால் இன்புறுவது. என்ன சொன்னார்? கல்லெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா உள்ள போட்டாதான் இல்லைங்களா? இந்த காமம் எப்படிப்பட்டதுன்னு சரி நினைத்தாலே ஆகும், கண்டா என்ன ஆகும். அதனால உள்ள கழித்தலும் காண மகிழ்தலும் கள்ளுக்கு இல் காமத்திற்கு உண்டு. போற போக்குல இந்த கள்ளுக்கு காமத்துக்கும் வேற்றுமை மட்டும் சொல்லல, கழித்தலுக்கும் மகிழ்தலுக்கும் வேற்றுமை சொன்னார். அதுதான் இன்னைக்கு பயன்படுது. அதுதான் நான் இதுவரை அது அப்படியே சொல்லி வச்சார். கழித்து கலந்ததோர் காதல் கசிவோடு காவிரி வாய் குளித்து. யாரு? அப்பர் சுவாமிகள். அப்பர் சுவாமிகள் திருவியாத்துல. நீ காலையில குளிக்கிறது போகும்போது என்ன பண்ணும்னா, அஞ்சு மணி ஆயிட்டுதா குளிக்க போகணுமா, காவிரி இல்லையா மடக்கு அப்படி போடுவா, போடா மக்கும் புயல அப்படின்னாரு. ஆஹா, மணி நாலம்பதாச்சு, கூவின பூங்குயில், கூவின கோழி, குருகள் எம்பின எம்பின சங்கம் என்று சொல்லிவிட்டு எங்கே வீபதிப்ப எடுத்துக்க நீங்களா திருநீர் எடுத்துக்கிறதுக்கு. அதுல போ நேரா அங்க போயின்னு கழித்து கலந்ததோர் காதல் கசிவோடு காவிரி வாய் குளித்து. மன மகிழ்ச்சியோடு குளிக்கிறேன். என்ன இன்னைக்கு போற்றியன் வாடுமுதலாகிய பொருளே, இன்னைக்கு புலந்தது பொங்கலற்கு இனிதுணி மலர் கொண்டு ஏற்றினின் திருமுகத்தை எமக்கருள் செய்து. இது எது? திருப்பள்ளி எழுச்சி. ஆகவே இப்படி பண்ணுவதற்கு இன்னைக்கு நல்ல நாள் வாய்த்ததே, அதுவும் காலையில நீராடும்படியான புண்ணியம் வாய்த்ததுன்னு சொல்லி காவிரில இறங்கும் போதே மன மகிழ்ச்சியால இருக்கணும். போர் அடிக்கப்படாதடா, போர் அடிச்சே போனீங்க தமிழன் அல்லவா? தமிழன் போன அடிச்சே இப்படியே போனான், மகிழ்ச்சி இல்லாமே போனான். இப்படி எல்லாம் சொன்னத கழியாத களி எனக்கு, இந்த கழித்தல்னு வச்சே பேசலாம் மாட்டிருக்கு சிவசிவ. களி வந்த சிந்தையோடு உன்கடல் கண்டும், நல்ல மகிழ்ச்சியோடு இருக்கிற சிந்தனையோடு உன்னுடைய திருவடியை பார்த்து கலந்தருள வெளிவந்திலேனி விடுதி கண்டாயின். அந்த மாதிரி நல்ல உள்ள மகிழ்ச்சியோடு கூட உன்னை வழிபடணும். அப்படி வழிபடாம இருக்கிறேன் நான் இருக்கிறேன்ப்பா, இருந்தாலும் என்னை விட்டுடாதப்பா. அப்படி இருந்து என்னை விட்டுடாதப்பா. என்ன என்ன செய்யணும்? விடுதி கண்டாயின்

வந்த பூங்குழல் இன்னைக்கு இருக்கிற உன்னுடைய திருவடி இருக்கே, இந்த திருவடி இன்னைக்கு இருக்கிற ஒளி தருகின்ற பொருள்கள் எல்லாவற்றிற்கும் ஒளி தருகின்றதா உன்னுடைய திருவடி. அது என்னது? அப்ப இன்னைக்கு இருக்கிற ஒளி தருகின்ற பொருள் எல்லாம் என்ன? சூரியன், சந்திரன், விண்மீன், இதெல்லாம் இரவில் ஒளி தருது இல்லைங்களா. அப்போ இந்த சூரியன், சந்திரன், விண்மீன்கள் இவையெல்லாம் ஒளி தருகின்றது. அப்படி ஒளி தருகின்ற பொருள்களுக்கெல்லாம் ஒளி தருகின்ற உன்னுடைய திருவடி என்று சொன்ன. அது எப்படி சாமி? எப்படி? அருமை அருமை. அப்படி பிடிக்கணும். அருக்கனில் சோதி அமைத்தோன் காண்கே. கதிரவன் இன்னைக்கு ஒளி பெறுகிறான் என்றால் யாரால?

சரி, அப்ப உன்னை எழுப்புறதுக்கு யாரு? அம்மாவா அப்பாவை தான் அல்லவா? இப்ப அடுத்து ஏத்து விட்டு தம்பிய, அவங்க அப்பா அம்மா தான் இருப்பாங்க. மூணாவது வீட்டு அவங்க அப்பா அம்மா தான். இந்த வீட்டுல அவங்க அக்காவும் எழுப்பாங்களாம். அப்ப பத்தியா ஒருத்தர் எழுப்பினால்தானே எந்திரிக்க முடியுது. அது போல இதெல்லாம் யார் இருப்பா? யாரோ இதற்கோர் அதிகாரி, இதுக்கு ஒரு அதிகாரி வேணும்ல, அவர் தான்ப்பா ஆண்டவன் என்று சொன்னார். களி வந்த சிந்தையோடு அல்ல, மகிழ்ச்சியோடு படிக்கணும். உன் கடல் கண்டும் கலந்தருள வெளிவந்திலே நீ விடுதி கண்டாய். அப்படி உன்னோடு நான் சேராமல் நான் புறமே போகிறேனே, என்னை விட்டுடாதப்பா. மெய்ச்சுடருக்கெல்லாம் ஒளி வந்த பூங்கடல். இப்ப உன்னுடைய திருவடி எப்படிப்பட்டதுன்னு கேட்டா, இன்னைக்கு இருக்கின்ற ஒளி தருகின்ற எல்லா பொருள்களுக்கும் நீதான் அதுக்கு ஒளி வழங்குகிற. அதாவது அருக்கனில் சோதி அமைத்தோன் காண்க, திருத்தகு மதியில் தன்மை வைத்தோன் காண்க. சந்திரனத்துல இந்த குளிர்ச்சி வைத்ததும் பெருமான் தான், சூரியனத்துல வெப்பம் வைத்ததும் பெருமான் தான். அப்போ இன்னைக்கு இருக்கிற சுடர்களுக்கெல்லாம் ஒளி தந்தவன் பெருமான். அப்படிப்பட்டது உண்டு திருவடி. அந்த திருவடி பூங்கடல் உத்தர கோசமங்கைக்கு அரசே, எளிவந்த எந்தை பிரான். இவ்வளவு அருமையா இருந்தும் கூட என் அளவுல ரொம்ப எளிமையா வந்தியப்பா, எளிமையா வந்திய. நான் எங்கேயோ போ குதிரை வாங்க போன இடத்துல நீ எனக்கு முன்ன வந்து நின்னு இங்க வான்னு காட்டி என்ன அழைச்சி எல்லாம் கொடுத்தியப்பா. எளி வந்த பூங்கடல் நானியோதவம் செய்தேன், சிவாய நமயனப் பெற்றேன். யார் தந்தா? தேனாயின் அமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான். நீ என்ன போன் பண்ணீங்களா ஐயா, லெட்டர் போட்டீங்களா ஐயா, ரிஜிஸ்டரா கூரியரான்னு கேட்டான். மக்கு முண்டை இது நாளும் உனக்கு தெரிஞ்சிருக்கு சொல்லிவிட்டியப்ப அப்படின்னு. ஆமா, ஒருத்தர் செய்தி தெரிவிக்கணும்னா என்ன செய்யலாம்? கூரியர் இல்லையா இதுலையான்னு. அது போல நீங்க திருப்பெருந்துறை போய் எங்க பெருமானுக்கு தெரிவிச்சீங்களா? போடா, அதெல்லாம் உங்க காலம் உங்க கதை. தானே வந்து நான் கூரியர்லயோ அல்லது ரிஜிஸ்டர் போஸ்ட்லயோ அல்லது மேல போன்லயோ பேசி அழைக்க முடியாதப்பா அவனை. அதனால நான் திருப்பெருந்துறை வர்றதுக்கு முன்னே அவன் வந்திருந்து திருப்பெருந்துறை கோயிலையும் காட்டி தன்னையும் காட்டி என்னை வான்னு அழைத்து சொன்னான். தானே வந்து இப்ப எங்க இருக்காருனாரு? எனது உள்ளம் புகுந்து என்ன செய்தார்? அடியேற்கு அருள் செய்தான். அதிலிருந்து உனக்கு என்ன ஆச்சுனார்? ஊனாரும் உயிர் வாழ்க்கை ஒருத்து அன்றே வெறுத்திடவே நானேயோதவம் செய்தேன். இப்படி இவ்வளவு பெரிய எல்லா ஒளிக்கும் ஒளி தருகின்ற நீ என் பொருட்டு எளிவந்து செஞ்சியே, நான் அடைக்காமையே வந்து செஞ்சியப்பா. கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் என்றார். இல்லை, நான் கேட்கவும் இல்லை, ஆனா அவன் கொடுத்தான். நான் தட்டவும் இல்லை, ஆனா தானா திறந்தான். தானா திறந்த தானாக தந்ததென்று உந்தி பெற அங்க போன தன்னையே தந்தான் என்று உந்தி பெற. அவ்வளவு சாதாரண ஆளானார் மக்கு. அகலமாய் நின்று அறிவறிது அப்பொருள், அது பெரிய பொருள். ஆனாலும் நாமெல்லாம் கடத்திடுங்கிறதுக்காக சகலமாய் வந்தது என்று உந்தி பெற. நம்போலே ஒரு உருவம் எடுத்துக்கிட்டு வந்து தான் கையை காட்டி இங்க வா ராஜான்னு சொல்லி திருநீர் விட்டு விட்டு என்னென்னவெல்லாம் பண்ணிச்சு தெரியுமா? ஆகவே இப்படி என்ன அரிய பொருளாக இருக்கிற பெருமான், ஒளி வந்த பூங்கடல் உத்தர கோசமங்கைக்கு அரசே, எளிவந்த எந்தை பிரான், என்னை ஆளுடை என் அப்பனே, என்னை அடிமையாக கொண்டு எனக்கு தந்தையாக இருக்கிற பெருமானி, நீ செய்த அந்த கருணை எனக்கு எவ்வளவோ உயர்ந்ததல்லவா. என்னை அப்பா அஞ்சல் என்பவர் இன்றியை தலைந்தேன் இல்ல, என்னை அப்பா அஞ்சல் என்பவர் இன்றியை தலைந்தேன். இந்த டவல் இருக்கு உங்களுக்கு,
கவலையை தீர்க்கணும்னு கூட இல்லை. என்ன ஒரு மாதிரி இருக்கீங்க, ஒண்ணும் இல்லை அப்படிதான் சொல்லுவோம். இல்லை சும்மா சொல்லுங்க, ஒண்ணும் இல்லப்பா. இல்லையா சும்மா சொல்லுங்க என்று கேட்டா அதுவே கொஞ்சம் ஆறுதல். நீங்க அந்த கவலையை ஒன்னே நீக்கிற போறது இல்லை. எனக்கு 1 லட்சம் வேண்டியிருக்கணும் வேணா அவுத்து கொடுத்துட போறானா, அது கிடையாது. என்ன பண்றது போங்க, ஏன்னா அவர் 1 லட்சத்துக்கு கஷ்டப்பட்டார்னா இவன் 5 ரூபாய்க்கு கஷ்டப்பட்ட சொல்லிட்டு இருக்கணும். சொன்னா கொஞ்சம் ஆறுதல் அவருக்கு. என்ன ஆறுதல்? அதான் 5 ரூபாய்க்கு கஷ்டப்படுறான், நம்ம 1 லட்சத்துக்கு பின்ன கஷ்டப்படாம என்ன பண்றது, அவ்வளவுதான் அவன் ஆறுதல் அவனுக்கு அல்லவா. இதுதான் இந்த மாதிரி கஷ்டத்தை பரிமாறிக்கிறது. இது மாதிரி எனக்கு துன்பத்தை நீக்கிறத விட யாராவது, ஏன்பா நீ மதுரையில மாண்புமிகு அமைச்சர்ல நீங்க, அப்படி ஒரு காலத்துல இருந்தேன், ஏன் பதவி போட்டுதே, பதவியை நான் தொடர்ந்தேன். அப்படியா என்னாரு? ஆமா. கொள்ளையன் புரந்தரன் மாலையன் வாழ் குடிகடினும் நல்லேன் எனது அடியாருடல்லால். சரிங்க, இப்ப ஏன் இப்படி ஒரு சோர்வாரிங்க? என்ன ஆண்டு கொண்ட ஆண்டவன் அவனை நான் பிரிந்திருக்கிறேன். அப்படிங்களா? வந்துருவாருங்க ஆண்டவன், அதுக்காக வருத்தப்படாதீங்கயா, வந்துருவாரியா. வாவென்றடைத்தால் வாராதிருக்க வழக்குண்டோ, வருவான். அது எங்க இருக்குது? வாவென்றடைத்தால் வாராதிருக்க வழக்குண்டோ, திருச்செந்தூர் முருகன் பிள்ளைத்தமிழ். வருகை பருவத்தில் முருகா வா வா என்று அழைத்தால் நீ வரணும்ப்பா, இந்த ஆன்மா கரையேறணும்னா எனக்கு வேற வழி இல்லப்பா, நீதான்ப்பா வரணும் என்று அழைத்தால்.

நல்லா பாடி இருக்காங்க. இந்த பெரியவங்க இனி ஒரு கவிதையே எனக்கு தேவையில்லைன்னு நினைப்பிறேன். ஆமா ஆமா, நீ என்ன புதுசா புதுசா பாடி எங்களுக்கு புதுசா கத்துக் கொடுக்குற? இருக்கிறத யோக்கியதையா படிங்கப்பா, இருப்பதை யோக்கியதையாய் அண்டர்லைன் பண்ணுப்பா. ஆமா, அண்டர்லைன் பண்ணு, யோக்கியதையாய் படி. போரும் போரும் காட்டிட்டு இந்த தமிழ்நாடுல இந்த அகில உலகத்தையும் ஆளலாம் நம்ம கிட்ட இருக்கிற பாடல்கள். நீ என்ன இதெல்லாம் விட பூஜா கிழிச்சிட போறப்ப? அத்தானு நான் தானே, பத்தானு நீ தானே. ஆமா, கொண்டு உடம்புல போடுங்கடா கவிதையெல்லாம். அதனால் எலி என்னை அப்பா அஞ்சல் என்பவர் இன்றே தலைந்தேன். பெருமானே எனக்கு ஒரு ஆறுதல், ஏங்க ஏன் வருதுல, கவலைப்படாதப்பா என்று சொல்றதுக்கு கூட ஆள் இல்லாம இருக்கிறேன். அப்ப அப்படி சொன்னா என்ன கவலை போயிடும்ல, கொஞ்சம் ஆறுதல் கிடைக்கும். அந்த ஆறுதல் கூட யாரும் செய்யலப்பா. என்னை அப்பா அப்பான்னு சொல்லணுமா? ஏன்னா அவரு அவ்வளவு அவ்வளவு தூரம் கஷ்டம் இருக்கு. அதனால என்னப்பா என்ன முன்ம ஒரு மாதிரி இருக்கு, கவலைப்படாதப்பா. உன் மாதிரி இருக்கும்போது எனக்கு அவ்வளவு கவலை இருந்தது, புழுகணும். ஏன்னா அப்பதான் அவன் ஆறுதல் பெறுவான் இருந்தது. நான் வல்ல கரையேறில்ல, எல்லாம் கவலைப்படாது என்று யாராவது சொல்லக்கூட எனக்கு இல்லையா. எய்த்தலைந்தேன் இப்படி அலையிறேன், மின்னை ஒப்பாய், மின்னை ஒப்பாய் அப்படின்னாரு. மின்னலை ஒப்பாயினர் அப்படி சொன்ன உடனே எங்க போகணும், எங்க போகணும்? மின் வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் வீழ் சடை. மின்னல் எப்படி இருக்குமோ அப்படி வீழ் அந்த பெருமாளுடைய சாரை அப்படி விழுந்திருக்குமா? எங்க போனோம்? சேரமான் பெருமாள்கிட்ட போய் குதிக்க வேணாமா அல்லவா? இப்படி மின்னை ஒப்பாய் விட்டிடுதி கண்டாய், என்னை விட்டுடாதப்பா. உவவிக்கில் மெய்யே உன்னை ஒப்பாய். பெருமானி உனக்கு ஒரு ஓமை சொல்லணும்னா யாருமே இல்லப்பா. உன்னை உனக்கு இன்னாரை போல நீ என்று சொல்றதுக்கு இல்லப்பான திருவள்ளுவர். தனக்கோமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. அது உச்ச நீதிமன்றம். அது இதெல்லாம் கீழ்கோற்று உச்ச நீதிமன்றம் என்ன சொன்ன, அவருக்கு ஒரு ஓமை ஒன்னு சொல்ல முடியாது என்றார். அதுதான் அடியேன் முதல் அதிகாரத்திலேயே சொல்லியிருக்கேனேப்பா. தனக்கோமை இல்லாதான் அவனுக்கு ஓமை சொல்லணும்னா அவனுக்கு அவன் தான் ஓமை சொல்லலாம், வேற யாரும் சொல்ல முடியாது. அதையே கிடையாது. அப்படி ஓமைப்பாய், ஓமைக்கில் மெய்யே உன்னை ஒப்பாய். மண்ணும் உத்தர கோசம் அங்கைக்கு அரசே அன்னை ஒப்பாய், எனக்கு அத்தன் ஒப்பாய் என் அரும்பொருளே. அதனால உனக்கு ஒப்பாக வேற யாரும் சொல்ல முடியாது. ஆனா இப்ப எனக்கு அம்மாவாகவோ அப்பாவாகவோ ஒருத்தர் இருக்கிறார்னா அது நீதான்ப்பா, வேற யாரும் எனக்கு இல்லை என்றெல்லாம் சொல்லி ரொம்ப இதுல இந்த நீத்தல் விண்ணப்பத்தில் அப்படியே உருகி பாடுறாரு. பொருளே தமியேன் புகலிடமே, பொருளே, பொருள் என்னது? நிலையான பொருள் ஒன்று இருக்குமானால் அது பெருமான் தான். பொருளே தமியேன் புகலிடமே, இந்த ஆன்மாக்கள் நிறைவாக சென்று அடைகின்ற ஒரு இடம் புகலிடம், அதாவது தஞ்சமாக. இனி எனக்கு வேற யாரும் கதி இல்லப்பா, நீதான் என்று போய் விட வேண்டிய இடம் ஒரே ஒரு இடம் இருக்குமானா அது இறைவன் தான். புகலிடமே நின் புகழ் இகழ்வார் வெருளே, என்னை விட்டெடுதி கண்டாய். அப்படி இருந்தும் உன்னுடைய புகழை யாரேனும் இகழ்ந்தால் அவருக்கு என்ன தெரியும்? ஆண்டவன் ஒருத்த இல்லை இல்லை இல்லை இல்லவே இல்லை, துணியை போட்டு தாண்டேன்ட்டு இப்ப துணியை போட்டு தாண்டிட்டு நிக்குது அல்லவா. என்னது, எங்கெங்கயாவது குங்குமம் வருமா? எங்கேயாவது நம்ம திருவண்ணாமலை இருந்து குங்கும பிரசாதம் போகுது. அதனால இப்படி தமியேன் புகழிடமே நின் புகழ் இகழ்வார் வெருளே, என்னை விட்டெழுதி கண்டாய். நின் புகழை இகழ்வார் வெருளே, அவர்கள் வந்து பயனற்றவர்கள் அல்லவா. என்னை விட்டெழுதி கண்டாய் மெய்மையார் விழுங்கும் அருளே, நல்ல உண்மை பொருளை உணர்ந்தவர்களெல்லாம் உன்னை விழுங்குவாரலாம். இந்த விழுங்குறது என்னன்னு கேட்டீங்கன்னா, என்ன உன்னை விழுங்கினேன் விக்கினேன் விதி என்மையால். யார் இவர்தான்? என்ன பாட்டு தொடக்கம்?

பெருமானி உன்னுடைய அருளார மதத்தை நிறைய கடிச்சுன்னு சொல்லிட்டு வாரி உள்ளதல் விக்கிட்டுது. ஆனா விதி இன்மையால், ஆனா இதை சாப்பிடும் போது விக்ககாலம் விக்காம இருந்தா இன்னும் கொஞ்சம் சாப்பிடலாம், விக்கல் வந்துட்டுது. ஆனா வேற எங்க போவேன், நீ தான் பாத்துக்கணும். இல்ல தழங்கரும் தேன தண்ணியை தந்து உய்ய கொள்ளாய் அப்படின்னாரு. இதுல கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கொடுக்குறாரு. என்ன தண்ணின்னாரு, நான் குடிச்சது உன்னுடைய அருளாரமுதம், நல்ல சுவையா இருக்கு. நீ வெறும் பச்சை தண்ணியை கொடுத்துடாதே, அதுல கொஞ்சம் தேனை போட்டு கலந்து கொடுன்னாரு. தழங்கரும் தேன தண்ணீர் பருக தந்து உய்ய கொள்வாய். ஆமா, நீங்க ஏற்கனவே சாப்பிட்டது நல்ல சிதிப்பா இருக்குது, பொக்கு நீங்க கண தண்ணியை கொடுத்தீங்கன்னா குடிக்க முடியாது. அதனால நான் ஏற்கனவே நல்ல அருமையா தேனா சாப்பிட்டதுனால நீங்க அந்த பச்சை தண்ணில நல்லா கொஞ்சம் நிறைய கொஞ்சம் தேனை கொஞ்சம் நிறைய விடுங்க, ஒரு ஸ்பூன் எடுங்க, கலக்குங்க, குடுங்க. யார்கிட்ட? ஆண்டவங்கிட்டே கேக்குறது. தழங்கரும் தேனன்ன தண்ணீர் பருக தந்து உய்யக்கொள்ளாய். இப்படி எல்லாம் எனக்கு இருக்குதுப்பா. மெய்மையார் விழுங்க, அங்க விழுங்கும்னா அந்த முழுமையாக உள்ளத்துல ஏற்கும்னு அர்த்தம். அவ்வளவுதான், விழுங்கும்னா விழுங்கிட முடியுமா? விழுங்கும் அருளி அணிபொடில் உத்தர கோசமங்கைக்கு அரசி இருளே வெளியே இகபரமாகியிருந்தவனே போச்சு. உன்னை இருளுங்கணும் அல்லது அல்லது வெளியுங்கணும். இருளே வெளியே என்ன ஒரே குழப்பையா அப்படின்ட்டு.

இருளே அப்படிங்கும்போது இதுதான் பையன் என்ன பண்ணுவான், ஐயா ஜோதியன்னு ஒன்று சொல்லுங்க அல்லது துண்ணிருள்னு சொல்லுங்க போட்டு குழப்பாதீங்க கேட்பான் அல்லவா. ஆமாடா நீ தான் எங்கள் மணிவாசகருக்கு நீங்கள் கருத்து கொடுக்கணும், அம்மாவுக்கு உக்காடுற பின்ன என்ன சுவாமி. ஜோதியனே துண்ணிருளே, நல்ல மணிவாசகர் போன்ற நாவுக்கரசர் போன்ற சேக்கிடார் பெருமகனார் போன்ற மெய்யடியார்களுடைய உள்ளம் எப்படி இருக்குது, அப்படியே வெளிச்சமாக இருக்கு, வெளியாக இருக்கு, அங்க நீ இருக்கிற அதனால ஜோதியனே என்ன போல இருக்கிற மக்ககிட்டையும் இருக்கிற அது துண்ணிருளே. ஏன்னா இங்க டன் டன்னா இருள் இருக்குது, இதுக்குள்ள அவர் இருந்தாருன்னா அது இருளாங்க துண்ணிருளே. ஆனா அவங்க கிட்ட ஜோதியா இருக்கிறதோ எங்கிட்ட இருளா இருப்பதோ தோன்றா பெருமையனே. ஆமா அவன் பாட்டு பேட்டில் அடிச்சு பார்த்தான்னா ஏ சார் உங்க இதுல இருளா இருக்குங்கிறீங்க அவங்க இதுல ஜோதியா இருக்க ஒண்ணுங்க மக்கு பயில தோன்றா பெருமை உன் பேட்டில் இருக்கு அது வரும். முகத்தில் கண்கொண்டு காண்கின்ற மூடர்கள் அகத்தில் கண்கொண்டு காண்பதே ஆனந்தம் முக்கார். ஏப்பா ஆமா முகத்தில் கண்டுகொண்டு பார்க்க முடியாதப்பா, இது அகத்தில் கண்கொண்டு பார்க்கணும். அப்படி பார்த்தா சோதியனே தெரியும், துண்ணிருளே தெரியும், இப்படியெல்லாம் எனக்கு இதுவரைக்கும் தோன்றா பெருமையனே என்பதெல்லாம் வழங்கும்டா. இந்த கண்ணை வச்சு பார்க்கறதா பார்க்க முடியாது. அதனால இப்படி எல்லாம் ரொம்ப அருமையா அருளே மெய்மையார் விழுங்கும் அருளே அணிபொடில் உத்தர கோசமங்கைக்கு அரசே இருளே வெளியே இகபரமாகி இருந்தவனே. அருமை அருமை இகபரமாகி இருந்தவனே. இகம்னா இப்ப இந்த உலகியல்ல, உலகியல்ல இருக்கும் போதும் நமக்கு அவன் உடனிருந்து உதவுகிறான். பரம் வீடு பேரடைகின்ற பொழுதும் அப்படி இருக்கிறான் இல்லவா. வீடு பேரில் எப்படி இருக்கிறான், நாவுக்கரசரை தான் ரொம்ப அருமையா சேர்க்கலா பெருமான் சொன்னார் இல்ல. நிறைவாக பூம்புகளூரில் நாவுக்கரசர் பெருமான் எப்படி இருந்தார், என்னறிய சிவானந்த வடிவேயாகி அன்னலார் சேவடிக்கு பெருமானுடைய திருவடியின் கீழே ஆண்டரசு அமர்ந்திருந்தார். இது போய் ஒருத்தர் உட்கார மாதிரி இருக்குது அல்லவா. எங்க சிங்கசாமி திருப்பும்புலூர்ல நாவுக்கரசரை காணான்னாரு, அடாடாடா இப்பதான்ப்பா அங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு என்னாரு, எங்கன்னாரு, இந்த ஓடு இந்த வடிவோடு இல்ல, இது என்னது வயசு 81 வயசு அல்லவா, அதனால கையெல்லாம் திரையகரை இதெல்லாம் இருந்தது.

ஐயா, இனிமே இந்த வாசலை வச்சுக்கிட்டு 9 வச்சுக்கிட்டு நான் இருக்க முடியாதுப்பா வந்தேன். பாடா ராஜா அப்படின்னு அழைச்சிக்கிட்டாராம். போயிட்டு எங்க இருக்கார், நன்னிய என்னறிய சிவானந்த ஞான வடிவேயாயின். இது வரைக்கும் இந்த உடலுக்குள்ள இருக்கிற உயிராயிருந்த அந்த ஆன்மா சிவானந்த ஞான வடிவாக ஆயிச்சான். இல்ல அந்த வடிவு எங்க போச்சுன்னா, அன்னலார் சேவடி கீழ், பெருமானுடைய திருவடி கீழே. யாரு? ஆண்டரசு, நம்முடைய நாவுக்கரசர். எப்படி இருக்கார்? அமர்ந்திருந்த அப்போ அவன் எங்க இருக்கிறான்? ஏகத்திலையும் இருக்கிறான், பரத்திலும் இருக்கிறான். ஏகத்தில் எப்படி இருந்தான்னாரு, நினைப்பவர் மனம் கோயிலா கொண்டவன் ஏகத்தில் இருந்தான். பரத்தில் எப்படி இருப்பார்? இப்படி இருப்பார் பாத்தீங்களா, தீர்ந்து போச்சு வேலை. நீங்க திருமுறைக்கு திருமுறையே விளக்கம், நீங்க நமக்கு என்ன விளக்கம் சொல்ல தெரியும்? என்ன தெரியும் நமக்கு? ஏதேனும் ஒண்ணு தெரிஞ்சாலும் ஒண்ணு தெரியலங்கிறதுக்கு எதுவுமே. சகாரா பாலைவனம், இந்த சகாரா பாலைவனமும் தார் பாலைவனத்தையும் வச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதனால என்ன, ஏதோ அங்காங்க இந்த மாதிரி இருக்கிற அருளாளருடைய வாக்கு வந்து அப்படி இணைத்தா சரியா?

அப்படின்னு சொல்லி ஏதோ அஞ்சு காசு பத்து காசுல வாங்கி கொடுத்தாலும் கொடுத்துருவோம், வித்து விடுவோம், வித்து விடு சாமி. இல்ல தொலைறான், ஒத்தி வச்சோம்னா வேணுங்கும் போது அப்புறமேலும் மீட்டுக்கலாம் என்று சொல்லி ஒத்தி வச்சாலும் சொல்லிடு. இதே மாதிரி பாடுகிறார், வர வேணாமா, எப்படி வராம இருக்கிறது. விற்று கொள்வீர் ஒற்றியல்லேன் விரும்பி ஆட்பட்டேன். அவரு தோடர் அல்ல, இது பாவம் என்ன எப்படியோ வச்சுக்கிட்டது, அது அப்படி வருமா எப்படியோ வச்சுக்க முடியுமா. இந்த விற்று கொள்வீர் ஒற்றியல்லேன் என்ன ஒத்தி ஒத்தி வைக்கப்படாது, ஒன்னு உங்ககிட்ட வச்சுக்க இல்லன்னா வித்துடு. ஆமா ஆமா ஏன்னா அவ்வளவுதான் ஒட்டி. அப்புறம் புறம் பார்த்தா ராஜபாட்டு அது, விற்று கொள்வீர் ஒட்டி அல்லேன் விரும்பி ஆட்பட்டேன். இந்த பாட்டு படிக்கும் போது நீங்க டைபாய்டு ஜுரம் அடிச்சவன் கூட கஞ்சி கஞ்சி கஞ்சி சாப்பிட்டவங்க கூட இதை படிச்சுட்டான்னு ஜிம்முன்னு வருவான். எங்களா தம்பி படுறான், பத்து நாளா கஞ்சி அட நீ இதை படுறா எங்க சுந்தர தேவாரத்தை கஞ்சி அது வடபாயசம் மாதிரி இருக்குடா அப்படி ஒருதான்

0: உச்ச நீதிமன்றம் போவோம் தெரியுமில்ல. என்னையா நான் குற்றம் செஞ்சுட்ட, எனக்கு கண்ணம் வந்து கெடுத்த, மற்றை கண்டான் தாராதொழிந்தால் வாழ்ந்து போதீரி. சரி, இன்னொரு கண்ணு கேட்கிறேன், இன்னொரு கண்ணை கொடுத்தீர், சரி ஒத்துக்கிறேன், இப்ப இருந்தேன் அப்படி தரல வச்சுங்கிறேன். அட என்ன, ஒரு மூணு கண்ணு உமக்கு இருக்குது, இன்னொரு ஏன் கண்ணு ஒண்ணு வச்சுக்கிட்டு நாலு கண்ணாதான் இருந்துட்டு போமே ஐயா, பெரிய என்ன பண்ண சொல்லுவா, வாப்பா அப்படின்னு சொல்லி மனசு அழைச்சிட்டு வந்தாரு அவர் கிடக்குதான். ஏ இங்க வாப்பா, என்ன இப்படி போற பிகு பண்ணிக்கிறேன்னாரு. பின்ன என்ன சாமி, சரி இன்னொரு கண்ணு உனக்கு தர்ற போ, அதான் கேட்டேன். பாட்டெல்லாம் நீங்க உண்மையா சொல்ற, இதெல்லாம் நமக்கு இப்படியே படிச்சிட்டோம்னா நம்ம இந்த உலகத்திலேயே இருக்க மாட்டோம்னு சரிங்களா. இப்படியே இருந்துட்டோம் வச்சுங்க, அருமையா இருக்கலாம், ஒரு கவலையும் இல்லை. என்ன குறையும் இரேமேலோரியம் பாவாய், இதை படிச்சு அதை படிச்சு அப்படி படிச்சு வச்சுங்க, அருமையா நம்முடைய காலமே இருக்கும். அதான் திருவள்ளுவர் சொன்னார், தாம் இன்புறுவது உலகு இன்புற கண்டு காமுறுவர் கட்டறிந்தார். படிச்சவன் என்ன பண்ணுவானா, நாம் இப்படி எல்லாம் இன்புறுமே, இது மாதிரி அவங்களையும் இன்புற வைக்கணும்னு நினைப்பாங்க. தாம் இன்புறுவது உலகு இன்புற கண்டு, நாம இன்புறுவதற்கு உலகமும் இன்புறுவதுன்னு சொன்ன இந்த அறிவு ஒன்றினால்தான் வரும். இப்ப என்ன சில கருத்து சொன்னோம்னா, ஆஹா அருமையா இருக்கியா என்று சொல்லுவோம்.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: திருக்கழுக்குன்றத்தில் அருளிய திருக்கழுக்குன்ற பதிகம்

0: நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமசிவாய.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி திருமுறை இசை. எம்பெருமான் உமாபதி சிவாச்சாரியார் தொகுத்து வழங்கிய அருள்முறை திரட்டு. தலைப்பு அருளுருள் இலை. இதில் நீங்கள் கேட்கவிருக்கும் பாடல் 6 திருமுறை 43 பதிகம் 4 பாடல், வெறியார் மலர் குன்றை. வணக்கம். ஓம் சிவாய நம.
2: தலம் திருப்புந்துருத்தி. திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த 6 திருமுறை திருத்தாண்டகம்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: தலம் திருவெண்காடு திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் அருளி செய்த 2 திருமுறை பண் சீகாமரம் ராகம் மாயாமாளவ கௌளை திருச்சி.

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: வெப்பத்தினால் உண்டாகும் நோய்களான காய்ச்சல், அம்மை முதலான நோய் நீங்க பெறுவதற்கு பாராயணம் செய்ய வேண்டிய திருப்பதிகள். மந்திரமாவது நீர் என்ற திருஞான சம்பந்தர் அருளிய திருநீற்று பதிகம். தலம் திரு ஆளவாய், சுவாமி திரு சுக்கநாதர் திருவடி போற்றி, தேவி திரு அங்கையர்கண்ணி அம்மை திருவடி போற்றி. பண் காந்தாரம் ராகம் நவரோஸ்